அன்பு நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸில் நமது ஒலிபரப்பு இனிதே தொடங்குகின்றது. இன்று சக ஆண்டு 1948 ஸ்ரவண மாதம் 12 நாள், திருவள்ளுவர் ஆண்டு 2057 பராபவ வருடம் ஆடி மாதம் 18 தேதி, 2026 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 3 தேதி திங்கட்கிழமை. இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். நிகழ்ச்சியின் தொடக்கமாக நாம் இப்பொழுது கேட்கலாம் குரல் அமுதம்.

0: ஏற்படும்.
1: ஒழுக்கம் ஒருவனுக்கு மேன்மையை தருவதால் அது உயிரை விட சிறந்ததாக பாதுகாக்கப்பட வேண்டும். குறள் எண் 131 அதிகாரம் ஒழுக்கமுடைமை.
0: ஒழுக்கம் விழுப்பம் தரலான், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும்.
1: ஒழுக்கம் ஒருவனுக்கு மேன்மையை தருவதால் அது உயிரை விட சிறந்ததாக பாதுகாக்கப்பட வேண்டும். குறள் எண் 131 அதிகாரம் ஒழுக்கமுடைமை.

செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ரங்கநாதன். சாலையோர வியாபாரிகளுக்கு அதிகாரம் அளிப்பதில் மத்திய அரசு உறுதியாக உள்ளது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். தமிழக அரசின் அனுமதி இல்லாமல் மேகதாதுவில் கர்நாடக அரசு அணை கட்ட முடியாது என்று வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே கே செங்கோட்டையன் கூறியுள்ளார். குற்றாலத்தை உலக தரத்திலான சுற்றுலா மையமாக மாற்ற மாநில அரசு தீவிர நடவடிக்கை மேற்கொள்ளும் என்று மாநில சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு ராஜேஷ் தெரிவித்துள்ளார். கபினி அணையிலிருந்து திறந்துவிடப்பட்ட தண்ணீர் தமிழக எல்லையான பிலிகுண்டுலுவிற்கு இன்று வந்தடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. விவசாயம் செழிக்க நாகை மாவட்டம் திருப்பூண்டியை அடுத்த சோழ வித்யாபுரம் சந்தனமாதா ஆலயத்தில் விவசாயிகள் பாரம்பரிய பொங்கலிட்டு வழிபாடு நடத்தினர். ஈரோட்டில் நேற்று நடைபெற்ற பாரம்பரியமிக்க நாட்டு இன காளை மற்றும் பசுமாடுகள் கண்காட்சியில் 500 மேற்பட்ட மாடுகளை விவசாயிகள் பார்வையிட்டனர். நீலகிரி மாவட்டத்தில் தென்மேற்கு பருவமழை பொய்த்து போனதால் அம்மாவட்டத்தில் உள்ள அப்பர் பவானி, அவலாஞ்சி உள்ளிட்ட 12 அணைகளின் நீர்மட்டம் கடுமையாக சரிந்துள்ளது. கும்பகோணம் அருகே மாங்குடியில் தேப்பெருமாநல்லூர் வாய்க்காலில் 40 ஆண்டுகளுக்கு பிறகு தூர்வாரும் பணிகள் தொடங்கியுள்ளன. ஜவ்வாதுமலை காப்புக்காடு பகுதியில் அரிய வகை மான்களை வேட்டையாடிய இருவரை வனத்துறையினர் கைது செய்தனர். கிருஷ்ணகிரியில் நேற்று நடைபெற்ற நாய் கண்காட்சியில் 43 வகையைச் சேர்ந்த 320 நாய்கள் பங்கேற்றன. தென்காசி மாவட்டம் குற்றாலம் அருகே மின்சாரம் தாக்கி 7 மாடுகள் உயிரிழந்தன. தமிழகத்தில் நீலகிரி, தேனி, திருவண்ணாமலை, விழுப்புரம் மற்றும் கடலூர் மாவட்டங்களிலும் கோவை மாவட்டத்தின் மலைப்பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அமெரிக்காவின் ட்வின் ஃபால்ஸ் நகரில் நேற்று அடையாளம் தெரியாத நபர் ஒருவர் துப்பாக்கியால் கண்மூடித்தனமாக சுட்டதில் 3 பேர் உயிரிழந்தனர், 7 பேர் காயமடைந்தனர். அமெரிக்கா ஈரான் இடையே அமைதி பேச்சுகள் இன்று மீண்டும் தொடங்கும் என்று அதிபர் திரு டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகள் வண்ணமயமான கலை நிகழ்ச்சிகளுடன் கிளாஸ்கோவில் நேற்று நிறைவடைந்தது. இந்த போட்டியில் 13 தங்கம், 17 வெள்ளி, 9 வெண்கலம் என 39 பதக்கங்களுடன் இந்தியா பதக்கப்பட்டியலில் 4வது இடத்தை பிடித்தது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேர்களே, இன்று நமது வானொலியில் ஒலிபரப்பாக இருக்கக்கூடிய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பினை நாம் இப்பொழுது கேட்கலாம். காலை 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க உரை வழங்குகின்றார் முனைவர் மா சர்க்குணம் அவர்கள். 6:15 வணக்கப்பூக்கள் பக்தி பாடல்கள், 6:45 உழவர்களுக்கான தகவல்கள், 6:55 சூழல் காப்பது சுகம் நிகழ்ச்சி. இதில் சூழல் துளி வழங்குகின்றார் பாவூர் சத்திரம் அரியப்பபுரம் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி மாணவர்கள். சூழல் ஒளி வழங்குபவர் முனைவர்

எழில் ராமராஜ் அவர்கள். 7 மணிக்கு வணக்கம் பரணி. நிகழ்ச்சியின் துவக்கமாக தொழில் தொடங்குவோம். நேரலை நிகழ்ச்சி வழங்குகின்றார் தொழில் ஆலோசகர் மற்றும் எழுத்தாளர் எம் ஞானசேகர் அவர்கள். 7:15 தமிழே அமுதை உரை வழங்குகின்றார் திருவருள் லத்தீப் அவர்கள். 7:30 ஆங்கிலம் அறிவும் நிகழ்ச்சினை வழங்குகின்றார் தூத்துக்குடி பிரபாவதி அவர்கள். 7:45 இன்றைய தினம் கலை 8:02 வழக்கென்று வந்தால் நேரலை நிகழ்ச்சி. பங்கேற்பவர் திருநெல்வேலி மாவட்ட சிறப்பு அரசு வழக்கறிஞர் ஐ முருகேசன் அவர்கள். 8:15 வேதமும் நாதமும் உரை வழங்குகின்றார் சுந்தரபாண்டியபுரம் சி சக்திவேல் அவர்கள். 8:30 காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகள் 2026 தினசரி நிகழ்வுகள் தொடர்ந்து திரைசை நாம் கேட்க இருக்கின்றோம். 8:50 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். காலை 9:02 ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சி. இதன் இன்றைய தலைப்பு, பொருட்களை வாங்கும் போது பேரம் பேசி வாங்குவது பாராட்டப்பட வேண்டிய ஒன்றா? 10:02 மனம் விரும்பதே நேர் விருப்ப பாடல்கள் நேரலை நிகழ்ச்சி. 11:02 மணித்திருநாடு மலர் பள்ளத்தாக்கு தேசிய பூங்கா குறித்த தகவல்கள் வலம் வர நாம் கேட்க இருக்கின்றோம். 12:02 நிகழ்ச்சி குறிப்புகள். 12:10 சிநேகிதியே புறங்கூறுதலை புறக்கணிக்க கற்றுக்கொண்ட தருணம். தோழிகளே, உங்களுடைய கருத்துக்களை எங்களுடன் பகிர்ந்து கொள்ளும் நேரலை நிகழ்ச்சி. 1 மணிக்கு நலம்தானா? கண்களை காப்போம். குழந்தைகளின் கண்களில் ஏற்படும் பிரச்சனைகள் குறித்த ஆலோசனைகள் வழங்குபவர் கண் மருத்துவ நிபுணர் ஃபாத்திமா அவர்கள். 1:05 தொடர்ந்து நலம்தானா நிகழ்ச்சியில் உலக தாய்ப்பால் வாரம். தலை சிறந்த அமுது தாய்ப்பால் அமுது. தாய்ப்பாலின் முக்கியத்துவம் குறித்து குழந்தைகள் நல மருத்துவர் அஜய் பிரகாஷ் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் நாம் கேட்க இருக்கின்றோம். தொடர்ந்து ஆரோக்கிய வாழ்விற்கு தூக்கத்தின் அவசியம் குறித்து கேட்கலாம். 2 மணிக்கு அன்பின் வரிகள். 3:02 திரையருவி. 3:30 தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி. 4:02 பொதிகை தும்பி. 5:02 படமும் பாடலும். இன்று 1965 வெளிவந்த திரைப்பட பாடல்களை நாம் கேட்க இருக்கின்றோம். 6:02 பக்தி மாலை. 6:30 நம்மை சுற்றி சேவை செய்திகள் நாம் கேட்கலாம். ஏழு மணிக்கு அறிவியல் தகவல்கள். 8:00 காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகள் 2026 குறித்த வானொலி தொகுப்பு நாம் கேட்க இருக்கின்றோம். 8:30 குக்கு நேயர் விருப்ப பாடல்கள். 9:00 இடைவிடாத இசை மலை. 9:30 இலக்கிய சாரல் நிகழ்ச்சி. தமிழ் இலக்கியங்களில் சிறு கதையின் மொழி ஆளுமை பண்புகள் குறித்து நாம் கேட்கலாம். 10:00 சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் இன்று திருநெல்வேலி மேலக்கூனியூர் ஆர் தேவபாக்கியம் அவர்களின் தொகுப்பு வழம் வர நாம் கேட்க இருக்கின்றோம். 9:00 வானொலியில் ஒலிபரப்பாக இருக்கின்ற அத்தனை நிகழ்ச்சிகளையும் கேட்டு ரசியுங்கள். நேர்களே, குக்கு நிகழ்ச்சியில் உங்களுடைய விருப்ப பாடலை குறுஞ்செய்தியாக குரல் பதிவாக அனுப்ப தொலைபேசி எண் 9443360794. மனம் விரும்புதே சுகமான ராகங்கள் போன்ற நிகழ்ச்சிகளில் நேர்களே உங்களுடைய விருப்ப பாடலை கேட்கவும், ஆனந்த பூங்காற்று சிநேகிதியே போன்ற நிகழ்ச்சிகளில் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளவும் அழைக்கலாம். 0462256113332 அப்படின்ற இந்த எண்களுக்கு. இப்பொழுது ஆகாஷ்வாணியில் விளம்பர நிறுவனமாக நீங்களும் பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு தொலைபேசி எண் 0442494586458. விண்ணப்பங்களுக்கான மின்னஞ்சல் முகவரி AGNCHN1@gmail.com.

0: நேரம் காலை 6 மணி 10 நிமிடம் 7 நொடி.
1: ஆகாஷ்வாணி, இணைத்தானும் நல்லவை கேட்க. இதில் மனத்தை செம்மைப்படுத்துவோம். கருத்துக்களை வழங்குகிறார் முனைவர் மா. சர்க்குணம் அவர்கள்.
2: மனித மனம்தான் நம் செயல்கள் பலவற்றுக்கும் அடிப்படையானது. எனவே நம் மனத்தை நல்லவற்றை நினைக்கவும் தீயவற்றை விளக்கவும் பழக்கப்படுத்த வேண்டும். பொதுவாகவே நாம் சார்ந்ததன் வண்ணமாகும் இயல்புடையவர்களே. எனவே நல்லவர்களோடு பழகுவது நாம் நல்லவற்றை சிந்திக்க உதவும். உடம்பில் உயிர் நிலைத்திருக்கும் வரை மனமானது ஓயாமல் அலைவாய்ந்து கொண்டே இருக்கும். திறன்பேசியில் அல்லது தொலைக்காட்சியில் ஈடுபடும் மனம் இமைப்பொழுதில் எங்கெங்கோ சென்று மீள்வதை காண்கிறோம். எனவேதான் இந்த மனத்தை ஒருநிலையில் கட்டுப்படுத்தல் அரிதினும் அரிதாகிறது. கந்துக மதக்கரியை வசமாய் அடக்கலாம், கரடிவெம் புலிவாயையும் கட்டலாம், சிந்தையை அடக்கியே சும்மா இருத்தல் அரிது என்றார் தாயுமானவர். அறியாமையாகிய ஆணவமே உலக நுகர்வுகளில் இயல்பாக ஈடுபடும் உயிரினை ஊக்குவித்து நிலையில்லாதவற்றை நிலையெனக் கொண்டாடும் ஒருவித மயக்க உணர்வை அளிக்கிறது. இதனால் உயிருக்கு உலகப் பொருள்களை நுகர வேண்டும் என்னும் அவா தோன்றுகிறது. அதனால் வளரும் ஆசை நிறைவேறாத பொழுது மனம் வெகுளி கொள்கிறது. இந்த மயக்க அறிவு, அவா, அகங்காரம், ஆசை, வெகுளி ஆகிய இவ்வைந்தையும் சமய நூலார் ஆணவ மலத்தின் காரியங்கள் என்பர். இன்றைய சமுதாயத்தில் அறிவியல் வளர்ச்சியால் உலகம் மிகச் சுருங்கிவிட்டதை அறிவோம். அனைவரும் அனைத்துலக நடப்புகளையும் எளிதில் பார்க்கவும் கேட்கவும் முடிகிறது. உலகில் பலரும் முன்னோர் அறிவுறுத்திய வாழ்வியல் நெறிகளை பின்பற்றாமல் பணம்தான் எல்லாமும் என்று அதனை நோக்கியே ஓடுகிறோம். மக்களின் வாழ்க்கை போக்கும் இப்படியே அமைந்துள்ளது. எனவே நம் வாழ்வு எப்படிப்பட்டதாயினும் முன்னோர் அறிவுறுத்திய நல்வழிகளை பின்பற்றி அனைவரும் வாழ்வதே ஏற்புடையது. இவ்வுலக வாழ்வில் அவ்வப்போது நமக்கு தோன்றும் பேராசை, கோபம், பொறாமை ஆகியவற்றை முடிந்தவரை தவிர்க்க முயல வேண்டும். இதனை நாம் ஏற்று வாழ்தல் அவ்வளவு எளிதல்ல. எனவே நன்னெறியில் வாழ்வோரை கண்டறிந்து அவர்களுடன் பழகுவது படிப்படியாக அவற்றிலிருந்து நன்மை விடுவிக்க உதவுகிறது. பிறரது ஆக்கம் அல்லது உயர்வை கண்டு ஒருபோதும் அதனை ஏற்றுக்கொள்ளாதவர்களாக நாம் இருத்தல் கூடாது. பொறாமையில்லாத மனமே செம்மையான மனம். இந்நிலை வாய்த்தால் அவர்தம் ஆக்கத்தை தடுக்க நினைக்கும் கோபம் வராது. கோபம் என்பது மனிதனின் அறிவை கெடுத்துவிடும். எனவேதான் தன்னைத்தான் காக்கின் சினம் காக்க என்பர் வள்ளுவர். சினம் என்னும் சேர்ந்தாரை கொல்லி என்றார் அவரே. யார் கோபப்படுகிறார்களோ அவர்களையே அது அழித்துவிடும் என்பது முற்றிலும் உண்மை. இரத்த கொதிப்பு, மாரடைப்பு போன்றவற்றுக்கும் இந்த கோபமே வழிவகுத்து விடுகிறது. எனவே நல்லவர்களோடு பழகி தேவையில்லாத ஆசைகளை விலக்கி பிறரது வளர்ச்சி அல்லது ஆக்கத்தை கண்டு பொறாமை கொள்ளாதவர்களாக வாழ்ந்து பழகும் எவரிடத்தும் வெறுப்பின்றி அனைவரையும் சமமாக கருதி நம் தேவைக்கு மேல் உள்ளவற்றை இல்லாதவர்களுக்கு அன்பு கொண்டு உதவி வாழ முற்படுவோம். உலகம், நாம் பெற்றுள்ள இவ்வுடம்பும் ஈட்டும் செல்வங்களும் நிலையில்லாமல் எந்த நேரத்திலும் அழியக்கூடியவை என்பவற்றை உளம் கொண்டு ஈத்துவக்கும் வாழ்வால் ஈடற்ற புகழை பெறுவோரை பார்த்து நாமும் அத்தகு நிலைவேற்று வழி நாட வேண்டும். அத்தகு பெருவாழ்வை பெற இப்போதே நமது மனத்தை நல்லோர்பால் நாடி செம்மைப்படுத்திக் கொள்ள முயல வேண்டும்.

0: மனத்துக்கண் மாசிலனாதல் அனைத்து அரண் என்ற வள்ளுவத்தின் வழியில் உயர்வடைவோமாக.
1: இதுவரை இணைத்தானும் நல்லவை கேட்க இதில் மனத்தை செம்மைப்படுத்துவோம் கருத்துக்களை வழங்கினார் முனைவர் மா. சர்க்குணம் அவர்கள். படைப்பு புதுச்சேரி வானொலி நிலையம்
2: தொடர்கிறது.

மற்றும் ஒரு நாளாய் அமைந்த இந்நாளை வணக்கங்களுடன் இறைவனை வாழ்த்தும் பாடல்களுடன் இனிதே மலர இருப்பது வணக்கப்பூக்கள் நிகழ்ச்சி. கேட்கலாம் முதலாவது பாடலாக நீச்சல் குளம் திரைப்படத்திலிருந்து பாடல்.

ஆடி மாதத்தின் 18ஆம் நாள் தந்து செல்லும் புத்துணர்வும் நம்பிக்கையும் உங்கள் குடும்பம் முழுவதும் நிரந்தரமாக இருக்கட்டும். இனிய ஆடிப்பெருக்கு வாழ்த்துக்கள். தொடர்ந்து கேட்கலாம் பாம்பே சாரதா அவர்களின் குரலில் பாடல்.

0: இன்று ஒரு தகவல்.
1: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: 80 வருடங்களாக சைபால்.

உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும். நீரே என் தேவன் என்கின்றது சங்கீதத்தின் புத்தகம். பக்தி பாடல்கள் ஒலிக்கும் வணக்கப்பூக்கள் நிகழ்ச்சியில் அடுத்ததாக நாம் கேட்கலாம் பாடல்.

0: இன்று ஒரு தகவல்.
1: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: 80 வருடங்களாக சைபால்.
3: குழியனை வைத்து வஜீவனம் தந்து நீ காப்பாற்றி இதுவரைக்கும் கண் பார்த்து வந்தன.

காலை 6:38. அல்லாவே எங்களுக்கு போதுமானவன். அவன் அருளை இருப்பதை யாராலும் தடுக்க முடியாது என்கின்றது திருக்குர்ஆன். கேட்கலாம் ஏஆர் ஷேக் முகமது அவர்களின் குரலில் நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடல்.

0: இன்சொல்லோடு இனிமையான பாடல்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நெல்லை பண்பலை 102.6. சவால்கள் நமக்கு சிறந்தவற்றை வழங்க வருகின்றன என நேர்மறையாக புரிந்து கொண்டு இறை துணையுடன் அவற்றை எதிர்கொள்ள தராயாகுவோம். ஒழித்த பாடலுடன் நிறைவு பெறுகின்றது வணக்கப்பூக்கள் நிகழ்ச்சி. நேரம் காலை 6:45. தொடர்ந்து நாம் இனி கேட்கலாம்
1: உழவர்களுக்கான தகவல். இது வயலில் விழும் ஒலிக்கதிர்.
2: தென்காசி தூத்துக்குடி மாவட்ட விவசாயிகளே வணக்கம். இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி. காலையிலேயே எந்திரிச்சு ஆடு மாடெல்லாம் உங்க கூடவே உழவுக்கு ரெடியாகிற இந்த நேரத்துல விவசாயியான நீங்க வயலோர வரப்புல அப்படியே காத்து வாங்கிக்கிட்டு காலார நடந்து போயிட்டு இருப்பீங்க இல்லையா? அப்படி நடந்துகிட்டே இந்த நேரத்துல உங்களுக்கான மாவட்ட நிர்வாகம் தந்த அறிவிப்புகளையும் கேட்டுட்டே போங்களே.
3: பசுந்தாள் உரப்பயிர்களான சணப்பு, கொழிஞ்சி, தக்கைப்பூண்டு, சீமை அகத்தி, தட்டைப்பயிறு, பில்லிப்பயிறு போன்ற பசுந்தாள் உரப்பயிர்களை பயிர் சாகுபடி செய்ய இருக்கும் பரப்பில் பயிரிட்டு குறிப்பிட்ட காலத்திற்கு, அதாவது பூக்கும் பருவம் வரை வளரவிட்டு மண்ணில் மடக்கி உழவு செய்வது பசுந்தாள் உரமிடுதல் ஆகும். பசுந்தாள் உரப்பயிர்கள் பயிர் வகை பயிர்கள் குடும்பத்தை சார்ந்தவை. இவை பாக்டீரியாவின் உதவியுடன் காற்றிலுள்ள தழைச்சத்தை வேர் முடிச்சுகளில் சேமிக்கின்றன. அவற்றை மண்ணுக்குள் மடக்கி உழுவது ஒரு ஏக்கர் நிலப்பரப்பில் 16 முதல் 32 கிலோ தழைச்சத்து கிடைக்கிறது. தழைச்சத்து மட்டுமல்லாமல் நுண்ணூட்ட சத்துக்கள் மற்றும் அங்கக கரிமச்சத்தையும் மண்ணுக்கு அளிக்கிறது. பசுந்தாள் உரப்பயிர்களை பயன்படுத்த முடியாத சூழலில் பசுந்தழை உரப்பயிர்களான புங்கம், வேம்பு, எருக்கு ஆகியவற்றின் இலைகளை சேகரித்து மண்ணில் இட்டு மடக்கி உழவு செய்வதன் மூலம் மண் வளத்தை அதிகரிக்க செய்யலாம். இயற்கை இடுபொருட்களான பஞ்சகவ்யா, மீன் அமிலம், கன ஜீவாமிர்தம், ஜீவாமிர்த கரைசல், தேமூர் கரைசல் மற்றும் ஹியூமிக் அமிலம் போன்றவற்றை பயன்படுத்துவதன் மூலம் மண் வளத்தையும் பயிரின் வளர்ச்சியையும் அதிகரிக்க செய்யலாம். ஒரு ஏக்கர் நிலப்பரப்பிற்கு 200 லிட்டர் கரைசல் போதுமானதாகும். இவற்றை நீர்ப்பாய்ச்சும் போது பாசன நீருடன் கலந்து நீர்ப்பாசனம் செய்யலாம். நெல்லுக்கு பின் உளுந்து அல்லது நிலக்கடலை போன்ற வெவ்வேறு விதமான வேரமைப்பு கொண்ட பல்வேறு வகையான பயிர்களை சாகுபடி செய்வதன் மூலம் மண்ணில் அதிக அளவு துளைகள் கொண்ட மற்றும் வேர்கள் அடங்கிய வலையமைப்பை உருவாக்க முடியும். பயர் வகை பயிர்களை பயிர் சுழற்சி முறையில் சாகுபடி செய்யும் போது அவை மண்ணில் தழைச்சத்தை நிலைநிறுத்துவதன் மூலம் மண்ணில் ஊட்டச்சத்துக்களின் அளவை அதிகரிக்கிறது. மேலும் பூச்சி நோய் தாக்குதலை கட்டுப்படுத்த முடியும். பயிர் சாகுபடியில் வரிசைகளுக்கு இடைப்பட்ட பகுதிகளில் குறைந்த உயரம் கொண்ட பயிரின் ஆரம்ப காலத்தில் வேகமாக வளரும் பயிர் களைமண்ணின் மேற்பரப்பில் பரப்பச் செய்யும் வகையில் சாகுபடி செய்யக்கூடிய முறை மூடாக்கு பயிர்கள் சாகுபடி ஆகும். பயர் வகை பயிர்களான காராமணி, கொள்ளு, பச்சை பயிறு, உளுந்து மற்றும் சணப்பு ஆகியவற்றை மூடாக்கு பயிர்களாக சாகுபடி செய்யலாம். கரும்பு சாகுபடியில் கரும்பு தொகையினை மூடாக்காகவும் பயன்படுத்தலாம். தென்னை மற்றும் கரும்பு சாகுபடியில் சணப்பு மற்றும் தக்கைப்பூண்டு பயிர்களை மூடாக்கு பயிர்களாக சாகுபடி செய்து மண் வளத்தை மேம்படுத்தலாம். கோடை காலத்தில் பயர் வகை பயிர்களை சாகுபடி செய்வதன் மூலம் அவை மண்ணின் மீது மூடாக்கு போன்று செயல்பட்டு மண் அரிமானத்தையும் மண்ணிலிருந்து கரிமப்பொருள் விரயமாவதையும் தடுக்கிறது.

0: மேலும் அவை மண்ணில் தழைச்சத்தை நிலைநிறுத்துவதன் மூலம் மண்ணில் ஊட்டச்சத்துக்கள் மற்றும் அங்கக பொருட்களின் அளவையும் அதிகரிக்கிறது. மண்ணில் தழைச்சத்து, சாம்பல் சத்து, மணிச்சத்து போன்ற முதன்மை சத்துக்கள் இருந்தாலும் அவை செடிகளால் எளிதில் எடுத்துக்கொள்ளும் வடிவில் இருக்க வேண்டும். சில நேரங்களில் சத்துக்கள் அடைக்கப்பட்டு கிடக்கும், அதாவது மண்ணில் இருந்தாலும் செடிகளுக்கு பயன்படாத வடிவில் இருக்கும். மண்ணின் பிஹெச் அளவு 6.5 முதல் 7.5 வரை இருந்தால் பெரும்பாலான பயிர்களுக்கு ஏற்றதாக இருக்கும். பிஹெச் அதிகமாக இருந்தால் இரும்பு, சிங்க் போன்ற நுண்ணூட்ட சத்துக்கள் கிடைக்காது. பிஹெச் குறைவாக இருந்தால் பாஸ்பரஸ் கிடைக்காமல் போகும். மண் மிகவும் இறுக்கமாக இருந்தால் வேர் பரவ முடியாது, ஆக்சிஜன் குறையும். மண் மிகவும் தளர்ச்சியாக இருந்தால் நீர் தங்காது, சத்துக்கள் கழிந்து போகும். சரியான மண் அமைப்பு இல்லாததால் சத்து பயன்பாடு குறைகிறது. நீர் என்பது சத்துக்களை கரைத்து வேர் மூலம் எடுத்துக்கொள்ள உதவும் முக்கிய காரணி. அதிக நீர் வேர் அழுகல் மற்றும் ஆக்சிஜன் குறைவுக்கு காரணமாகும். குறைந்த நீரால் சத்து உறிஞ்ச முடியாது. சொட்டு நீர் பாசனம் போன்ற முறைகள் சரியான தீர்வாகும். மண்ணில் உள்ள நுண்ணுயிரிகள் உயிர் சத்துக்களை உடைத்து தாவரங்களுக்கு அளிக்கும், நைட்ரஜனை நிலைப்படுத்தும். ஆனால் அதிக ரசாயன உரம், பூச்சிக்கொல்லி, அதிக பயன்பாடு இவற்றால் நுண்ணுயிர்கள் அழிந்து மண் உயிர் இழக்கிறது. ஒரு சத்து அதிகமாக இருந்தாலும் மற்றொரு சத்து குறைவதால், உதாரணமாக அதிக நைட்ரஜன் இருந்தால் இலை வளர்ச்சி அதிகமாக காணப்படும், ஆனால் மலர்ச்சி குறைவாக இருக்கும். இதனால் சத்துக்களின் சமநிலை அவசியம். தேவைக்கு அதிகமாக உரம் போடுதல், சரியான நேரத்தில் உரம் போடாதது, மண்ணை பரிசோதனை செய்யாமல் உரம் பயன்படுத்துதல், இவை அனைத்தும் விளைச்சலை குறைக்கும். மண் பரிசோதனை மூலம் எந்த சத்து குறைவு, உரம் தேவைகள் எவை என்பதை அறியலாம். அதிக வெப்பம், மழை குறைவு, அதிக ஈரப்பதம் போன்றவை நேரடியாக விளைச்சலை பாதிக்கும். ஒரே பயிரை தொடர்ந்து வளர்த்தால் குறிப்பிட்ட சத்துக்கள் மட்டுமே குறையும், மண் சமநிலை பாதிக்கும். எனவே பயிர் சுழற்சி மிகவும் அவசியம். மண்ணில் சத்து இருப்பது ஒரு அடிப்படை நிபந்தனை மட்டுமே. ஆனால் அந்த சத்துக்கள் தாவரங்களுக்கு கிடைக்கும் விதம், மண் அமைப்பு, நீர் மேலாண்மை மற்றும் நுண்ணுயிர் செயல்பாடு ஆகியவை ஒன்றாக இணைந்தால்தான் முழுமையான விளைச்சலை பெற முடியும். அறிவியல் அடிப்படையிலான முறைகளை பின்பற்றினால் மண்ணில் சத்து இருந்தும் பயிருக்கு கிடைக்காதது என்ற பிரச்சனைக்கு தீர்வு காண முடியும்.
1: என்ன விவசாயிகளே, சொன்ன தகவலை எல்லாம் கேட்டுக்கிட்டீங்களா? இப்போ அப்படியே அணைக்கட்டு ஓரமா போய் பாபநாசம் மணிமுத்தார் அணைகள்ல நீர் மட்டம் என்னன்னு பார்த்துட்டு வந்துருவோம்.
2: பாபநாசம் மற்றும் மணிமுத்தார் அணைகளின் நீர்மட்ட நிலவரம்.
0: பாபநாசம் அணையின் முழு நீர்மட்ட உயரமான 143 அடியில் கடந்த வெள்ளிக்கிழமை அன்று நீர்மட்டம் 62 அடி. மணிமுத்தாறு அணையின் முழு நீர்மட்ட உயரமான 118 அடியில் கடந்த வெள்ளிக்கிழமை அன்று நீர்மட்டம் 69 அடி.
1: பாபநாசம் மணிமுத்தாறு அணையில நீர்மட்டம் என்னன்னு மட்டும் தெரிஞ்சா போதுமா? நம்ம ஊர்ல உரம் எல்லாம் என்ன விலையில கிடைக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும்ல. வாங்க தெரிஞ்சுப்போம்.
3: யூரியா, பொட்டாஷ் மற்றும் டிஏபி உரங்களின் விலை நிலவரம்.
0: யூரியா உரம் அதிகபட்ச விலையாக 266 ரூபாய்க்கு கிடைக்கிறது. டிஏபி உரம் சராசரி விலையாக 1350 ரூபாய்க்கு கிடைக்கிறது. பொட்டாஷ் உரம் குறைந்தபட்ச விலையாக 1525 ரூபாயிலிருந்து அதிகபட்ச விலையாக 2000 ரூபாய் வரை கிடைக்கிறது.
1: அணைகளோட நீர்மட்டம் உறவுல நிலவரம் எல்லாம் தெரிஞ்சாச்சு. இப்ப நம்ம திருநெல்வேலி ஒழுங்குமுறை விற்பனை கூடத்துல நெல் ஒரு குவிண்டாலுக்கு குவிண்டாலா அதாங்க 100 கிலோவுக்கு என்ன விலை விக்குதுன்னு தெரிஞ்சுப்போம்.
3: திருநெல்வேலி ஒழுங்குமுறை விற்பனை கூட நெல் கொள்முதல் விலை நிலவரம்.
0: நெல் அதிகபட்ச விலையாக 2650 ரூபாய்க்கு கொள்முதல் செய்யப்படுகிறது.
1: விவசாயிகளே, பயிர் சாகுபடி எப்படி முக்கியமோ அதை விட முக்கியம் வானிலை. ஆமா, இன்னைக்கு மழை பெய்யுமா வெயில் அடிக்குமா தெரியலையே. சரி வாங்களே, அதையும் என்னன்னு கேட்டுட்டு வந்துருவோம்.
4: உழவர்களுக்கான வானிலை முன் அறிவிப்பு.
0: வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும், லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. காற்று மணிக்கு 22 முதல் 25 கிலோமீட்டர் வேகத்தில் மேற்கு திசையிலிருந்து வீசக்கூடும். காற்றின் ஈரப்பதம் 54% முதல் 66% வரை. குறைந்தபட்ச வெப்பநிலை 26 டிகிரி செல்சியஸ். அதிகபட்ச

0: நேர்கள் இதுவரை உழவர்களுக்கான தகவல்கள் கேட்டீர்கள்.
1: காற்றலைகளில் இசை சாமரம் வீசிக் கொண்டிருப்பது நெல்லையின் இசை களஞ்சியம். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

0: நேரம் காலை 6:55. தொடர்ந்து நாம் இனி கேட்கலாம்.
1: நேயர்களுக்கு வணக்கம். சூழல் காப்பது சுகம் நிகழ்ச்சியின் தொடக்கமாக வருவது சூழல் துளி. வழங்க வருகிறார்.
2: அனைவருக்கும் வணக்கம். எனது பெயர் புனித சக்தி. நான் தென்காசி மாவட்டம் அரியப்புப்புரம் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் 8 படிக்கின்றேன். ஏரிகள் ஆறுகள் சுத்தமாக்கும், இயற்கை சுழற்சி மகிழ்ச்சியில் ஓடும், வனவிலங்குகள் மருத்துவ உதவி, காயங்கள் ஆற்ற உன் கரம் நீட்டு, பறவைகளுக்கு பாதுகாப்பு விடு, செடிகள் நட்டு கூடு அமை, விலங்குகளின் உரிமை குரல் கேள், பன்முக உயிரின வளர்ச்சி, பூமி சுகத்தின் பெரும் பொக்கிஷம், மரங்களை பள்ளி குழந்தைகளிடம் ஒப்படை, ஒவ்வொரு மரத்துக்கும் ஒரு குழந்தை, பொறுப்புணர்வு வளரும் இளம் உள்ளத்தில் எதிர்கால சூழல் சுகம் உறுதி, மரம் பறவை விலங்கு அனைத்தும் ஒன்று, உன் உயிருடன் பின்னி பிணைந்ததை காப்பது உன் கடமை, அன்பு உன் ஆயுதம், சூழல் காப்பது சுகம், சூழல் சுகம் தரும்போது உலகமே சுகமாகும். நன்றி.
1: சூழல் துளிக்காக ஒலித்த குரல்
2: புனித சக்தி.
1: இன்றைய சூழல் ஒளி வழங்குகிறார் முனைவர் பி. எழில் ராமராஜ் அவர்கள்.
3: வணக்கம் நண்பர்களே. துப்பார்க்கு துப்பாய, துப்பாக்கி துப்பார்க்கு துப்பாய, தூவு மழை. அற்புதமான குரட்பா. உண்பவர்க்கு தகுந்த உணவுப் பொருட்களை விளைவித்து தருவதோடு பருகுவோர்க்கு தானும் ஓர் உணவாக விளங்குவது மழை என்று இந்த நீரினுடைய சிறப்பினை அன்றைக்கே அறிந்து உலகறிய செய்தவர் திருவள்ளுவர். ஒரு மனிதர் தண்ணீர் குடிக்காமல் 3-7 மட்டுமே வாழ முடியுமா? சில வேளைகள் இது மாறுபடலாம். நம்மளோட உடல் சுமார் 60-70% வரை தண்ணீரால் உருவாக்கப்பட்டிருக்குதா? தண்ணீரை நம்ம ஒரு விஷயத்துக்காக மட்டும்தான் குடிக்கணும்னு நினைச்சிக்கிட்டு இருக்கோம். எதுக்காக அப்படின்னு சொன்னா தாகத்திற்காக மட்டும் இல்லை, இல்லை, உடல் வெப்பநிலையை கட்டுப்படுத்துவதற்காகவும், செல்களை பாதுகாப்பதற்காகவும், உயிரியல் செயல்களை சீராக்குவதற்கும் இந்த நீர் அவசியமாகிறது. உடல் முழுவதும் சீரான ஆக்சிஜனை எடுத்து செல்ல இந்த நீர் தான் உதவி செய்து புவியோட வெப்பநிலையை நிலைநிறுத்தவும் சுற்றுச்சூழல் சமநிலையை காக்கவும் நீர் முக்கிய பங்கு வகிக்குது. இன்னைக்கு பூமியோட பெரும்பகுதி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் நீரால் ஆனது. புவியோட மேற்பரப்பு சுமார் 70% நீரால் சூழப்பட்டிருக்குது. நம்மளோட உடல்ல 90% நீரும் ரத்தமும் உடலோட வெவ்வேறு பாகங்களுக்கு ஆக்சிஜனை கொண்டு சென்று கொண்டிருக்குது. பார்க்குறோம், நம்மளுடைய தோலில் நடு அடுக்குகளில் சேமிக்கப்படக்கூடிய நீர் நம்ம உடல் ரொம்ப சூடாகுது அப்படின்னு சொன்னால் தோலோட மேற்பரப்பில் வியர்வையை உருவாக்குது. நாம் உயிர் வாழ அவசியமான நீர் இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் மாசுபட்டுருக்குது. இதனால் தொழிற்சாலைகளை பொறுத்த மட்டில் சுத்திகரிக்கப்படாத ரசாயனங்கள், கதிர்வீச்சுகள், பின்பு எண்ணெய் போன்றவை நேரடியாக நீர்நிலைகளில் கலப்பதால் நீர் மாசுபாடு அடைகிறது. நம்மளோட வீடுகளிலிருந்து வெளியேறக்கூடிய சுத்திகரிக்கப்படாத கழிவு நீர், பின்பு பிளாஸ்டிக் திடக்கழிவுகளாலும் இந்த நீர் மாசுபாடு அடைகிறது. அதே வேளையில் பார்த்தீங்க அப்படின்னா அளவுக்கு அதிகமாக நம்ம பயன்படுத்தக்கூடிய, குறிப்பாக விவசாயங்களுக்கு பயன்படுத்தக்கூடிய ரசாயன உரங்கள், பூச்சிக்கொல்லிகள் இந்த நிலத்தடி நீரை மாசுபடுத்துகின்றன. நீர் மாசுபட்டா நமக்கு என்ன அப்படின்னு கேட்குறீங்களா? நீர் மாசுபட்டதனால் மனிதர்களுக்கு பலவிதமான நோய் வருமா? நீரில் வாழக்கூடிய உயிரினங்கள் வந்து நீர் மாசுபாடு அடையும் போது அழிந்து விடுமா? அதே நேரத்தில் நீரில் வந்து ஆக்சிஜனுடைய அளவு குறைந்து நிறைய பாசிகள் வந்து வளர ஆரம்பிக்குமா? நீர் மாசுபாட்டை நம்ம தடுக்கணும் அப்படின்னு சொன்னால் கழிவு நீரை முறையாக சுத்திகரித்த பின்னரே வெளியேற்ற வேண்டும். ஒன்று. இரண்டாவது, விவசாயத்தில் செயற்கை உரங்களை பயன்படுத்துவதை விட இயற்கை உரங்களை பயன்படுத்தலாம். மூன்றாவது, நீர்நிலைகளில் பிளாஸ்டிக் மற்றும் குப்பைகளை கொட்டுவதை தடுக்க வேண்டும். இன்றைக்கு சிலர் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால் அவர்களுடைய வீட்டு மனித கழிவுகள் குப்பைகளை நேரடியாக ஓடக்கூடிய நீர்ல வந்து கலந்து விடுகிறார்கள். முதலில் இது போன்ற செயல்களை நாம் நிறுத்த வேண்டும். தவழும் நதியும் ஓடும் நீரும் தூய்மையானவை. அவற்றின் மேல் குப்பையையும் கழிவுகளும் கலப்பதை நாம் நிறுத்த வேண்டும். நீரினை நாம் பாதுகாத்தால் நீர் நம்மை பாதுகாக்கும். நன்றி, வணக்கம்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது சூழல் ஒளி. வழங்கினார் முனைவர் பி. எழில் ராமராஜ் அவர்கள்.
0: நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க நிலைப்பன்மலை.

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: அன்பு நேர்கள் அனைவருக்கும் அன்பான உற்சாகமான இனிய காலை வணக்கங்களுடன் நான் உங்கள் அன்பு அறிவிப்பாளர் ரியோ. ஆடிப்பெருக்கின் வாழ்த்துக்களோடு நாம் ஆரம்பிக்கலாம் வணக்கம் பரணி நிகழ்ச்சியை. உங்கள் வாழ்க்கைக்கான பாதையில் உங்கள் வெற்றி பயணத்தை நிறுத்தாமல் தடைகளை தாண்டி முன்னேறி போய்கிட்டே இருங்க. இது உங்கள் தொழில் முன்னேற்றத்திற்கு கை கொடுக்கும் நிகழ்ச்சி தொழில் தொடங்குவோம். புதிய தொழில் சார்ந்த தகவல்களை கற்றுக் கொடுக்க நம்ம கூட இணைகிறாங்க தொழில் ஆலோசகர் மற்றும் எழுத்தாளர் எம் ஞானசேகர் அவர்கள். வணக்கம் சார், இன்னைக்கு என்ன மாதிரியான தகவல்களை எங்களுக்காக தர காத்துட்ருக்கிறீங்க?
2: இன்று தமிழ்நாட்டில் மின்சார ஸ்கூட்டர் டூ வீலர்களிலே தொடங்கி மிகப்பெரிய ஜேசிபி வரை தயாராகி இதர மாநிலங்களுக்கு வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதியாகுது. அதேபோல் ரயில்வே துறையை எடுத்துக்கொண்டால் குட்ஸ் வண்டியில் இருந்து பேசஞ்சர்கள் அமரக்கூடிய பல வகை வண்டிகள் இன்ஜின்கள் என்று ஏராளமான பொருட்களை தயாரித்து சென்னையிலிருந்து இதர பாகங்களுக்கும் வெளிநாடுகளுக்கும் அனுப்பி கொண்டிருக்கிறார்கள். எனவே இவற்றுக்கெல்லாம் தேவையான உதிரி பாகங்கள், இப்போ ஒரு பைக் இருக்கிறது, சைடு மிரர், ஸ்டாண்டு, பின்னாலே அமரக்கூடிய சீட் கவர் சீட் என்று ஏராளமான பொருட்கள், உதிரி பாகங்கள் அடிக்கடி வண்டிகளுக்கு தேவைப்படும். ஆட்டோ என்று எடுத்துக்கொண்டால் வாரத்துக்கு ஒரு முறை ஏதாவது ரிப்பேர் வந்துவிடும். அதிக லோடு ஏற்றி செல்லக்கூடிய லாரிகள் வேன்கள் 30 நாளும் ஓடிக்கொண்டே இருப்பதால் அந்த உதிரி பாகங்கள் அடிக்கடி தேவைப்படும். இவற்றை அந்தந்த வாகன உற்பத்தியாளர்களும் தயாரித்து தங்களுடைய டீலர்கள் மூலம் விற்கிறார்கள். அதே போல் ஏராளமான பஞ்சாப், கோயம்புத்தூர், சென்னை, சென்னையை சுற்றியுள்ள பகுதிகள், தென் மாவட்டங்களிலே அதற்கு தேவையான உதிரி பாகங்களை தயாரித்து அந்த புதிய வாகனங்களை தயாரிக்கிற கம்பெனிகளுக்கும் விற்கிறார்கள், டீலர்களுக்கும் விற்கிறார்கள். இவர்களே ரீட்டெயிலாகவும் விற்கிறார்கள். சின்னஞ்சிறு கம்பெனி என்றால் அங்கேயே ஒரு கடை வைத்து அங்கே தயாரிக்கிற பொருட்களை எல்லாம் அங்கே வைத்து விற்பார்கள். இப்படி வாகனங்களுக்கு, வாகனம் சார்ந்த விஷயங்களுக்கு தேவையான உதிரி பாகங்கள் தயாரிப்பது தமிழ்நாட்டில் இன்று லாபகரமாக இருக்கிறது. படிப்படியாக இதனுடைய வியாபாரம் உயர்ந்து வருகிறது. எப்படி ரெடிமேட் கார்மெண்ட்ஸ், அது சார்ந்த துறைகள், ஜவுளி போன்றவை உற்பத்தி அதிகமாகி கொண்டு இருக்கிறதோ, பல நாடுகளுக்கு ஏற்றுமதியும் இதர மாநிலங்களுக்கு செல்கிறதோ, அதை போல் கிராக்கி உள்ள ஒரு பெரிய தொழில் வாகனங்களுக்கு தேவையான உதிரி பாகம் தயாரிப்பது. ஆனால் இது சிறிது அளவு 200, 300, 500 என்று சதுரடி தேவைப்படும், லேத் தேவைப்படும், அதற்கு தேவையான வெல்டிங் மிஷின்கள், பெயிண்ட் அடிப்பதற்கு பெயிண்டிங் ஜாமான்கள் என்று எல்லாம் இருந்தால்தான் அதை தயாரித்து ஒரு அட்டைப்பட்டியிலே வைத்து விற்பனை செய்ய முடியும். சில நிறுவனங்கள் தயாரித்து பெயிண்ட் அடித்து மற்ற நிறுவனங்களுக்கு கொடுத்து விடுவார்கள். அவர்களுடைய பிராண்ட், அவருடைய பெயரை போட்டு அவர்கள் அட்டைப்பட்டியில் வைத்து விற்பனை செய்வார்கள். இப்படி பல வகைகளிலே விற்பனையாகிவிடக்கூடிய இந்த பொருட்களை தயாரிக்க குறைஞ்சது ஒரு 250 முதல் 500 சதுரடி இருந்தால்தான் லாபகரமாக இருக்கும். பொருட்களையெல்லாம் வைப்பதற்கு இடம் தேவைப்படும். அதேபோல் அந்த இயந்திரங்களை வாங்குவதற்கு 3 முதல் 5 லட்சம் ரூபாய் தேவைப்படும். 3 பேஸ் கரண்ட்டோடு அப்படி இருந்தால்தான் இந்த உதிரி பாகங்களை தயாரிக்க முடியும். 24 மணி நேரமும் நடைபெறக்கூடிய சென்னையில் உள்ள தொழிற்பேட்டைகளில் பல வாகன உதிரி பாக உற்பத்தி மையங்கள் எனக்கு தெரியும். சின்னஞ்சிறு ஆரம்பித்து மிகப்பெரிய அளவில் இன்று தயாரித்து கொண்டிருக்கிறார்கள்.

0: மூன்று ஷிப்ட் போட்டு 8 மணி நேரத்துக்கு ஒரு முறை மாறிக்கொண்டே இருப்பார்கள். அப்படி தேவை அதிகம் இருப்பதால் உற்பத்தி நல்ல முறையில் செய்யப்பட்டு எல்லா இடங்களுக்கும் அனுப்பப்படுகிறது. இந்த வாகனங்கள் வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்வதால் சில வகை உதிரி பாகங்கள் எங்களுக்கு தேவை. இப்போ இலங்கை, மலேசியா, சிங்கப்பூர் போன்ற இடங்களிலே எங்கு பார்த்தாலும் இந்திய வாகனங்கள் தான். டூவீலர்களில் இருந்து ஆட்டோ எங்கு பார்த்தாலும் இந்திய ஆட்டோ தான். அதற்கு வேண்டிய உதிரி பாகங்களை அங்குள்ள கடைகள் வாங்கி விற்பார்கள். அவர்களுக்கும் இந்த உதிரி பாகங்களை ஏற்றுமதி செய்ய முடியும். சிறிது காலம் செல்ல செல்ல உங்களுடைய நிறுவனத்தை சிறிது பெரிதாக்கி பெரிய இயந்திரங்களை போடக்கூடிய வாய்ப்பு இருந்தால் ஹூன்டாய், ஃபோர்டு என்று இருக்கக்கூடிய பெரிய கம்பெனிகளுக்கெல்லாம் நீங்கள் ஸ்பேர் பார்ட் சப்ளை பண்ணக்கூடிய ஆர்டர் உங்களுக்கு கிடைக்கும். அவர்கள் சொல்லக்கூடிய தரத்தில், அவர்கள் சொல்லக்கூடிய ஐஎஸ்ஐ மார்க்கு ஓடு தரமானவற்றை நீங்கள் தயாரிக்க வேண்டும். அவர்கள் கொடுக்கின்ற அட்டைப்பட்டிகளை அடைத்து நீங்கள் அவர்களிடம் கொடுக்க வேண்டும். அப்படி செய்யும்போது லாபம் அதிகமாகும். நீங்களே நேரடியாக விற்கலாம். இப்போ சென்னையில் ஆரம்பிக்கிறீர்கள், திருச்சியில் ஆரம்பிக்கிறீர்கள் என்றால் நீங்களே அனைத்து கடைகளுக்கும் ஆட்களை கொண்டு எல்லா வாகன ரிப்பேரிங் சர்வீஸ் சென்டர்களுக்கும் வாகன உதிரி பாகங்கள் விற்கக்கூடிய கடைகளுக்கும் நீங்கள் விற்பனை செய்யலாம். ஏனென்றால் அவ்வப்போது தேவைப்பட்டு கொண்டே இருப்பதால் உங்களுடைய தயாரிப்பு அன்றாடம் ஈவினிங் எல்லா கடைகளுக்கும் சென்று கொண்டே இருக்கும். ஆர்டருக்கு ஏற்றபடி நீங்கள் அதிகமும் தயார் செய்யலாம். ஆனால் ஒரு ஐடியை படித்தவராக ஆரம்பிப்பவர் இருந்தால் நலமாக இருக்கும். அல்லது நீங்கள் மார்க்கெட்டிங்கை கவனித்து கொண்டால் ஐடியை படித்தவர்கள், நல்ல வெல்டர்கள், சிறப்பாக பெயிண்ட் அடிக்கக்கூடியவர்கள், அப்படிப்பட்டவர்களை வேலைக்கு வைத்துக் கொண்டால் தான் தரமாக தயாரிக்க முடியும். ஏனென்றால் ஒரு சிறு பிசிறோ ஒரு சிறு கோளாறு அதில் இருக்குமானால் கண்டுபிடித்து விடுவார்கள். அதன் பிறகு நம்மளிடம் ஆர்டர் கொடுக்க மாட்டார்கள். ஏனென்றால் இவை வெயிட்டை தாங்கக்கூடிய முக்கியமான பாகங்கள். எந்த நேரமும் ஓடிக்கொண்டிருப்பதால் அசைந்து கொண்டே இருக்கக்கூடிய உதிரி பாகங்களாக இருக்கக்கூடும். அப்படி இருக்கும்போது அதனுடைய தரம் இல்லாவிட்டால் கண்டுபிடித்து விடுவார்கள். எனவே தரமான மூலப்பொருட்களை வாங்கி தரமான பெயிண்ட் யூஸ் பண்ணி மிக சிறப்பாக துல்லியமாக தயாரிக்கக்கூடியவர்களாக நீங்கள் இருப்பீர்கள் என்றால் நிச்சயமாக நல்ல ஆர்டர்கள் கிடைக்கும். இதற்கு நல்ல பயிற்சி பெற்றவர்களை வேலைக்கு வைத்துக் கொள்ள வேண்டும். முதலில் 2 பேரில் ஆரம்பித்து இன்று 10 பேரை வைத்து ஒரு லாரி லோடு அளவுக்கு உதிரி பாகங்கள் தயாரிக்கிற நிறுவனங்கள் எனக்கு தெரியும். எனவே நன்றாக யோசித்து சிந்தித்து என்னென்ன உதிரி பாகங்கள் அதிகம் தேவைப்படும் என்று ஒரு மார்க்கெட் சர்வே செய்து உங்கள் பகுதியில் உள்ள கடைகளையெல்லாம் போய் பார்த்து அதன் பிறகு அந்த எந்த பொருட்களை தயாரிக்கலாம் என்று முடிவெடுங்கள். முடிவெடுத்து விட்டால் அதுக்குரிய அச்சு டை போன்றவை நீங்கள் வாங்கிவிட்டால் அதை வீணடிக்க முடியாது. எனவே தீர்மானமாக இன்னென்ன பொருட்கள் தயாரிப்போம் இன்னென்ன ஏரியாக்களில் இதுக்கு நல்ல வரவேற்பு இருக்கிறது என்று முடிவு செய்து அந்த பொருட்களை முடிவு செய்து தயாரிக்க ஆரம்பியுங்கள். நீங்களே மார்க்கெட்டிங் துறையில் தீவிரமாக இறங்கினால் மட்டுமே இது நல்ல லாபகரமாக இருக்கும். காரணம் பல கடைகளிலே வாங்கிவிட்டு பணத்தை சிறிது சிறிதாக கொடுக்கிறார்கள், 3 மாதம் கழித்து செக் கொடுக்கிறார்கள் என்றெல்லாம் மார்க்கெட்டிலே பேசிக் கொண்டிருக்கிறார்கள். எனவே இன்று மார்க்கெட்டிங் மிக கடுமையாக போட்டியாக இருப்பதால் நீங்கள் சிறந்த கம்பெனிகளில், தெரிந்த நிறுவனங்களில் கொடுத்து வாங்கி நல்ல முறையில் தயாரிக்கும் போது அவர்கள் உங்களை கூப்பிட்டு சிறப்பாக இருக்கிறது என்று வாங்குகிற அளவிலே நீங்கள் தயாரித்தால் நல்ல லாபகரமாக இருக்கக்கூடிய இத்தொழிலை தொடங்கி முன்னேறுங்கள்.
1: நன்றி சார், சிறப்பான தகவலை, புதிய தொழில் யோசனையை எங்கள் கூட பகிர்ந்துக்கிட்டீங்க, ரொம்ப நன்றி சார். நேர்லேயே உங்களுக்கும் தொழில் சார்ந்த ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் எங்கள்கிட்ட கேட்கலாம். விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்காக அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 0462-256-1133 மற்றும் 32 அப்படின்ற இந்த எண்களுக்கு நீங்கள் அழைக்கலாம். இல்லைனா உங்களுடைய சந்தேகங்களை, தொழில் சார்ந்த விஷயங்களை நீங்கள் வந்து கற்றுக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்ற தகவலை தெரிஞ்சுக்கிறதுக்காக வாட்ஸ்அப்பில் கூட விவரங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். 9443-6-0-7-9-4 அப்படின்ற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் உங்களுடைய தகவல்களை, சந்தேகங்களை அனுப்பிவிடலாம். இல்லை நீங்கள் வந்து கடிதம் மூலமாகவும் நீங்கள் கேட்கலாம். நிலைய இயக்குனர், தொழில் தொடங்குவோம் பிரிவு, திருநெல்வேலி அகில இந்திய வானொலி நிலையம், திருநெல்வேலி அப்படின்ற இந்த அட்ரஸ்க்கு கூட நீங்கள் உங்களுடைய சந்தேகங்களை எங்களுக்கு நீங்கள் கடிதங்களாக எழுதி அனுப்பலாம். நிகழ்ச்சியில் நாம் கேட்கலாம் அடுத்ததா எந்திரன் திரைப்படத்திலிருந்து பாடல்.

0: இன்று ஒரு தகவல்.
1: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: 80 வருடங்களாக சைபால்.

0: கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
1: ஏழு மணி 15 நிமிடமாகுது. வணக்கம் பரணி நிகழ்ச்சியில் நம்ம இணைஞ்சிருக்கிறோம். அடுத்ததா தமிழை அமுதே தான் கேட்க இருக்கிறோம். உரை வழங்க இருக்கிறாங்க திருவருள் லத்தீப் அவர்கள்.

0: திசையெல்லாம் புகழ் மணக்கும் எங்கள் தமிழே,
1: அள்ளி பருக பருக திகட்டாத அமுதே,
0: தமிழே
1: அமுதே.
2: வணக்கம். கல்லடை குறிச்சி திருவருள் லத்தீப். திருக்குறளை சிலவற்றை பொருளுடனும் அல்லது கதையுடனும் உங்களிடம் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். திருந்து வினையாடல் என்ற அதிகாரத்தில் 517 திருக்குறளை உங்களிடம் சொல்ல எண்ணுகின்றேன். அதற்கு ஒரு கதை உண்டு. ஒரு ஊரில் உள்ள தொழில்முறை திருடர், அதாவது அவனுக்கு திருடுவதுதான் தொழில், அவன் பல ஊர்களில் போய் திருடி கொண்டிருந்தான். ஒரு முறை ஒரு ஊரை நோட்டமிட்டு கொண்டிருந்தான். அப்பொழுது ஒரு கலைக்கூத்து நடந்து கொண்டிருந்தது. அதை எல்லோரும் பார்த்து கொண்டிருந்தார்கள். இவனும் அதை பார்த்தான். கடைசியில் அந்த கலைக்கூத்தாடி ஒரு சின்ன வளையத்துக்குள் தன் உடல் முழுவதும் நுழைத்து வெளியே வந்தது இந்த திருடனுக்கு வியப்பாக இருந்தது. கூத்து முடிந்தவுடன் எல்லாரும் கலைந்து சென்றார்கள். அவன் விழுந்த காசுகளை எண்ணி விட்டு வைத்து கொண்டிருந்த போது இந்த திருடன் அந்த கலைக்கூத்தாடம், உனக்கு என்ன கிடைக்கும் என்போது ஏதோ வயிற்றுப்பாடு கழிகிறது என்று சொன்னான். என்னுடன் வா, நான் சொல்லும் செயலை நீ செய்தால் உனக்கு நிறைய பணம் தருகிறேன் என்றபோது திருடன் சம்மதித்தான். அப்போது அவன் என்ன செய்தான்னா, ஊருக்கு வெளியே ஒரு பெரிய பங்களாவை காட்டி மேலே உள்ள ஒரு வட்ட ஜன்னலை காட்டி இதன் உள்ளே உன்னால் நுழைய முடியுமா என்று கேட்டான். அந்த ஜன்னலில் ஒரு சின்ன வலைதான் பின்னல் பட்டிருந்தது. காரணம், குருவிகள் எதுவும் உள்ளே நுழையக்கூடாது என்று. என்னால் இயலும் என்று இந்த கலைக்கூத்தாடி திருடன்னு சொன்னான். சரி, அப்படியானால் மிகச்சரியாக நீ 1.5 மணிக்குள்ளெல்லாம் வந்துவிட வேண்டும். 1 மணி நேரத்துக்குள் நாம் முடித்து விட வேண்டும். அதாவது நீ அந்த வட்டத்துக்குள் உள்ளே நுழைந்து கீழே இறங்கி அங்கிருக்கும் அந்த கதவை திறந்து விட்டால் நான் உள்ளே சென்று எல்லா பொருள்களையும் எடுத்துட்டு வந்து உனக்கு பெருமதிப்புள்ள பணத்தை தருகிறேன் என்றபோது அந்த கலைக்கூத்தாடியும் சரி என்று சொல்லிவிட்டு சென்று விட்டான். மிகச்சரியாக திருடன் 1.5 மணிக்கு அந்த இடத்துக்கு வந்தான். அதே நேரத்தில் கலைக்கூத்தாடியும் தன்னுடைய பொருளை ஒரு சாக்கில் எடுத்து கொண்டு வந்து அந்த இடத்தில் வைத்தான். அப்பொழுது இந்த திருடனுக்கு ஒரு சந்தேகம். எப்படி என்றால், நாம் இந்த வட்டத்துக்குள் தானே அவனை உள்ளே நுழைய சொன்னோம், இவன் இந்த உயரத்தில் ஏறுவானா என்று அவன் அந்த கலைக்கூத்தாடியிடம் கேட்டான். அதெல்லாம் என்னால் ஏற முடியும் என்று அவன் வேகமாக மேலே ஏறிவிட்டான். ஏறி முடிந்தவுடன் அந்த ஜன்னல் உள்ள அந்த வட்ட ஜன்னலில் உள்ள அந்த வலை பின்னலையும் எடுத்து விட்டான். எடுத்து விட்டு உள்ளே நுழையாமல் கீழே பார்த்து கொண்டிருந்தான். திருடன் கேட்டான், உள்ளே நுழைய வேண்டியதுதான் என்ன? அப்போ அந்த கூத்தாடி கலை கூத்தாடி சொன்னான், உள்ளே நுழை என்றால் நான் எப்படி நுழைவது? நீ நான் கொண்டு வந்த கோணிப்பையில்

0: ஒரு ட்ரம் இருக்கு, அதை எடுத்து வேகமாக திரும்ப திரும்ப அடிக்க வேண்டும், அந்த வேகத்தில் தான் என்னால் உள்ளே நுழைய முடியும் என்றான். வந்ததே ஆபத்து என்றான். நீ உடனே கிளை இறங்கிவிடு என்று இந்த திருடன் சொன்னான். அப்போதுதான் அவனுக்கு புரிந்தது. என்ன புரிந்தது என்றால், இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல் என்றான் 1000 ஆண்டுகளுக்கு முன்னால் வாழ்ந்த நம் தமிழன் ஒருவன். ஒரு செயலை எந்த முறையில் எந்த கருவியை கொண்டு யார் செய்து முடிப்பார் என்று நன்கு ஆராய்ந்த பிறகே அந்த செயலை அவரிடம் ஒப்படைக்க வேண்டும் என்பது இதன் பொருளாகும். பாருங்கள், அதாவது இந்த திருடன் வந்து தனக்கு தோதுவாக இருக்கும் என்று எண்ணி ஏமாந்து விட்டான். அதனால் தான் இந்த குரலுக்கும் அதற்கும் நான் சம்பந்தப்படுகிறேன். இதனை இதனால் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த செயலை இந்த வழியில் அல்லது கருவியில் இவன் முடிக்கும் என்றாய்ந்து, இவன் செய்து முடிப்பான் என்று நன்கு ஆராய்ந்து அறிந்து அதனை அவன் கண் விடல், அந்த செயலை அவனிடம் ஒப்படைக்க வேண்டும் என்பது இதன் கருத்து. எந்த ஒரு பணியையும் தகுதியான நபரிடம் சரியான முறையில் சேர்ப்பது நம் கடமை என்பதை விளக்குகிறது இந்த திருக்குறள். வணக்கம்.
1: நன்றி சார். நாமளும் கேட்டுடலாம் ஒரு திருக்குறள் சார்ந்த ஒரு திரைப்பட பாடல், ராரா திரைப்படத்திலிருந்து.

0: நேரம் காலை 7:26. நேர்லை தொடர்ந்து நாம் இனி கேட்கலாம் ஆங்கிலம் அறிவோம். வழங்க இருக்கின்றார் தூத்துக்குடி பிரபாவதி அவர்கள்.
1: அன்பான் நேயர்களே வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது நமது ஸ்கூலுக்கு தேவையான ஸ்போர்ட்ஸ் குட்ஸ் வாங்குற எப்படி லெட்டர் எழுதலாம்னு சொல்லி பார்க்குறோம். இதில் ஃப்ரம் அதே தான் எழுத போகிறோம். நேற்று சொன்ன மாதிரியே தான், டூ மட்டும் மாறும். டூன் போட்டு இந்த மேனேஜர் கமா, அதுக்கு அடுத்த லைனில் இந்த கடையினுடைய பெயர் ஸ்போர்ட்ஸ் ட்ரேடர்ஸ், அது கீழே மதுரை நான் போட்டிருக்கேன். எந்த ஊர்னா போட்டுக்கலாம், உங்களுக்கு எது ஈஸியாக தெரியுமோ, எந்த ஊர் நல்லா தெரியுதோ, நம்ம ஊரை விட்டு வேற ஊர் அது நீங்கள் எழுதிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம இதில் ரெஸ்பெக்டட் சார்ன்னு போடலாம், இல்லை சார்ன்னு போட்டாலே போதுமானது. எஸ்ஐஆர் சார் போட்டு கம்மா போட்டுட்டு கீழே உங்களை பற்றி அறிமுகம், இது சிம்பிள் ப்ரெசண்டில் இருந்தாலே போதுமானது. ஐ ஆம் த ஸ்கூல் பீப்புள் லீடர் ஆஃப் மை ஸ்கூல். பீப்புள் என்ன ஸ்பெல்லிங், PUPIL, மாணவர் அப்படின்னு இதுக்கு பொருள் வருது. இன்னொரு பீப்புள் இருக்குது, PEOPLE, பொதுவாக மாணவர்கள் செய்கிற தவறு தான் இது. அந்த PEOPLE பீப்புள்னால் மக்கள்னு அர்த்தம், சரிங்களா? இதை மாற்றி நம்ம எழுதக்கூடாது. பீப்புள் பீப்புள் ரெண்டுமே ஒரே ப்ரொனன்சியேஷன், ஆனால் எந்த இடத்துல மாணவர்கள் வரும்பொழுது PUPIL எழுதணும், மக்கள் வரும்போது PEOPLE, சரியா? அடுத்தாப்புல நமக்கு என்ன தேவைங்கிறத இந்த கடிதத்தில் குறிக்கிறோம். வி ஆர் இன் நீட் ஆஃப் த ஸ்போர்ட்ஸ் குட்ஸ். We are in need of the following sports goods. அப்படின்னு எழுதிடும். அதாவது நம்ம அதில் குறிப்பிடாமல் கீழே வரிசையாக 1, 2, 3 போட்டு நம்பர் போட்டு நமக்கு தேவையான பொருட்களை எழுத போகிறோம். அதனால் இதை இப்படி எழுதியிருக்கோம். அதுக்கு அடுத்த லைனில் ப்ளீஸ் சென்ட் மீ த ஸ்போர்ட்ஸ் குட்ஸ் பை VPP as soon as possible. அதில் விபிபின்னு எதுக்கு போடுறேன்னா, இது பேர் வேல்யூ பேபிள் போஸ்ட். இதுக்கு இன்னொரு அர்த்தம் என்னென்னா, போஸ்டல் கேஷ் ஆன் டெலிவரி. வி அப்படின்னா வேல்யூ, பி ஃபார் போஸ்டல், பி ஃபார் போஸ்ட். நமக்கு குட்ஸ் கையில், அதாவது பொருட்கள் நம்ம கையில் வாங்கின உடனே நம்ம அதுக்குண்டான காசை நம்ம வந்து என்ன செய்யலாம், கேஷை டெலி கொடுத்துடலாம், அவங்களுக்கு கட்டிடலாம். As soon as possible-னா எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் அனுப்புங்க அப்படின்னு எழுதிடும். எழுதி முடிச்சுட்டு அதுக்கு கீழே என்ன பொருட்கள் தேவையோ அதை எழுதலாம். 1, 2, 3, 4, 5 போட்டு, உதாரணத்துக்கு ஃபஸ்ட் 1 போட்டு ஃபுட்பால் 5, எத்தனை வேணுமோ அதையும் நம்ம எழுதணும்.

0: இப்போ ஸ்கூல் லெவலில் வாங்குறதா இருந்தானா உங்களுக்கு எண்ணிக்கை அதிகமாக இருக்கும், நிறைய பிள்ளைகள் படிக்கிற ஸ்கூலில் நிறைய தேவைப்படும், இல்லை கொஞ்சம் பிள்ளைகள் படிக்கிற ஸ்கூலில் கொஞ்சம் தேவைப்படும், சின்ன பிள்ளைகள் படிக்கிற ஸ்கூலில் அந்த மாணவர்களுக்கு தேவையான அளவுக்கு என்ன ஸ்போர்ட்ஸ் குட்ஸ் தேவையோ அதை நம்ம எழுதிக்கலாம். நான் என்ன எழுதியிருக்கேன்னா, ஃபுட்பால், வாலிபால், செஸ் போர்ட், கேரம் போர்ட், ஸ்கிப்பிங் ரோப். சரியா? இதில் ஸ்கிப்பிங் வந்து டபுள் பி வரும், SKI PPING. இது சிலருக்கு சந்தேகம் வரலாம், ஸ்கிப்பிங் ரோப். நம்ம கேரம் போர்ட், CARROM, கேரம். சரியா? இதையும் நம்ம கொஞ்சம் பார்த்து எழுதணும். எழுதி முடிச்சுட்டு கீழே தேங்க்யூ போட்டுட்டு இதே மாதிரி தான். இதில் கீழே என்ன எழுதுவீங்க, யுவர்ஸ் ஃபெய்த்ஃபுல்லி அப்படின்னு போட்டு உங்களுடைய பெயர் எழுதிடலாம். அதுக்கப்புறம் கீழே இல்லை இன்னொன்று இதில் என்ன எழுதுன்னா, அட்ரஸ் ஆன் த என்வலப். அட்ரஸ் ஆன் த என்வலப், நம்ம இந்த அந்த கடிதத்தின் முன்னால் எழுத வேண்டிய முகவரி, அதைத்தான் அப்படி எழுதியிருக்கோம். அட்ரஸ் ஆன் த என்வலப் போட்டால் அதுக்கு என்வலப் ENVELOPE. நிறைய குழந்தைங்க ஈயை விட்டுருவாங்க. சரியா? என்வலப் கரெக்டாக எழுதணும். அதுக்கு கீழே 2 அப்படின்னு போட்டுட்டு நம்ம முதல்ல எழுதியிருக்கோம்ல கடிதத்துக்கு மேலே, ஃப்ரம் 2 போட்டு எழுதும்போது அந்த 2 அதே அட்ரஸ் எடுத்து இந்த 2 போட்டு ஒரு சின்ன பாக்ஸ் பாக்ஸ் மாதிரி அதை சுற்றி ஒரு கட்டம் போட்டு நம்ம எழுதிடணும். எழுதி முடிச்சுட்டு அனுப்பிட வேண்டியது தான்.
1: நன்றி மேம், சிறப்பான தகவல்களை ஆங்கில அறிவோம் நிகழ்ச்சியில் நாம் தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்ததாக நாம் கேட்கலாம் பாடல் ஜீன்ஸ் திரைப்படத்திலிருந்து.

0: இன்று ஒரு தகவல்.
1: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: 80 வருடங்களாக சைபால்.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: காற்றலைகளில் இசை சாமரம் வீசிக் கொண்டிருப்பது நெல்லையின் இசை களஞ்சியம், ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
2: நேர்களை நம்ம அடுத்ததாக திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டை மகாராஜா நகர் உழவர் சந்தையில் காய்கறிகள் மற்றும் பழங்களுடைய விலைப்பட்டியலை தான் தெரிஞ்சுக்க இருக்கிறோம். தக்காளி கிலோ 20 ரூபாய், கத்தரிக்காய் 46 ரூபாய், வெண்டைக்காய் 30 ரூபாய், புடலங்காய் 20 ரூபாய், சுரைக்காய் 10 ரூபாய், பீர்க்கங்காய் 40 ரூபாய், பூசணிக்காய் 14 ரூபாய், தடியங்காய் 16 ரூபாய், அவரைக்காய் 90 ரூபாய், கொத்தவரை 28 ரூபாய், பாகற்காய் 65 ரூபாய், பச்சை மிளகாய் 46 ரூபாய், முருங்கைக்காய் 20 ரூபாய், பெரிய வெங்காயம் 38 ரூபாய், சின்ன வெங்காயம் கிலோ 65 ரூபாய்க்கு விற்கிறாங்க. காராமணி 30 ரூபாய், கோவைக்காய் 50 ரூபாய், தேங்காய் 63 ரூபாய், இஞ்சி 200 ரூபாய், முள்ளங்கி 35 ரூபாய், உருளைக்கிழங்கு 24 ரூபாய், கேரட் 88 ரூபாய், சௌசௌ 36 ரூபாய், முட்டைக்கோஸ் 34 ரூபாய், பீட்ரூட் 50 ரூபாய், பூண்டு ரகங்கள் வாரியா 250 ரூபாயிலிருந்து 330 ரூபாய் வரைக்கும் இருக்கிறாங்க. சோயாபீன்ஸ் 120 ரூபாய், சேம்பு 50 ரூபாய், சேனைக்கிழங்கு 40 ரூபாய், சீனிக்கிழங்கு 50 ரூபாய். பழங்களுடைய விலைப்பட்டியல், எலுமிச்சை 60 ரூபாய், ஆப்பிள் 260 ரூபாய், அன்னாசி 70 ரூபாய், மாதுளை 200 ரூபாய், கொய்யா 80 ரூபாய், பப்பாளி 40 ரூபாய், கிருணிப்பழம் 50 ரூபாய், வாழைப்பழங்களில் செவ்வாழை 100 ரூபாய், ஏலக்கி 90 ரூபாய், மட்டி 80 ரூபாய், நேந்திரன், கற்பூரவல்லி, கோழிக்கோடு, நாடு இது எல்லாமே கிலோ 60 ரூபாய்க்கு விற்கிறாங்க.

அகிலை தகவல்களை பாளையங்கோட்டை மகாராஜா நகர் உழவர் சந்தை நிர்வாக அலுவலரிடமிருந்து பெறப்பட்டது. நிகழ்ச்சியில் நாம் தொடர்ந்து கேட்கலாம் வேட்டையாடு விளையாடு திரைப்படத்திலிருந்து அடுத்ததாக பாடல் ஹரிஹரன் விஜய் பாடியிருக்கிறாங்க, கேட்கலாம்.

0: சைவாரின் இன்று ஒரு தகவல்.
1: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: 80 வருடங்களாக சைபால்.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
4: நேரம் காலை 7:46. தொடர்ந்து நாம் கேட்கலாம் இன்றைய தினம். ஆடி மாதத்தின் 18 தந்து செல்லும் புத்துணர்வும் நம்பிக்கையும் உங்கள் குடும்பம் முழுவதும் நிரந்தரமாக இருக்கட்டும். இனிய ஆடிப்பெருக்கு வாழ்த்துக்கள். விதைகளும் குழந்தைகளுமே பூமி தாயின் கடைசி நம்பிக்கை, பெருஞ்செயலுக்கான கருநிலை. ஐயா கோ நம்மாழ்வார் அவர்களின் சொல் விதைகளை அடுத்த தலைமுறைக்கு கடத்தி செல்லும் கருவிகளாக செயல்பட பெரிய அளவில் விவசாய நிலம் வேண்டுமே என்று நாம் கவலைப்பட தேவையில்லை. காலத்தை தள்ளி போடாமல் இன்றே தொடங்கலாம். இன்று ஆடிப்பெருக்கு நன்னாளை முன்னிட்டு வீட்டிலுள்ள பயன்பாடற்ற கழிவு பிளாஸ்டிக் பைகள், குடம், தண்ணீர் கேன், தேங்காய் சுரட்டை போன்றவற்றை பயன்படுத்தி அடிப்படை தேவைக்கான 5 செடியாவது வளர்க்க முயற்சிக்கலாம். மனமிருந்தால் வீட்டு சமையலறையில் உங்கள் அஞ்சறை பெட்டியிலேயே விதை எடுக்கலாம். வெந்தயம், மல்லி, வத்தல், அழுகிய தக்காளி, முத்தின கத்திரிக்காய், காய்ந்து விட்டதே என ஒதுக்கி வைத்த சிறுகிழங்கு, சேனை, உருளை, கருணை, இஞ்சி, தட்டப்பயிறு, சிறுபயிறு போன்ற எத்தனையோ உள்ளன. வீட்டு முற்றத்தில் உள்ள மண் போதுமானது. ஒவ்வொருவரும் முகம் கழுவுகின்ற தண்ணீரே போதும். வாழ்த்துக்கள். உங்களுடைய முயற்சி திருவினையாகட்டும். தகவல்களை கொடுத்தார் தற்சார்பு வாழ்வியர் தோழர் நல்லாசிரியர் மாடசாமி அவர்கள். வணக்கம் பரணி. நிகழ்ச்சியில் அடுத்ததாக கேட்கலாம் ஆடி பாடல், இணைந்த கைகள் திரைப்படத்திலிருந்து.

7:50 ஆகுது. வணக்கம் பரணி நிகழ்ச்சியில் அடுத்து நம்ம தெரிஞ்சுக்கக்கூடிய தகவல் என்ன அப்படின்னா, பயிர் காப்பீட்டு திட்டத்துக்கு கீழே செப்டம்பர் 15 வாழை பயிருக்கு பயிர் காப்பீடு செஞ்சுக்கலாம். இயற்கை சீற்றங்களால் ஏற்படக்கூடிய பயிர் இழப்பிலிருந்து விவசாயிகளுடைய நலன் மற்றும் வாழ்வாதாரம் பாதுகாக்கப்படுறதை உறுதிப்படுத்துறதுக்காக இந்த பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டம் செயல்படுது. நீங்களும் பயிர் காப்பீடு செய்யலாம். பக்கத்தில் இருக்கக்கூடிய இசேவை மையங்களை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். மேலும் விவரங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காக வட்டார தோட்டக்கலை உதவி இயக்குநரையோ தோட்டக்கலை அலுவலரையோ உதவி தோட்டக்கலை அலுவலரையோ இல்லை வங்கி கிளைகளையோ நீங்கள் அணுகலாம். நிகழ்ச்சியில் நாம் அடுத்ததாக கேட்கலாம் பாடல் டக்கர் திரைப்படத்திலிருந்து.

0: not her face. It's beyond that.
1: நெல்லை நம்ம வணக்கம் பரணி நிகழ்ச்சியோட நிறைவான பகுதிக்கு வந்துட்டோம். நிறைவான பாடலை தான் நம்ம நிகழ்ச்சியில் கேட்க இருக்கிறோம். ஒழிக்க இருக்கும் பாடலை தொடர்ந்து 8 மணிக்கான செய்தி சுருக்கமும், அதனைத் தொடர்ந்து வழக்கன்று வந்தால் நிகழ்ச்சியும் நாம் கேட்க இருக்கின்றோம். வணக்கம் பரணி நிகழ்ச்சியில் இவ்வளவு நேரம் உங்களோட நினைந்திருந்தேன் நாங்கள் அன்பு அறிவிப்பாளர் ரியோ. கேட்கலாம் நிகழ்ச்சியின் நிறைவு பாடல், வேட்டையின் திரைப்படத்திலிருந்து.

தெரிவித்துள்ளார். தமிழக அரசின் அனுமதி இல்லாமல் மேகதாதுவில் கர்நாடக அரசு அணை கட்ட முடியாது என்று வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் கூறியுள்ளார். குற்றாலத்தை உலகத்தரத்திலான சுற்றுலா மையமாக மாற்ற மாநில அரசு தீவிர நடவடிக்கை மேற்கொள்ளும் என்று மாநில சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு ராஜேஷ் தெரிவித்துள்ளார். கபினி அணையிலிருந்து திறந்துவிடப்பட்ட தண்ணீர் தமிழக எல்லையான பிலிகுண்டுலுவிற்கு இன்று வந்தடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. விவசாயம் செழிக்க நாகை மாவட்டம் திருப்பூண்டியை அடுத்த சோழ வித்யாபுரம் சந்தனமாதா ஆலயத்தில் விவசாயிகள் பாரம்பரிய பொங்கலிட்டு வழிபாடு நடத்தினர். ஈரோட்டில் நேற்று நடைபெற்ற பாரம்பரியமிக்க நாட்டு இன காளை மற்றும் பசுமாடுகள் கண்காட்சியில் 500 மேற்பட்ட மாடுகளை விவசாயிகள் பார்வையிட்டனர். நீலகிரி மாவட்டத்தில் தென்மேற்கு பருவமழை பொய்த்து போனதால் அம்மாவட்டத்தில் உள்ள அப்பர் பவானி, அவலாஞ்சி உள்ளிட்ட 12 அணைகளின் நீர்மட்டம் கடுமையாக சரிந்துள்ளது. கும்பகோணம் அருகே மாங்குடியில் தேப்பெருமாநல்லூர் வாய்க்காலில் 40 ஆண்டுகளுக்கு பிறகு தூர்வாரும் பணிகள் தொடங்கியுள்ளன. ஜவ்வாதுமலை காப்புக்காடு பகுதியில் அரிய வகை மான்களை வேட்டையாடிய இருவரை வனத்துறையினர் கைது செய்தனர். கிருஷ்ணகிரியில் நேற்று நடைபெற்ற நாய் கண்காட்சியில் 43 வகையைச் சேர்ந்த 320 நாய்கள் பங்கேற்றன. தென்காசி மாவட்டம் குற்றாலம் அருகே மின்சாரம் தாக்கி 7 மாடுகள் உயிரிழந்தன. தமிழகத்தில் நீலகிரி, தேனி, திருவண்ணாமலை, விழுப்புரம் மற்றும் கடலூர் மாவட்டங்களிலும் கோவை மாவட்டத்தின் மலைப்பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. பாகிஸ்தானில் அமைதி பேரணியின் போது காவல் நிலையம் மீது நடத்தப்பட்ட தற்கொலைப்படை தாக்குதலில் 5 பாதுகாப்பு பணியாளர்கள் உட்பட 14 பேர் கொல்லப்பட்டனர். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகள் வண்ணமயமான கலை நிகழ்ச்சிகளுடன் கிளாஸ்கோவில் நேற்று நிறைவடைந்தது. இந்த போட்டியில் 13 தங்கம், 17 வெள்ளி, 9 வெண்கலம் என 39 பதக்கங்களுடன் இந்தியா பதக்கப்பட்டியலில் 4வது இடத்தை பிடித்தது. 2030 காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டி அகமதாபாத்தில் நடைபெறவுள்ளதால் அதற்கான கொடியும் செங்கோலும் முறைப்படி இந்தியாவிடம் ஒப்படைக்கப்பட்டன. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ரங்கநாதன். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு ஒடிசா மாநிலத்தில் இன்று முதல் 3 நாட்கள் பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்கிறார். சாலையோர வியாபாரிகளுக்கு அதிகாரம் அளிப்பதில் மத்திய அரசு உறுதியாக உள்ளது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். போதைப்பொருள் இல்லா இந்தியாவை உருவாக்க பொதுமக்களின் பங்களிப்பு மிகவும் அவசியம் என்று மத்திய அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா

0: வணக்கம் நேயர்களே, தொடர்ந்து நாம் கேட்கலாம் வழக்கென்று வந்தால் நேரலி நிகழ்ச்சி. பங்கேற்க இருக்கின்றார் திருநெல்வேலி மாவட்ட சிறப்பு அரசு வழக்கறிஞர் ஐ. முருகேசன் அவர்கள்.
1: நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நாம் இப்போ வருவாய்த்துறையில் உள்ள இருக்கக்கூடிய சில ஆவணங்கள், சில வார்த்தைகள், இதைகளை பற்றி நாம் இப்பொழுது தெரிந்து கொண்டிருக்கிறோம், கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் நாம் இன்று காணப்போகுவது ரயத்துவாரி முறை அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயம். ரயத்து வாரி முறைங்கிறது வந்து ரெவன்யூ ரெக்கார்டில் நிறைய நம்ம பார்க்கலாம். நிறைய பேருக்கு அந்த ரயத்து வாரி முறைனா என்ன அப்படிங்கிறது தெரியாமல் இருக்கிறது. அப்போ ரயத்து வாரி முறை அப்படிங்கிறதையும் இன்னும் சில சட்ட சங்கதிகளையும் நாம் இன்று தெரிந்து கொள்ளலாம். ரயத்து வாரி முறை என்றால், பயிரிடப்படும் நிலங்களில் குடியானவரிடமிருந்து அரசு நேரடியாக ஒரு பங்கு கோரும் முறை தான் ரயத்து வாரி முறை. இதனை நேர்குடிவார முறை என்று காரண பெயரால் அழைக்கப்படுகிறது. ரயத்துவாரி என்ற சொல் பாரசீக மொழியில் இருந்து வந்தது. ஆதியில் நிலம் ஒரு குடியானவருக்கு விவசாய பயன்பாட்டிற்காக ஒதுக்கப்பட்டு வழங்கப்பட்ட போது, அந்த குடியானவர் நேரடியாக அரசிடம் வரி செலுத்த உடன்பாடு செய்து கொள்கிறார். அதனால் குடியானவரிடமிருந்து அரசு வரியை நேரடியாக வசூலித்துக் கொள்கிறது. ரயத்து என்ற அரபு சொல்லிற்கு குடி அல்லது அரசால் பாதுகாக்கப்பட்டவர் என்று பொருளாகும். இப்படிப்பட்ட நிலங்களை ரயத்துவாரி நிலங்கள் என்று ஆ பதிவேட்டில் அடையாளப்படுத்தப்பட்டுள்ளது. அதனால் ரயத்துவாரி நிலங்கள் அப்படிங்கிறது என்ன? இப்போ ரயத்துவாரி ஒழிப்புலாம் வந்து இப்பொழுது நிலைமைகள் எல்லாமே மாறிவிட்டது. இன்னும் அடுத்தபடியாக பார்த்தா சிட்டான்னு ஒரு வார்த்தையை அதிகமாக கேட்கலாம், சிட்டா. இதுவும் கிராம நிர்வாக கணக்கு புத்தகங்களில் உள்ள ஒரு முக்கியமான பதிவேடாகும். சிட்டா என்ற சொல் அரபு சொல்லாகும். ஒரு தனிநபருக்கு குறிப்பிட்ட கிராமத்தில் எவ்வளவு நிலம் இருக்கிறது என்பதை

0: குறித்த விவரத்தை காட்ட அரசு வைத்திருக்கும் ஒரு பதிவேடாகும். பொதுவாக சிட்டா என்பது ஒருவருக்கு குறிப்பிட்ட கிராமத்தில், அதாவது ஒரு கிராமத்தில் எவ்வளவு நிலம் இருக்கிறது என்பதை குறிக்கும் பதிவேடு தான் சிட்டா எனப்படும். சிட்டாவில் நிலத்தின் உரிமையாளர் பெயர், பட்டா எண், நிலத்தின் வகைப்பாடு போன்ற விவரமும், நிலத்திற்கான தீர்வு கட்டிய விவரமும் அந்த சிட்டாவில் வந்து குறிப்பிடப்பட்டிருக்கும். சிட்டா பதிவேட்டில் யார் யாருக்கெல்லாம் பட்டா வழங்கப்பட்டிருக்கிறதோ அது குறித்த விவரங்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கும். அதனால் பட்டாவை மட்டும் மாற்றம் செய்தால் சிட்டாவில் தெரிந்துவிடும். சிட்டாவில் நிலத்தின் உரிமையாளர் பெயர், அதாவது தகப்பனார் பெயருடன் வழங்கப்பட்டுள்ள பட்டா எண்கள், நிலத்தின் வகைப்பாடு, தீர்வை போன்ற விவரங்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கும். போலியான பட்டா மாற்றங்கள் ஏற்படுவது சிட்டாவின் மூலம் தடுக்கப்படுகிறது. பட்டா, சிட்டா போன்றவைகள் அனைத்தும் தற்போது இணைய வழியில் மேற்கொள்ளப்படுகின்றன. நில உடைமை விவரங்களை இணையத்தில் அவ்வப்போது வருவாய்த்துறையால் பதிவேற்றம் செய்யப்பட்டு வருகிறது. அடுத்ததாக நாம் தெரிந்து கொள்ளக்கூடியது அடங்கல். இந்த அடங்கல்ங்கிற விஷயம் வந்து பொதுவாக பொதுமக்கள் மத்தியில் நன்றாக ஒரு அறிமுகப்படுத்தப்பட்ட ஒரு வார்த்தை என்பது எல்லாருக்கும் தெரியும். இந்த அடங்கல் என்பதை 10-1 அடங்கல் என்று கூறுவார்கள், 10-1 extract. இதுவும் கிராம கணக்கு புத்தகங்களில் முக்கியமான ஒன்றாகும். இந்த பதிவேட்டில் கிராமத்தில் உள்ள நிலங்களில் பயிர்கள், செடிகள், மரங்கள் போன்றவற்றை யார் பயிரிட்டிருக்கிறார்கள் என்ற விவரம் பதிவு செய்யப்பட்டிருக்கும். அதாவது ஒரு நிலத்தில் யார் யார் அனுபவம் கொண்டிருக்கிறார், என்ன சாகுபடி செய்கிறார் என்ற விவரங்களை இந்த பதிவு புத்தகத்தின் மூலம் அறிந்து கொள்ளலாம். இதில் குறிப்பிட்ட சர்வே எண்ணுக்கு உரிய நிலம் யார் பெயரில் இருக்கிறது, பட்டா எண், நிலத்தின் பயன்பாடு போன்ற விவரங்கள் இதில் இருக்கும். இந்த புத்தகம் நீர்ப்பாசன ஆதாரங்கள் வாரியாகவும், நில பாகுபாடு வாரியாகவும், புலம் வாரியாகவும், அதாவது சர்வே எண் வாரியாகவும் எழுதப்பட்டிருக்கும். இந்த கணக்குகள் பசலி ஆண்டு முறையில் எழுதப்படும். அடங்கலில் எந்த ஆண்டில் என்ன பயிரிடப்பட்டது என்பதை ஒவ்வொரு ஆண்டிற்கும் பதிவு செய்யப்பட்டிருக்கும். ஆண்டு என்பதை ஆங்கில ஆண்டாக எழுதாமல் பசலி என்று எழுதப்பட்டிருக்கிறோம். இதிலிருந்துதான் பட்டா விபரம் தயாரிக்கப்படுகிறது. விவசாயிகளுக்கு வங்கிகளில் விவசாய கடன் பெறுவதற்கு இந்த அடங்கல் மிகவும் அவசியமாகும். விவசாய பெருங்குடி மக்கள் தங்களது விவசாய நிலத்திற்கு அடங்கல் ஆவணத்தை பெற்றுக்கொள்வதும், நடப்பு பசலியில் பயிரிடும் பயிர் மற்றும் பருவத்தை அடங்கல் பதிவேட்டில் பதிவு செய்து கொள்வது நலம். அடங்கலில் நிலவரி திட்டத்தின்படி புலங்களின் விவரமானது, அதாவது சர்வேக்களின் விவரமானது, நில அளவை எண், உட்பிரிவு எண், பரப்பு, தீர்வை மற்றும் ஆண்டுக்கு எத்தனை போகம் விளைவிக்கப்பட்டது போன்ற விவரம், நில உரிமையாளர் அல்லது பயிரிடுபவர் பற்றிய விவரம், சாகுபடி செய்பவரின் பெயர் விவரம், எந்த மாதத்தில் பயிர் செய்யப்பட்டு எந்த மாதத்தில் அறுவடை செய்யப்பட்டது என்ற விவரம், பயிரின் பெயர், பயிரிடப்பட்ட மற்றும் அறுவடை செய்யப்பட்ட பரப்பளவு, நீர்ப்பாய்ச்சல் ஆதாரம், விளைச்சலின் அளவு போன்ற விவரங்கள் பதிவு செய்யப்படும் ஒரு கணக்கு புத்தகமாகவும் ஆகும். இது வந்து ஒரு மிகவும் முக்கியமான ஒரு புத்தகம். இதன் தொடர்ச்சியை நாம் நாளைக்கு மீண்டும் தெரிந்து கொள்ளலாம். நன்றி, வணக்கம்.
1: எட்டு மணி 9 நிமிடம் ஆகிட்டு நேயர்கள் இணைஞ்சிருக்கிறீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6. நேயர்கள் கேட்டீங்க வழக்கென்று வந்தால் நிகழ்ச்சி பங்கேற்றார் திருநெல்வேலி மாவட்ட சிறப்பு அரசு வழக்கறிஞர் ஐ முருகேசன் அவர்கள். தொடர்ந்து திரைப்பட பாடல் தான் கேட்கவிருக்கிறோம். பாடலை கேட்டு இணைஞ்சிருங்க நிலை பண்பலை 102.6.

0: கேட்டுட்டு இருக்கீங்க நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
1: நேரம் 8:14 நிமிடமாகிட்டு இருக்குது. கேட்டுட்டு இருக்கிறீங்க ஆகாஷ்வாணியின் நிலை பண்பலை 102.6. வேதமும் நாதமும் முறைதான் கேட்கவிருக்கிறோம். வழங்க இருக்கிறாங்க சுந்தரபாண்டியபுரம் சி சக்திவேல் அவர்கள்.
2: பரதநாட்டியத்தில் மார்க்கம் ஒரு பரதநாட்டிய கச்சேரிக்கான உருப்படிகளின் வரிசை அமைப்பு தஞ்சை நால்வர்களான சின்னையா, பொன்னையா, சிவானந்தம், வடிவேலு ஆகியோரால் முறைப்படுத்தி அமைத்து தரப்பட்டன. இவர்கள் 200 ஆண்டுகளுக்கு முன்னர் தஞ்சாவூர் சரபோஜி மகாராஜா, திருவனந்தபுரம் சுவாதி திருநாள், மைசூர் மும்மடி கிருஷ்ணராஜ உடையார் ஆகியோருடைய காலத்தில் சமஸ்தான வித்வான்களாக விளங்கியவர்கள். நாட்டிய உருப்படிகள் அதற்கும் முன்பே சொல்லப்போனால் சோழர் காலத்தில்

0: ஆயிரம் ஆண்டுகளுக்கும் முன்னாலேயே இருந்ததாக நம்பப்படுகிறது. அவை இன்றைக்கு பெயரிலும் வடிவத்திலும் வேறுபாடுகளுடன் காணப்படுகின்றன. ஜயஸ்துதி, சரணு, அலாரு, சொல்லு, சப்தம், வர்ணம், பதம், அபிநயம், தில்லானா, கௌத்துவம் போன்றவை 17ஆம் நூற்றாண்டின் நாட்டிய உருக்களாக இருந்திருக்கின்றன. இன்று பரதநாட்டிய கச்சேரியில் ஒரு மார்க்கம் ஆடப்படுகிறது. அதாவது தொடக்க உருப்படியான அலாரிப்பு முதல் தில்லானா வரையிலான வரிசைக்கு மார்க்கம் என்று பெயர். இந்த வகையில் கௌத்துவம் என்பதற்கு பக்தி பாடல் என்பது பொருளாகும். சில நேரங்களில் சப்தத்திற்கு பதிலாக கௌத்துவம் ஆடப்படுகிறது. இக்கௌத்துவங்கள் கணபதி, காளி, சிவ நடராஜர் போன்ற பல கடவுளர்களை போற்றுகின்றன. இவற்றுள் பெரும்பாலானவை கங்கமுத்து நட்டுவனாருடைய உருப்படிகள். தஞ்சை அரண்மனையில் பணியாற்றிய தஞ்சை பெரிய கோயிலில் ஆடற் கலைஞரான கங்கமுத்து நட்டுவனார் தஞ்சை நால்வரின் முன்னோராவார். இவர் தஞ்சாவூர் பெரிய கோயிலின் பிரம்மோத்சவத்தின் போதும் நடராஜர் புறப்பாட்டின் போதும் ஆடப்படுவதற்காக நவசந்தி கௌத்துவம், அதாவது நடுவில் பிரம்மாவுடன் 8 திசை காவலர்களை, அஷ்டதிக் பாலகர்களை போற்றி அமைந்தவை பஞ்சமூர்த்தி கௌத்துவம். உதாரணத்திற்கு கௌளி ராகத்தில் சதுசுர ஜாதி ஏக தாளத்தில் முருகன் மீது ஏற்றப்பட்ட கௌத்துவம் ஜென்ன கிட்ட கிட்ட கிட்ட தக்குடுதி குடு தருகிட்ட தாம் தக்குடுதி குடு தக்க தருகிட்ட தக்க ஜக்கிண்ணம் ஜக்கிண்ணம் தக்க வினையறவேல் வாங்கும் பெருமாளடியினை தொழு மனமே என்று அமைந்திருக்கும். பரதநாட்டியத்தில் தொடர்ந்து ஆடுவது வர்ணம். பரதநாட்டிய நிகழ்ச்சியில் அதிக ஆர்வத்தை தூண்டுவதும் முக்கியமானதுமான பகுதி வர்ணமாகும். நாட்டிய கலைஞரின் பயிற்சிக்கும் உடல் வலிமைக்கும் திறமைக்கும் இந்த பிரதான உருப்படி ஒரு சோதனை ஆகும். ஒரு பரதநாட்டிய நிகழ்ச்சிக்கு வருபவர் இன்றைக்கு என்ன வர்ணம் என்று ஆர்வத்துடன் கேட்பது வழக்கம். ஆகவே வர்ணம் இல்லாவிட்டால் நிகழ்ச்சியில் ஒரு வெறுமை காணப்படுவது போல தோன்றுவதையும் புரிந்து கொள்ளலாம். வர்ணம் என்ற சொல்லுக்கு பல பொருள்கள் உள்ளன. வடிவம், அதாவது ரூபம், வண்ணம், சுக்லாதி, படம், சித்திரம், தாள வகைகள், தாள விசேஷம், வர்ணனை, வர்ணயன் முதலியன. வர்ணயதே பதம் யஸ்மத் சக வர்ணா. எதில் கடவுளர்கள் மகத்தானவர்கள் ஆகியோருடைய கதையை விரிவாக விளக்கப்படுகிறதோ அது வர்ணம் என்று அழைக்கப்படுகிறது. நாட்டியத்தின் அனைத்து கூறுகளும், அதாவது நிறுத்தம், நிருத்தியம் ஆகிய வர்ணத்தின் பொருத்தமானதொரு சமச்சீர் நிலையில் உள்ளன. வர்ணத்தின் அமைப்பை ஆராய்ந்தால் பரதநாட்டியத்தின் அனைத்து இலக்கண கூறுகளின் சாராம்சமும் இருப்பதை காணலாம். தொடர்ந்து சிந்திப்போம்.
1: வேதமும் நாதமும் முறைதான் கேட்டீங்க. வழங்கியவர் சுந்தரபாண்டியபுரம், சி சக்திவேல் அவர்கள். நேரம் 8:19 ஆகிட்டு இருக்குது. விளம்பரத்தை தொடர்ந்து திரைப்பட பாடல் கேட்கலாம். இணைஞ்சிருங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

0: இப்படித்தான் ஒரு நாள் காலையில எந்திரிச்சு போய் இந்த பக்கம் பார்த்தா
1: மேகம் பூவாய் தூவும்.
0: என்னடா இந்த பக்கம் ஒரே தூரலா இருக்குன்னு அந்த பக்கம் பார்த்தா
1: இதுவரை இல்லாத உணர்வு இது இதயத்தை.
0: இது இந்த பக்கமா போனா தூருது, அந்த பக்கமா போனா துண்டாக்குதுன்னு, பின்பக்கமா போனா
2: உங்க பொன்னான கைகள் பொன்னாகலாமா, உதவிக்கு வரலாமா, சம்மதம் வருமா?
0: என்ன எந்த பக்கம் பார்த்தாலும் ஒரே பாட்டா இருக்கு.
3: இசைமலைனா அப்படித்தான் இருக்கும்.
0: என்ன இசைமலையா?
4: ஆமா, நம்ம நெல்லை பண்பலைனாலே எப்பவும் இசைமலை தானே.
0: ஓஹோ, அப்போ எப்போதும் கேளுங்க.
3: இது 102.6.

8:25 ஆகிட்டிருக்குது. நேகல் கேட்டுருக்கிறீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6. நேகலே, இன்னைக்கு காலையில் 9:02 ஆனந்த பூங்காட் நிகழ்ச்சியில் பொருட்களை வாங்கும்போது பேரம் பேசி வாங்குவது பாராட்டப்பட வேண்டிய ஒன்றா அப்படிங்கிற தலைப்பில் தான் பேசவிருக்கிறோம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடலும் வந்துட்டே இருக்கு. பாடலை கேட்டு நினைச்சிருங்க. நிலை பண்பலை 102.6.

நேர்களே, இன்னும் சில நொடிகளில் காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகள் 2026 தினசரி நிகழ்வுகள் கேட்கவிருக்கிறோம். தொடர்ந்து நினைச்சிருங்க எஃப்எம் ரெயின்போ 102.6 ஓட.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: இன்று ஒரு தகவல்.
2: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
3: 80 வருடங்களாக சைபால்.
4: காற்றலைகளில் இசை சாமரம் வீசிக் கொண்டிருப்பது நெல்லையின் இசை களஞ்சியம். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

0: நேரில் அணிஞ்சிருக்கிறீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6. இனி கேட்கலாம்
1: சைபாலின் இன்று ஒரு தகவல்.
2: தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதார
3: சைபால்
4: முகத்தில் பருவா சைபால் சொரியா சிறங்கோ சைபால் இடையில் படையா சைபால் சேர்த்து புண்ணா சைபால்
3: சைபால்
5: கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் எமது ஒலி களஞ்சியத்திலிருந்து.
6: ஒரு வயசான அம்மா பெருவழியா போயிட்டு இருந்தாங்க. அவங்க கையில் எண்ணத்தையோ வச்சுக்கிட்டு அதை அடிக்கடி பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. ஒருத்தன் மெதுவாக அவங்கக்கிட்ட போய் கையில் இருக்கிறது என்ன அப்படின்னு எட்டி பார்த்தான். பார்த்தா அவங்க கையில் 4 பல் இருந்துதான். இவன் ஆச்சரியமாக அந்த அம்மாவை பார்த்தான். ஏம்மா உனக்கு என்ன பைத்தியமா, ஏது இந்த பல், இதை என்னத்துக்காக கையில் வச்சுக்கிட்டு அலைஞ்சிக்கிட்டு இருக்கிற அப்படின்னு கேட்டிருக்கான். அதுக்கு அந்த அம்மா விவரம் சொல்ல ஆரம்பித்தாங்களாம். இதை பார்ப்பா, எனக்கு ஒரு மகன் இருந்தான், அவனை ரொம்ப செல்லமாக வளர்த்தேன், அவனை தரையிலேயே நடக்க விடுறதில்ல, எப்பவும் தூக்கி வச்சுக்கிட்டு இருப்பேன், அவனெல்லாம் பெரியவனாகி பள்ளிக்கூடம் போகிறப்ப கூட அவன் புஸ்தக மூட்டையை நான் தான் சுமந்துக்கிட்டு போவேன், பார்க்குறவங்க கூட கேலி பண்ணுவாங்க, ஏம்மா படிக்க போகிறது நீயா உன் பிள்ளையான்னு கேட்பாங்க. அவன் இன்றைக்கி எவ்வளோ பெரிய மனுஷன் ஆகிட்டான், வெளிநாட்டில் பெரிய உத்தியோகத்தில் இருக்கான், சமீபத்தில் இங்கே வந்துட்டு போனான், ஒரு நாள் ஏதோ கோபத்தில் என்ன அரைஞ்சிட்டான், அப்போ இந்த 4 பல்லும் கீழே விழுந்துட்டுது, இன்னமும் கூட விழுந்திருக்கும், ஆனால் பல்லு தான் இல்லை, என் புள்ள அரைஞ்சதுனால விழுந்த பல் இல்லையாது, அதனால் இதை எப்பவும் என் கையிலேயே வச்சுக்கிட்டு ஆசையோடு பார்த்துக்கிட்டு இருக்கிறேன், அவன் தான் வெளிநாட்டுக்கு போட்டான், அவனை பார்க்க முடியாத ஏக்கத்தை நான் இந்த பல்லை பார்த்து போக்கிக்கிறேன் அப்படின்னு நாங்களாம் அந்த அம்மா. இந்த கதை எதுக்காகன்னா, தாய் அன்பு அப்படிங்கிறது எப்படிப்பட்டதுங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்காக. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் தாயை மறந்துவிடுறவங்க எத்தனை பேர் இந்த உலகத்தில், அவங்க காதலை வேணுங்கிறதுக்காக தான் இந்த தகவல். ஆனால் ஒரு விஷயம் மட்டும் நல்லா புரிஞ்சுக்கணும், தாயை மதிக்க தெரிஞ்சவங்க தான் இன்றைக்கி வந்து வாழ்க்கையில் எல்லா விதத்துலேயும் முன்னுக்கு வந்திருக்கிறாங்க. வேணும்னா விசாரித்து பார்த்துக்குங்க. இன்னொரு அம்மா இருந்தாங்க, அவங்க தினமும் ஒரு கோயிலுக்கு வருவாங்க, சாமியை பார்த்து கடவுளே நான் இறந்து போனால் நரகத்துக்கு போகணும் அப்படின்னு வேண்டிக்குவாங்களாம். எல்லோரும் சொர்க்கத்துக்கு போகணும்னு தானே கடவுள்கிட்ட வேண்டிக்குவாங்க. இந்த அம்மா தினம் வந்து நான் நரகத்துக்கு போகணும் அப்படின்னு வேண்டிக்கிறாங்க. அங்கேருந்து அர்ச்சகருக்கு இது சந்தேகம். ஒரு நாள் அதை நேரடியாகவே அவங்கக்கிட்ட கேட்டுவிட்டார். அதுக்கு அந்த அம்மா பதில் சொன்னாங்களாம், ஐயா எனக்கு கல்யாணம் ஆகி ரொம்ப நாள் வரைக்கும் குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருந்தது, கோயில் குளம் எல்லாம் சுற்றி வந்தேன், ரொம்ப நாள் கழித்து ஒரு குழந்தை பிறந்தது, ஆண் குழந்தை, அவனை நான் ரொம்ப செல்லம் கொடுத்து வளர்த்தேன், அதோடய விளைவு என்ன ஆச்சுன்னா அவன் ரொம்ப மோசமாக ஆயிட்டான், கெட்ட பழக்க வழக்கம்லாம் கற்றுக்கிட்டான், அவன் இறந்து போனால் நிச்சயம் அவனுக்கு நரகம்தான் கிடைக்கும், அந்த அளவுக்கு கெட்டவன் அவன், அப்படிப்பட்ட காரியங்கள்லாம் பண்ணிகிட்ருக்கான் எனக்கு தெரியும், இவனுக்காக நரகத்தில் கூட யாரும் தயவு காட்ட மாட்டாங்க, தாட்சண்யம் காட்ட மாட்டாங்க, அதனால் இவனுக்கு முந்தி நான் இறந்து நரகத்துக்கு போயிட்டா அங்கே இவனை கவனிச்சிக்கலாமே, இவனுக்கு பணிவிட செய்யலாமேன்னு பார்க்குறேன் அப்படின்னு நாங்களாம். அதனால தான் நான் நரகத்துக்கு போகணும்னு தினம் ஆண்டவனை வேண்டிகிட்டு இருக்கிறேன் அப்படின்னு கண்கலங்கி அந்த அம்மா சொன்னாங்க.

0: அதுதான் தாய் உள்ளம்ங்கிறது. தாயின் பெருமையை வந்து சரியாக உணர்ந்துட்டா அவங்களுக்கு எப்பவும் எந்த கஷ்டமும் வராது. இது ஏதோ உபதேசத்துக்காக சொல்கிற வார்த்தை இல்லை, உண்மையான வார்த்தை. இந்த விவரத்தையெல்லாம் நண்பர் ஒருத்தர்கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தேன். அவர் கொஞ்ச நாள் கழித்து என்னை தேடி வந்தார். அவர் கையிலேயும் நாலு பல் வச்சுருந்தார். என்னங்க ஆச்சு, ஏதுங்க இந்த பல் அப்படின்னு விசாரித்தோம். உங்கள் உபதேசத்தை கேட்டுட்டு இந்த உலகத்தில் எல்லாரையும் தாயாக நினைக்க ஆரம்பிச்சிட்டேன். ஒரு அம்மாவை கடத்தரில் பார்த்து தாயேன்னு கூப்பிட்டேன், அவங்க உடனே பலாருன்னு என்னை அரைஞ்சிட்டாங்க, பல் விழுந்துட்டுது. அதை தான் பொறுக்கி எடுத்துக்கிட்டு நேராக உங்களை தேடி வந்துக்கிட்டு இருக்கிறேன்னார். தாயேன்னு தானே கூப்பிட்டீங்க, அதுக்கே அரைஞ்சாங்க அப்படின்னு கேட்டோம். நான் தாயேன்னு கூப்பிட்டது அவங்க காதில் நாயேன்னு விழுந்துட்டு தான், அதுதான் இப்படி ஆயிட்டுது அப்படின்னார்.
1: நேர்கள் இதுவரை எமது ஒலி களஞ்சியத்திலிருந்து தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள்.
2: சைபாலின் இன்று ஒரு தகவல்,
3: தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
4: சைபால் முகத்தில்

0: அப்படின்னார்.
1: நேர்கள் இதுவரை எமது ஒலி களஞ்சியத்திலிருந்து தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள்.
2: சைபாலின் இன்று ஒரு தகவல்,
3: தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
4: சைபால்.
5: முகத்தில்
6: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
4: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
7: நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

0: நேரம் 8:59 ஆகிட்டிருக்குது. நிகழ்ச்சிருக்கிறீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6. நெல்லை தொடர்ந்து 9:02 ஆனந்த பூங்காட் நிகழ்ச்சியில் பொருட்களை வாங்கும்போது பேரம் பேசி வாங்குவது பாராட்டப்பட வேண்டிய ஒன்றா அப்படின்னு தான் நம்ம இன்றைக்கி பேச இருக்கிறோம். அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா 10:00 மனம் விரும்பி நிகழ்ச்சியில் உங்கள் மனசுக்கு பிடிச்ச பாடலை நீங்கள் வந்து நம்ம பண்பலையில் கேட்டு ரசிக்கணும் நினச்சிங்கன்னா கால் பண்ணலாம். 0462-256-1132 அப்படி இல்லைனா 0462-256-1133 அப்படிங்க எங்களுக்கு. உள்ளூர் தகவலோடு சேர்த்து நம்ம வந்து நிறைய விஷயங்கள், அதுவும் இந்தியாவுடைய பெருமை பேசக்கூடிய நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிட்ருக்கிறோம் 11:02 மனிதநாடு நிகழ்ச்சியில். அப்படி இன்றைக்கி மனிதநாடு நிகழ்ச்சியிலையுமே மலர் பள்ளத்தாக்கு தேசிய பூங்கா பற்றி தான் நிறைய சுவாரஸ்யமான தகவல் காத்துட்ருக்கு. ஸோ பண்பலையில் ஒளிபரப்பாகக்கூடிய நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கேட்டுட்டே இணைஞ்சிருங்க. இன்னும் சில நொடிகளில் செய்திச் சுருக்கம் சென்னை அஞ்சல்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ரெங்கநாதன். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு ஒடிசா மாநிலத்தில் இன்று முதல் 3 நாட்கள் பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்கிறார். சாலையோர வியாபாரிகளுக்கு அதிகாரம் அளிப்பதில் மத்திய அரசு உறுதியாக உள்ளது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். போதைப் பொருள் இல்லா இந்தியாவை உருவாக்க பொதுமக்களின் பங்களிப்பு மிகவும் அவசியம் என்று மத்திய அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். தமிழக அரசின் அனுமதி இல்லாமல் மேகதாதுவில் கர்நாடக அரசு அணை கட்ட முடியாது என்று வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் கூறியுள்ளார். குற்றாலத்தை உலக தரத்திலான சுற்றுலா மையமாக மாற்ற மாநில அரசு தீவிர நடவடிக்கை மேற்கொள்ளும் என்று மாநில சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு ராஜேஷ் தெரிவித்துள்ளார். கபினி அணையிலிருந்து திறந்துவிடப்பட்ட தண்ணீர் தமிழக எல்லையான பிலிகுண்டுலுவிற்கு இன்று வந்தடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் வினாடிக்கு 500 கனஅடியாக தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது. மேட்டூர் அணைக்கு வரும் நீரின் அளவு வினாடிக்கு 47 அடியிலிருந்து வினாடிக்கு 68 கனஅடியாக சற்று அதிகரித்துள்ளது. குற்றால அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் தொடர்ந்து 2வது நாளாக சுற்றுலாப் பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. நீலகிரி மாவட்டத்தில் தென்மேற்கு பருவமழை பொய்த்து போனதால் அம்மாவட்டத்தில் உள்ள அப்பர் பவானி, அவலாஞ்சி உள்ளிட்ட 12 அணைகளின் நீர்மட்டம் கடுமையாக சரிந்துள்ளது. வேடந்தாங்கல் ஏரி தண்ணீர்

நீரின்றி வறண்டுள்ளதால் மீன்களை அகற்றும் பணி துவங்கியுள்ளது. ஆடிப்பெருக்கை முன்னிட்டு ஸ்ரீரங்கம் அம்மா மண்டபத்தில் ஏராளமானோர் வழிபாடு நடத்தினர். திண்டுக்கல்லில் மரகுடோன் ஒன்றில் இன்று காலை ஏற்பட்ட தீ விபத்தில் தேக்கு மரங்கள் மற்றும் அறுவை இயந்திரங்கள் தீயில் நாசமானதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். தமிழகத்தில் நீலகிரி, தேனி, திருவண்ணாமலை, விழுப்புரம் மற்றும் கடலூர் மாவட்டங்களிலும், கோவை மாவட்டத்தின் மலைப்பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகள் வண்ணமயமான கலை நிகழ்ச்சிகளுடன் கிளாஸ்கோவில் நேற்று நிறைவடைந்தது. இந்த போட்டியில் 13 தங்கம், 17 வெள்ளி, 9 வெண்கலம் என 39 பதக்கங்களுடன் இந்தியா பதக்கப்பட்டியலில் 4வது இடத்தை பிடித்தது. 2030 காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டி அகமதாபாத்தில் நடைபெறவுள்ளதால் அதற்கான கொடியும் செங்கோலும் முறைப்படி இந்தியாவிடம் ஒப்படைக்கப்பட்டன. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: அன்பளிஞ்சங்களுக்கு உற்சாகமான இனிய காலை வணக்கம். குட் மார்னிங். கேட்டுட்டு இருக்கிறீங்க ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 102.6. 9:03 ஆயாச்சு. ஆனந்த பூங்காட்டு நிகழ்ச்சியும் தொடங்கியாச்சு. அப்புறம் தேதி 3 ஆயிடுச்சு. எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா சேலரி எதிர்பார்த்துருப்பீங்க, சிலருக்கு சேலரி வந்திருக்கும். அப்படியே இந்த மாதம் என்னெல்லாம் வாங்கலாம் அப்படின்னு பட்ஜெட் போடவும் ஆரம்பிச்சிருப்பீங்க. என்னடா போன வாரம் வரைக்கும் வந்து 10 ரூபாய்க்காயின் 1 ரூபாய்க்காயின்லாம் தேடி எடுத்து இது பண்ணோம். இந்த வாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா யோசிக்காமல் நிறைய லிஸ்ட்டெல்லாம் போட்டு வாங்குறதுக்கு ரெடியாகிருப்போம். காலையில் வந்தது இந்த கதையை ஏன் சொல்லிகிட்டு இருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி நம்ம பேச போகிற டாபிக் அப்படி தான். நம்ம பட்ஜெட் போடுறோம் அப்படின்னா கண்டிப்பாக அதில் வந்து இந்த மளிகை பொருட்கள், காய்கறிகள் இதெல்லாமே கண்டிப்பாக இருக்கும். அப்படி சொல்லும்போது நம்ம வந்து நிறைய விஷயம் என்னென்னா, வீட்டில் நம்ம சொல்கிறது வந்து இந்த இதெல்லாம் வாங்கும் நினச்சிருக்கோம், கடைக்காரன் கொடுத்தது அப்படியே வாங்கிட்டு வராங்க, கொஞ்சம் அடித்து பேசி விலையை பார்த்து வாங்குங்க அப்படிமாதிரி தான் சொல்லி அனுப்போம் இல்லையா. இந்த பழக்கத்தை பற்றி தான் நீ பேசியிருக்கோம். அதாவது பொருட்களை வாங்கும்போது பேரம் பேசி வாங்குறது பாராட்டப்படுற ஒரு விஷயம் தானா? இதை நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு கருத்துக்களை பகிர போகிறீங்க. கால் பண்ணி உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள். 0462251632 அப்படின்னா 0462251633 அப்படிங்க. எங்களுக்கு நிகழ்ச்சியில் உங்கள் கூட பேசிகிட்டு இருக்கிறேன் நான் உங்கள் தோழி ஆர்ஜே ஜெமிமா செபாஸ்டியன். நம்ம நிகழ்ச்சியில் பேச போகிற முதல் நேயர் வணக்கம்.
2: வணக்கம். நான் வேலூர் மாவட்டம் பட்படியில் இருந்து சந்திரசேகர். நலமா இருக்கீங்களா
1: சந்திரசேகர் சார்? நலமா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
2: மகிழ்ச்சியா உற்சாகமா இருக்கிறேன் மேம்.
1: சோலிஸ்ட் எல்லாம் வாங்கியாச்சா? இனிமேதானா?
2: முக்காவாசி நான் தெரிஞ்ச கடைக்காரவங்க, என்ன சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே விலையை கூட்டி விற்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஒரு ஜர்கின் வாங்குறேன் அப்படின்னா அவங்க கூட ஒரு 400 ரூபாய் 500 ரூபாய் கூட்டி தான் சொல்லுவாங்க. எப்படின்னா நம்ம குறைக்க போறோம் அப்படிங்கிற ஒரு புரிதல் எல்லாரும் மத்தியிலயும் இருக்கு. நமக்கு ஒரு நப்பாசம் மேம், கலையா பேரம் பேசி அடிச்சு, இல்ல இல்ல எனக்கு இந்த ரேட்டு கிட்டாங்க, இல்லன்னா வேற கடையை பாக்குறேன், அந்த காரணம் இந்த காரணம் சொல்லுவோம். அப்படின்னு நீங்க மட்டும் எனக்கு கம்மியா கொடுங்களேன், ஒரு 10 பேரை உங்க கடையில வாங்க வைக்கிற பொருள் அப்படிங்கும்
1: பாத்தீங்களா? ஸ்டார்டிங்ல எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டீங்க.
2: எல்லாம் நிஜமாலுமே மேம் அப்படிதான் நான் சொல்லுவேன். அதாவது நீங்க உங்களுக்கு கட்டுப்படியாச்சுமே கொடுங்க, அப்படி இல்லைன்னா எந்த கடைக்காரருக்கு கட்டுப்படியாகதான் வாங்குறேன்னா, சார் ஏன் சார் போறீங்க இங்க வாங்க சார் அப்படின்ட்டு கொடுத்துருவாங்க. பேரம் பேசி பண்ணது பெஸ்ட் மேம். வீட்டு வாசல்ல விக்கிறவங்களுக்கு நான் கொஞ்சம் பாவம் பாப்பேன், ஏன்னா பாவம் வெயில வராங்க, ஹெல்ப் பண்ண அந்த காய்கறி கீரை அதெல்லாம் அவ்வளவா பேரம் பேச மாட்டேன், ஏன்னா பாவம் அவங்க எல்லாருமே வயசானவங்க. ஆனா சின்ன பசங்க ஒரு அளவுக்கு மிடில் ஏஜ் பர்சன்ஸ்னா அவங்க கிட்ட அடிச்சு அது என்னமோ தெரியல மேம், அந்த ட்ரெஸ்ஸோ அல்லது வேற எதோ
1: பேரம் பேசி வாங்கினாதான் ஒரு சந்தோஷம் கிடைக்கும், நம்ம ஜெயிச்சிட்டோம் மாறா
2: அப்படின்னு.
1: நன்றி சார், நன்றி, ரொம்ப அழகா சொன்னீங்க, நன்றி.
2: நன்றி மேம்.
1: நிகழ்ச்சியில் அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம்.

0: ஈரோடு சோரமட்டி வரத்துலேருந்து இளங்க பேசுகிறேம்மா.
1: இளங்க சார் சொல்லுங்கள், நீங்கள் எப்படி பேரை பேசி வாங்கிறது கரெக்டானா, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க?
0: இல்லை ரெண்டு விதம் இருக்குதுமா அதில். முதல்ல உங்களுக்கு ஆடி 18 நல்வாழ்த்துக்கள் சொல்லி.
1: நன்றி சார், நன்றி உங்களுக்கும்.
0: ஆ சரிம்மா. அதாவது என்ன தெரியல, ஒரு சிலர் பேரை பேசணுமா, அதாவது இந்த கீரை இந்த காய்கறி கிட்ட போய் நம்ம பேரை
1: பேசலாம்.
0: வந்து அவங்க 10 ரூபாய் தான் விற்பாங்க, அங்கே போய் 1 ரூபா குறைச்சி கொடு, 2 ரூபா குறைச்சி கொடு. அது வயசான கிட்டலாம் பாவம், அவங்க உழைக்கிறதே பெரிய
1: சமயம்.
0: அந்த இடத்துல போய் நம்ம 1 ரூபா 2 ரூபாயில அதை மீறி பண்ணி நம்ம இந்த கோட்டையை கட்ட போறோம். அதனால அந்த இடத்துல விடணும். ஆனா வேற ஒரு சில தெரிஞ்சே வந்து அவங்க அதிகமா விற்கிறான்னு தெரியுமா நமக்கு. இப்போ ஒரு தேங்காய் அதிகபட்சம் உங்களுக்கு 35 ரூபா விற்கலாம், 40 ரூபா சொல்ற இடத்துல அப்ப என்னதான் நம்ம ஏமா இப்படி விற்கிறேன்னு வந்து நம்ம பேரம் பேசலாம். ஆனா அதே மாதிரி ஜவுளி கடையில் இருக்குது இல்லைங்க, அங்க வந்து ஃபிக்ஸட் ரேட்டுமா கடையில, பெரிய கடையிலாம் ஒன்னா தள்ளுபடினா தள்ளுபடி, இல்லைன்னா இல்ல அதே ரேட்டு தான், என்ன பொருட்கள் அதே ரேட்டு தான். ஆனா இந்த ரோட்டோட கடை இருக்குது இல்லம்மா, 300 ரூபா ஒரு செட்டு சொல்லுவாங்கம்மா,
1: அதுலயும் குறைச்சு பேசிட்டு இருப்போம் நாம.
0: 150 ரூபாய்க்கு தருவாங்கம்மா. நான் என்ன சொன்னா கரெக்டா இருந்துட்டு அப்ப பேரவே பேச தேவையில்ல, அவங்க கண்டிப்பா பேரம் பேசுவான்னு 300 ரூபா சொல்லி 150 ரூபாய்க்கு தருவாங்க. அப்ப வந்து இந்த பாத்துக்கிட்டவங்களுக்கு அட நாம பேரம் பேசாம விட்டுட்டோமே அப்படின்னு நினைப்பாங்க. அதனால எங்க எந்த இடத்துல பேரம் பேசணுமோ அந்த இடத்துல பேரம் பேசணும். பேரம் பேசாத இடத்துல பேரம் பேசாம இருந்தோமா அதாவது நம்ம கரெக்டா இருக்கிறோம்னு அர்த்தமா.
1: நன்றி சார், நன்றி, அருமையா சொன்னீங்க. நீங்க பங்கு நன்றி. அடுத்த நேயர் வணக்கம்.
2: ஜெய்மா ஜெபஸ்டியன் மேடம், இன்னைக்கு 16 வாழ்த்துக்கள். ரவிக்குமுதா மூலரெட்டி மேடம்.
1: நன்றி சார், சொல்லுங்க.
2: என்னோட மனைவி தானே பாராட்டுவேன். சந்தைக்கு கூட்டு போனாங்கன்னா என்ன ஒரு டீயும் ஒரு வடையும் வாங்கி கொடுத்து வெளியே உட்கார வச்சிருக்கேன்.
1: வழக்கமா புடவை எடுக்க போறப்ப அந்த மாதிரி பண்ணுவாங்க
2: மேடம். அதாவது அவங்க வந்து ஒரு நல்லதுக்கு நமக்கு பண்ண போய் தான் இன்னைக்கு நம்ம நல்ல நிலைமையில இருக்கோம்.
1: கண்டிப்பா மாட்டாங்க. இல்ல இந்த டாபிக் கொடுக்கும் போதே நம்மளுடைய பெண்கள் தோழிகள் யாராவது வருவாங்கன்னு நினைச்சா பரவாயில்ல, நீங்களே சொல்லிட்டீங்க என்னுடைய மனைவிக்கு தான் அந்த கிரெடிட்னு.
2: அந்த பெருமை வந்து அவங்களுக்கு, ஏன்னா நம்ம எந்த ஒரு பொருளா இருந்தாலும் அவங்க கிட்ட வந்து அந்த பேசி அவங்க கிட்ட தமாளிக்கிறது அவங்க கிட்ட தான் இருக்கு. நான் போனேன்னு வச்சிருக்கீங்களா, ஒரு நேரத்துல அணிஞ்சு 1000 ரூபாய் காலி பண்ணிட்டு வந்துருவேன். அவங்க ஒரு நாள் பூரா சுத்தி 500 ரூபாய்க்குல முடிச்சுட்டு ஒரு வாரத்துக்குள்ள ஜாமான வாங்கிட்டு வந்துருவாங்க. துணி கடைக்கு போனீங்கன்னா அங்கேயே ஜூஸ் கொடுக்காங்க, ஏசிக்குள்ள உட்காந்துக்கிறதாங்க. நான் நினைச்சோம் படம் பார்க்க போயிருவேன்.
1: நன்றி. பேரம் பேச வந்து இடத்தை பொறுத்து சரிதான் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்காங்க. அதுல என்னுடைய மனைவி பாராட்டியே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிருக்காங்க. உங்களுக்கு கருத்து என்னவா இருக்குது? பேரம் பேசி வாங்குறது, அதுவும் பொருட்களை பேரம் பேசி வாங்குறது சரிதானா, அது பாராட்டப்படக்கூடிய ஒரு விஷயம் தானான்னு பேசிட்டு இருக்கிறோம். உங்களுடைய கருத்துக்களை கால் பண்ணி சொல்லுங்க. நிகழ்ச்சியில முதல் பாடலும் வந்துட்டே இருக்கு. சூதுக்கவும் திரைப்படத்திலிருந்து கானாபாலாவுடைய பாடல் வரிகள்ல கானாபாலுடைய குரல்லையும் அவங்க கூட அந்தோனிதாஸ் இணைந்து பாடியிருக்காங்க. சந்தோஷ் நாராயணனுடைய இசையில பாடலை கேட்டு இணைஞ்சிருங்க. நிலை பண்பலை 102.6.
3: Hey dude.
4: Hi Anthony.
3: What's up? What's happening?
4: Nothing much da.
3: So sad. Kuchakku, kuchakku, kuchakku, kuchakku na ji, kuchakku, kuchakku, kuchakku.
4: Kaase panna gutt money money. Kaase panna gutt money money. Kaase panna gutt money money. Kaase panna gutt money money.
5: Kota pudichi night la parak pora night la. தலை காலு பொரியல, தலை கீழா நடக்கிறேன். காசு பணம் தொட்டு

அஞ்சு நோட்டு கட்டு கண்ணு ரெண்ட மறைக்குது, நாய் விட்ட காசு குறைக்குது, காசு பணம் கொடுத்து மணி மணி

காசு பணம் கொடுத்து மணி காசு பணம் கொடுத்து மணி காசு பணம்.

0: ஊர் நடப்புகள், உலக நடப்புகள் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அப்டேட்டடா இருங்க. நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி நிகழ்ச்சிகள் அனைத்தையும் கேளுங்க.
1: ஒன்பது மணி 12 நிமிடமாகிட்டு இருக்குது. ஆனந்த பூங்காட்டு நிகழ்ச்சி தான் கேட்டு இருக்கீங்க. இன்னைக்கு நிகழ்ச்சியில நாம பேசிட்டு இருக்கிறோம் பொருட்களை வாங்கும் போது இந்த பேரம் பேசி வாங்குற அந்த பழக்கம், இதை பாராட்டப்படக்கூடிய ஒன்றா? எதுக்குங்க அவங்க கொடுக்குற காசுக்கு விற்கிறாங்க, நம்ம வாங்கிட்டு வந்தது எனக்குலாம் அதெல்லாம் வராதுங்க, அதெல்லாம் தப்பு அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தோணுதா அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தோம் நிகழ்ச்சியில. ஜெமிமா செபாஸ்டியன் நீங்க கூட பேசுறதுக்காக அடுத்த நேயர் வணக்கம்.
2: இனிய காலை வணக்கம்.
1: காலை வணக்கம் சசிகலாமா.
2: பெரிய பெரிய டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் ஜவுளி நகைக்கடையில லேபிள் என்ன ஒட்டி இருக்குதோ அந்த பணத்தை கொடுத்து பேரம் பேசாம நம்ம வந்து வந்துடுறப்ப, ஏன்னா பேரம் பேசுனா அது பெரிய கடையில கௌரவம் குறைஞ்சு போயிருன்னு சொல்லி வாயை மூடிட்டு வாங்கி பண்றப்பா. ஆனா இப்ப என்ன செய்யறோம்னா, தெருக்கல்ல விற்பனை செய்யக்கூடிய, அதாவது தன்னுடைய வாழ்வாரத்திற்காக பூவு பழம் காய விற்பனை செய்யக்கூடியவர்களுக்கு வந்து மழை வெயில் பார்க்காம வியாபாரம் செய்யறாங்கப்பா, அவங்க கிட்ட போய் பேரம் பேசுவது வந்து தவறுப்பா. என்ன காரணம்னா, அவங்க வந்து அவங்க அவங்க விளையிற தோட்டத்துல விளையிற பொருளை கொண்டு வந்து விக்கிறாங்கப்பா, அவங்க உழைப்பிற்கு வந்து கூலி அவங்களுக்கு கிடைக்கலப்பா. அந்த ஒரு நாள் பொழுது வந்து ஒரு நாள் வாழ்க்கை நடத்துவதற்காக அவங்க விக்கிறாங்கப்பா. இந்த கீரைக்காரங்க எல்லாம் பாருங்கப்பா, வீதி வீதியா கடைகள் வீடா போய் போயிட்டு வர்ற கால் கெடுத்து விக்கிறாங்கப்பா. அவங்ககிட்ட எல்லாம் பேரம் பேசுவது வந்து சரியில்லப்பா. சின்ன சந்தையிலயும் சிறிய கடையில வைக்கிற மட்டும் வேணா நம்ம வந்து பேரம் பேசலாம். அவங்க பேசும் போலே தெரியும் கூட விக்கிறாங்கன்னு தெரியும். அடுத்த கடையில பொருள் வந்து குறைச்சி வைப்பாங்க, இவர் கூட வைப்பாங்க, அங்க மட்டும் பேரம் பேசலாம்ப்பா. இடத்தை பொறுத்துதாப்பா, மனசை பொறுத்துதாப்பா பேரம் பேசுதல். சந்திரன் செய்கிற மாதிரி எல்லாம் எல்லாத்தையும் போய் எல்லாம் பேரம் பேச முடியாதுப்பா. வாய்ப்புக்கு நன்றிப்பா.
1: நன்றிமா, நன்றி. சோ நிகழ்ச்சியில அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம்.
3: தமிழ் சொல்லுக்கு சுவை பல ஊட்டி அமுத தமிழை இனிதே பொழிந்து தமிழோடும் தமிழ் சொல்லோடும் ஆனந்த பூங்காற்றே எனும் அற்புதமான நிகழ்ச்சியை உறவுகளோடு கலந்து சிறப்பிக்கும் அன்பு அறிவிப்பாளருக்கு அன்பு கலந்த வணக்கம், வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். குமரி மாவட்டம் இரணியல் எம் ஜெகதீசனம்மா.
1: சொல்லுங்க சார், உங்களுக்கு என்னவா இருக்குது?
3: பேரம் பேசுறவங்கள்ட்ட இன்னைக்கு பேரம் பேச மாட்டாங்க. இன்னைக்கு எதை செய்யணுமோ அதை செய்ய மாட்டாங்க. செய்யக்கூடிய இடத்துல போய் அங்க போய் நோண்டிட்டு இருப்பாங்க. நம்ம பொறுத்த வரைக்கும் தெரியும் இந்த ஆள்கிட்ட நம்ம அவங்க இதுல ஒரு 5 ரூபா கிடைக்கும் அவங்களுக்கு, அதுல போய் என்ன பேசிட்டு நிக்கிறதுன்னா நான் எல்லாம் பேச மாட்டேன். அது ஏன்னா அது அந்த பொருள் அவங்களுக்கு வித்தாதான் 5 காசு கிடைக்குங்கிற நமக்கு தெரியும். நம்ம நம்ம ரோட்டோரத்துல வாழ்ந்து பழக்கப்பட்டவன் தானே, அதனால தெரியும் இல்ல நமக்கு. நமக்கு அந்த அதனால அவங்கள என்ன பொறுத்த வரைக்கும் நான் தொந்தரவு பண்ண மாட்டேன். எதை எங்க செய்யணுமோ எப்படி தெளிவா செஞ்சிருவேன். வாய்ப்புக்கு
1: நன்றி சார். நன்றி, நன்றி. நிகழ்ச்சியில அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம்.
4: அன்பு தோழி அவர்களுக்கு இனிய காலை வணக்கம். ஆழ்வார் குறிச்சி பரமசிவானந்தம். நலம் நலம் இருக்கேன்.
1: நலமா இருக்கிறேன் சார். நீங்க எப்படி இருக்கீங்க?
4: நலமா இருக்கமா.
1: சொல்லுங்க சார்.
4: அந்த பேரம் பேசி வாங்குறது இதுல வந்து நான் வந்து நமக்கு அந்த அளவுக்கு அதுல திறமை கிடையாது. இருந்தாலும் பாத்தீங்கன்னா ஓரளவு குறைச்சி காப்பேன். அது எந்த விஷயமா இல்லன்னா என்ன செய்யணும்னா எண்ணிக்கையை கூட்டிடுவேன். ஒரு கீரைக்கட்டு வந்து 15 ரூபா சொல்றாங்கன்னு

0: நான் ரெண்டு கட்டு 25 ரூபாய்க்கு கேட்டேன். அந்த மாதிரி சில விஷயங்களை பயன்படுத்துறேன். ஆனா அந்த வடக்கிறந்து எல்லாம் சிலவங்க இந்த அடுப்பு போறதெல்லாம் மாட்டாங்க. கடைசி பாத்தீங்கன்னா அத ஒருத்தப்பு 4000 ரூபாய்க்கு கேட்டுறது. நான் 3000 ரூபாய் கேட்டேன். கடைசி கேட்டுட்டு இருக்கும் போதே ஒருத்தர் வந்தாரு, அதெல்லாம் அவ்வளவு போகாது அப்படின்னு கடைசி பார்த்தா 1500 ரூபாய்க்கு வாங்கிட்டாரு.
1: பேச்சு பேரம் பேசி எடுத்துட்டாங்க.
0: எடுத்துட்டாரு. ஏன்னா அந்த அளவுக்கு ரொம்ப தர்றாட்டு கேட்கும் போது அது நமக்கு சில மன கஷ்டங்களா கூட சிலவங்க பாத்தீங்கன்னா வாய் குசாம சொல்லுவாங்க. அதெல்லாம் பாக்குமா என்னடா கடைசி பார்த்தா கொடுத்துட்டும் போயிடுறாங்க.
1: எல்லாம் நம்மளுடைய திறமை தான்ன்ற மாதிரி சொல்றீங்க என்ன சார்.
0: அதான் இதெல்லாம் பார்க்கும் போதுமா அப்ப அதுக்கு ரேட்டரா என்னன்னு கொஞ்சம் யோசனை பண்ண வேண்டியது இருக்கு.
1: இப்போ பேரம் பேசுறதுனால இது ஒரு முக்கியமான ஒரு விஷயங்க. அதாவது நம்ம வாங்கிட்டு வந்திருப்போம், பக்கத்தில் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் யாராவது தெரிஞ்சவங்க அதே மாதிரி கொஞ்சம் அதிகமாக வாங்கியிருந்தாங்கன்னா, ஏன் இதை ஏன் அவ்வளோ கொடுத்து வாங்கினா, கொஞ்சம் பேசியிருந்தானா இந்த ரேட்டுக்கு தந்திருப்பாங்களா, பாரு எனக்குலாம் அவ்வளோ குறைச்சி கொடுத்தாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருந்திருப்போம். ஸோ அந்த மாதிரி தான் பேரம் பேசி வாங்கும்போது சில இடங்களில் நமக்கு வந்து உண்மையிலேயே அது வந்து ரேட்டுக்கு ஏற்ற மாதிரி குறைக்கும் சந்தோஷம் வரதான் செய்யுது. ஆனால் இப்படி பேரம் பேசி வாங்குறது உங்களுக்கு வந்து என்ன மாதிரி நீங்கள் பார்க்குறீங்க? பேரம் பேசி வாங்கக்கூடிய விஷயம் பாராட்டப்படக்கூடியதான் பேசிகிட்ருக்குறோம். ஜெய்மா செபாஸ்டியன், இந்த விஷயத்த சொல்லியே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் லைனில் வரீங்கன்றது எனக்கு தெரியுது. கால் வந்துட்டே தான் இருக்கு. ஆனால் நிகழ்ச்சியில் பாடல் கேட்டு வந்துடலாமா? சரி, அப்போ பார்த்தீங்கன்னா பணம் வந்துருச்சு, ஒரு கடையில் போய் டீ குடிச்சுட்டு வந்துருமா? பாடல் வந்துட்டே இருக்கு. டீமானுடைய இசையில் டீமான் விஎம் மகாலிங்கம் படவா கோபி இணைந்து பாடுது யுகபாரதியுடைய பாடல் வரிகளில். பாடல் கேட்டு இணைச்சிருங்க. ரஜினி முருகன் திரைப்படத்திலேருந்து நேரம் 8:09:18 ஆகிட்டு இருக்குது. இது ஆகாஷ்வாணி FM 102.6.

0: 9:24 நிமிடம் ஆகிட்டு இருக்குது. கேட்டுட்டு இருக்கிறீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6. ஆனந்த பூங்காட்டு நிகழ்ச்சியில் பேசிகிட்டு இருக்கோம். பொருட்களை வாங்கும்போது இந்த பேரம் பேசி வாங்குற விஷயம் பாராட்டப்படக்கூடிய ஒன்று தானா, இல்லை எதுக்கு அதெல்லாம் பண்ணணும் வேணாங்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினைக்கிறீங்களா? கால் பண்ணி கருத்து சொல்லுங்கன்னு கேட்டிருந்தோம். நிகழ்ச்சியில் அடுத்த நேயர் வணக்கம்.
1: வணக்கம் மேடம், நல்லா இருக்கீங்களா?
0: வணக்கம், சொல்லுங்க, நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன்.
0: சொல்லுங்க சார். நன்றி.
1: எந்த ஒரு பொருள் எடுத்தாலுமே பேரம் பேசி நம்ம விலைக்கு வாங்கலாம், நம்ம நல்லது. இல்லையா, நாங்க ரொம்ப நஷ்டப்பட்டுக்குவோம். நல்லா பார்த்து அவங்க சிலபடி விலையில இருந்து நம்மளோட கட்டுக்கடை வெளில வாங்கினாதான் பொருத்தமா இருக்கு அப்படி சொல்லிக்கல. உண்மையிலேயே வரவேற்கு தோன்று. அப்பதான் நம்ம நல்ல பேர் கிடைக்கும் வீட்டுல. எடுத்துக்கொண்டு வாழ்த்து விடைபெறுகிறேன். நன்றி.
0: ஆனா உண்மை அதுதாங்க, அதாவது பேரம் பேசி அதை குறைச்சி வாங்கியிருக்கமான்னு சொல்லும் போது வீட்டுல ஏதோ பெருசா சாதிச்ச மாதிரி நம்மளை பாராட்டுவாங்க, வேற விஷயம். நிகழ்ச்சியில் அடுத்த நேயர் வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
0: வணக்கம்.
2: பாதி மெட்ராஸ் எல்லாம் பாதி விலைக்கு கேக்காங்க. இங்க தரத்தை வச்சு இப்ப வாங்கிடுறாங்க.
0: வெங்கடேசன் சார் சொல்லுங்க.
3: சின்ன இலக்கணம் வகுத்துக்கலாமா நாமளாவே? இருக்கிறவங்கள்ட்ட இல்லாதவங்க பேரம்பேர்.

0: இல்லாதவங்கள்ட்ட இருக்கிறவங்க பேரம் பேசக்கூடாதுமா. இதை ஒரு இலக்கணத்தை நம்ம வச்சுக்கணும். காரணம் எங்க அண்ணா ஈசன் ஜெகதீசன் சொன்ன மாதிரி, அதுல ஏதாவது நம்மளுக்கு 5 ரூபாய் கிடைக்குதுன்னா இந்த அடித்தட்டு சம்பந்தப்பட்ட அன்றாட வியாபாரிகள் முயற்சி பண்றாங்க. அதற்கான முதலீடு அவங்க கை முதல் கிடையாது. அதிகமான வட்டிக்கு வாங்கி அதை வந்து முதல்ல போட்டு புரட்டணுங்கிற சூழல தான் அவங்க வாழ்வாதாரம் போகுது. அவங்க நிலை உணர்ந்து இருக்கிறவங்க போய் அவங்கள்ட்ட பேரம் பேசுறாங்க பாருங்க, அதை தான் தவிர்க்கணும். அப்படி தவிர ஏன்னா இருக்கிறவங்களுக்கு தெரியும் அவங்க அவங்களுக்கு என்ன எந்த வகையிலயும் எங்க எப்படி எப்படியே வந்த பொருள் நம்மள்ட்ட இருக்கு, இதுல கூடவே வச்சுக்கோமோனு சொன்னாக்க அவங்க அதிகமான வட்டிக்கு வாங்குறது கூட அவங்களோட குறைக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும்.
1: கண்டிப்பா சார்.
0: அருமையா
1: சொன்னீங்க, சொல்லுங்க.
0: அது மாதிரி தன்னோட வாழ்க்கையை புரிஞ்சு வியாபார நோக்கம் என்னங்கறத அறிஞ்சு செயல்படணுமே தவிர, தனி மனிதனோட சிந்தனைக்குள்ள எதையா இருந்தாலும் நம்ம பேரம் பேசி வாங்கினா அது சிறப்புங்கிற எண்ணத்துல தனி மனிதன் நடக்கிறது தவறுங்கிறது இந்த நிகழ்ச்சி மூலமா புரிஞ்சுக்கிட்ட வாய்ப்புக்கு நன்றி.
1: நன்றி சார். நன்றி. நன்றி நிகழ்ச்சியில பேசினதுக்கு. நேரம் 9:27 ஆயிட்டு இருக்குது. ஆனந்த பூங்காட்டு நிகழ்ச்சியோடு இணைஞ்சிருக்கிறீங்க, பேசிட்டு இருக்கிறோம். நிகழ்ச்சியில பொருட்களை பேரம் பேசி வாங்குறது பாராட்டப்படக்கூடிய ஒரு விஷயம் தானா அப்படின்னு உங்களுடைய கருத்துக்களை டக்குன் போன் எடுத்து கால் பண்ணி சொல்லுங்க. 0462-256-1132 அப்படி இல்லனா 0462-256-1133 அப்படிங்க எங்களுக்கு. பொருட்கள் வாங்குற சம்பந்தமா தான் பேசிட்டு இருக்கோம். அந்த வகையில் கடைகள் பணம் சம்பந்தப்பட்ட பாடல்களை தான் நிகழ்ச்சியில் தெரிக்க விட்டுட்டு இருக்கிறோம். அந்த வகையில் அடுத்த பாடலும் வந்துட்டே இருக்குது. அள்ளி தந்த வானம் திரைப்படத்திலிருந்து வித்யாசாகருடைய இசையில கபிலனுடைய பாடல் வரிகளில் உதித் நாராயணன், ஸ்ருதி, உன்னிகிருஷ்ணன் அவர்கள் இணைந்து பாடினது. பாடலை கேட்டு இணைஞ்சிருங்க. நிலைப்பான்பலை 102.6

0: தென் தமிழகத்தில் முதல் முறையாக ரோபோட்டிக் மூலம் துல்லியமா முழுமையான மூட்டுவலி நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில்.
1: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால்புதூர், நாகர்கோவில்.

0: நம்மை ஒன்றும் செய்யாது.
1: இப்படி எல்லா தருணங்களிலும் உங்கள் இதயத்தை இதமாக குளிர வைப்பது நமது ஆகாஷ்வாணி நெல்லை பண்பலை 102.6.

0: 9:34 நிமிடமாக இருக்குது. கேட்டு இருக்கீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியில் ஜெய்மா செபஸ்டியன் கூட தான் நிகழ்ச்சிகள் வந்து உங்களுடைய கருத்துக்களை சொல்லிட்டே இருக்காங்க. அதாவது பொருட்களை வாங்கும் போது பேரம் பேசி வாங்குறது அப்படிங்கிறது பாராட்டப்படக்கூடிய ஒரு விஷயம் தானா அப்படின்னு பேசிட்டு இருக்கிறோம். நிகழ்ச்சியில் பேசுகிற அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம்.
1: வணக்கம். பாளையங்கோட்டையிலிருந்து காமராஜ்.
0: காமராஜ் சார் சொல்லுங்க.
1: வணக்கம். வந்து இப்போ வந்து பாத்தீங்கன்னா வியாபாரத்துல வந்து பேரம் பேசி வாங்குவது சரியானு கேட்டீங்க. வியாபாரத்துல பேரம் பேசி வாங்குவது தவறு. இப்ப பெரிய கடைகளுக்கு எல்லாம் போனோம்னு கேளுங்க, அவங்க என்ன ரேட்டு போட்டுருக்காங்களோ அதை பார்த்து வாங்கிடுறோம். சாதாரண தெருல விற்கிறவங்க அவங்க கொஞ்சம் லாபத்துக்கு தான் அவங்க வந்து தெருல சட்டம் போட்டு தூக்கி தூக்கி விட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி அவங்க ஒரு கஷ்டப்பட்டு வந்து விளைவிச்ச பொருளை வந்து விற்றாங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் ஆறுதல் கொடுக்கணும். நம்ம அப்ப நம்ம அவங்களுக்கு கொஞ்சம் நல்லா ஆறுதல் கொடுத்து வந்து கூட கொஞ்சம் நம்ம அவங்ககிட்ட வாங்கி நம்ம இது பண்ணோம்னா பேரம் பேசாம இது பண்ணோம்னா அவங்க கூட கொஞ்சம் நல்ல சந்தோஷமா இருப்பாங்க. மன மகிழ்ச்சியோட அவங்க வாழ்னாக்கி விவசாயிகள் இந்த மாதிரி சின்ன சின்ன தொழிலாளி எல்லாம் முன்னேறணும்னா நம்மளுக்கு இந்த மாதிரி ஆறுதல் கொடுத்தாதான் அவங்க நல்ல முன்னேற்றத்துக்கு வருவாங்க.
0: நன்றி சார், நன்றி. ஸோ வந்து நம்ம மற்ற கடைகளுக்கு போறோம் அப்படின்னா அவங்க கிட்ட வந்து பிக்சட் ரேட்ல வாங்கிட்டு வந்துடுவோம். ஆனா அந்த நம்மளுடைய தெருக்கள்ல நம்மளுடைய வீடுகள் கிட்ட வரவங்க கிட்ட பேரம் பேசி வாங்குறது வந்து பாராட்டப்படக்கூடிய ஒண்ணு வந்து கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த நேயர் வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம்.
2: அவர்களுக்கு நேயர்கள் சார்பாக வாழ்த்துகள் கூறுகிறேன்.
0: நன்றி சார்.
2: அம்மா பேரம் பேசுறது அந்த அந்த வியாபாரம் வியாபாரிகளுடைய தன்மை அதை பொறுத்து பேசலாம். இந்த எல்லாருமே சொன்ன மாதிரி இந்த கீரைக்காரங்க இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க எல்லாம் அவங்களே தோட்டம் வச்சிருந்துன்னா கூட ஐயோ பாவம், அவங்களே எங்கேயோ வாங்கி இந்த பக்கத்துல உள்ள நகரத்துல வாங்கி அதுக்கு ஒரு அத கொஞ்சம்

0: பக்குவமா வைக்கலன்னா காஞ்சி போகும், அவ்வளவு வேஸ்ட் ஆயிரும்.
1: ஆமா
0: கொஞ்சம் கவனக்குறவா இருந்தா ஆடு தின்னு போயிடும் அவங்களுக்கு. அப்படி எல்லாம் அவங்களும் அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூலயும் அந்த வியாபாரம் பண்றவங்க அவங்களும் பாக்கணும். நம்ம பேரம் பேசாம இருக்கிறது அந்த நகை கடை ஜவுளி கடைகள் எல்லாம் ரேஷன் கடை மாதிரி போய் அவங்க சொன்ன விலையை அப்படி கேட்டு வாங்கிட்டு வந்துடுறாங்களே. அதான் சொல்ல பேரம் பேச வேண்டிய இடத்துல பேசுனா உண்மையிலே திறமைசாலிதான். பேரம் பேச கூடாததுல போய் கசடிக்கிட்டு இருக்க கூடாதம்மா. சில இடத்துல சிலர் வந்து சில பொருட்களுக்காக ரொம்ப கசடுவாங்க அப்படியும். அதாவது அவங்க உண்மையிலே கூட சொல்றாங்கன்னே வைங்களேன், சரி வச்சுட்டு போறாரு அப்படிங்கிற மாதிரி கண்ணோட்டத்தையும் பாக்கலாம். ஆனா ரொம்ப ஏமாறவும் கூடாது. பேரம் பேசி திறமையா வாங்குறது கொஞ்சம் நல்ல ஒரு திறமையான காரியம் தானே என்னுடைய கருத்தை பதிவு செய்யறேன்.
1: நன்றி சார், நன்றி. தெளிவா உங்களுடைய கருத்துக்களை பதிவிட்டதுக்கு நிகழ்ச்சி. அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம்
2: மேடம்.
1: வணக்கம்.
2: சத்தியமங்கலம் கேஎன் பாளையம் பேச்சிமுத்து.
1: பேச்சிமுத்து சார் சொல்லுங்க.
2: அதாவது ஒரு பொருளை வாங்கும் போது இந்த பேரம் பேசி வாங்குறது பாராட்டப்பட வேண்டிய விஷயமான அதை நான் ஏத்துக்க மாட்டேங்க மேடம். ஒரு பொருளை வாங்கும் போது இந்த குவாலிட்டி அண்ட் குவாண்டிட்டிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட், ரொம்ப முக்கியம் மேடம். குவாலிட்டியும் குவாண்டிட்டியும் தான் ரொம்ப முக்கியமே தவிர விலைங்கிறது முக்கியம் இல்லை மேடம். அதே மாதிரி பேரம் பேசி வாங்குறது ரோட்டோரத்துல வைக்கிறவங்கள்ட்ட பேரம் பேசி வாங்கிட்டு பெரிய பெரிய கடைகள்ல போய் சொன்ன விலையை கொடுத்துட்டு வர்றதுக்கு பேரு திறமையெல்லாம் இல்லை. அதை பாராட்டப்படணுங்கிற அவசியமும் இல்லை. என்ன பொறுத்தளவுக்கு அதாவது நம்ம பொருளை வாங்கும் போது குடுக்கறவங்களுக்கும் சாட்டிஸ்பாக்சனா இருக்கணும், வாங்குறவங்களுக்கும் சாட்டிஸ்பாக்சனா இருக்கணும். அப்பதான் அந்த பொருள் நினைச்சிருக்குங்கிறது என்னுடைய ஒப்பீனியன் மேடம்.
1: நன்றி சார், நன்றி தெளிவா சொன்னதுக்கு.
2: தேங்க்யூ.
1: நேயர்கள் கிட்ட பேசும்போது இதுவரைக்கும் சொன்ன நேயர்கள் எல்லாமே ஒரு விஷயம் தெளிவாக இருக்கிறாங்க. அதாவது உழைப்பை நம்பி வாழக்கூடிய வயதானவர்கள் இல்லைன்னா தெரு ஓரங்களில் வரக்கூடிய சின்ன சின்ன வியாபாரிகிட்ட அவங்களுடைய லாபத்தை உறிஞ்சிருமாறு நம்ம பேரம் பேசுறதுன்றது தவிர்க்க வேண்டிய ஒன்று. ஆனால் எந்த இடத்துல பேசணுமோ அந்த இடத்துல வந்து பேரம் பேசியதை லாபத்தை எதிர்பார்த்து செய்வாங்க இல்லையா. கொஞ்சம் பெரிய விஷயங்கள் பெரிய கடைகளாக இருக்குதுன்னா அந்த இடத்துல கேட்கலாமே அப்படிங்கிற மாதிரி தான் இது வரைக்கும் நேயர்கள் வந்து அவங்களுடைய கருத்துக்களை முன் வச்சுட்ருக்கிறாங்க. தொடர்ந்து பேசலாம், அதுக்குடி பாடலும் வந்துட்டே இருக்குது. இன்னைக்கு நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா பணம் சம்மந்தப்பட்ட பாடல்கள்லாம் கேட்டுருக்குறோம். அந்த வகையில் அடுத்த பாடலும் கேட்கவிருக்கிறோம். காதலா காதலா திரைப்படத்திலேருந்து வாலியுடைய பாடல் வரிகளில் கார்த்திக் ராஜாவோட இசையில் கமல்ஹாசன் உதித் நாராயண் இணைந்து பாடினது. பாடலை கேட்டு இணைஞ்சிருங்க. ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 102.6.

0: Under the Ayushman Bharat Pradhan Mantri Jan Arogya Yojana, around 60 crore eligible beneficiaries are entitled to free health treatment worth 5 lakh rupees per family every year. So far, over 12 crore free treatments have been provided under the scheme, helping poor and vulnerable families save nearly 2 lakh crore rupees in out-of-pocket medical expenses. Download the Ayushman app today and create Ayushman card. For more information, call 1455.
1: நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க நிலைப்பண்பலை 102.6.
2: ஒன்பது மணி 45 நிமிடமாக இருக்குது. ஆனந்த பூங்காட்டு நிகழ்ச்சியில பேசிட்டு இருக்கிறோம். பொருட்களை வாங்கும் போது பேரம் பேசி வாங்குவது அப்படிங்கிறது பாராட்டப்படக்கூடிய ஒண்ணுதானா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கிறோம். நிகழ்ச்சியில பேச போற அடுத்த நேயர் வணக்கம்.
3: வணக்கம்.
2: வணக்கம்.
3: கோவில்பட்டியில இருந்து மெக்கானிக் சங்கர் பேசுறேன்.
2: சங்கர் சார் சொல்லுங்க.
3: அவங்களே ஒரு நகைய வாங்கினதுக்கு அப்புறம் ஒரு சிட்டையெல்லாம் குறிச்சு கொடுத்து ஒளிச்சாதாரம் சொல்லி குடிச்சு குடுத்துறாங்க. அதுக்கப்புறம் இவங்க அதுல ஒரு 10-200 ரூபாய் குறைக்கலாமான்னு தான் பாக்குறாங்க. பாக்குறாங்க, என்ன குறைச்சுதான் குடுக்கறாங்க. இப்போ நாங்க எல்லாம் மதுரைக்கு ஜாமான் வாங்க போறோம்னு வச்சுக்கோங்களேன். உதாரணத்துக்கு ஒரு டயர் வாங்க போறோம்னு வச்சுக்கோங்க. காலையில இந்த பேங்க் டைத்துக்குள்ள வாங்க போனோம்னா அவங்க லாபத்துல இருந்து 200-300 ரூபாய் குறைச்சே வாங்கிடலாமா? அந்த பேங்க் டைத்துக்கு அப்புறம் போனோம்னா தான் அவங்க சொன்ன விலை கொடுத்து வாங்க முடியும். அதே மாதிரிதாம்மா பழைய கார்கள், அதே மாதிரிதான் பழைய கார்கள்ல போய் பார்த்தா நம்ம இந்த மாடல்

0: 20 இவ்வளவுங்க அப்படிம்பாங்க. அப்படிங்கும் போது அவங்க வந்து ஒரு 2 லட்சம் ரூபாய்க்கு வாங்கினா ஒரு 2.5 லட்சம் ரூபாய்க்கு வித்தாதான் அவங்களுக்கு கட்டுப்படி ஆகும். ஒரு வாங்க விக்க 5-10 ரூபா கமிஷன் கொடுக்கணும். அது போக அந்த 2 லட்சம் ரூபா போடுறதுக்கு ஒரு 10 ரூபா லாபம் வேண்டாமா, அதெல்லாம் பாப்பாங்க. ஆனா இவங்க அவங்கள்ட்டையும் போய் வாதாடுவாங்க, 2.5 லட்சம் ரூபா சொல்றத 1.5 லட்சம் ரூபாய் கேட்பாங்க. அதனாலதான் நான் சொல்றேன், இன்னைக்கு பேரம் பேசாம எந்த வியாபாரமும் இல்லம்மா. ஆனா சில நேரத்துக்கு கிடைக்கும், சில நேரத்துக்கு கிடைக்காதுமா.
1: நான் திருப்பூர் மாநகர் மணரை பாரப்பாளையத்திலிருந்து சேரங்கசாமி பேசுகிறேன்.
2: சொல்லுங்க ரங்கசாமி சார்.
1: பொருள்களை பேரம் பேசி வாங்குவது பாராட்டப்படுகிற விஷயம் கேட்கறீங்க. அதாவது என்ன கவனிக்க
2: வேண்டியதுன்னா,
1: சாலையோர கடைகள் வந்து அவங்க அந்த பண்டகசாலை இருக்கு இல்லைங்க, அதே விலைய சொல்றதுனால பேரம் பேசுறாங்க. அவங்க வந்து ஏன்னா அவங்க வாடகை மற்ற சம்பளம் ஆள் சம்பளம் எல்லாம் இருக்குதுங்க. அதனால இவங்க வந்து அதே விலைய சொன்னோம்னா, ஒரு உதாரணத்துக்கு ஒரு கேரு ஒரு கட்டு கடையில 20 ரூபான்னு
2: வைங்க,
1: இவங்க என்னங்க ரோட்ல விற்கிறவங்க வந்து ஒரு 18 ரூபா சொன்ன வச்சுங்க, 10-15 ரூபாய்க்கு 5000 கொஞ்சம் லாபம் கொடுக்குறாங்க. இவங்க வந்து அதே விலை சொல்றாங்க 20 ரூபா. அவங்க என்ன கணக்கு போடுறாங்க, அங்க வாடகை இருக்குது சம்பளம் இருக்குது, அங்கிருந்து இங்க இருதுன்னா கொஞ்சம் குறைச்சா கேட்பாங்க. அதனால அவங்களும் வந்து சின்ன லாபத்தை வச்சு
3: நான் வந்து என்னைக்கு நாளும் இந்த மார்க்கெட்டுக்கு போவேன் இந்த வாடிக்கையா வாங்குற கடைக்கு போட்டாச்சியா வாங்க பேரம் பேசிட்டு இருந்தேன்னு கேளுங்கம்மா. அது வந்து மற்றவங்க மாதிரி பேசிக்கிட்டு நம்ம அதுல நின்றுட்டு இருக்க கூடாது. போனமா தம்பி இந்த மண்ணான்னு சொன்ன உடனே அவங்க கரெக்டா நமக்கு இந்த வாக்காளர் தெரியுங்களா, அதனால நம்மளுக்கு கரெக்டா போட்டுருவாங்க. நீங்க பேரம் பேசி பாருங்க, அங்க இருந்து வரும்போதே கணக்கு அந்த அம்மா வந்தாங்கன்னா 10 ரூபாய்க்கு பொருளை சொன்னோம்னா 5 ரூபாய்க்கு கேட்பாங்க, 6 ரூபாய்க்கு வருவாங்க. அதோட 15 சொல்லி அதோட பேச்சு மாற்றி கொண்டு போய் அவங்கள நேரத்தை விடுறதுக்கு பண்ணிடுவாங்க. அதனால நம்ம பட்ஜெட் பண்ணும் போதே அதுக்கேத்த மாதிரி நம்ம கணக்கு வழக்குகளுக்கு தகுந்த மாதிரி கடைகள்ல பட்ஜெட் பண்ணோம்னா நல்லபடியா நம்ம வாங்கி கொண்டு நிம்மதியாக. ஒரே ஒரு சின்ன உதாரணம், ஒரு கால கடையில இருந்து 300 ரூபாய்க்கு ஒரு மீன் வாங்கிட்டு வாங்கிட்டு வந்தேன். அப்படி அளவுக்கு நம்ம இருக்க கூடாதுங்கிறது என்னுடைய கருத்து. வாய்ப்பு
2: நன்றி சார். நன்றி நன்றி நிகழ்ச்சியில பேசினதுக்கு. பேரம் பேசி வாங்குது அப்படிங்கிறது இடம் பொறுத்த இதை பொறுத்தா இருக்கு. நம்ம வந்து யார்கிட்ட எந்த மாதிரி வாங்குறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க நிகழ்ச்சி நேயர்கள். நேயர்கிட்ட பேசுறதுக்கு முன்னாடி பாடல் வந்துட்டு இருக்கு. நீங்களே இன்றைக்கு வந்து ஆடிப்பெருக்கு இல்லையா, ஸோ அதனால நம்ம வந்து ஒரு மணி நேரத்துக்கு இருக்க ஆடிப்பெருக்கு சம்மந்தமாக பாடல்களை கேட்டுகிட்டே இருக்கும். அந்த வகையில் அடுத்த பாடலும் கேட்கவிருக்கிறோம். பாடலை கேட்டு இணைச்சிருங்க. நிலை பண்பலை 102.6.
4: மூக்குத்தி அம்மனுக்கு பொங்க வைப்போம் கையில்

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
1: இதே மாதிரிதான் நம்மளும் ஒவ்வொரு நாளும் வேண்டிக்கும். அதாவது கடவுளே காசை வந்து கரெக்டாக பார்த்து செலவு பண்ணணும்னு நினைப்போம். ஆனால் பார்த்தீங்கன்னா விலைவாசி நம்ம வந்து சில இடத்துல பேரம் பேசி வாங்கிக்கலாம். கொஞ்சம் குறைச்சி கேட்டிருந்தோன்னா அந்த குறைச்சிருந்தோம்னா அமௌண்ட் வந்து அதுக்கேற்ற மாதிரி வேறு ஏதாவது நம்ம பட்ஜெட்டில் போட்டுருக்கலாமே அப்படிங்கிற மாதிரி யோசிச்சிருப்போம் இல்லையா? இந்த மாதிரி நீங்களும் நினச்சிருக்கீங்களா? இல்லை பேரம் பேசி வாங்குது சரிதானா நீங்கள் நினைக்கிறீங்கன்ற மாதிரி தான் பேசிகிட்டு இருக்கோம் நிகழ்ச்சியில். நேர்கள்கிட்ட அடுத்த கிட்ட பேசிடலாம். வணக்கம். வணக்கம்.
2: ஹலோ. வணக்கம்.
1: வணக்கம். யார் இங்கேருந்து?
2: அநியாயமாத்தங்களுக்கு அவங்களுக்கும் லாபம் இருக்கணும், நம்மளுக்கும் லாபம் இருக்கணும். அந்த அளவுக்கு வந்து நம்ம வந்து பேசி அவங்கள்ட்ட வாங்கணுமே தவிர, நான் வந்து அவங்க 400 ரூபா சொன்னாங்கன்னா எனக்கு 150 ரூபாய்க்கு கொடுங்கன்னா அது ரொம்ப மோசமான ஒரு செயல்.
1: அதனால
2: அவங்களுக்கும் பாதிப்பு இல்லாம நம்மளுக்கும் பாதிப்பு இல்லாம கேட்டு வாங்குறது கரெக்டே. பேரம் பேசி பேசுறது வந்து பேரம் பேசி வாங்குறதுல வந்து அது தரமான பொருளா இல்ல நம்மளும் தரமா பேசுறமாங்கிறத பாத்துக்கிட்டு நம்ம வாங்கினோம்னா நல்லா இருக்குங்கிறேன். கருத்து. நன்றி. வரணும்.
1: கண்டிப்பா ரொம்ப அழகா சொன்னீங்க சார். நன்றி. நிறைவான நேரா வந்து உங்களுடைய கருத்தை பகிர்ந்துகிட்டதுக்கு. இன்னைக்குதான் நம்ம நேர்கள்கிட்ட ஆனந்த பூங்கா நிகழ்ச்சியில் பேசிகிட்டே இருந்தோம். அதாவது பேரம் பேசி வாங்குறது அப்படிங்கிறது சரியான விஷயம் தானா, நீங்க என்ன நினைக்கிறீங்க, அதை பாராட்டப்படக்கூடியதான்னு கேட்டிருந்தோம். பேரம் பேசுறது அப்படிங்கிறது வந்து எந்த இடத்துல நம்ம பேசணும் அப்படிங்கிறதும் அதில் உட்பட்டிருக்கு இல்லைங்களா? அதாவது பார்த்திங்கன்னா நம்ம வந்து காய்கறி விற்கிற தெருக்களில் அந்த வெயிலுக்கு நல்ல உட்காந்துருப்பாங்க பாட்டிமார்கள், அவங்கக்கிட்ட போய் எனக்கு இதை தாங்க தாங்கன்ற மாதிரி பேரம் பேசுறது வந்து அது கஷ்டத்தை உண்டாக்கும் இல்லையா? ஸோ பேரம் பேசுறது எந்த இடத்துல பேசினா கரெக்டாக இருக்கும்? வெயில உட்காந்து கீரை விற்கிற பாட்டிக்கிட்டேயோ கூடையில் காய்கறி விற்கிற விவசாயிக்கிட்டேயோ பேரம் பேசுறது கண்டிப்பாக மனித நேயமாக இருக்காது. ஸோ அந்த வகையில் நம்ம யோசித்து செயல்படுறது நல்லதாக இருக்கும். அதே மாதிரி இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம பேரம் பேசுறது நம்மளுடைய நமக்கான குடும்ப வருமானத்தை சரியான விஷயத்தை நம்ம பயன்படுத்தி சரியாக நம்ம கொண்டு போகணுங்கிறதுக்காக தான் பேசுகிறோம். தப்பான நோக்கத்துக்காக நம்ம பண்ண மாட்டோம் இல்லையா? அதனால் பேரம் பேசுகிற விஷயத்தில் இந்த வார்த்தைகளை மறந்துடாதீங்க. பேரம் பேசுவது உன் பணத்தை மிச்சப்படுத்தும் கலைதான், ஆனால் அது வியர்வையை சிந்துபவனின் கண்ணீராக மாறிவிடக்கூடாது. ஸோ இந்த வார்த்தையை மைண்டில் வச்சுக்கோங்க. எப்போவுமே பட்ஜெட் போட்டு கரெக்டாக நான் சிக்கன்னு கரெக்டாக கொண்டு போனீங்க அப்படின்னா அந்த மாத கடைசி அப்படின்னு வரும்போது திண்டாட மாட்டோம் இல்லையா? அதை யோசிச்சுக்கோங்க. மாத தொடக்கத்துலேயே அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணி கொண்டு போனீங்கன்னா ஹாப்பியாக இருக்கலாம்னு சொல்லிட்டு நிகழ்ச்சி வரைக்கும் உங்க கூட பேசிகிட்டு இருந்தேன் நான்.

0: தோழி ஆர்ஜே ஜெமிமா செபாஸ்டியன். இன்னைக்கு நிகழ்ச்சியில் பேசின எல்லா நேயர்களுக்குமே நன்றியும் பாராட்டுகளையும் சொல்லிடலாம். நிகழ்ச்சியுடைய நிறைவான பாடல் நாமளும் கேட்கவிருக்கிறோம். 1, 2, 3 திரைப்படத்திலேருந்து பாடலை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நம்ம மனம் விருந்த நிகழ்ச்சி தான் கேட்கவிருக்கிறோம். உங்கள் மனசுக்கு பிடிச்ச பாடலை நீங்களும் கேட்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்களும் கூட இதே போல் எங்களுக்கு அழைக்கலாம். இப்போ பாடல் வந்துட்டு இருக்குது, பாடலை தொடர்ந்து 10 மணிக்கான சேவை இருக்கும். அதை தொடர்ந்து மனம் விரும்பிய பாடல் இது காற்றாலைகளில்.
1: கஞ்சி வரம் போவோம், காமாட்சிய பாப்போம்.
2: எப்படிடா?
3: நான் பாப்பேன்.
2: அப்ப போவோம்.
4: சிக்கு சிக்கு சிக்கு சிக்கு சிக்கு சிக்கு சிக்கு சிக்கு சிக்கு சிக்கு சிக்கு சிக்கு சிக்கு சிக்கு சிக்கு சிக்கு சிக்கு சிக்கு சிக்கு சிக்கு சிக்கு சிக்கு சிக்கு சிக்கு சிக்கு சிக்கு சிக்கு சிக்கு சிக்கு சிக்கு சிக்கு சிக்கு சிக்கு சிக்கு சிக்கு சிக்கு சிக்கு சிக்கு சிக்கு சிக்கு சிக்கு சிக்கு சிக்கு சிக்கு சிக்கு சிக்கு சிக்கு சிக்கு சிக்கு சிக்கு சிக்கு சிக்கு சிக்கு சிக்கு சிக்கு சிக்கு சிக்கு சிக்கு சிக்கு சிக்கு சிக்கு சிக்கு சிக்கு

0: ஐயே
1: போங்க இருக்கே.
2: கொக்கா லங்கா குருவி லங்கா மங்காசம் ராணி பட்ட முத்தாப்பு முருங்கசம் கலகல வெந்தயம் வாசன படி தாசன
3: பாக்கு.

0: ரைட்டா
1: ரைட்டு
0: ரைட்டா
1: அப்படின்னு
2: ஆஹா அத்பூதம்.

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ரங்கநாதன். மத்திய அரசின் மூலம் கிடைக்கும் ஆதரவு மற்றும் வங்கிக் கடன் உழைக்கும் மக்களின் வாழ்க்கையை மாற்றியமைப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். போதைப்பொருள் இல்லா இந்தியாவை உருவாக்க பொதுமக்களின் பங்களிப்பு மிகவும் அவசியம் என்று மத்திய அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். சுதந்திர போராட்ட வீரர் தீரன் சின்னமலை நினைவு நாளை முன்னிட்டு சென்னை கிண்டியில் உள்ள அவரது சிலைக்கு மாநில அமைச்சர்கள் மலர்தூவி மரியாதை செலுத்தினர். கபினி அணையிலிருந்து திறந்துவிடப்பட்ட தண்ணீர் தமிழக எல்லையான பிலிகுண்டுலுவிற்கு இன்று வந்தடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் வினாடிக்கு 500 கனஅடியாக தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது. மேட்டூர் அணைக்கு வரும் நீரின் அளவு வினாடிக்கு 47 கனஅடியிலிருந்து வினாடிக்கு 68 கனஅடியாக சற்று அதிகரித்துள்ளது. குற்றால அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் தொடர்ந்து 2வது நாளாக சுற்றுலாப் பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. ஆடிப்பெருக்கை முன்னிட்டு ஸ்ரீரங்கம் அம்மா மண்டபத்தில் ஏராளமானோர் வழிபாடு நடத்தினர். ஆடிப்பெருக்கை முன்னிட்டு திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள தாமிரபரணி ஆற்றின் கரையில் பெண்கள் ஏராளமானோர் புனித நீராடினர். ஈரோடு மாவட்டம் பவானியில் 3 நதிகள் சங்கமிக்கும் கூடுதுறையில் 1000கணக்கான மக்கள் ஆடிப்பெருக்கை முன்னிட்டு காவிரியை வணங்கி வழிபட்டனர். மதுரை மேலூர் அருகே இன்று காலை நேரிட்ட சாலை விபத்தில் குழந்தை உட்பட 4 பேர் உயிரிழந்தனர். தூத்துக்குடி திருநெல்வேலி இடையே இன்று முதல் வரும் 6ஆம் தேதி வரை முன்பதிவில்லா சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட உள்ளன. திண்டுக்கல்லில் மரகுடோன் ஒன்றில் இன்று காலை ஏற்பட்ட தீ விபத்தில் தேக்கு மரங்கள் மற்றும் அறுவை இயந்திரங்கள் தீயில் கருகி நாசமானதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். தமிழகத்தில் நீலகிரி, தேனி, திருவண்ணாமலை, விழுப்புரம் மற்றும் கடலூர் மாவட்டங்களிலும் கோவை மாவட்டத்தின் மலைப்பகுதிகளிலும் இடிமின்னலுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 240 ரூபாய் உயர்ந்து 1,06,000 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. இந்தியா பிரேசில் அணிகளுக்கு இடையிலான முதலாவது நட்புணர்வு கால்பந்து போட்டி இன்று கொல்கத்தாவில் நடைபெறவுள்ளது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: அன்பு நேர்கள் அனைவருக்கும் அன்பான உற்சாகமான இனிய காலை வணக்கங்களுடன் நான் உங்கள் அன்பு அறிவிப்பாளர் ரியோ. நேரில் 11 மணி வரைக்கும் உங்கள் மனதுக்கு விருப்பமான பாடல்களை அள்ளித்தரும் மனம் விரும்புதே நிகழ்ச்சியில் தான் நம்ம இணைகிறோம். நீங்களும் இந்த நிகழ்ச்சியில் இணைந்து உங்கள் மனதுக்கு விருப்பமான பாடல்களை கேட்கறதுக்காக நீங்கள் அழைக்கலாம். 0462256113333 மற்றும் 3-2 அப்படின்ற இந்த எண்களுக்கு. இப்போ நம்ம கூட பேச போகிற முதலாவது நேயர் யார், என்ன பாடல் கேட்க போகிறாங்கன்னு கேட்கலாம். வணக்கம்.
2: வணக்கம் மேடம். குறும்புலா பேரி சந்திரகலா. ரொம்ப ஹாப்பி, இன்னைக்கு தான் முதல் நேரம் எனக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு.
1: சூப்பர்மா, வாழ்த்துக்கள். சொல்லுங்க சந்திரகலா மேடம், என்ன பாடல் கேட்க போறீங்க?
2: எனக்கு தெரி படத்துல இருந்து சிட்டு சில்லாடி.
1: சூப்பர் பாட்டு கேட்டுருவோம், சரிங்களா?
2: நன்றி மேடம்.
1: நன்றிமா, நன்றி. நேரில் நம்ம மனம் விரும்புதே நிகழ்ச்சியில் பாடல்களுக்கு இடையே சூப்பரான பொது அறிவு கேள்விகளையும் நம்ம கேட்டுட்ருக்குறோம் இல்லையா. இன்றைக்கி கூட ரெடியாக இருக்குது. இன்றைக்கி என்ன மாதிரியான கேள்வி கேட்க போகிறோம் அப்படின்னா, காமன்வெல்த் சம்மந்தமான கேள்வி தான். இந்த கேம்ஸ் இப்போ நடந்துகிட்ருக்குது, இன்னையோட நிறைவு பெறுகிறது. இந்த காமன்வெல்த் போட்டியை பற்றி நம்ம வந்து இன்றைக்கி பொது அறிவு கேள்விகளை கொண்டு வந்திருக்கிறோம். நேரிலே சூப்பரான தகவல்களையும் நீங்கள் இந்த நிகழ்ச்சியில் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். முதல் கேள்வி சொல்லிடுவோமா? நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த இந்தியாவின் முன்னணி மகளிர் ஸ்குவாஷ் வீராங்கனையான தீபிகா பலிகல் காமன்வெல்த் போட்டிகளில் எந்த பிரிவில் தங்கம் வாங்கி இருக்காங்க? தீபிகா பலிகல் வந்து காமன்வெல்த் போட்டியில் எந்த பிரிவில் தங்கம் வாங்கி இருக்கிறாங்க அப்படின்றது தான் நம்ம நிகழ்ச்சியோட முதல் கேள்வி. உங்களுக்கு பதில் தெரியும்னா உடனே ஃபோன் பண்ணுங்கள். இல்லைனாலும் பரவாயில்ல, அவங்களுடைய விருப்ப பாடலை கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்காக, சூப்பரான பாடலை நீங்களும் கேட்குறதுக்காக கால் பண்ணி நீங்கள் கேட்கலாம். 0462256113333 மற்றும் 3-2 அப்படின்ற எண்ணில். இப்போ கேட்டுடலாம் பாடல். தெரி திரைப்படத்துலேருந்து.

0: நெல்லை 10 மணி 10 நிமிடம் ஆகுது. சுப்ரா மனம் விரும்புதே நிகழ்ச்சியில் நம்ம இணைஞ்சிருக்கிறோம். நீரும் காத்துட்டு இருக்கிறாங்க விருப்ப பாடல் கேட்கறதுக்காக, பேசிடலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம், முகவர்ல இருந்து ஜோதி பேசுறேன் மேடம்.
0: காலை வணக்கம்மா, சொல்லுங்க, நிகழ்ச்சியில என்ன விருப்ப பாடல் கேட்க போறீங்க? ஆமா,
1: இந்த படத்துல என்ன மச்சான் அந்த பாட்டு போடுங்க.
0: சின்ன மச்சான் பாட்டு போட்டுருவோமா? சரிம்மா, கண்டிப்பா நம்ம பாடல் கேட்கலாம். அதுக்கு முன்னால பொது அறிவு கேள்வி போவோம். உங்களுக்கு பதில் தெரியுமா? நான் மறுபடியும் கேட்கட்டுமா? சரி. தீபிகா பலிகல் காமன்வெல்த் போட்டிகள்ல எந்த பிரிவுல தங்கம் வாங்கி இருக்கிறாங்க அப்படின்னு கேட்டிருந்தேன். ஆப்ஷன் சொல்லிட்டா, ஒன்று வந்து மகளிர் இரட்டையர் பிரிவு, இன்னொன்று கலப்பு இரட்டையர் பிரிவு. ஃபஸ்ட்டு தான் இருக்குமா? அதுவும் சரியான பதில்
1: தான்.
0: கவனிக்கல. சரி, பரவாயில்லம்மா, அதுவும் சரியான பதில் தான். உங்களுக்கு வாழ்த்துக்கள். இந்த இரண்டு பிரிவுலையும் அவங்க தங்கம் வாங்கியிருக்கிறாங்க. நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த இந்தியாவுடைய முன்னணி மகளிர் ஸ்குவாஷ் வீராங்கனையான தீபிகா பலிகல் மகளிர் இரட்டையர் பிரிவுலையும் தங்கம் வாங்கியிருக்கிறாங்க. கலப்பு இரட்டையர் பிரிவுலையும் தங்கம் வாங்கியிருக்கிறாங்க. 2014 ஜோஸ்னா சின்னப்பா அவங்க கூட சேர்ந்து மகளிர் இரட்டையர் பிரிவிலையும், 2022 சௌரவ் கோஷல் அவங்க கூட இணைந்து கலப்பு இரட்டையர் பிரிவிலையும் அவங்க தங்கம் வாங்கி இருக்கிறாங்க. அடுத்த காமன்வெல்த் க்வெஸ்டின் என்ன அப்படின்னா, இந்த காமன்வெல்த் போட்டிகளில் டேபிள் டென்னிஸ் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் தமிழ்நாட்டோட ஜி சத்யன் அவங்க வந்து தன்னோட முதல் தனி நபர் பதக்கத்தை வாங்கியிருக்கிறாங்க. அது வந்து எந்த வருடம் அப்படின்றதான் நிகழ்ச்சியில் அடுத்த கேள்வி. தமிழ்நாட்டோடைய ஜி சத்யன் அவர்கள் முதல் முறையாக தனிநபர் பதக்கத்தை எந்த வருடம் காமன்வெல்த் போட்டியில் வாங்கினாங்க அப்படின்றத நீங்கள் சொல்லுங்கள். இப்போ அதுக்கு முன்னால் நம்ம பாடல் கேட்டுடலாம். சார்லி சாப்ளின் 2 திரைப்படத்திலிருந்து.

0: ஊர் நடப்புகள், உலக நடப்புகள் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அப்டேட்டடா இருங்க. நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி நிகழ்ச்சிகள் அனைத்தையும் கேளுங்க.
1: நெட்லி நம்ம மனம் விரும்புதே நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கிறோம். நேயர்களோட விருப்பத்தில் சூப்பரான பாடல்கள் எல்லாம் கேட்டுட்டு இருக்கிறோம். அடுத்ததா சூப்பரான பாடல் கேட்கறதுக்காக நேயரும் காத்துட்டு இருக்கிறாங்க. பேசலாம், வணக்கம்.
2: நீங்க காலை வணக்கம் சகோதரிக்கு.
1: இனிய காலை வணக்கம். யார் பேசுறீங்க?
2: தேனியில இருந்து சொன்னாலப்பா. அனைவரும் நலமாக்கீங்களா?
1: எல்லாரும் சூப்பரா இருக்கோமா. சொல்லுங்க, என்ன பாடல் கேட்க போறீங்க?
2: எனக்கு ரஜினி மூவில இருந்து ஜிகிரு ஜிகிரு ஜிகிரு ஜிக்கு ஜிகிரு ஜிகிரு அந்த பாட்டு.
1: சூப்பரான பாட்டு, திருவிழா பாட்டு கண்டிப்பா கேட்டுருவோம். சரியா?
2: சரியா.
1: சரி, நம்ம ஜிகே கேள்விக்கு போலாமா? உங்களுக்கு பதில் தெரியுமா எந்த வருடம்னு?
2: இல்லை,

0: சரி, உங்களுக்கு மறுபடியும் கேட்குறேன். காமன்வெல்த் போட்டிகளில் டேபிள் டென்னிஸ் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் நம்மளுடைய தமிழ்நாட்டை சேர்ந்த ஜி சத்யன் அவங்க வந்து தன்னோட முதல் தனிநபர் பதக்கத்தை வாங்கியிருக்கிறாங்க. ஆனால் அது எந்த வருஷம் அப்படின்னு கேட்டிருந்தேன். நான் ரெண்டு ஆப்ஷன் சொல்கிறேன், அதில் எந்த வருஷம் அப்படின்றத நீங்கள் சொல்லுங்கள். சரியா?
1: சொல்லுங்க.
0: ஒன்று 2018, இன்னொன்று 2022.
1: 2018
0: தான் போன காமன்வெல்த் போட்டியில தான் அவங்க வெற்றி பெற்றாங்க. சரிங்களா? நன்றி நன்றி. அவங்க வந்து வெண்கல பதக்கம் வாங்கி இருக்கிறாங்க. நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த ஜி சத்யன் அவங்க வந்து ஆடவர் ஒற்றையர் பிரிவில் டென்னிஸில் இந்த மாதிரி சூப்பராக அவங்க அவார்ட் வின் பண்ணியிருக்கிறாங்க. அப்போது இதுதான் முதல் தனிநபர் பதக்கம் அப்படின்னு சொல்கிறோம்ல, அப்போது அவங்க வந்து இரட்டையர் பிரிவிலையும் ஒரு பதக்கம் வாங்கி இருந்திருக்கணும் தானே? அதனால தான் நம்ம வந்து முதல் தனிநபர் பதக்கம் எப்போ அப்படின்னு கேள்வி கேட்குறோம். அப்படி இவங்க டேபிள் டென்னிஸ் விளையாட்டில் ஒரு இரட்டையர் பிரிவிலையும் தங்கம் வாங்கி இருக்கிறாங்க. அது எந்த வீரரோட அவங்க சேர்ந்து இந்த பதக்கத்தை வாங்கினாங்க, அது என்ன பதக்கம் அப்படின்றதா நேர்களே நீங்கள் அடுத்ததாக சொல்ல போகிறீங்க. மறுபடியும் உங்களுக்கு கேள்வியை சொல்லிடுறேன். நம்ம தமிழ்நாட்டுடைய ஜி சத்யன் அவர்கள் டேபிள் டென்னிஸ் விளையாட்டு போட்டிகளில் இரட்டையர் பிரிவில் பதக்கம் வாங்கி இருக்கிறாங்க. அது எந்த பிரிவு, அப்புறம் எந்த வீரரோட, அது என்ன பதக்கம் அப்படின்றது தான் நீங்கள் சொல்ல போகிறீங்க. அதுக்கு முன்னால் நம்ம பாடல் கேட்டுடலாம். ஜி இமான் அவர்களுடைய மியூசிக்கில் ரஜினி முருகன் திரைப்படத்தில் இருந்து

0: நேரில் 10:24 ஆகுது. நம்ம மனம் வரும்போதே நிகழ்ச்சியில் நேர்களோட விருப்பத்தில் சூப்பரான பாடலை நம்ம எல்லாரும் கேட்டு ரசிச்சுட்ருக்குறோம். அடுத்ததாக விருப்ப பாடல் கேட்க போகிறது யார், எங்கேருந்து பேசுகிறாங்கன்னு கேட்போம். வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்க? திண்டுக்கல் கணேசன். நானே
1: சொல்லிட்டேன்.
0: நல்லா இருக்கிறோம் கணேசன் சார், நீங்கள் நல்லா இருக்கீங்களா?
1: அவங்க அன்னைக்கு பட்டை கடப்ப அன்னைக்குறவே இல்ல, ஆடு மேய்ச்சிட்டு அப்படியே உற்சாகமா பாட்டு கேட்டுட்டு அழுதுகிட்டே இருக்கேங்க.
0: உற்சாகமா பாடல் கேட்டுட்டு இருக்கீங்களா? சரி, என்ன பாடல் இன்னைக்கு இப்ப கேட்க போறீங்க?
1: எனக்கு திடாவட்டு படத்துல இருந்து உசுலம் பட்டி சந்தையில வசியம் பண்ணி பாடல் அந்த பாட்டை கொடுத்துருங்க அப்படியே.
0: ஆமா, குத்து பாடல் கேட்டுட்டே அப்படியே என்ஜாய் பண்ணலாம்ல. சரி, நம்ம ஜிகே கேள்விக்கு போயிடலாம். நம்ம தமிழ்நாட்டை சார்ந்த ஜி சத்யன் அவர்கள் வந்து ஏதோ ஒரு இரட்டையர் பிரிவில் தங்கம் வாங்கி இருக்கிறாங்க, சாரி அவங்க வந்து ஒரு பதக்கம் வாங்கி இருக்கிறாங்க அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, அது எந்த வீரரோட எந்த பிரிவில் என்ன பதக்கம் அப்படிங்கிறத நீங்க சொல்லுங்க. இப்ப நடந்தது இல்ல, இதுக்கு முன்னால நடந்தது.
1: தெரியலீங்களே
0: தெரியலையா? சரி, எல்லா டீடைலும் நானே சொல்லிடுறேன். நன்றி நன்றி, சூப்பரான பாடல் கேட்டிருக்கீங்க. தகவலை தொடர்ந்து பாடல் கேட்கலாம். நம்ம வந்து ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி ஜி சத்யன் அவங்க வந்து முதல்ல தனிநபர் பதக்கத்தை தான் வாங்கியிருக்கிறாங்க, அதுவும் வெண்கல பதக்கம் 2022 வாங்கினாங்க. இதே சத்யன் அவங்க வந்து ஒரு இரட்டையர் பிரிவிலையும் பதக்கம் வாங்கியிருக்கிறாங்க, அது எந்த வீரரோட அப்படின்றத நம்ம கேள்வியாக கேட்டிருந்தோம். அது யாரோட அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த சரத்கமல் அப்படின்ற அந்த வீரரோட தான் இணைந்து இரட்டையர் பிரிவில் அவங்க டேபிள் டென்னிஸில் பதக்கம் வாங்கியிருக்காங்க. அது என்ன பதக்கம்னா வெள்ளி பதக்கம் வாங்கியிருந்தாங்க. அடுத்ததாக நம்ம கேட்கக்கூடிய காமன்வெல்த் விளையாட்டு போட்டி சம்பந்தமான ஜிகே கேள்வி என்னென்னா, அதுவும் டேபிள் டென்னிஸ் தான். டேபிள் டென்னிஸ் வரலாற்றில் ஒற்றையர் பிரிவில் தங்கம் வென்ற முதல் இந்திய வீரர் யார்? இப்போ வந்து மொத்தமாக காமனாக நான் கேட்குறேன், நம்மளுடைய இந்தியாவிலிருந்து விளையாட போனதில் காமன்வெல்த் விளையாட்டு போட்டியில் டேபிள் டென்னிஸில் ஒற்றையர் பிரிவில் தங்கம் வாங்கியிருக்கிறாங்க, வரலாற்றிலேயே இதுதான் முதல் முறையும் கூட. அவங்க என்ன பதக்கம் வாங்கினாங்கிறத நம்ம சொல்லிட்டோம் இல்லையா தங்கம்னு, அது யார் வாங்கினாங்க அப்படிங்கிறத நீங்கள் சொல்ல போகிறீங்க. உங்களுக்கு ஆப்ஷனும் ரெடியாக இருக்குது, அதனால் ரெடியாக இருங்க. இதுக்கு சரியான பதில் சொல்கிறதுக்காக உங்களுக்கு தெரியும்னா உடனே ஃபோன் பண்ணுங்கள், இல்லைன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். தெனாவட்டு திரைப்படத்துலேருந்து பாடல் கேட்டுட்டு வந்துடலாம், பதிலை தெரிஞ்சுக்க.

காற்றலைகளில் இசை சாமரம் வீசிக் கொண்டிருப்பது நெல்லையின் இசை களஞ்சியம். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை

0: நேரில் நம்ம மனம் விரும்புதே நிகழ்ச்சியில் நினைஞ்சிருக்கிறோம். 10 மணி 33 நிமிடம் ஆகிட்டு இருக்குது. சூப்பரான பாடல்களை நேரிலும் கேட்டுட்ருக்கிறாங்க. அது மாதிரி அட்டகாசமான பாடலை கேட்கறதுக்காக நேர் காத்துட்ருக்கிறாங்க. என்ன பாடல் கேட்க போகிறாங்க நான் உங்கள்கிட்ட கேட்டுருவோம். வணக்கம்
1: மேடம். வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் பேசுகிறீங்க?
1: பாளையங்குட்டிலேருந்து அருணா பேசுகிறேன் மேடம்.
0: நல்லா இருக்கிறீங்களா?
1: நல்லா இருக்கு மேடம், நீங்கள் நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கிறோம். சொல்லுங்கள், என்ன பாடல் கேட்க போகிறீங்க? கண்டிப்பா நம்ம அந்த பாடலை கேட்டுருவோம். அதே மாதிரி அந்த ஒரு வார்த்தை கேட்கறதுக்காக நானும் வெயிட் பண்றேன். ஜிகே கேள்வியில சரியான பதில் சொல்லிருவீங்களா? தெரிஞ்சா சொல்றேன், இல்லைன்னா தெரிஞ்சுக்கிறேன். சரி, காமன்வெல்த் விளையாட்டு போட்டியில டேபிள் டென்னிஸ்ல வரலாற்றிலேயே முதல் முறையா ஒற்றையர் பிரிவுல தங்கம் வாங்கின இந்திய வீரர் யார்? ரெண்டு ஆப்ஷன் சொல்றேன். ஒன்னு வந்து சரத்கமல், இன்னொன்னு ஜி சத்யன். சத்யன் அவங்க இல்ல, சரத்கமல் தான் சரியான பதில். சரியா?
1: சரி மேடம்,
0: நன்றி நன்றி
1: நன்றி மேடம்.
0: டேபிள் டென்னிஸ் இந்த வரலாற்றிலேயே ஒற்றையர் பிரிவில் இந்தியாவுக்காக தங்கம் வாங்கின முதல் வீரர், அதுவும் தமிழ்நாட்டு வீரர் யாருன்னு கேட்டிங்கன்னா அவங்க சரத்கமல் தான். 2006 மெல்போர்னில் நடந்த காமன்வெல்த் போட்டியில் இந்த சாதனையை படைச்சார். 2022 ஃபர்மிங்காம் அந்த காமன்வெல்த் போட்டியில் வந்து 4 பதக்கங்களையும் வென்று ஒட்டுமொத்த இந்திய அணியிலேயே மிக சிறந்த வீரராகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டு இருக்கிறாரு. அந்த போட்டியில் வந்து 3 தங்கமும் 1 வெள்ளியும் வாங்கியிருக்கிறாங்க போன காமன்வெல்த் போட்டியில். யாருன்னு கேட்டிங்கன்னா சரத்கமல் அவருங்க. டேபிள் டென்னிஸ் வரலாற்றிலேயே ஒற்றையர் பிரிவில் தங்கம் வாங்கி இந்தியாவிற்கும் நம்ம தமிழ்நாட்டிற்கும் பெருமை சேர்த்துருக்கிறாங்க சரத்கமல். அடுத்த காமன்வெல்த் சார்ந்த ஜிகே கேள்வி என்னன்னா, காமன்வெல்த் போட்டிகளில் இந்தியாவிற்கு தங்கம் பெற்றுத்தந்த முதல் தடகள வீரர் யார்? அத்லெட்டிக் அப்படி சொல்லுவாங்க இல்லையா, முதல் தங்கம் வாங்கி கொடுத்துருக்குறாங்க, அதுவும் தடகள வீரர், அது யார் அப்படிங்கிறத நீங்கள் சொல்லுங்கள். உங்களுக்காக ஆப்ஷனும் ரெடியாக இருக்குது. தெரியலன்னா எங்கிட்டே கூட நீங்கள் ஆப்ஷன்ஸ் கேட்டுக்கலாம். உங்கள் விருப்ப பாடலையும் நிகழ்ச்சியில் கேட்டு ரசிக்கலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 04-22-25-6-11-33 மற்றும் 32 அப்படின்ற இந்த எண்களுக்கு 10 மணி 35 நிமிடத்தில் சூப்பரான பாடல் வந்துகிட்டே இருக்குது. ஐயா திரைப்படத்துலேருந்து கேட்கலாம்.

0: நேரில் நாம் மனம் விரும்புவதே நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கிறோம். 10:40 ஆகுது. அடுத்ததாக நம்ம கூட பேச இருக்கும் நேயர் யாருன்னு கேட்போம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம்மா, யார் பேசுறீங்க?
1: வெச்சால்பட்டியிலேருந்து ரேணுகாதேவி மேடம். நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கிறோம்மா. சொல்லுங்க, என்ன பாடல் நிகழ்ச்சியில் கேட்க போறீங்க?
1: எனக்கு தங்க மீன்கள் படத்திலிருந்து ஆனந்த யாழை மீட்டிக்கிறார்.
0: சூப்பர் பாட்டு கேட்டோம். சரியா?
1: ஆ சரி மேடம்.
0: சரி, பொது அறிவு கேள்வியில் உங்களுக்கு பதில் தெரியுமா? நான் மறுபடியும் கேட்கட்டுமா? காமன்வெல்த் போட்டிகளில் இந்தியாவுக்கு தங்கம் வாங்கி கொடுத்த முதல் தடகள வீரர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கேன். ரெண்டு ஆப்ஷன் சொல்கிறேன், அந்த ரெண்டில் எது சரியான பதில் அப்படின்றத நீங்கள் சொல்லுங்கள். சரியா?
1: ஆ சரி மேடம்.
0: ஒன்று மில்கா சிங், இன்னொன்று வந்து நீரஜ் சோப்ரா.
1: மில்கா சிங் மேடம்.
0: ஆமாம், அவங்க தான் கரெக்டான பதில்.
1: சரி,
0: நன்றிம்மா, நன்றி. முதல் தடகள வீரர், அதாவது இந்தியாவுக்கு தங்கம் வாங்கி கொடுத்த முதல் தடகள வீரர் யார் அப்படின்னா மில்கா சிங் தான். இவங்க வந்து 1958 446 ஓட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த ரன்னிங்கில் வந்து அவங்க நமக்காக சூப்பராக தங்கப்பதக்கம் வாங்கி கொடுத்துருக்குறாங்க. நீரஜ் சோப்ராவும் தங்கப்பதக்கம் வாங்கி கொடுத்து தான் இருக்கிறாங்க. அது எப்போது அப்படின்னு கேட்டிங்கன்னா 2018 அவங்க வந்து சூப்பராக நமக்காக இந்தியாவுக்காக தங்கம் வின் பண்ணியிருக்கிறாங்க. இப்போது நம்ம இந்தியாவுக்காக முதல் முதல்ல தங்கம் வாங்கின தடகள வீரர் யார் அப்படின்னு கேட்டால் சரியான பதில் மில்கா சிங். அடுத்த காமன்வெல்த் விளையாட்டு சார்ந்த ஜிகே கேள்வி என்னென்னா, இந்தியா சார்பாக முதன் முதல்ல பதக்கம் அப்படின்னு ஒன்று வாங்கினது யார்? இந்தியா சார்பாக முதன் முதல்ல இந்த காமன்வெல்த் விளையாட்டு போட்டியில் தங்கமோ வெள்ளியோ இல்லை வெண்கலமோ ஏதோ ஒரு பதக்கம் அப்படின்னு இந்தியாவுக்காக வாங்கினது முதல் முதல்ல யார் அப்படிங்கிறது தான் நிகழ்ச்சியில் அடுத்த கேள்வி. உங்களுக்கு பதில் தெரியும் அப்படின்னா சொல்லுங்கள், இல்லைனா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். சூப்பரான பாடல் வந்துட்டே இருக்குது தங்க மீன்கள் திரைப்படத்துலேருந்து. அதுக்கப்புறமா நம்ம தெரிஞ்சுக்கலாம் பதில் என்ன அப்படின்னு.

0: நேயர்களோட விருப்பத்தில் சூப்பரான பாடல்களை மனம் விரும்பதே நிகழ்ச்சியில் நம்ம கேட்டு வச்சுட்டு இருக்கிறோம். அடுத்ததாக விருப்ப பாடல் கேட்க இருக்கும் நேயர் யாருன்னு கேட்போம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம்மா, யார் பேசுறீங்க? காந்திமதி மாரியப்பன். சொல்லுங்கம்மா, என்ன பாடல் நிகழ்ச்சியில் கேட்க போறீங்க? கூலி படத்துல இருந்து. சரிம்மா, நம்ம பாடல் கேட்டுருவோம். அதுக்கு முன்னால பொது அறிவு கேள்வி போயிடலாமா? காமன்வெல்த் விளையாட்டு போட்டி பத்தி தான் நமக்கு இன்னைக்கு கேட்டு இருக்கிறோம். முதல் முதல்ல இந்தியா சார்பில் ஒரு பதக்கம் அப்படின்னு ஒன்று வாங்கினது யாரு அப்படின்னு தான் கேள்வி கேட்டிருக்கோம். உங்களுக்கு ரெண்டு ஆப்ஷன் சொல்றேன், யாருன்னு கண்டுபிடிங்க. ஓகேவா? ஒன்று வந்து ரஷித் அன்வர், இன்னொன்று வந்து மில்கா சிங். யாரா இருக்கும்?
1: புரியல மேடம், நல்லா பேர் சொல்லுங்க.
0: ஒன்று வந்து ரஷித் அன்வர், இன்னொரு பேர் வந்து மில்கா சிங். இந்தியா சார்பா ஒரு பதக்கம் அப்படின்னு காமன்வெல்த் போட்டியில வாங்கினது வந்து ரஷித் அன்வர் அவங்க தான். 1934 வாங்கிட்டாங்க. மல்யுத்தத்துக்காக இந்த பதக்கம் கிடைச்சிருக்குது. வெண்கல பதக்கம் தான் அவங்க வாங்கியிருந்தாங்க. அடுத்ததாக நாம் கேட்கக்கூடிய பொது அறிவு கேள்வி என்னென்னா, இந்தியா இதுவரைக்கும் ஒரே ஒரு தடவை தான் காமன்வெல்த் போட்டியை நம்ம இந்தியாவில் நடத்தியிருக்கிறாங்க. அது எந்த வருஷம் அப்படின்றதா நீங்கள் சொல்ல போகிறீங்க. இந்தியா ஒரு தடவை காமன்வெல்த் போட்டியை நம்ம இந்தியாவில் நடத்தியிருக்கிறாங்க, அது எந்த வருடம் அப்படிங்கிறத நீங்கள் சொல்லுங்கள். அதுக்கு முன்னால் நம்ம கேட்டுடலாம் கூலி திரைப்படத்திலிருந்து பா.

0: நீங்க கேட்டு இருக்கீங்க நிலைப்பண்பலை 102.6. ஏற்கனவே நம்ம மனம் விரும்புதே நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கிறோம். விருப்ப பாடல் கேட்கறதுக்கு நீர் காத்துட்டு இருக்கிறாங்க. என்ன பாடல் கேட்கறாங்கன்னு கேட்போம். வணக்கம்.
1: வணக்கம் சகோதரிக்கு.
0: காலை வணக்கம்மா, யார் பேசுறீங்க? என்ன பாடல் நிகழ்ச்சியில கேட்க போறீங்க?
1: அருமையா இருக்கம்மா.
0: சூப்பர்மா. சின்மையாவே மாறிட்டீங்கன்னு ஒரு நிமிஷத்துல பாடல் பாடி. சரி சொல்லுங்க. நம்ம வந்து பொது அறிவு கேள்விக்கான சரியான பதில் என்னன்னு, இந்தியா இது வரைக்கும் ஒரே ஒரு தடவை வந்து காமன்வெல்த் போட்டியில் வந்து இந்தியா நடத்தியிருக்காங்க, அது எந்த வருஷம் அப்படின்னு கேட்டிருந்தேன். வருஷம் வந்து ஆப்ஷன் வேணுமா? நீங்கள் கரெக்டாக சொல்லிடுவீங்களா?
1: ஆப்ஷன் சொல்லுங்கப்பா.
0: ஆப்ஷன் சொல்லட்டா? 2002, இன்னொன்று 2010. எப்போவா இருக்கும்?
1: 2010மா.
0: 10, அதான் சரியான பதில். எங்கேன்னு தெரியுமா?
1: தெரியலம்மா.
0: தெரியலையா? சரி, கரெக்டான பதில் தான் 2010ன்றது. வாழ்த்துக்கள், நன்றிம்மா.
1: நன்றி.
0: 2010 புதுடெல்லியில தான் நடத்தினாங்க. இனி அடுத்து வரக்கூடிய காமன்வெல்த் போட்டியும் நம்ம இந்தியாவை தான் நடத்த போறாங்க. அது எங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அகமதாபாத்ல வச்சு நடத்த இருக்கிறாங்க. பொதுவாக காமன்வெல்த் போட்டி வந்து 4 வருடங்களுக்கு

ஒரு தடவை நடத்துவாங்க. இப்போ இந்த 2026 அப்புறமா நமக்கு 2030 அகமதாபாத்தில் வச்சு தான் நடக்க இருக்குது காமன்வெல்த் போட்டி. நேர்லே சுப்ரான பாடல் நம்ம கேட்க இருக்கிறோம். குளநெறி கூட்டம் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டுட்டு வாங்க.

இன்றைக்கி மனம் விரும்புதே நிகழ்ச்சியில் சுப்ரா, காமன்வெல்த் போட்டிகளில் இந்தியா வென்ற பதக்கங்களையும் அதுலேயும் நம்ம தமிழ்நாட்டு வீரர் வீராங்கனைகள் வென்ற பதக்கங்கள் பற்றியும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். மனம் விரும்புதே நிகழ்ச்சியில் இவ்வளவு நேரம் உங்களுடன் இணைந்திருந்து சுப்ரான பொது அறிவு தகவல்களை தந்தேன். நான் உங்கள் அன்பு அறிவிப்பாளர் ரியோ. ஒலிக்க இருக்கும் பாடலை தொடர்ந்து 11 மணிக்கான செய்தி சுருக்கம், அதனைத் தொடர்ந்து மணித்திற நாடு நிகழ்ச்சியும் காத்துட்ருக்குது. இன்றைக்கி மலர் பள்ளத்தாக்கு தேசிய பூங்கா பற்றின தகவல்களை தான் நம்ம கேட்க இருக்கிறோம். கூடவே உள்ளூர் தகவல்களும் உங்களுக்காக வலம் வரும். நிகழ்ச்சியில் நம்ம கேட்டுக்கலாம் பொன்னியின் செல்வன் திரைப்படத்திலிருந்து பாடல்.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ரங்கநாதன். மத்திய அரசின் மூலம் கிடைக்கும் ஆதரவு மற்றும் வங்கிக் கடன் உழைக்கும் மக்களின் வாழ்க்கையை மாற்றி அமைப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். போதைப்பொருள் இல்லா இந்தியாவை உருவாக்க பொதுமக்களின் பங்களிப்பு மிகவும் அவசியம் என்று மத்திய அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். சுதந்திர போராட்ட வீரர் தீரன் சின்னமலை நினைவு நாளை முன்னிட்டு சென்னை கிண்டியில் உள்ள அவரது சிலைக்கு மாநில அமைச்சர்கள் மலர்தூவி மரியாதை செலுத்தினர். ஆடிப்பெருக்கு விழா நமது கலாச்சாரத்தின் ஒற்றுமையையும் பாரம்பரியத்தையும் எடுத்துக்காட்டுவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். கபினி அணையிலிருந்து திறந்துவிடப்பட்ட தண்ணீர் தமிழக எல்லையான பிலிகுண்டுலுவிற்கு இன்று வந்தடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. குற்றால அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் தொடர்ந்து இரண்டாவது நாளாக சுற்றுலாப் பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. ஆடிப்பெருக்கு விழாவையொட்டி மயிலாடுதுறையில் காவிரியம்மன் ஆலயத்தில் சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றன. ஆடிப்பெருக்கை முன்னிட்டு திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள தாமிரபரணி ஆற்றங்கரையில் பெண்கள் ஏராளமானோர் புனித நீராடினர். ஈரோடு மாவட்டம் பவானியில் மூன்று நதிகள் சங்கமிக்கும் கூடுதுறையில் ஆயிரக்கணக்கான மக்கள் ஆடிப்பெருக்கை முன்னிட்டு காவிரியை வணங்கி வழிபட்டனர். விழுப்புரத்தில் போதைப்பொருள் ஒழிப்பு விழிப்புணர்வு இருசக்கர வாகன பேரணியை காவல்துறை கண்காணிப்பாளர் திரு மதிவாணன் கொடியசைத்து துவக்கி வைத்தார். தூத்துக்குடி திருநெல்வேலி இடையே இன்று முதல் வரும் 6ஆம் தேதி வரை முன்பதிவில்லா சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட உள்ளன. திண்டுக்கல்லில் மரகுடவுன் ஒன்றில் இன்று காலை ஏற்பட்ட தீ விபத்தில் தேக்கு மரங்கள் மற்றும் அறுவை இயந்திரங்கள் தீயில் நாசமானதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். தமிழகத்தில் நீலகிரி, தேனி, திருவண்ணாமலை, விழுப்புரம் மற்றும் கடலூர் மாவட்டங்களிலும் கோவை மாவட்டத்தின் மலைப்பகுதிகளிலும் இடிமின்னலுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 240 ரூபாய் உயர்ந்து 1,06,000 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. இந்தியா பிரேசில் அணிகளுக்கு இடையிலான முதலாவது நட்புணர்வு கால்பந்து போட்டி இன்று கொல்கத்தாவில் நடைபெறவுள்ளது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: பதினோரு மணி 3 நிமிடமாக இருக்குது. நீங்கள் கேட்டுக்கிறீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6. அன்பிணைஞ்சங்களுக்கு மீண்டும் ஒரு உற்சாகமான இனிய காலை வணக்கம். மணித்திருநாள் நிகழ்ச்சி தான் கேட்கவிருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் மணித்திருநாள் நிகழ்ச்சியில இந்தியாவுடைய பெருமை பேசக்கூடிய அழகழகான இடங்கள் பத்தி தான் தெரிஞ்சிட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கும் கூட பார்த்தீங்கன்னா என்ன இடம் பத்தி தெரிஞ்சுக்க போறோம். பொதுவாக மலர்கள் அப்படின்னாலே நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். எவ்வளோ டென்ஷனாக இருந்தாலும் கலர் கலராக நம்ம வந்து பூக்களை பார்க்கும்போது நம்மளுடைய மனசு அப்படியே ஹாப்பி ஆகிடும். இந்த மாதிரி பூக்களை விரும்புகிறவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச இடம் அப்படின்னா அந்த மலர் கண்காட்சி தான். தேடி போய் அந்த இடத்துக்கு முயற்சி எடுத்து அந்த மலர் கண்காட்சியை பார்த்து ஒரு ஃபோட்டோ எடுத்து அதை பற்றி பேசினாதான் நிறைய பேருக்கு சந்தோஷமா இருக்கும். ஆனால் இப்படி மலர்கள் நிறைஞ்ச இடம் இயற்கையாகவே இருக்கு, நம்மளால கண்டிப்பா அதை பத்தி பேசாம இருக்க முடியாது இல்லையா? அப்படிப்பட்ட மலர்கள் நிறைஞ்ச ஒரு இடம் பார்த்தா இன்னைக்கு தெரிஞ்சுக்க போறோம். அதுதான் மலர் பள்ளத்தாக்கு தேசிய பூங்கா. இது எங்க இருக்கு அப்படின்னா உத்தரகாண்ட் மாநிலத்துல இமயமலை தொடர்கள் அமைஞ்சிருக்குது. இந்த இடத்தை பத்தி நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் காத்துட்டு இருக்குது இன்னைக்கு மணித்திருநாள் நிகழ்ச்சியில. நிகழ்ச்சியில உங்க கூட பேசிட்டு இருக்கிறேன் நான் உங்கள் தோழி ஆர்ஜே ஜெமிமா செபாஸ்டியன். கூடவே இதயம் தொட்ட இடைக்கால பாடல்களை கேட்டுருக்கிறோம். அந்த வகையில் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்மளுடைய நடிகை ரேவதி அவர்கள் நடித்த நிறைய இடைக்கால பாடல்கள் ரொம்ப ஹிட்டாக இருக்கும் இல்லையா? அந்த வகையில் இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய சாங்ஸ் தான் காத்துட்ருக்குது. அவங்களுடைய முதல் பாடலாம் கேட்கவிருக்கிறோம். எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் சாணக்கிய இணைந்து பாடின பாடல் மண்வாசனை திரைப்படத்திலேருந்து பாடலை கேட்டே இணைஞ்சிருங்க. இது நிலை பண்பலை 102.6.

ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 தான் கேட்டுட்டு இருக்கிறீங்க. 11:09 ஆகிட்டு இருக்குது. மணித்திருநாடு நிகழ்ச்சியில இன்னைக்கு மலர் பள்ளத்தாக்கு தேசிய பூங்கா பத்தி தான் தெரிஞ்சுக்க போறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. இந்த இடம் உத்தரகாண்ட் மாநிலத்தில் இமயமலை தொடரில் சமோலி அப்படிங்கிற மாவட்டத்தில் கடல் மட்டத்திலிருந்து ஏறக்குறைய 3600 மீட்டர் உயரத்தில் பனிமலைகளுக்கு நடுவில் அமைஞ்சிருக்கு. வருஷத்தில் ஜூலையிலிருந்து செப்டம்பர் வரைக்கும் மட்டும்தான் இந்த இடத்துக்கு போக முடியும். மற்ற நேரங்களில் இந்த முழு பள்ளத்தாக்குமே பல அடி உயரத்துக்கு பனியால் மூடி யாருமே போக முடியாத அளவுக்கு உறைஞ்சி போயிடும். ஜூலை மாதத்தில் பனி உருக ஆரம்பித்ததுமே இந்த முழு பள்ளத்தாக்குமே ஒரு பெரிய கலர்ஃபுல் கார்பெட் விரித்த மாதிரி பூக்களால் அழகாக அது வந்து பூத்து குலுங்கும். மலர்கள் பிடிக்கும், ஆனால் இந்த இடத்துக்கு போகிறதுக்கு நாங்களும் போகலாம் அப்படின்னா நீங்கள் பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த இடத்துக்கு போகிறதுக்கு வந்து பஸ்ஸோ காரோ நேராக போக முடியாது. கோவிந்த் காட் அப்படிங்கிற இடத்துலேருந்து ஒரு 16 கிலோமீட்டர் மலை பாதையில் நம்ம வந்து நடந்து தான் போகணும். வழியில் கங்காரியா அப்படிங்கிற இடத்துல பேஸ் கேம்ப் அப்படின்றத அமைச்சு நம்ம அங்கே தங்கி அந்த பள்ளத்தாக்குக்கு நம்ம போயிட்டு வரலாம். நடக்கிற கஷ்டம் எல்லாமே அந்த பூக்களை பார்த்ததுமே பனி மாதிரி வந்து நமக்கு உருகிடும். ஏன்னா 16 கிலோமீட்டர் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி தோணும் இல்லையா, ஆனால் அந்த பூக்களை பார்க்கும்போது அதெல்லாம் அப்படியே வந்து நமக்கு மறந்துடும். அந்த அழகை ரசிக்க ஆரம்பிச்சிருவோம். இந்த இடத்துல அப்படி என்ன ஸ்பெஷலான விஷயம் இருக்குன்றத பாடலுக்கு பிறகு சொல்கிற பாடலும் வந்துட்டே இருக்கு. அரங்கேற்ற வேலை திரைப்படத்திலிருந்து வாலியுடைய பாடல் வரிகளில் உமாரமணன் கே.ஜே. யேசுதாஸ் பாடினது இளையராஜாவுடைய இசையில் பாடலை கேட்டே இணைஞ்சிருங்க.

0: மாமா என்னாச்சு?
1: மூட்டு வலி தாங்க முடியலம்மா, ஆபரேஷன் பண்ணனும்னு சொல்றாங்க.
0: அப்ப உடனே நம்ம ஸ்ரீனிவாச மருத்துவமனைக்கு போகலாம். குறைந்த கட்டணத்துல ரோபோட்டிக் மூலமா துல்லியமான முறையில மூட்டு மாற்றுக்கான சிகிச்சை கொடுக்கறாங்க. ஒரே நாளே நீங்க நடந்துடலாம் பாருங்களேன்.
2: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
3: இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
4: இதமான இன்னிசைகளோடு நம் இதயத்தை வருடிக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
5: மணித்திருநாடு நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கிறீங்க. இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6. நேரம் 11:16 ஆகிட்டு இருக்குது. மணித்திருநாடு நிகழ்ச்சியில நாம இன்னைக்கு மலர் பள்ளத்தாக்கு தேசிய பூங்கா பத்தி தான் தெரிஞ்சிட்டு இருக்கிறோம். இந்த இடத்துல ரொம்ப ஸ்பெஷலான விஷயம் என்ன அப்படின்னா, பிரம்ம கமலம், ப்ளூ பாப்பி, கோப்ரா லில்லி அப்படின்னு சொல்லக்கூடிய சுமார் 500 மேற்பட்ட அபூர்வமான காட்டு பூக்கள் இங்கே பூத்து கொழுங்கும். ஒவ்வொரு வாரமுமே ஒரு புது நேரத்தில் பூக்கள் பூக்கும். அதனாலேயே இந்த முழு பள்ளத்தாக்கோட நிறம் மாறிக்கிட்டே இருக்கும். பூக்கள் மட்டும் இல்லைங்க, பனிச்சிறுத்தை, கஸ்தூரிமான், ஆசிய கரடி, நீல செம்மறியாடு, இந்த மாதிரியான அரிய வகை மிருகங்களும், விதவிதமான பறவைகளும், வண்ணத்து பூச்சிகளும் கூட இங்கே பார்க்க முடியும். இங்கே பூக்கிற நிறைய பூக்களுக்கு அபாரமான மருத்துவ குணங்கள் இருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த இடத்துடைய அழகையும் இங்கே இருக்கிற அரிய வகை உயிரினங்களையும் பாதுகாக்கிறதுக்காக இந்திய அரசாங்கம் 1982 இதை தேசிய பூங்காவாக அறிவித்தாங்க. அது மட்டும் இல்லை, இதுக்கு பக்கத்தில் இருக்கிற நந்தா தேவி தேசிய பூங்காவோட சேர்த்து யுனெஸ்கோ அமைப்பு 2004 உலக பாரம்பரிய சின்னமாக இந்த இடத்த அறிவிச்சிருக்கிறாங்க. இந்த இடம் அழகை பார்த்து வந்து கண்டுபிடிச்சது கிடையாதுங்க, வழி தவறி போன ஒருத்தர் நேரத்தை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அந்த கதையை இந்த பாடலுக்கு பிறகு சொல்கிறேன். பாடலும் வந்துட்டே இருக்கு. ஆண் பாவம் திரைப்படத்துலேருந்து வாலியுடைய பாடல் வரிகளில் எஸ் ஜானகி பாடின பாடல் இளையராஜாவுடைய சேல. பாடலை கேட்டே இணைச்சிருங்க.
6: என்ன

மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.

0: மனதை மயக்கிற பாடல்களை நீங்களும் கேட்டு ரசிக்கலாம். நம்ம ஆகாஷ்வாணி நெல்லை பண்பலை 102.6
1: இடைக்கால பாடல்களை கேட்டு இணைஞ்சிருக்கிறீங்க மணித்திருநாடு நிகழ்ச்சியோடு. இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6. நேரம் 11:23 ஆகிட்டு இருக்குது. இன்னைக்கு மனித நாடு நிகழ்ச்சியில மலர் பள்ளத்தாக்கு தேசிய பூங்கா பத்தி தான் தெரிஞ்சிட்டு இருக்கிறோம். இந்த இடம் எப்படி வெளியுலகத்துக்கு தெரிய வந்துச்சு அப்படின்னு ஒரு பெரிய கதையே இருக்குதுங்க. 1931 பிரிட்டிஷ் மலையேறக்கூடிய வீரர் ஒருத்தர் பிராங்க் ஸ்மித் அப்படிங்கிறவர் பக்கத்தில் இருக்கிற ஒரு மலையில் ஏறிட்டு திரும்பும்போது அங்கே மழை பெய்ய ஆரம்பிச்சிருக்கு. அதனால் வழி தவறி போயிட்டார். இருட்டில் எங்கே போகுதுன்னே தெரியாமல் நடந்தவர் காலையில் விடிஞ்சு பார்த்தப்ப தான் இந்த இடத்துல நின்றுருக்காரு. சுற்றி எங்கே பார்த்தாலும் விதவிதமான பூக்கள் பூத்து குலுங்கிறத பார்த்து ரொம்பவே அசந்து போனவர் இந்த இடத்துக்கு மலர் பள்ளத்தாக்கு அப்படின்னு பேர் வச்சிருக்காரு. இதை பற்றி அவர் ஒரு புத்தகமும் கூட எழுதியிருக்கிறாராம். இந்த இடம் கண்டுபிடிக்கப்படுறதுக்கு முன்னாடி அங்கே இருக்கக்கூடிய உள்ளூர் மக்கள் யாருமே இந்த பள்ளத்தாக்குக்குள்ளே போக மாட்டாங்க. ஏன்னா அங்கே நிறைய தேவதைகள் வாழ்றதாகவும் அங்கே போனால் அந்த தேவதைகள் நம்மளை அவங்க உலகத்துக்கு கூட்டிகிட்டு போயிடுவாங்க அப்படின்னு நம்பிட்டு இருந்திருக்கிறாங்க. இதில் இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்னென்னா, எவ்வளோ பெரிய விஐபியாக இருந்தாலும் சரி இந்த பள்ளத்தாக்குக்குள்ளே ராத்திரியில் கேம்ப் போட்டு தங்குறதுக்கு அனுமதி கிடையாது. வனத்துறை இது ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுறாங்க. காலையில் 7 நம்ம உள்ளே போகிறோம் சுற்றி பார்க்குறதுக்கு அப்படின்னா கண்டிப்பாக சாயங்காலம் 5 கங்காரியா பேஸ் கேம்ப் அந்த இடத்துக்கு வந்து திரும்பி வந்துடணும். ஏன்னா இருட்ட ஆரம்பித்ததுமே பனி சிறுத்தை கரடி மாதிரியான வனவிலங்குகள் வந்து இங்கே ரொம்ப சுதந்திரமாக சுற்ற ஆரம்பிச்சிடும். நிகழ்ச்சியில் அடுத்ததா பாடலும் வந்துட்டே இருக்கு. வைதேகி காதி நாள் திரைப்படத்திலிருந்து வாலியுடைய பாடல் வரிகளில் எஸ் ஜானகி மற்றும் TS ராகவேந்திரா அவர்கள் எனது பாடது இளையராஜாவுடைய சேல பாடலை கேட்டு இணைச்சிருங்க. நிலை பண்பலை 102.6.

0: தென் தமிழகத்தில் முதல் முறையாக ரோபோட்டிக் மூலம் துல்லியமா முழுமையான மூட்டுவலி நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில்.
1: ஸ்ரீநிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
2: இசையின் வர்ணஜாலமாய் இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

11:31 ஆகிட்டு இருக்குது. மனித நாடு நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கிறீங்க. இன்னைக்கு நிகழ்ச்சியில மலர் பள்ளத்தாக்கு தேசிய பூங்கா பத்தி தான் தெரிஞ்சிட்டு இருக்கிறோம். இந்த மலர் பள்ளத்தாக்கு தேசிய பூங்கா இங்கே பூக்கக்கூடிய பூக்களுடைய ஆயுள் காலம் ரொம்ப ரொம்ப குறைவு தான். சில பூக்கள் காலையில் பூத்து சாயங்காலத்துக்குள்ளே வாடிடும். அதனால தான் நம்ம இன்றைக்கி பார்த்துருப்போம் ஒரு கலர், அடுத்த வாரம் போகும்போது அந்த கலரில் பூக்கள் இருக்காது. ஒவ்வொரு வாரமுமே ஒவ்வொரு நிறமாக இந்த இடம் வந்து கலர் அடித்த மாதிரி அவ்வளோ அழகாக பூக்களால் இருக்கும், அதுவும் புது புது டிசைனில். இந்த இடம் ஒரு எக்கோ சென்சிட்டிவ் ஜோன், அதாவது சுற்றுச்சூழல் பாதுகாக்கப்பட்ட பகுதி. அதனால் ஒரு சின்ன பிளாஸ்டிக் கவரை கூட உள்ளே எடுத்துகிட்டு போகிறதுக்கு முடியாது. குடிக்கிற வாட்டர் பாட்டில் நம்ம கொண்டு போனால் திரும்பி வரும்போது அதை கணக்கு காட்டிட்டு தான் வரணும். அந்த அளவுக்கு இயற்கையை ஒரு சின்ன தூசு கூட படாமல் சுத்தமாக பாதுகாத்துட்டு வராங்க. இவ்வளோ நேரமும் மலர் பள்ளத்தாக்கு தேசிய பூங்கா பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். இனி உள்ளூர் செய்திகளை தான் தெரிஞ்சிக்கவே இருக்கும். அதுக்கு முன்னாடி பாடலும் வந்துட்டே இருக்குது. கிழக்கு வாசல் திரைப்படத்திலிருந்து ஆர் வி உதயகுமாருடைய பாடல் வரிகளில் கே சித்ரா பாடினது இளையராஜாவுடைய செயலை. பாடலை கேட்டுட்டு இணைஞ்சிருங்க நிலைப்பண்பலை 102.6.

0: நேயர்களின் கவனத்திற்கு, NCERT விளம்பரதார நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை பிற்பகல் 3:30 முதல் 4 மணி வரை FM ரெயின்போ 102.6 MHz ஒலிபரப்பாகும். நேயர்கள் கேட்டு பயன்பெறுங்கள்.
1: காற்றலைகளில் இசை சாமரம் வீசிக் கொண்டிருப்பது நெல்லையின் இசை களஞ்சியம், ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
2: என்ன தகவல் சொல்ல போறோம் அப்படின்னா, நாளைக்கு சில இடங்கள்லாம் ஷட் டவுன் சொல்லியிருக்கிறாங்க, பவர் கட் சொல்லியிருக்கிறாங்க. அப்போ நம்ம இப்பவே ரெடி பண்ணாதானே நாளைக்கு காலையிலேயே என்ன சமைக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ண முடியும்.
3: இந்த ஒரு விஷயத்தையும் பிளான் பண்ணி பண்ணணும்னு சொல்லுவாங்க. கண்டிப்பா இது ரொம்ப முக்கியமான விஷயம் தான், அதை முதல்ல சொல்லிடலாம். அப்போ
2: முதல்ல வந்து

0: நாளைக்கு மேலப்பாளையம், ரெட்டியார்பட்டி, அப்புறம் புதிய பேருந்து நிலையம் இங்கேருந்து மின் விநியோகம் இருக்கக்கூடிய பகுதிகளில் காலையில் 9 மணியிலிருந்து மாலை 5 மணி வரைக்கும் பாதுகாப்பு கருதி மின் விநியோகம் நிறுத்தி வைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. மாதாந்திர பராமரிப்பு பணி தொடங்குறாங்க. மேலப்பாளையம் அப்புறம் அந்த சந்தை பகுதிகளிலையும் இருக்காது. மாசிலாமணி நகர், வீரமாணிக்கபுரம் இந்த பகுதியிலையும் இருக்கிறாது. முன்னீர்பள்ளம், ஆரைக்குளம், தருவை இந்த பகுதிகளிலையும் மின் விநியோகம் இருக்காது. ரெட்டியார்பட்டி, டக்கரமால்புரம், பொன்னாக்குடி அந்த பகுதியில் இருக்கிறாது, இட்டேரி தாமரைச்செல்வி வரைக்கும். அதே போல் பெருமாள்புரம், பொதிகை நகர், என்ஜிஓ காலனி, திருமால் நகர், அரசு பொறியியல் கல்லூரி, அப்புறம் அதை சுற்றி இருக்கக்கூடிய புதிய பேருந்து நிலையங்கள்லையும் நாளைக்கு காலையில் 9 மணியிலேருந்து சாயங்காலம் 5 மணி வரைக்கும் மின் விநியோகம் இருக்காது.
1: ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி 9 மணியிலேருந்து 5 மணி வரை சொன்னீங்க இல்லையா? இப்போ நான் சொல்ல போகிற ஏரியாவில் இருக்கக்கூடிய பார்த்தீங்கன்னா, காலையில் 9 மணியிலேருந்து மதியம் பிற்பகல் 2 மணி வரைக்குமே மின் விநியோகம் இருக்கான்னு சொல்லியிருக்காங்க. எங்கே அப்படின்னா, கல்லடைக்குறிச்சி கோட்டை அலுவலகம், ஆழ்வார்குறிச்சி துணை நிலையங்களில் அது வந்து பராமரிப்பு காரணமாக நாளைக்கு செவ்வாய்க்கிழமை வந்து மின் விநியோகம் இருக்கான்னு சொல்லியிருக்காங்க. எந்தெந்த இடங்களில் சொல்லிடுறேன்? காரையாறு, சேர்வலாறு, பாபநாசம், டானா, விக்ரமசிங்கபுரம், சிவந்திபுரம், அடையங்கருங்குளம், ஆறுமுகப்பட்டி, கோட்டை விலைப்பட்டி, முதலியார்பட்டி, தட்டான்பட்டி, ஆழ்வார்குறிச்சி, கருத்தப்பிள்ளையூர், ஏபி நாடனூர், துப்பாக்குடி, களி தீர்த்தான்பட்டி, பொட்டல்புதூர், ஆம்பூர், பாப்பான்குளம், செப்பான்குளம், செல்லப்பிள்ளையார்குளம் இந்த இடங்கள் எல்லாமே 9 மணியிலிருந்து 2 மணி வரைக்கும் மின் விநியோகம் இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க.
0: ஆமாம், இதே போல் 9 மணியிலிருந்து 2 மணி வரைக்கும் நாளைக்கு வந்து சீதபரப்பநல்லூர் உபமின் நிலையத்திலையும் மாதாந்திர பராமரிப்பு பணி செய்ய போகிறாங்க. அதனால் புதூர், சீதபரப்பநல்லூர், சுப்பிரமணியபுரம், வல்லவன் கோட்டை இந்த பகுதிகளிலையும் நாளைக்கு மின் விநியோகம் இருக்காது.
1: ஸோ அதே மாதிரி கடையநல்லூர் கோட்டை ஏரியாக்களில் இருக்கக்கூடியலையுமே 9 மணியிலிருந்து 2 மணி வரைக்கும், அதாவது தரணி நகர், வாசுதேவநல்லூர், சங்கனாபேரி, திருமலாபுரம், ராமநாதபுரம், கூடலூர், சங்குபுரம், கீழப்புதூர், நெல்கட்டும் சேவல், சுப்பிரமணியபுரம், உள்ளார், வெள்ளானைக்கோட்டை, மலையடிக்குறிச்சி, தாருகாபுரம் இந்த இடங்கள்லையுமே காலை 9 மணியிலிருந்து மதியம் 2 மணி வரைக்கும் மின் விநியோகம் இருக்காது. பாதுகாப்பு கருதி வந்து வேலை நடைபெறுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
0: ஆமாம், கூடன்குளம் துணைமை நிலையத்திலையுமே நாளைக்கு பராமரிப்பு பணி செய்ய இருக்கிறதுனால அங்கே மின் விநியோகம் இருக்காது. காலையில் 9 மணியிலிருந்து சாயங்காலம் 5 மணி வரைக்கும் கூடன்குளம், இடிந்தக்கரை, பொன்னார்குளம், விஜயாபதி இந்த பகுதிகளில் மின் விநியோகம் இருக்காது.
1: ஸோ இந்த செய்தி நம்ம சொல்லிட்டோம் இல்லையா? அடுத்த தகவல் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, பாடல் கேட்டு வந்தெல்லாம் புன்னகை மன்னன் திரைப்படத்திலிருந்து வைரமுத்துடைய பாடல் வரிகளில் எஸ்பி பாலசுப்ரமணியம், கே சித்ரா அவர்கள் இணைந்து பாடினது. இளையராஜாவுடைய செயலை பாடலை கேட்டு இணைஞ்சிருங்க.

0: மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில எல்லா தருணத்திலும் உங்களுடன் பயணிப்பது இது நம்ம ஆகாஷ்வாணி நெல்லை பண்பலை 102.6.
1: தொடக்கம் பாட்டு முடித்ததும் பாட்டு பாட்டுக்கு பலவன்.
2: 11:45 ஆயிட்டு இருக்குது. மனித நாடு நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில அடுத்ததா என்ன தகவல் தெரிஞ்சுக்க போற முடியோ?
3: ஆமா, தென்காசி மாவட்டத்தில் இருக்கிறவங்களுக்கான ஒரு சூப்பரான தகவல் தான் நான் சொல்ல போறேன். தென்காசி மாவட்டத்தில் 87 தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கங்கள் இருக்குது, கடன் சங்கம் இருக்குது. இங்க வந்து புதிய உறுப்பினர்களுடைய சேர்க்கையும் கடன் மேலாவும் இன்று நடைபெற இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சொல்ல போனா இப்ப நடந்துட்டு தான் இருக்குது. நம்ம தென்காசி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மாவட்ட தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கத்தில் அவங்க கேட்கக்கூடிய ப்ரூஃப் எல்லாமே நீங்கள் கொடுத்து நீங்களே புதிய உறுப்பினராக இன்றைக்கும் சேரலாம். நீங்கள் உங்களுக்கு தேவையான கடன் குறித்த தகவல்களை எல்லாம் கேட்டு இன்றைக்கி கடன் வாங்குறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய தொழில் முன்னேற்றத்திற்கு இந்த சிறப்பான வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கலாம்.
2: ஸோ அதே போல் அடுத்த தகவல் என்ன தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா, அரசு பாலிடெக்னிக் கல்லூரிகளில் நேரடி மாணவர் சேர்க்கை 31 வரைக்கும் நீட்டிச்சிருக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா முதலாம் ஆண்டு இரண்டாம் ஆண்டு நேரடி இரண்டாம் ஆண்டு இருக்குல்ல, இந்த இதுக்கு படிக்கிறதுக்காக 31 வரைக்கும் ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு அறிவிப்பு செஞ்சுருந்தாங்க. ஆனால் மாணவர் சேர்க்கை அதிகரிக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே அரசு பாலிடெக்னிக் கல்லூரிகளில் நேரடி மாணவர் சேர்க்கை, அதாவது ஸ்பாட் அட்மிஷன் சொல்லக்கூடியது, 31 வரைக்கும் நீட்டிச்சிருக்கிறாங்க. ஸோ டிப்ளமோ படிக்கணும், நான் வந்து பாலிடெக்னிக் படிக்கும் நினைக்கக்கூடிய மாணவர்கள் உங்களுடைய விண்ணப்பத்தை டைரெக்டாக நீங்கள் போய் காலேஜ் எல்லாம் வாங்கி ஃபில் பண்ணி ஸ்பாட் அட்மிஷனை நேரடி அட்மிஷன் வந்து பண்ண முடியும். இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க.
3: அடுத்ததான் இன்னொரு தகவல் நம்ம சொல்லிடலாம். முதலமைச்சரின் பெண் குழந்தைகள் பாதுகாப்பு திட்டத்தில் இணைஞ்சிருக்கிறவங்க இப்போ முதிர்வு தொகை இன்னும் வாங்காமல் இருக்கிறீங்க. அதாவது 18 முன்னால் நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணியிருப்பீங்க உங்களுடைய பெண் குழந்தைகளுக்காக. சில பேர் வந்து அதுக்கு சரியான வயது முடிஞ்சிடுச்சு, 10th எழுதி முடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி அவங்க வந்து அமௌண்ட் வாங்கிட்டாங்க அந்த முதிர்வு தொகை. ஆனால் இன்னும் சில பேர், அதாவது 510 பேர் இன்னும் நமக்கு வந்து வாங்காமல் இருக்கிறாங்களாம். இது குறித்த தகவல்கள் வந்து நம்ம மாவட்ட இணையதளத்தில் வெளியிட்டிருக்கிறாங்க. கூடவே ஒரு தொலைபேசி எண்ணும் கொடுத்துருக்குறாங்க. உங்களுக்கு இது குறித்து ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா இந்த தொலைபேசி எண்ணில் நீங்கள் தொடர்பு கொண்டு விவரங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். மாவட்ட சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமை துறை, அதில் வந்து இந்த திட்டம் இருக்குது. அதனால் அவங்களோட ஃபோன் நம்பர் சொல்கிறேன், அலுவலக நேரத்தில் நீங்கள் கால் பண்ணி கேட்டு டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கலாம். 9489589802. மறுபடியும் சொல்கிறேன் நம்பரை, 9489589802.

0: 82 அப்படின்ற இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி கேட்டு இதுக்கு முன்னால் நீங்கள் உங்களுடைய பெண் குழந்தைகளுக்காக வரவு வைத்த தொகையை வந்து முதிர்வு தொகையோடு நீங்கள் வாங்கிக்கலாம்.
1: நிகழ்ச்சியில் அடுத்த பாடலும் வந்துட்டு இருக்கு. இளையராஜா எஸ் ஜானகி பாடினது. இளையராஜாவோட இசையில் கங்கை அம்மனுடைய பாடல் வரிகள்லாம் பகல் நிறைவு திரைப்படத்திலிருந்து பாடலை கேட்டு நினைச்சிருங்க. ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
1: மணி 53 நிமிடம் ஆயாச்சு. மனித நாடு நிகழ்ச்சியின் நிறைய பகுதிக்கு வந்தாச்சு. இன்னைக்கு மனித நாடு நிகழ்ச்சியில

0: பள்ளத்தாக்கு தேசிய பூங்கா பற்றியும் நம்மளை சுற்றி நடக்கக்கூடிய நிறைய தகவல்கள்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம் செய்திகளையும். ஸோ நிகழ்ச்சியில்
1: ஆமாம், நிகழ்ச்சியோட நிறைவான பகுதிக்கும் வந்துட்டோம். இன்னைக்கு வந்து ஆடி பெருக்கு இல்லையா, ஆடி மாதத்தின் 18வது நாள். தந்து செல்லக்கூடிய இந்த புத்துணர்வும் நம்பிக்கையும் உங்கள் குடும்பம் முழுவதும் நிரந்தரமாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி இனி ஆடி பெருக்கு வாழ்த்துக்களோட நிகழ்ச்சியை நிறைவு செஞ்சுக்கலாம். இவ்வளவு நேரம் உங்களோட நினைந்திருந்தோம் நான் உங்கள் அன்பு அறிவிப்பாளர் ரியோ மற்றும்
0: நான் உங்கள் தோழி ஆர்ஜே ஜெயமா செபாஸ்டியன். நிகழ்ச்சியோட நிறைவான பாடலும் வந்துட்டே இருக்கு. பொன்னுமணி திரைப்படத்திலிருந்து பாடலை கேட்டு நினைச்சிருங்க. நிலைப்பான்பலை 102.6.

0: இப்படித்தான் ஒரு நாள் காலையில எந்திரிச்சு போய் இந்த பக்கம் பார்த்தா என்னடா இந்த பக்கம் ஒரே தூரலா இருக்குன்னு அந்த பக்கம் பார்த்தா
1: இதுவரை இல்லாத உணர்வு இது இதயத்தை.
0: இது இந்த பக்கமா போனா தூருது, அந்த பக்கமா போனா துண்டாக்குதுன்னு பின்பக்கமா போனா
2: உங்க பொன்னான கைகள் பொன்னாகலாமா, உதவிக்கு வரலாமா, சம்மதம் வருமா?
0: என்ன எந்த பக்கம் பார்த்தாலும் ஒரே

0: என்னடா இந்த பக்கம் ஒரே தூரலா இருக்குன்னு அந்த பக்கம் பார்த்தா
1: இதுவரை இல்லாத உணர்வு இது இதயத்தை.
0: இது இந்த பக்கமா போனா தூருது, அந்த பக்கமா போனா துண்டாக்குதுன்னு பின்பக்கமா போனா
2: உங்க பொன்னான கைகள் புண்ணாகலாமா, உதவிக்கு வரலாமா, சம்மதம் வருமா?
0: என்ன எந்த பக்கம் பார்த்தாலும் ஒரே பாட்டா இருக்கு.
3: இசைமலைன்னா அப்படித்தான் இருக்கும்.
0: என்ன இசைமலையா?
4: ஆமா, நம்ம நெல்லை பண்பலைனாலே எப்பவும் இசைமலை தானே.
0: ஓஹோ, அப்போ எப்போதும் கேளுங்க.
3: இது 102.6.

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ரங்கநாதன். நீட் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகளில் எதிர்க்கட்சியினர் அமளியில் ஈடுபட்டதால் மக்களவை நண்பகல் 12 மணி வரையிலும் மாநிலங்களவை பிற்பகல் 2 மணி வரையிலும் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. மத்திய அரசின் மூலம் கிடைக்கும் ஆதரவு மற்றும் வங்கிக் கடன் உழைக்கும் மக்களின் வாழ்க்கையை மாற்றியமைப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். போதைப் பொருள் இல்லா இந்தியாவை உருவாக்க பொதுமக்களின் பங்களிப்பு மிகவும் அவசியம் என்று மத்திய அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். சுதந்திரப் போராட்ட வீரர் தீரன் சின்னமலை நினைவு நாளை முன்னிட்டு முதலமைச்சர் திரு விஜய், அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி ஆகியோர் அஞ்சலி செலுத்தினர். தேசிய உறுப்பு தான தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. ஆடிப்பெருக்கு விழா நமது கலாச்சாரத்தின் ஒற்றுமையையும் பாரம்பரியத்தையும் எடுத்துக்காட்டுவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். கபினி அணையிலிருந்து திறந்துவிடப்பட்ட தண்ணீர் தமிழக எல்லையான பிலிகுண்டுலுவிற்கு இன்று வந்தடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஒகேனக்கல் காவிரியாற்றில் வினாடிக்கு 500 கனஅடியாக தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது. ஆடிப்பெருக்கை முன்னிட்டு திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள தாமிரபரணி ஆற்றங்கரையில் பெண்கள் ஏராளமானோர் புனித நீராடினர். ஈரோடு மாவட்டம் பவானியில் 3 நதிகள் சங்கமிக்கும் கூடுதுறையில் ஆயிரக்கணக்கான மக்கள் ஆடிப்பெருக்கை முன்னிட்டு காவிரியை வணங்கி வழிபட்டனர். விழுப்புரத்தில் போதைப்பொருள் ஒழிப்பு விழிப்புணர்வு இருசக்கர வாகன பேரணியை காவல்துறை கண்காணிப்பாளர் திரு மதிவாணன் கொடியசைத்து துவக்கி வைத்தார். தூத்துக்குடி திருநெல்வேலி இடையே இன்று முதல் வரும் 6ஆம் தேதி வரை முன்பதிவில்லா சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட உள்ளன. திண்டுக்கல்லில் மர குடவுன் ஒன்றில் இன்று காலை ஏற்பட்ட தீ விபத்தில் தேக்கு மரங்கள் மற்றும் அறுவை இயந்திரங்கள் தீயில் நாசமானதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். தமிழகத்தில் நீலகிரி, தேனி, திருவண்ணாமலை, விழுப்புரம் மற்றும் கடலூர் மாவட்டங்களிலும் கோவை மாவட்டத்தின் மலைப்பகுதிகளிலும் இடிமின்னலுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 240 ரூபாய் உயர்ந்து 1,06,000 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. இந்தியா பிரேசில் அணிகளுக்கு இடையிலான முதலாவது நட்புணர்வு கால்பந்து போட்டி இன்று கொல்கத்தாவில் நடைபெறவுள்ளது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: நண்பகல் 12:10 சிநேகிதி நிகழ்ச்சியில் புறம் கூறுதலை புறக்கணிக்க கற்றுக்கொண்ட தருணம் இது பற்றி தோழிகளை நீங்கள் நேரலையில் பங்கேற்று உங்களுடைய கருத்துக்களை எங்ககிட்ட ஷேர் பண்ணலாம். 1 மணிக்கு நலம் தானா நிகழ்ச்சியில் கண்களை காப்போம், குழந்தைகளின் கண்களில் ஏற்படும் பிரச்சனைகள் குறித்த ஆலோசனைகள் வழங்குவர் கண் மருத்துவ நிபுணர் ஃபாத்திமா அவர்கள். 1:05 உலக தாய்ப்பால் வாரம், தலை சிறந்த அமுது தாய்ப்பால் அமுது, தாய்ப்பாலின் முக்கியத்துவம் குறித்து குழந்தைகள் நல மருத்துவர் அஜய் பிரகாஷ் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள். தொடர்ந்து ஆரோக்கிய வாழ்க்கைக்கு தூக்கத்தின் அவசியம் பற்றிய தகவல்கள் தெரிஞ்சுக்கலாம். 2 மணிக்கு அன்பின் வரிகள் நிகழ்ச்சி இடம்பெறும். 1:30 திரையருவி. 3:30 தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதார் நிகழ்ச்சி. 4:40 பொதிகை தும்பி. 5:20 படமும் பாடலும் நிகழ்ச்சியில் இன்னைக்கு 1965 வெளிவந்த திரைப்படங்களிலிருந்து பாடல்களும் திரை தகவல்களும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். 6:20 பக்தி மாலை. 6:30 நம்மை சுற்றி. 6:55 நிகழ்ச்சி குறிப்புகள். 7 மணிக்கு அறிவியல் தகவல்கள் கேட்கலாம். நேர்களை இன்றிரவு 8 மணிக்கு காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகள் 2026 குறித்த வானொலி தொகுப்பு கேட்கலாம். 8:30 குக்கு நேர் விருப்ப பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். 9:00 இடைவிடாத இசை மழையில் நனையலாம். 9:30 இலக்கிய சாரல் நிகழ்ச்சியில் இன்னைக்கு தமிழ் இலக்கியங்களில் சிறுகதையின் மொழி ஆளுமை பண்புகள் பற்றி தெரிஞ்சுக்கலாம். இன்றிரவு 10 மணிக்கு சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் திருநெல்வேலி மேலக்கூனியூர் தேவபாக்கியம் அவர்களின் தொகுப்பு பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். நேர்களை நம்ம நிகழ்ச்சி எல்லாமே உங்களுக்காக, அதனால எந்த நிகழ்ச்சியுமே மிஸ் பண்ணாம கேளுங்க. இது உங்கள் எஃப்எம் ரெயின்போ 102.6.
1: பிஎம் ஜெய், அப் கரீபோ கி ஜெய் பன் கயி ஹை.

0: எஃப்எம் ரெயின்போ 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: உற்சாகமான நண்பகல் வணக்கம் நேர்களே. நேரம் 12:03. ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி எஃப்எம் ரெயின்போ 102.6. இனி நம்ம நிலைப்பண்பலை 102.6 நீங்களுக்காக என்னெல்லாம் நிகழ்ச்சிகள் காத்துட்ருக்கு தெரிஞ்சுக்கலாம். இது நிகழ்ச்சியும் நேரமும் சொல்லும் நிகழ்ச்சி குறிப்புகள்.

0: Under the Ayushman Bharat Pradhan Mantri Jan Arogya Yojana, around 60 crore eligible beneficiaries are entitled to free health treatment worth 5 lakh rupees per family every year. So far, over 12 crore free treatments have been provided under the scheme, helping poor and vulnerable families save nearly 2 lakh crore rupees in out-of-pocket medical expenses. Download the Ayushman app today and create Ayushman card. For more information, call 14555.
1: மாமா, என்னாச்சு?
2: மூட்டு வலி தாங்க முடியலமா, ஆபரேஷன் பண்ணனும்னு சொல்றாங்க.
1: அப்ப உடனே நம்ம ஸ்ரீனிவாச மருத்துவமனைக்கு போகலாம். குறைந்த கட்டணத்துல ரோபோட்டிக் மூலமா துல்லியமான முறையில மூட்டு மாற்றுக்கான சிகிச்சை கொடுக்கறாங்க. ஒரே நாளே நீங்க நடந்துடலாம் பாருங்களேன்.
3: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
4: இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
5: நேயர்களின் கவனத்திற்கு, NCERT விளம்பரதார நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை பிற்பகல் 3:30 முதல் 4 மணி வரை FM ரெயின்போ 102.6 MHz ஒலிபரப்பாகும். நேயர்கள் கேட்டு பயன்பெறுங்கள்.

0: 92.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: இனிய உற்சாகமான நண்பகல் வணக்கம் நேர்களை. நேரம் 12:10. ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி எஃப்எம் ரெயின்போ 102.6 இது ஸ்நேகிதிய நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்கு தோழிகளே, உங்கள் எல்லாரையும் ரொம்ப ஹாப்பியாக வெல்கம் பண்ணுறோம். இன்றைக்கு உங்கள் கூட பேசுகிறதுக்காக நம்ம கூட ஜாலியாக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க நான் உங்கள் லிசி ஜெகன் மற்றும்
2: நான் உங்கள் ஆஜய் ஜெமிமா செபாஸ்டியன்.
1: ஜெமிமா எப்படி இருக்கீங்க?
2: சூப்பராக இருக்கேன் லிசி ஜெகன், நீங்கள் எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன். இன்றைக்கி தலைப்பு பார்த்தீங்களா நீங்கள்?
2: ஆமாம், தலைப்பு பார்த்தேன். இது வந்து நம்ம வந்து எப்படி சொல்கிறது, எப்படி கொண்டு போகிறதுங்க மாதிரி நான் யோசிச்சிட்ருக்கேன்.
1: அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க,
2: கொண்டு போயிடலாம் அப்படின்ற மாதிரி இல்லை.
1: அதுவும் நம்ம தோழிகள் வந்து நிறைய கருத்துக்களோட வருவாங்க, அதனால இந்த தலைப்பை பற்றி பேசும்போது நம்மளுக்குமே நிறைய ஐடியா கிடைக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன்.
2: கண்டிப்பாக. என்ன தலைப்பு சொல்லிடலாமா
1: அப்படின்னு கேட்குறாங்க. புறங்கூறுதலை புறக்கணிக்க கற்றுக்கொண்ட தருணம், இது பற்றி தாங்க பேச இருக்கிறோம். புறங்கூறுதல் அப்படிங்கிறது நிறைய இடங்களில் தவிர்க்க முடியாத ஒன்றாகவும் இருக்குது.
2: ஆமாம். ஸோ இந்த விஷயத்த வந்து அதிகமாக பண்ணுறது யாரு அப்படிங்கிற மாதிரி சொன்னால் பார்த்தீங்கன்னா தோழிகளை தான் நிறைய சொல்லியிருந்தாங்க, பெண்கள் தான் அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆனால் இதை தவிர்க்கக்கூடியதும் பெண்கள் தான். நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா சாமர்த்தியமாக கொண்டு போகிறதும் அவங்க தான் இல்லையா? ஸோ அவங்க கிட்ட தான் அந்த கேள்வி நம்ம விட்டுருக்கோம். புறங்கூறுதலை
1: புறக்கணிக்க கற்றுக்கொண்ட தருணம்,
2: அழகாக அந்த விஷயத்தை அப்படி தோழிகள் யோசிச்சுட்டு இப்போ தலைப்பு சொன்னோன்னு யோசிக்க ஆரம்பிச்சிருப்பீங்க. நாங்கள் இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு உங்ககிட்ட இந்த விஷயத்தை நாங்கள் சொல்கிறோம், நாங்கள் இதெல்லாம் செஞ்சுருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினச்சிங்கன்னா கால் பண்ணலாம். உங்களுடைய அழைப்பில் வந்துட்டாங்க தோழியும் கூட.
1: ஜெயமா, என்ன நம்பருக்கு கால் பண்ணும் அப்படின்னு சொல்லிடுங்களேன்.
2: கண்டிப்பாக சொல்லிடலாம். 04-2-2-5-6-1-1-3-2 அப்படின்னா 3-3 அப்படிங்க எங்களுக்கு நீங்கள் கால் பண்ணலாம்.
1: நிகழ்ச்சியோட முதல் தோழி வாங்க. வணக்கம்.
3: வணக்கம். பெருமாள்புரத்துல இருந்து கோமதி.
1: கோமதிமா சொல்லுங்க.
3: சரியான தலைப்பு, அதாவது விமர்சனங்களை கண்டுக்கிடவே கூடாது. ஆமா, அதாவது சொல்லுவாங்க, ஏ நீ என்ன இப்படி கண்டுக்காம போறேன்னு என்கிட்ட கேப்பாங்க. அவங்களுக்கு என்ன சிச்சுவேஷனோ, நீங்க யார பத்தி குறை சொல்றீங்களோ, அவங்களுக்கு என்ன சிச்சுவேஷனோ அது புரியாம நீங்க பேசக்கூடாதுமே. பாரு, மோஸ்ட்லி மாமியார கவனிக்கலன்னு சொல்லுவாங்க. பாரு, மாமியாருக்கு முடியாம இருக்காங்க, இவ வந்து கூட்டு போலாம்ல, அஸ்திரிக்கு போலாம்ல, கூட்டு போகலன்னு சொல்லுவாங்க. அந்த வீட்டுல என்ன பிரச்சனைங்கறது நமக்கு தெரியாது. எந்த பொண்ணுமே வந்து பார்க்க கூடாது, இறக்கம் இல்லாம எல்லாம் இருக்க மாட்டா. மத்தவங்க அவளுக்கு ஆப்ரேட் பண்ணணும், அந்த மாதிரி எல்லாம் இருக்கும். அதனால இது வந்து ஒரு உதாரணம். யாருமே யார பத்தி விமர்சனம் பண்ணாங்கன்னா நான் ஒரே வார்த்தை சொல்லுவேன், அவங்களோட சூழ்நிலை என்னமோ, அவங்கள பத்தி தப்பா பேச வேண்டாம்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு நான் நின்றுவேன்.
2: சோ இந்த மாதிரி உங்ககிட்ட சொல்றாங்கன்னா இந்த வார்த்தையை சொல்லிடுறீங்க. நன்றிமா, நன்றி.
3: அவங்க சிச்சுவேஷன் தெரியாம நம்ம எப்படி இது பேசப்படியும் அவங்கள பத்தி?
2: கண்டிப்பா கண்டிப்பா
3: சொல்லிட்டோம்னா
2: புறங்கூறக்கூடிய நபர்கள் நம்ம கிட்ட அதுக்கப்புறம் சொல்ல மாட்டாங்க, இப்படி நான் தவிர்த்துருவேன் அப்படின்னு சொல்லி இருக்காங்க.

0: இந்த இடத்துல நம்ம புரிஞ்சுக்கணும், விமர்சனம் அப்படிங்கிறது வேறு, ஆனால் புறம் கூறுதல் அப்படிங்கிறது வேறு. விமர்சனம் இப்போ டைரெக்டாக நம்மகிட்டே வந்து அவங்க சொல்லலாம் இது மாற்றிக்க அப்படின்னு. புறம் கூறுதலுங்கிறது
1: நம்ம இல்லாதப்ப நமக்கு பின்னாடி பேசுவாங்க இல்லையா,
0: நம்ம கிட்ட அவங்களுக்கு பேச ஒரு தைரியம் இல்லாமைனாலும் கூட இருக்கலாம். அது பின்னாடி ஏய் இது பண்ணியிருக்கலாம், அது பண்ணாங்க, இந்த மாதிரிலாம் பேசுகிறாங்க பார்த்தீங்களா. விமர்சனம் வந்து சில இடத்துல நம்மளை உயர்த்தி கொண்டு போகும், அதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். புறம் கூறுதலுக்கும் விமர்சனத்துக்கும் இடையே உள்ள வித்தியாசத்தை நம்ம இப்போ சொல்லிட்டோம். சரி, தோழிகள் என்ன சொல்கிறாங்கன்னு அடுத்த தோழி வாங்க. வணக்கம். வணக்கம்.
2: வணக்கம் லின்சிமா, எப்படி இருக்கீங்க? ஜெனிமா, எப்படி இருக்கீங்க?
1: நல்லமா இருக்கும் சாந்திமா, நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நான் நல்லா இருக்கேன். பாட்டு சூப்பரா படி திரும்ப ஜம்மு.
1: நன்றிமா, நன்றி.
2: அத விரும்பினா நல்ல பாட்டா கேட்டவ.
1: கண்டிப்பா அது சொல்லிடலாம். நீங்க நிகழ்ச்சியை விரும்பி கேட்கணுங்கிறதுக்காக தான் நாங்களும் இங்க செஞ்சிட்டு இருக்கோம் இல்லையா. சொல்லுங்கம்மா, நிகழ்ச்சிக்கு தலைப்பு கேட்டீங்களா?
2: ஆமா, நான் தான் ரேடியோ நான் ஆன் பண்ணவே மாட்டேன்.
1: அப்படி உங்க கருத்தை சொல்லிருங்க.
2: உதாரணத்தோட
1: விளக்கிட்டாங்கல்ல. நன்றிமா, நன்றி. ஸோதான் புறங்கூற விஷயத்த கேள்விப்பட்டேன்னா நான் கண்டுக்க மாட்டேன், நான் பாட்டுக்கு அதை வந்து ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்கல்ல.
0: இந்த புறங்கூறுதல்னு ஒரு விஷயம் எதனால பேசுறாங்க அப்படின்னு நம்ம யோசிக்கும் போது பார்த்தீங்கன்னா ஜெமிமா, புறங்கூற எல்லாருமே கெட்டவங்களாம் கிடையாது. சில நேரம் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு வேளை பொறாமையினால புறம் பேசலாம், இல்லைன்னா நம்மளை சரியாக புரிஞ்சுக்காம புறம் பேசலாம், இல்லைன்னா அவங்க நம்மளை விட அவங்கள உயர்த்தி காட்டணும் அப்படிங்கிறக்காக புறம் பேசலாம். இப்படி சில சில சின்ன சின்ன காரியங்கள்னால தான் புறம் பேசுதல் அப்படின்னு ஒன்று இருக்குது.
1: ஆமாம், நீங்கள் சொல்லது கேட்கும்போது எனக்கு இடையில ஒரு வீடியோ ஒன்றில் பார்த்த ஒரு ஞாபகம் வருது. நம்ம இல்லாதப்ப நம்மளை பற்றி பேசுகிறாங்க அப்படின்னா ஒன்று நம்ம பிரபலமாக இருக்கணும், இல்லைன்னா ப்ராப்ளமாக இருக்கணும்னு சொல்லுவாங்க பாருங்கள். அந்த மாதிரி தான் அது இல்லையா?
0: என்ன அப்படின்னா நம்மளை பற்றி பேசுகிற அளவுக்கு நம்ம பெரிய அப்படின்னு நினச்சிக்கலாம். சரி, ஆனால் எல்லா தருணத்துலையும் பார்த்தீங்கன்னா புறங்கூறுதல் அப்படின்னு ஒரு விஷயம் நம்ம காதுபட வந்து இப்படி பேசுகிறாங்கப்பா அப்படின்னு ஒரு ஆள் வந்து சொல்லும்போது நம்மளால அக்செப்ட் பண்ணவே முடியாது. யாராக இருந்தாலும்
1: டக்குன்னு உடஞ்சி போயிடும், என்ன சொன்னாங்களான்னு ஒரு கோபம் வரும் இல்லையா.
0: அதுவும் சில பேர் பார்த்தீங்கன்னா நம்மளை பார்க்கும்போது நல்லா பேசுவாங்க,
1: இவங்களா சொன்னாங்க நீயா அது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும்
0: இருக்கும். அதெல்லாம் வந்து எப்படி நீங்கள் வந்து இல்லை இல்லை இதெல்லாம் ஒன்றுமே இல்லைப்பா, இவங்க சொன்னாங்களா சொல்லிக்கிட்டே இருக்கட்டும், நான் முன்னேறி போயிட்டே இருப்பேன் அப்படின்னு ஒரு சுச்சுவேஷன் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இன்றைக்கு ஸ்நேகிதி நிகழ்ச்சியில் அந்த அனுபவத்தை நீங்கள் எங்கள் கூட ஷேர் பண்ணலாம். இப்போ நிகழ்ச்சியில் உங்களுக்காக பாடல் வந்துட்ருக்கு, எதிர் நீச்சல் திரைப்படத்துலேருந்து பாடலை கேட்டுட்டு அடுத்த தோழிக்கிட்ட நம்ம பேசலாம்.
3: ஏன்னா நீங்க சமத்தா நீங்க அசடா, சமத்தா இருந்தா கொடுப்பேளா, அசடா இருந்தா மறுப்பேளா.
4: ஏண்டி

0: என்னத்தை செய்வேன்?
1: வேற என்ன செய்வேன்?
0: அடக்கி வைப்பேன்.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க நிலைப்பண்பலை 102.6.

0: நேரம் 12:22. சிநேகிதிய நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கோம். நாம் இன்னைக்கு நிகழ்ச்சியில் புறம் கூறுதலை புறக்கணிக்க கற்றுக்கொண்ட தருணம் இது பற்றி பேசிட்டு இருக்கோம். தோழிகள் அவங்களுடைய கருத்துக்களை நம்ம கிட்ட ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்து தோழி வாங்க. வணக்கம்.
1: வணக்கம். வாழ்க வளமுடன்.
0: சொல்லுங்க, யாருங்க பேசுறீங்க?
1: சாந்தி பேசுறேன்.
0: சாந்திமா சொல்லுங்க.
1: சின்ன வயசுல நாங்க படிச்சிருக்கோம் ஆபீஸ் ஓடியில, ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம், ஒருவரையும் பொல்லாங்கு சொல்ல வேண்டாம், மாதாவை ஒரு நாளும் மறக்க வேண்டாம், வந்தனைகள் செய்பவரோடு இணங்க வேண்டாம். எப்பவுமே பேசுறவங்க கிட்ட எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. அந்த இடத்துல நான் பேச மாட்டேன், அந்த இடத்துல இருக்க மாட்டேன் நான். அது எனக்கு கஷ்டமா இருக்கும். ஏன்னா பேசுனா அவங்க நமக்கு ஒரு வாக்கு சொல்லிட்டோம்னா அது அவங்களுக்கு தான் கஷ்டம். படுகிறவங்களுக்கு அடுத்ததுதான், சொல்றவங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட். அதனால எனக்கு அது எப்பவுமே அந்த இடத்துல நான் உட்காரவே மாட்டேன்.
0: புறம் கூறுதல் அப்படியே நீங்க வந்து இருக்காம அந்த இடத்தை விட்டு நகர்ந்து போய் புறக்கணிச்சிருவீங்க அப்படின்னு
1: சொல்லுவாங்க. பேசவும் மாட்டேன்.
2: நன்றி.
1: யாரையா பத்தி பாடலாம் ஆனா புறக்கணும்.
0: கண்டிப்பா. நன்றி.
1: நன்றி.
0: எப்பவுமே சொல்லுவாங்க இல்லையா, நேர்மறையான எண்ணங்கள் நேர்மறையான வார்த்தைகளோட நம்ம பயணிக்கும் போது நம்ம இப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வந்து நம்மளை சுத்தி நல்லது பேசினாங்க, நல்ல ஃப்ரெண்ட்ஸோட இருக்கும்போது நாமளும்
2: அதே மாதிரி பாசிட்டிவா யோசிப்போம், நல்லதாவே பேசுவோம் இல்லையா.
0: அதுதான் அவங்க சொன்னது. ஒரு இடத்துல புறம் கூறுறாங்க அப்படின்னா நான் அந்த இடத்துல இருக்க மாட்டேப்பா, எந்திரிச்சு போயிடுவேன், எதுக்கு வம்பு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அடுத்த நியர் வாங்க. வணக்கம்.
3: ஹலோ மேடம். வணக்கம் மேடம்.
2: வணக்கம்.
3: நான் கோமதி பழையமுட்டையில இருந்து பேசுறேன்.
2: சொல்லுங்க கோமதியம்மா.
3: அதாவது மேடம், திட்ட திட்ட திண்டுக்கல்லு வைய வைய வைரக்கல்லு.

0: அது வந்து அடுத்தவங்க பேச பேச பேச அது அவங்களுக்கு தான். நம்மளை பத்தி புறம் பேசும்போது நம்ம வந்து அதை கண்டுக்கிட கூடாது, கேர் பண்ண கூடாது. அவங்க பேசுறது அது அவங்களுக்கு, நம்ம நல்லதே செய்வோம் அப்படியே நினைச்சு அந்த இடத்த விட்டு அதை நம்ம மேல மேல பேச பேச பிரச்சனை. அதனால அதை கண்டுக்காம பேசிக்கிடணும்.
1: கண்டிப்பா சூப்பரா சொன்னீங்க, நன்றி.
0: தேங்க்யூமா.
1: கண்டுக்க கூடாது, இந்த இடத்துல இருக்க கூடாது, ரெண்டு விஷயத்தையுமே அழுத்தி அழுத்தி எல்லாம் பேசின ஒரு கிட்டத்தட்ட மூணு நேர்களுமே அதான் சொல்லியிருக்காங்க இல்லையா.
2: புறம் கூறுதல் அப்படின்னு ஒரு விஷயம் நம்ம காதுக்கு கேட்கும் போது என்னதான் கண்டுக்க கூடாதுன்னு நினைச்சாலும் வரும் பாருங்க, ஒரு கோபம்
1: சொன்னது யார் எங்க இருக்காங்க அப்படின்ற மாதிரி இருக்கும்.
2: எப்படிங்க சொல்லலாம், அவங்க எப்படி சொல்லலாம் அப்படின்னு ரொம்ப. யாரா இருந்தாலுமே வந்து கண்டிப்பா கோபம் வரும். அடுத்தது பார்த்தீங்கன்னா அந்த கோபம் வந்து கவலையாக மாறும். என்னப்பா என்னை பற்றி இப்படி சொல்லிட்டாங்களே சொல்லிட்டாங்களே, அதை நினைக்கவே கூடாதுன்னு நினைச்சாலும்
1: திருப்பி திருப்பி மைண்ட்ல வந்து அது ஞாபகம் வந்துகிட்டே இருக்கும்.
2: கவலையாக
1: வரும், உட்காந்து அழ ஆரம்பிச்சிருவோம்.
2: அப்புறம் வந்து நம்ம மனசை யோசிக்க தோணும், நான் ஏதாவது தப்பு செஞ்சிட்டேனா, உங்களுக்கு எதிராக ஏதாவது செஞ்சிட்டேனா, இப்படிலாம் நிறைய எண்ண அலைகள் வந்து ஓட ஆரம்பிக்கும். தயவு செய்து இது எதுக்குமே இடம் கொடுக்காதீங்க. கோபம் கூட ஃபஸ்ட்டு ஸ்டேஜுக்கு கூட நீங்கள் போகக்கூடாது, அதுதான் உண்மை. அது வந்து டைரெக்டாக ஒரு ஆள் உங்ககிட்ட சொன்னுன்னா அதை நீங்கள் ரியாக்ட் பண்ணுற விதம் வேறையாக இருக்கலாம். இவங்க டைரெக்டாக உங்கக்கிட்ட சொல்கிறதுக்கே தைரியம் இல்லாமல் எங்கேயோ போய் யாருக்கிட்டேயோ உங்களை பற்றி சொல்லும்போது ஃபஸ்ட்டு ஸ்டேஜுக்கே நம்ம போகவே கூடாதுங்க.
1: ஆனால் நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம அந்த சொல்லும்போது டக்குன்னு என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா, என்னை பற்றி சொன்னாங்களா அவங்க மட்டும் எப்படின்னு தெரியுமான்ற மாதிரி வார்த்தையை நம்ம விட்டுருவோம். ஸோ புறம் கூறுதல் இந்த விஷயத்தையும் கவனமா இருக்கும், நம்ம காதுக்கு வருதா அந்த இடத்துல நம்மளும் கூட வார்த்தையை விட்டுறக்கூடாது. அந்த புறம் கூறுதல நம்ம வந்து அந்த வார்த்தைகளை காதுக்கு எடுத்துட்டு போகாம அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா நம்ம இந்த அளவுக்கு எமோஷனும் ஆக மாட்டோம் இல்லையா.
2: கண்டிப்பா. இன்னொன்னு, நம்ம வாழ்க்கையில பாத்தீங்கன்னா எல்லாரையும் திருப்தி படுத்துற மாதிரி வாழ முடியாது. நம்மளுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை நம்ம பண்ணணும். இவங்க அதை பேசுறாங்கிறதுக்காக அதை நம்ம அதை பண்ணாம இருக்க கூடாது. ஏன், அது நல்ல விஷயமா இருந்துச்சுன்னா. அதான் நான் சொன்ன மாதிரி விமர்சனம் வந்து சில நேரம் நம்மளை யோசிக்க வைக்கும். ஒருவேளை நம்ம இது தப்பா தான் பண்ணிட்டோமோ அப்படின்னு நம்ம ரீகால் பண்ணும்போது சில இடத்துல தப்பே பண்ணியிருப்போம். அப்ப நம்மளுக்கு அதை திருத்திக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு
1: கிடைக்கும். ஆமா.
2: அதனால இந்த புறம் கூறுதலை வந்து புறக்கணிக்கிறதுக்கு தோழிகள் நிறைய டிப்ஸ் நம்ம கிட்ட கொடுத்துட்டு இருக்காங்க. சரி, நிகழ்ச்சியில இப்ப வந்துட்டு இருக்க மிஸ்டர் பாரத் படத்திலிருந்து பாடல், விளம்பரத்தை தொடர்ந்து பாடல், அதனை தொடர்ந்து நம்ம தோழிகள் கிட்ட பேசலாம்.

மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.

0: சௌக்கியமா?
1: ஆமாம்மா கண்ணு சௌக்கியம்தா.
0: என்னம்மா கண்ணு சௌக்கியமா?
1: ஆமாம்மா கண்ணு

0: நேரம் 12:32. ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி எஃப்எம் ரெயின்போ 102.6 கேட்டுட்ருக்கீங்க. இது ஸ்நேகிதியே நிகழ்ச்சி. இன்றைக்கு நிகழ்ச்சியில் பேசிகிட்ருக்கோம் புறம் குறுதலை புறக்கணிக்க கற்றுக்கொண்ட தருணம். இதை பற்றி நிறைய டிப்ஸ் வந்து தோழிகள் நம்மளுக்கு சொல்லிகிட்ருக்காங்க. இந்த மாதிரிலாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா புறம் குறுதல் அப்படின்னு ஒரு விஷயம் உங்கள் காதில் கூட கேட்காதுங்க அப்படின்னு நம்மளுக்கு பூஸ்டப் பண்ணுற மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லிகிட்ருக்காங்கல்ல ஜெமிமா.
1: கண்டிப்பாக அவங்க சொல்ல டிப்ஸ் ரொம்ப ஈஸியாகவும் இருக்குல்ல, இதெல்லாம் பண்ணிட்டு போய் எதுக்கு அதெல்லாம் யோசிச்சுட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்ருக்குறாங்க. அடுத்து தொழிலிட்ட பேசிடலாமா?
0: பேசிடலாம். வாங்க. வணக்கம்.
1: வணக்கம்.
2: வணக்கம் ஜெமிமா மேடம், மனசி மேடம், வணக்கம். நான் வாசுதேவன் வந்து ஆனந்தி பேசுறேன். நலமா இருக்கீங்களா?
1: நான் ஆனந்திமா நலமா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க?
2: ரொம்ப நல்லா இருக்கேன். நம்ம தான் புறம்பேச மாட்டோமே,
1: அதனால நலமா இருக்கிறேங்கிறீங்க.
2: நம்ம ஹெல்த் நல்லா இருக்கும்.
0: இல்ல, புறம்பேச கேட்கவும் மாட்டோமே அப்படி சொல்லுங்க.
2: அதேதான் கேட்கவும் மாட்டோம். அதுதானே என்ன பத்தி எல்லாரும் புறம்பேசுறாங்க, சேர மாட்டாங்க. அதான் நான் கவலைப்படுறது இல்லை, நம்ம நேர்மையா பாராட்டுறாங்க. அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இவங்க தனி யாரு கூட கூட்டு சேர மாட்டாங்க, தனி லாயக்கப்பட்டு வரமாட்டேன், சரிப்பட்டு வரமாட்டேன்னு அவங்ககிட்ட சொல்லிடுறேன். அதனால யாரு கூடயும் பேசுறது போற பேசுறது இல்ல. அதை பத்தி தான் அவங்க பேசுவாங்க. இவங்க எல்லாமே இவங்க வழி தனி வழி. அப்ப நான் மனசு நினைச்சுக்கணும், சிங்கம் சிங்கிளா தான் இருக்கும். அதுல என்னன்னா, இப்ப நாலு பேர் இருக்காங்கன்னா ஒருத்தர் எஞ்சு போயிட்டு அந்த மூணு பேர் பேசுறது, திருப்பி இன்னொருத்தர் எஞ்சு போயிட்டு ரெண்டு பேர் பேசுறது, திருப்பி ரெண்டு பேர்ல ஒண்ணு பிரிஞ்சுட்டா ஒண்ணு தனியா புலம்புது. ஆமா பெரிய இவ்வா அப்படி இப்படின்ட்டு தனியா புலம்புறது, இவ்வா பெரிய யோகியோ அப்படி இப்படின்னு பேசுறது நிறைய பார்த்தாச்சு வாழ்க்கையில. அதனால நாங்க

0: எப்பவுமே நான் அந்த இடத்துக்கே போறது இல்ல.
1: சூப்பர்மா,
2: நன்றிமா, நன்றி, ரொம்ப அருமையா சொன்னீங்க, நன்றி.
1: என்னன்னா அவங்க புறம் பேசுறாங்க அப்படின்னு தெரிஞ்சாலே நான் அந்த பக்கமே போக
2: மாட்டேன்.
1: நான் போகாததை பார்த்துதான் அவங்க புறமே பேசுவாங்க.
2: இருந்தாலும் பரவாயில்ல, நான் தனியாக இருந்தாலும் பரவாயில்ல, சிங்கிள் சிங்கிளாக இருக்கும் அப்படிங்கிற சொல்லிட்டு போயிருக்காங்கல்ல.
1: அது உண்மைதான். கேட்டிங்கன்னா எல்லாத்துக்கும் நம்ம பதில் சொல்லிட்டு இருக்கணும் அப்படிங்கறது அவசியமே இல்லை. சில நேரத்தில் மௌனம் கூட நம்மளுக்கு
2: ஒரு சிறந்த பதிலாக இருக்கும்ல.
1: அதனால அவங்க சொல்றது உண்மையிலே கரெக்ட் தாங்க. அடுத்த தோழி என்ன சொல்றான்னு கேட்கலாம். வாங்க, வணக்கம்.
3: ஹலோ,
2: வணக்கம்.
3: மேடம், சிவகாமி சேரன் மகாதேவில இருந்து
2: சொல்லுங்க. சிவகாமி அம்மா,
3: அதாவது நம்ம பேசுவாங்க, என்னை பத்தி பேசுறாங்கன்னா என் காதுக்கு படுற மாதிரியே அடுத்தவங்கிட்ட சொல்லி அப்படி போய் சொல்லு அப்படின்லாம் கூட சொல்லியிருக்காங்க மேடம். நான் வந்து சிவகாமி அப்படின்னாலே ஒரு இதுதான், அதான் சொன்னீங்கல்ல, பிரபலமா இருக்கணும். ஒண்ணு
2: என்ன பிராப்ளமா இருக்கணும், நான் பிரபலமா இருக்கேன்னு சொல்றீங்க.
3: அப்போ இவ இப்பதானே வந்தா, இவ்வளவு நாள் சென்னையில இருந்தா, நாம இந்த ஊர்ல இருக்கோம், இப்ப என்ன எல்லாம் இது பண்றது அப்படின்ட்டு அவ கூட தானே போனா. அது என் பையனை பார்த்துட்டு வேணும்னே சொல்லுவாங்க.
2: சொல்லாதீங்க.
3: அது அவங்களுக்குள்ள பேசுறாங்க. அப்ப நம்ம அந்த இடத்துல இருந்தா நம்ம பேரும் சேர்ந்துதானே வரும். நமக்கு தேவையில்ல அப்படின்னா நான் நவண்டுறது, அந்த இடத்த விட்டு ஒண்ணு நவண்டுறேன். அதாவது முடிஞ்சவரை பேசாதீங்க அப்படின்னு சொல்லுவேன். அவங்க பேசாதீங்கன்னு சொல்றத நம்ம சொல்றத அவங்க கேக்குற மாதிரி இருந்தா சொல்லுவேன். அப்படி இல்ல அப்படின்னா, அவங்க கேக்குற மாதிரி இல்ல அப்படின்னா நான் தள்ளி
2: வந்துடுவேன். நன்றிமா,
3: நான் யாரையும் பேச மாட்டேன். பேசுறவங்களுக்கு
1: ஒரு பெண் அப்படின்னு ஒரு விஷயத்துல நம்ம இருந்துட்டு இந்த புறம் கூறுதல யோசிக்கும் போது அதிக அளவுல வந்து நம்ம இத ஃபேஸ் பண்ணுவோம்
2: கண்டிப்பா. அதனால அதை ஃபேஸ் பண்றதுக்கு ஏத்த மாதிரி நம்ம வந்து ஸ்ட்ராங்கா ஆயிருப்போம். இதெல்லாம் என்ன பாத்துட்டோம்ல, இந்த மாதிரி தான் டீல் பண்ணணும் அப்படின்ற மாதிரி.
1: எப்பவுமே பாத்தீங்கன்னா கவலைகளும் கஷ்டங்களும் தான் நம்மளை வந்து பதப்படுத்தும். ஒரு விஷயத்த நம்ம வந்து ஃபேஸ் பண்ணும்போது ஒரு ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு புறம் கூறுதலாம் காதுல கேட்கும் போது இருக்க ரியாக்ஷன் இப்ப இருக்குதான்னு கேட்டீங்கன்னா இருக்காது. ஏன்னா அந்த புறம் கூறுதல் அவ்வளவு நம்மளை வந்து பண்படுத்தி இருக்கு அப்படின்னு எடுத்துக்கலாம். அதுதான் அவங்க சொல்றாங்க, தொடர்ந்து பேசிட்டே இருப்பாங்கங்க, முடிஞ்ச அளவு கேட்காம போவேன், இல்ல நிறுத்துங்கன்னு சொல்லி பார்ப்பேன், கேட்கலையா அந்த இடத்த விட்டு நடந்து வந்துருவேன். நிறைய தோழி இதுதான் சொல்றாங்க, இந்த இடத்துல இருக்க மாட்டோம் அப்படின்னு. நிறைய விஷயங்கள் நம்ம இதை பற்றி பேசலாம். இன்னும் தோழிகள் என்னெல்லாம் டிப்ஸ் நம்மளுக்கு தராங்க அப்படிங்கிறதையும் கேட்கலாம். இப்போ வந்துட்டுருக்கு கிரீடம் படத்துலேருந்து பாடல்.

0: நேரம் 12:43. சிநேகிதியை நிகழ்ச்சியில் பேசிகிட்டு இருக்கோம். புறம் கூறுதலை புறக்கணிக்க கற்றுக்கொண்ட தருணம் எப்படி அப்படின்னு தோழிகள் நிறைய டிப்ஸ் நம்மளுக்கு லைவில் தந்துட்டுருக்காங்க. அடுத்த தோழி யார் பேசுகிறாங்க, என்ன சொல்ல போகிறாங்கன்னு கேட்கலாம். வாங்க, வணக்கம்.
1: ஹலோ,
2: வணக்கம்.
0: வணக்கம்
1: பீமா.

0: நல்லா இருக்கும் பீமாமா, புன்னகையோட வந்தாச்சு.
1: பீமாமா ஒரு விஷயத்த சொல்லியே ஆகணும், அதாவது எந்த ஒரு விஷயமா இருந்தாலுமே அதை சந்தோஷமா ஹாப்பியா ஆரம்பிக்கிறது நீங்க ரொம்ப ஸ்பெஷல் தான். உங்க சிரிப்பு கேட்டோமே எங்களுக்கும் குஷி ஆயிடுது. சொல்லிடுங்க உங்களுடைய கருத்துக்களையும் சொல்லிடுங்க.
0: சூப்பர்மா.
1: சோ அவங்க வந்து என்ன சொன்னாலும் நான் வந்து இந்த மாதிரி
0: ஆமா
2: அதான் அதுதான் அவங்க நினைச்சுக்கிறாங்க தன் செல்வம் தன்னை என்னைக்குமே காத்துக்கணும் அப்படின்னு. ஆனா அந்த செல்வம் யாரையும் ஒண்ணுமே காக்காது. மரணம் வரும்போது நிச்சயமா நம்ம இறைவன் போகும்போது இறைவன் கேள்வி கிட்ட கேட்கும் போது அது எல்லாமே பட்டியல் போட்டு அல்ல காட்டுவான்.
1: கண்டிப்பா ரொம்ப அருமையா சொன்னீங்க பீமாமா.
0: என்னன்னா ஒரு பெண் வந்து முன்னேறும் போது நிறைய விதமான வந்து
1: விமர்சனங்கள் எதிர்படுவோம்ல, பாராட்டு பட்சத்துல விமர்சனங்கள் அதிகமா நம்ம எதிர்பார்த்திருப்போம்.
0: அதுவும் பார்த்தீங்கன்னா குறை சொல்கிற விமர்சனம் இந்த மாதிரி புறம் கூறுதலையும் நம்ம ஃபேஸ் பண்ணியிருப்போம். அப்போவே நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ஏதோ ஒரு பாதையில் நீங்கள் முன்னாடி போயிட்டுருக்கீங்க அப்படின்னு. ஏன்னா சும்மாவே உட்கார்ந்துருக்கிற யாரையாவது பற்றி யாராவது ஏதாச்சும் பேசுவாங்களா?
1: கண்டிப்பா சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அவங்க ஏற்கனவே சும்மா தானே இருக்கிறாங்க. புதுசா விஷயம் பண்ணும்போது தான் அவங்கள பத்தி விமர்சனங்கள் ஆரம்பிப்பாங்க இல்ல.
0: அதனால எல்லா தோழிகளுக்குமே என்ன சொல்றோம் அப்படின்னா, நீங்க வந்து ஒரு ஸ்டெப் முன்னாடி எடுத்து வச்சா 10 பேர் உங்களை பற்றி பேசுவாங்க. கண்டிப்பாக நீங்கள் அதை கண்டுக்கவே கண்டுக்காதீங்க. நீங்கள் என்ன செய்யணும் அப்படிங்கிறத முடிவு பண்ணது நீங்கள் மட்டும்தான். உங்களுக்குன்னு ஒரு ஒரு கடமைகள் இருக்கும், அதில் நீங்கள் சரியாக போயிட்டுருக்கீங்க அப்படின்னு உங்கள் மனசு உங்களுக்கு திருப்தியான ஒரு ஒரு சொல்யூஷன் நீங்கள் வந்து நல்லா தான் பண்ணிகிட்ருக்கீங்கன்னு சொல்லிச்சுனாலே நீங்கள் வந்து கரெக்டான பாதையில் போயிட்டுருக்கீங்கன்னு தான் அர்த்தம். அதனால் யாரும் இவங்க அப்படி சொன்னாங்க அவங்க அப்படி சொன்னாங்க இதனால் நான் இது பண்ணவா வேண்டாமா அப்படின்னு எந்த நல்ல காரியத்தையுமே தள்ளி போடாதீங்க. தோழிகள் இது பற்றி தான் சொல்லிட்டு இருக்காங்க.
1: இன்னொரு நேரத்தை நம்ம பேசிடலாம். இன்னொரு நேர் வந்துட்டாங்க நினைக்கிறேன். இணைப்பிலையும்
0: வணக்கம்.
1: வணக்கம்.
2: பரமக்குடியில
0: இருந்து
1: ராஜேஸ்வரி பேசுறேன். என்னவா இருக்குது, நீங்க எப்படி தவிர்ப்பீங்க புறம் கூறுதலை புறக்கணிக்க?
2: புறக்கணிக்கிறது வந்து நம்ம தூக்கி தட்டின மாதிரி கட்டிட்டு போயிடணுமா.
1: ஈஸியா சொல்லிட்டாங்கல்ல.
2: என்ன அவங்க அவங்க விமர்சனத்தை அவங்க சொல்றாங்க. நம்மளுக்கு என்ன நம்ம அதபடி கரெக்டா நம்ம நடக்கிறோமா? நம்ம குடும்பத்திலயும் வெளியிலயும் கரெக்டா இருக்கோமா? எதுக்கு நம்ம பயப்படணும்? யாருக்கு நம்ம எதுக்கு தலை வணங்கன்னு? புறம் பேசுறவங்க வந்து அவங்களோட செயல்களை விடவே மாட்டாங்கம்மா. ஒரு 4 பேர் வேடிக்கிட்டு இருப்பாங்க. வேடிக்கிறதுக்கு ஒருத்தர் உள்ள போயிட்டாங்க இங்கன்னு அவங்கள பத்தி பேச ஆரம்பிச்சிருவாங்க. அவங்க இந்த ஒருத்தவங்க நான் வீட்டுக்கு போயிட்டாரு அப்படின்னு போயிட்டாரு அவங்கள பத்தி பேச ஆரம்பிச்சிருவாங்க. அப்ப அவங்களோட இயல்பு நிலையிலிருந்து அவங்களுக்கு விலக மாட்டாங்க. நம்ம கவலைப்படுவானே வாழ்க்கை நம்ம வேலையில பாப்போம். விமர்சனங்கள் அதாவது யாரையுமே நம்ம பார்த்து விமர்சனங்களும் பண்ண வேணாம். ஏன்னா அவங்க அவங்களோட செயல்கள் அவங்களோட வாழ்க்கை ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சூழ்நிலையான வாழ்க்கை அமைச்சிருக்கும். அவங்களை பத்தி நம்ம பேசுறதுனால நம்மளுக்கு என்ன கிடைக்க போகுது? ஒரு சந்தோஷமும் கிடைக்காது. நம்மளோட சந்தோஷத்தை நம்ம கிட்டத்தான் இருக்கும், அவங்களோட சந்தோஷம் அவங்க கிட்டத்துல இருக்கு. அப்ப இடையில வந்து நம்ம எதையுமே புறம் பேசி, ஏன்னா புறம் பேசும்போது பல உயிர்களுக்கு கூட இப்ப பாதகம் ஏற்பட்டுருக்கு இல்லையா? அதனால புறம் பேசுறது தவிர்க்கணும்.

0: நேரடியா எதையுமே சொல்லலாம். அது கேட்கலைனாலும் அதை பத்தி சட்டை பண்ணாம ஊசியை தட்டின மாதிரி தட்டிட்டு போனோம்னா நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கும். நம்மளை யாரையுமே நம்மளை பார்த்து விமர்சனம் பண்ண மாட்டாங்க, இவங்க கெட்டவங்க வந்து முத்திரை குத்தவும் மாட்டாங்கம்மா.
1: நல்லதான், நன்றிம்மா, நன்றி,
0: நன்றிங்கம்மா.
1: ஸோ தூசியை தட்டுற மாதிரி தட்டிட்டு போயிருந்தா எதுக்கு இதெல்லாம் போட்டு யோசிச்சுக்கிட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க இல்லையா? அது ரொம்ப முக்கியமான ஒரு வாதியை ரொம்ப சிம்பிளாக முடிச்சுட்டு போயிட்டாங்க.
2: ஆனால் புறங்கூறுதல வந்து நம்ம எப்போவுமே பார்த்தீங்கன்னா காசிப் அப்படின்னு ஒரு விஷயத்த வந்து அது நம்ம வேலை செய்கிற இடத்துல இருக்கலாம், இல்லை வீட்டில் இருக்கலாம், உறவுகளுக்கிடையில் இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கூட சில சமயம் நம்ம அதை ஃபேஸ் பண்ணியிருப்போம். இதை வந்து நாம் வந்து நான் இதை தடுத்துருவேன் அப்படின்னா கண்டிப்பாக முடியாது. ஆனால் அந்த விஷயத்த நான் எடுத்துக்கணுமா எடுத்துக்கண்டாமா அப்படிங்கிறது நம்மளால முடியும். இதை நீங்கள் பண்ணலாம். நீங்கள் வந்து யாராச்சும் புறம் பேசிட்டாங்க அப்படின்னா அந்த விஷயம் உங்களுக்கு தேவையே இல்லைன்னா மைண்ட் ஒரு இடத்துல கூட அதை வந்து ஒரு நிமிஷம் கூட ஸ்டோர் பண்ண வேண்டாம், அதை பற்றி நினைக்க வேண்டாம். இப்படி நாம் புறம் தள்ளலாம். இப்போ நிகழ்ச்சியில் உங்களுக்காக பாடல் வந்துட்டு இருக்கு, தொடர்ந்து பாடலை கேட்டுட்டு நம்ம தோழிகள் கிட்ட பேசலாம். சொல்லாமலை திரைப்படத்துலேருந்து ஹரிஹரன் சித்ரா பாடியிருக்காங்க.

0: நிகழ்ச்சியில் நம்மோடு பேசுகிற தோழி. வாங்க, வணக்கம்.
1: ஹலோ,
0: வணக்கம்.
2: வணக்கம்,
1: நடுவே பேசுறேம்மா, தாளையப்பூர்லேருந்து.
0: சொல்லுங்க லலிதாம்மா.
1: நீங்கள் விஷயமா அந்தம்மா, கோமதியம்மாவா?
0: அவங்க வந்து ஜெமிமாமா.
2: ஜெமிமா செபாஸ்டியன் சொல்லுங்கம்மா. ஆனால் வந்துட்டு நான் வேற யாரோ கேட்குறாங்க போல அப்படின்னு நினச்சி என்ன தான் கேட்டிருக்காங்களே.
1: எனக்கு ஒரு அஞ்சாறு பேர் தான் ஞாபகம் இருக்கு.
2: ஆ,
1: அதனால
2: சொல்லுங்கம்மா.
0: சொல்லுங்கம்மா, சொல்லுங்க.
1: நாங்கள் நார்மல் பக்கம் இருந்தோம்மா.
2: ம்,
1: பெரிய காமௌண்டு.
2: ம்,
1: அது தாத்தாரா நல்ல பெரிய தாத்தாவா இருக்கும்.
2: ம்,
1: அங்கதான் எங்க பிள்ளையார் போயிட்டு போற போற வீட்டுக்கார வேலைக்கு போற போற அங்கதான் வந்து கும்பா அடிப்போம். சாப்பிட வச்ச எல்லாமே அங்கதாம்மா. அப்ப பக்கத்து வீட்டுல ஒரு வேதக்காரங்க இருந்தாங்க. அவர் வந்து நம்ம ஒருத்தன்டே இல்ல, அவரு ஜபம் கோயிலுக்கு போன பிறகு ஜபத்துல நீங்க என்ன பத்தி தான் எல்லாரும் பேசுறீங்க, நாங்க ஜபத்துல
2: கண்டுபிடிச்சிருக்கேன்
1: அப்படின்னு சண்டை போடாருமா.
2: நன்றி.
0: ஜிமிமா, இப்போ நம்ம நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. நாம இன்னைக்கு பேசின விஷயம் பார்த்தீங்கன்னா சாதாரணமாக தோணலாம், ஆனால் வந்து நிறைய பேருடைய வாழ்க்கையில் மௌனமாக நடந்துகிட்டே இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை பற்றி இன்னைக்கு பேசியிருக்கோம். அதனால என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, தோழிகளை யார் என்ன பேசுகிறாங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக நம்மளால் கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. ஆனால் அவங்க பேசுகிற வார்த்தைகளை நம்ம மனசில் போட்டுக்கணுமா வேண்டாமா, அதனால் நம்ம காயப்படணுமா வேண்டாமா அப்படிங்கிறத நம்மளால் முடிவு பண்ண முடியும். இல்லை ஜமிமா,
2: கண்டிப்பா. அதனால வந்து உங்க காதுகளுக்கு வந்து ஒரு கேட் போடுங்க. புறம் கூறுதல் வருதான் அந்த டைம்ல, இதை பத்தி சொல்ல வராங்களா நோ அப்படின்னு சொல்லி பழகுங்க. மத்தவங்கள பத்தி பேசுறதுக்கு உங்களுக்கு வந்து அவங்களே ஒரு டாபிக் எடுப்பாங்க, எமோஷனல் தூண்டி விட்டா கூட நீங்க அந்த இடத்துல ரொம்ப ஸ்ட்ராங்கா, நான் மத்தவங்கள பத்தி எதுவும் பேச போறதில்ல, நீங்களும் என்கிட்ட சொல்லாதீங்க தைரியமா சொல்லுங்க. இருந்தாலும் அவங்க நட்பு முறிஞ்சிருமோ, நம்மளை பத்தி எதுவும் நினைச்சிருவாங்களோ, நம்ம அந்த நாலு பேர்ல ஒருத்தவங்களாம் நம்ம ஒதுக்கி வச்சிருவாங்களோ, தனியா அனுப்போமோ, எதுவும் பயப்பட வேணாம் இல்லையா.
0: தொழில்களை வாழ்க்கை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஷார்ட்டானது, அதே மாதிரி அழகானது. அதை அடுத்தவங்க பேசுகிற பேச்சுக்காக நம்ம வந்து வேஸ்ட் பண்ணவே கூடாது. நம்மளை நேசிக்கிறவங்க, அன்பு செய்கிறவங்க, நம்மளை நம்புகிறவங்களுக்காக நாம் வந்து வாழலாம். அதை விட முக்கியமாக நம்மளுக்காக வாழணும். உங்கள் சிரிப்பை யாருக்காகவும் எந்த இடத்துலையும் விட்டு கொடுக்கவே செய்யாதீங்க. உங்களோட கனவுகளை உங்களுடைய விமர்சனத்திற்காக கைவிட்டுறாதீங்க. உங்களுடைய மதிப்பை வந்து மற்றவர்களோட வார்த்தைகளால் அளவிடாதீங்க. அது ஒருபோதும் முடியாதது. ஒரு முன்னேற்ற படியில் நீங்கள் போயிட்டுருக்கீங்கன்னா கண்டிப்பாக விமர்சனம், புறம் கூறுதல் இதெல்லாம் கண்டிப்பாக வந்து விழும், நம்ம காதில் விழும். சில சமயம் விழாமலே பின்னாடியே போயிட்டே இருக்கும். அதை பற்றி கண்டுக்கவே காதீங்க. பெண்களாகிய நம்ம வந்து ஒவ்வொரு இடத்துலையும் வந்து ஒரு படி முன்னாடி எடுத்து வைக்கணும் அப்படிங்கிறது மட்டும்தான் நம்ம மனசில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு நிகழ்ச்சியை நிறைவு செய்திருக்கிறோம். நிகழ்ச்சியில் இதுவரைக்கும் உங்க கூட பேசிட்டு இருந்தேன் நான், எஸ் லிசி ஜெகன், மற்றும்
2: நான் உங்கள் ஜெமிமா செபாஸ்டியன்.
0: நிகழ்ச்சியில் விளம்பரத்தை தொடர்ந்து பாடல் வந்துட்டு இருக்கு, பூவே உனக்காக திரைப்படத்திலிருந்து.
3: நேயர்களின் கவனத்திற்கு, NCERT விளம்பரதார நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை பிற்பகல் 3:30 முதல் 4 மணி வரை FM ரெயின்போ 102.6 MHz ஒலிபரப்பாகும். நேயர்கள் கேட்டு பயன்பெறுங்கள்.

0: 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நலம் தானா? நாள்தோறும் நலம் சொல்லும் நிகழ்ச்சி கண்களை காப்போம். குழந்தைகளின் கண்களில் ஏற்படும் பிரச்சனைகள் குறித்த ஆலோசனைகள் வழங்குபவர் கண் மருத்துவ நிபுணர் டாக்டர் ஃபாத்திமா அவர்கள்.
2: குழந்தைகள் கண் பிரச்சனை சொல்லும்போது இந்த கிட்ட பார்வை மயோப்பியா அதிகமாக இருக்கிறனால கண்கள் வலிக்கும், கண்களை ஏதோ பிடிச்சி இழுக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் சொல்லுவாங்க சில குழந்தைங்க. மாதக்கணக்காக தொடர்ந்து வரும்போது அந்த கண்கள் அதோட தசைகள் பாதிப்புக்குள்ளாகி கண்கள் வந்து மாறு கண்ணாக கூட திரும்பிடலாம். மாறு கண்ணுங்கிறது பிறவியிலே இருக்கிறது ஒரு டைப்பு. அது தவிர இந்த மாதிரி நடுவில் கூட மாறுகண் வரலாம். நடுவில் வர்ற மாறுகண் நிறைய காரணங்கள் இருக்குது. தலையில் மூளையில் உள்ள பிரச்சனைகள்னால அது மாதிரி ஏதாவது நரம்பு பிரச்சனைனால வரலாம். இப்போ அதிகமாக நம்ம இந்த கொரோனா பீரியடுக்கு அப்புறம் நம்ம பார்க்குறது அதிகமாக அக்கேர்டு ஸ்குவிண்ட்னு சொல்லுவோம், அந்த மாதிரியான மாறுகண் வர்றதுக்கு முக்கியமான காரணம் மொபைல் ஃபோனோட எக்ஸசிவ் யூசேஜாக தான் இருக்குது, இல்லைன்னா எக்ஸசிவ் நியர் ஒர்க். அது மொபைல் ஃபோனாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. சில குழந்தைங்க மணிக்கணக்காக எழுதிட்டு படிச்சுட்டு படம் வரைஞ்சிட்டு அப்படியே பக்கத்துலேயே ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி குழந்தைங்களுக்கும் இந்த மாறுகண் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. மாறுகண் வந்தால் நம்மளுக்கு எல்லாமே திடீர்னு ரெண்டு ரெண்டாக தெரிய ஆரம்பிச்சிடும். அப்போ குழந்தைங்களோட படிப்பு கூடுதலாகவே அஃபெக்ட் ஆகும். அப்போது அந்த மாதிரி வரும்போது நம்ம கண் மருத்துவமனை அணுகணும். அதுக்கு ட்ரீட்மெண்ட்னு பார்க்கும்போது அதுக்கு ஏதாவது கண் தசையில் இன்ஜெக்ஷன் ஊசி தேவைப்படும், இல்லை கொஞ்சம் இடைவெளி விட்டு நம்ம அறுவை சிகிச்சை செய்கிற மாதிரி இருக்கும். என்ன தான் ட்ரீட்மெண்ட் இருந்தாலும் அதை வந்து அந்த ட்ரீட்மெண்ட் எல்லாம் முடியறதுக்கு நிறைய நேரம் 6 மாதம் நம்ம வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி இருக்கும்போது அந்த டைமில் அவங்களுக்கு கூடுதலாக பிரச்சனைகள், அதாவது ரெண்டு பார்வையினால் இந்த கண் ஒரு சைடாக திரும்பி மாறுகண் ஆகிடுற காரணத்தினால ரெட்டை பார்வை வர்றதுனால அவங்களுக்கு டே டு டே வேலைகள் ரொம்ப சிரமத்துக்குள்ளாக வாய்ப்பு இருக்குது. படிப்பும் அஃபெக்ட் ஆக வாய்ப்பு இருக்குது. எல்லாருக்குமே தெரிய வேண்டிய விஷயம், மொபைல் ஃபோன்னால் மட்டும் இல்லை,

0: மற்ற எக்ஸசிவ் நியர் ஒர்க்னாலையும் இந்த ப்ராப்ளங்கள் எல்லாம் வரலாம். மொபைல் ஃபோனோட வேறு தீமைகள் அப்படின்னு சொல்லணும்னா சொல்லிகிட்டே போகலாம். முக்கியமாக தீமைகள் அப்படின்னு பார்த்தோன்னா கண் வந்து உலர்வாயிடுது. மொபைல் ஃபோன் அதிகமாக பார்க்குறவங்க கண்ணை சிமிட்டவே மாட்டாங்க, நீங்கள் அமைச்சிருந்தீங்கன்னா தெரியும். இல்லை டிவி அதிகமாக பார்த்தாலும் சரி, அந்த கண் பிளிங்க் ரேட்டுன்னு சொல்லுவோம், கண் இமைக்கும் நேரம், இமைக்கிற டைம்ஸ், எத்தனை டைம் ஒரு நிமிஷத்துக்கு இமைக்குது அப்படின்னு பார்த்தா, உதாரணமாக நார்மலாக வந்து 12 to 15 தடவை ஒரு நிமிஷத்துக்கு கண் இமைச்சாங்கன்னா, இந்த மாதிரி டிவியோ மொபைல் ஃபோனோ பார்க்குற குழந்தைங்க கண் திமிட்டாமல் பார்த்துட்டே இருப்பாங்க. ஏன்னா அதில் உள்ள ஈடுபாடு அந்த அட்ராக்ஷனோட காரணத்தினால, அதனால் அவங்களுக்கு கண்ணீர் வந்து குறைஞ்சிரும், கண் உலர்வு தன்மை ஆயிரும், ட்ரை ஐஸ் ஆகும். அதனால் வரக்கூடிய பிரச்சனைகள், தொந்தரவு, ஒரு மாதிரி உறுத்துறது, கண்ணை தேய்க்கிறது, அது நிறைய தொந்தரவுகள் ஏற்படுத்தும். மொபைல் ஃபோனில் வரக்கூடிய ப்ராப்ளம், கம்ப்யூட்டர் விஷன் சின்ட்ரோம்னு சொல்லுவோம். ஈவன் பெரியவங்களுக்கும் ட்ரைனஸ் ஆஃப் ஐஸ் வரலாம். நான் சொன்ன இந்த எக்ஸசிவ் நியர் ஒர்க் பெரியவங்களுக்கும் பொருந்தும், அவங்களுமே வந்திருக்காங்க இந்த மாதிரி அதிகப்படியாக மொபைல் ஃபோன் பார்த்து திடீர்னு மார்கன் ஆகி நிறைய பேர் இப்போ பர்டிகுலராக 2020 அப்புறம் அதிகமாக வர்றாங்க, கொரோனா காலத்துக்கு அப்புறம்.
1: நலம் தானா, நாள்தோறும் நலம் சொல்லும் நிகழ்ச்சி. கண்களை காப்போம். குழந்தைகளின் கண்களில் ஏற்படும் பிரச்சனைகள் குறித்த ஆலோசனைகள் கேட்டீர்கள். வழங்கியவர் கண் மருத்துவ நிபுணர் டாக்டர் ஃபாத்திமா அவர்கள்.

0: தாய்ப்பால் வாரம் தலை சிறந்த அமுது தாய்ப்பால் அமுது. குழந்தைகளின் ஆரோக்கியத்திற்கு உகந்த தாய்ப்பாலின் முக்கியத்துவம் குறித்து ஆலோசனை வழங்குகிறார் குழந்தைகள் நல மருத்துவ நிபுணர் டாக்டர் அஜய் பிரகாஷ் அவர்கள்.
1: ஃபஸ்ட்டு டூ டேஸ் கொலஸ்ட்ரம் சீம்பால் மட்டும்தான் வரும். சீம்பால் அப்படிங்கிறது வந்து மேக்ஸிமம் ஒரு ஃபியூ எம்எல் தான் இருக்கும், லைக் 2 to 5 ml அந்த மாதிரி தான். பேபியோட வயிறு கெப்பாசிட்டியுமே அவ்வளோதான். ஸோ அந்த ஃபியூ எம்எல்ஏ பேபியோட தாகத்தையும் பேபிக்கு தேவையான எல்லா விதமான நியூட்ரிஷனையும் கொடுக்குற அளவுக்கு போதுமானதாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு 2 days அப்புறம் குழந்தையோட வயிறும் கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் ஆகிடும், மில்க் செக்ரீஷனும் இம்ப்ரூவ் ஆகும். ஆனால் ஃபஸ்ட்டு 2 days மதர் வந்து எவ்வளோ ஃப்ரீக்வெண்ட்டாக எவ்வளோ நேரம் ஃபீடிங் அந்த பேபிக்கு கொடுக்குறாங்க அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். குழந்தை மதரோட வயிற்றில் இருக்கும்போது பேபிக்கு எந்த விதமான சப்ளையுமே தேவையில்லை ஃபார் நியூட்ரிஷன். ஸோ மதர் தொப்புள் கொடி வழியாக போய்கிட்டே இருக்கும். ஸோ அந்த பேபி வந்து பிறந்ததுக்கப்புறம் இமீடியட்டாக அந்த சுகர் எல்லாமே நியூட்ரிஷன் எல்லாமே கட் ஆகிடுது. ஸோ பேபியே தன்னால் எடுத்தால் தான் பேபி வந்து சஸ்டெயின் ஆக முடியும். ஸோ இனிஷியல் ஃபியூ டேஸில் பேபிக்கு வந்து லிவர் அந்தளவுக்கு மெச்சோர்டாக இருக்காது, கிட்னிஸ் எல்லாமே ஃபங்க்ஷன் ஆக ஆரம்பிக்கிறதுக்கே வந்து ஒரு 2 days வரைக்கும் டைம் எடுக்கும். ஸோ இந்த பீரியடில் பேபி லிவர் மெச்சூரிட்டி இல்லைங்கும் போது சுகர் ஸ்டோரேஜும் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்காது. ஸோ இந்த பேபிஸ் வந்து ஈஸியாக அவங்களுக்கு சுகர் குறைஞ்சிரும். ஸோ அதனால தான் பேபி பிறந்ததுமே ஹாஸ்பிட்டல்ஸில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, வித்தின் எவ்ரி 2 hours, 3 hours ஒன்ஸ் வந்து ஃபீடிங் கொடுத்துக்கிட்டே இருங்க அப்படிங்கிறத அட்வைஸ் பண்ணுவாங்க. ஏன்னா இந்த பேபிஸ்க்கு வந்து ஈஸியாக சுகர் ட்ராப் ஆகும். ஃபஸ்ட்டு 2 days பேபி கொஞ்சம் எக்ஸஸாக தூங்குற மாதிரியும் இருக்கும். ஸோ இந்த டைமில் சுகர்னால் பேபி தூங்குறாங்களா இல்லை நார்மலாக தூங்குறாங்களாங்கிறதையும் ஐடென்டிஃபை பண்ண முடியாது. யூரின் அவுட்புட்டும் ஃபஸ்ட்டு 2 days கம்மியாக தான் இருக்கும். ஸோ இதை வச்சு நம்ம பேபியை பார்த்து அடிக்குவேட்டாக ஃபீடிங் கிடைக்குதாங்கிறத நம்மளால் 100% மேக் ஷூர் பண்ண முடியாது. அதனால் இனிஷியல் 2 to 3 hours ஃபீடிங் கொடுக்கணும். அதுக்கு மேலே ஒன்ஸ் பேபி அண்ட் மதர் நல்ல கான்ஃபிடென்ட் ஆகிட்டாங்க அப்படின்னு சொன்னால் தென் பேபியோட டிமாண்டுக்கு ஏற்ற மாதிரி கொடுத்தா போதும். ஸோ சில மதர்ஸ் வந்து நம்ம பார்க்குறோம் ஒரு 7 months வருவாங்க, பேபிக்கு வந்து 2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை நான் ஃபீட் கொடுத்துட்டே இருக்கிறேன், நைட்டு தூங்கிட்டு இருக்கிற பேபியை 2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை எழுப்பி ஃபீடிங் கொடுக்குறது. ஸோ இதெல்லாம் ஏன்னா பர்த் டைமில் சொன்னாங்க 2 மணி நேரத்தில் ஒரு தடவை ஃபீடிங் கொடுக்கணும் அப்படின்னு. ஸோ அது எல்லாமே பேபியோட ஏஜ் ஆக ஆக அந்த டியூரேஷன் ஆஃப் ஃபீடிங், ஒரு டைம் பால் எடுக்கும்போது முதல்ல 20 நிமிஷம் 1/2 மணி நேரம் எடுக்கிற பேபி ஒரு 2 months, 3 months ஆனதும் 10 minutes வயிறு நிறைஞ்சிரும். அண்ட் வயிறு கெப்பாசிட்டியும் அதிகமாக இருக்கும், சுகரும் பேபியால் நிறைய நேரம் மெயின்டைன் பண்ண முடியும். ஸோ அதனால் ஃபீடிங் டியூரேஷன் நைட்லாம் சில டைம் 6 hours தூங்குறாங்க பயமாக இருக்குது அப்படின்னு நிறைய மதர்ஸ் சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் நம்ம பேபியோட ஏஜ் இன்க்ரீஸ் ஆகும்போது நம்ம வெயிட் பண்ணி கொடுக்கலாம், டிமாண்ட் ஃபீடிங் கொடுத்தா. தேன் அந்த மாதிரி எதுவுமே பண்ணக்கூடாது, எல்லாமே டேஞ்சரஸ். அதாவது ஐடியா

0: திங் எக்ஸ்க்ளூசிவ் ப்ரெஸ்ட் ஃபீடிங்னா என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு சொட்டு தண்ணி கூட பேபி வாயில் படக்கூடாது 6 மந்த்ஸ் வரை. ஸோ இதுதான் ஐடியல் இது. ஸோ மதருக்கு வந்து அந்த கரெக்ட் லாச்சிங் பொசிஷன் வந்து நம்ம டீச் பண்ணணும். ஸோ அதுதான் முக்கியமான விஷயம்.
1: உலக தாய்ப்பால் வாரம், தலை சிறந்த அமுது தாய்ப்பால் அமுது. குழந்தைகளின் ஆரோக்கியத்திற்கு உகந்த தாய்ப்பாலின் முக்கியத்துவம் குறித்து ஆலோசனை வழங்கியவர் குழந்தைகள் நல மருத்துவ நிபுணர் டாக்டர் அஜய் பிரகாஷ் அவர்கள்.

மதிய வணக்கம் நேர்களை, நேரம் ஒரு மணி 10 நிமிடம். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி எஃப்எம் ரெயின்போ 102.6 கேட்டுட்டு இருக்கீங்க. இது நலம் தானா நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில இன்னைக்கு நாம தெரிஞ்சுக்க இருக்கிறோம், ஆரோக்கிய வாழ்க்கைக்கு தூக்கத்தின் அவசியம். இதை பற்றி உங்களுக்கு சொல்றதுக்காக காற்றலைகள் இணைந்திருக்கிறேன். நான் எஸ் லிசி ஜெகன். வில்லியம் ஷேக்ஸ்பியர் இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கவலைகளை விட்டுட்டு நம்ம மனசை திருப்பவும் புத்துணர்வாக்குற மருந்து தான் தூக்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு நேரமே கிடைக்கலங்க, இன்னும் ஒரு எபிசோட் பார்த்துட்டு தூங்குறேனே. வேலையை முடிச்சுட்டு படுக்கிறதுக்குள்ளால 1 மணி ஆயிடுச்சு. இந்த மாதிரி வாக்கியங்களை நம்ம அடிக்கடி இப்போ காதில் கேட்டுட்ருக்கோம் இல்லையா? இப்படி சொல்லாதவங்க இப்போ ரொம்ப குறைவு அப்படின்னு தான் சொல்லணும். ஆனால் நம்ம உடம்பு மட்டும் அமைதியாக நம்மளை பார்த்து ஒரு கேள்வி கேட்கும் பாருங்கள், எப்பப்பா எனக்கு ஓய்வு தருவ அப்படின்னு. அந்த கேள்விக்கான பதில் தான் நாம் வந்து நம்ம உடம்புக்கு கொடுக்குற ரெஸ்ட், தூக்கம், ஓய்வு இதெல்லாம் சேர்த்து நம்மளுக்கு ஆரோக்கியமாக திரும்ப கிடைக்கும். இந்த தூக்கம் நம்மளுக்கு என்னெல்லாம் ஆரோக்கிய பலன்களை தருது அப்படின்னு இன்னைக்கு நிகழ்ச்சியில் தெரிஞ்சுக்க இருக்கிறோம். கூடவே சூப்பரான பழைய நினைவுகளை அள்ளித்தர்ற பாடல்களையும் கேட்க இருக்கிறோம். நிகழ்ச்சியில் முதல் பாடல் உங்களுக்காக வீர திருமகன் திரைப்படத்திலிருந்து பி.பி. ஸ்ரீனிவாஸ், எஸ். ஜானகி பாடிய பாடல்.

நேரம் 1:15. நலம் தரா நிகழ்ச்சியில் இன்னைக்கு ஆரோக்கிய வாழ்க்கைக்கு தூக்கத்தின் அவசியம் பற்றி தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். தூக்கம் அப்படின்னா என்ன? பல பேருக்கு தூக்கம் அப்படின்னா கண்களை அப்படியே மூடிட்டு படுத்துருக்குறது தான் அப்படின்னு தோணும். ஆனால் உண்மையில் தூங்கும்போது தான் நம்ம உடம்பு முழுக்க பார்த்திங்கன்னா ரிப்பேர் வேலை நடக்குது. நம்ம செல்கள் புதுப்பிக்கப்படுது. மூளை பார்த்திங்கன்னா நாள் முழுக்க நம்ம என்னெல்லாம் தகவல்களை சேமித்தோமோ அதெல்லாம் அப்படியே ஒழுங்குபடுத்துது. இதயம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் மெதுவாக ஓய்வோடு துடிக்க ஆரம்பிக்குது. நோய் எதிர்ப்பு சக்தி வந்து இன்னும் ஸ்ட்ராங் ஆகுது. இதனால் தான் டாக்டர்ஸ் கிட்டே நம்ம போகும்போது சொல்லுவாங்க, தூக்கம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு மருந்து, மெடிசன் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம கேட்டிருப்போம் இல்லையா, இந்த வேலைகள் எல்லாமே தூங்கும்போது நடக்குது. இதனால் தூக்கம் அப்படின்னா அப்போ நம்ம உடம்புக்கு இவ்வளோ நன்மைகளை தரக்கூடிய தூக்கம் எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறத நாம் புரிஞ்சுக்கணும். இப்போ நிகழ்ச்சியில் உங்களுக்காக வந்துட்டுருக்கு ஆலய மணி திரைப்படத்திலேருந்து எஸ் ஜானகி குரலில் பாடல்.

0: உங்க மூட்டு வலிக்கு முழுமையான நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில். ரோபோட்டிக் மூலம் துல்லியமான சிகிச்சை பெற ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை. இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
1: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால்புதூர், நாகர்கோவில்.

0: நாய் ஒன்றும் செய்யாது.
1: இப்படி எல்லா தருணங்களிலும் உங்கள் இதயத்தை இதமாக குளிர வைப்பது நமது ஆகாஷ்வாணி நெல்லை பண்பலை 102.6.

நிலம் தன நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கோம். நேரம் 1:21 ஆயிட்டுருக்கு. இன்றைக்கி நிகழ்ச்சியில் நாம் வந்து தூக்கம், ஆரோக்கிய வாழ்க்கைக்கு தூக்கத்தோட அவசியம், இதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். தாமஸ் டெக்கர் அவர்கள் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஆரோக்கியத்தையும் நம்ம உடலையும் இணைக்கிற தங்கச் சங்கிலி தான் தூக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு சின்ன கற்பனை செஞ்சு பார்ப்போமா, நீங்கள் வந்து டெய்லி யூஸ் பண்ணுற இந்த மொபைலை வந்து சார்ஜ் போடாமல் தொடர்ந்து உங்களால் பயன்படுத்த முடியுமா? முடியாதுல்ல. அதே மாதிரி தாங்க நம்ம உடம்பும் தூக்கம் தான் நம்ம உடலோட சார்ஜர். சார்ஜ் இல்லாத ஒரு மொபைல் எப்படி ரொம்ப ஸ்லோவாக வேலை செய்யுமோ, அதே மாதிரி தான் தூக்கம் அப்படின்னு ஒன்று நம்மளுக்கு சரியாக கிடைக்கல அப்படின்னா, நம்ம உடம்பும் எல்லா வேலைகளையும் அப்படியே கொஞ்சம் மெது மெதுவாக செய்ய ஆரம்பிக்கும். சரிங்க, எவ்வளோ நேரம் தான் தூங்கணும்? சரியான, நான் டெய்லி தான் தூங்குகிறேன், ஆனால் கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருந்த மாதிரி இருக்குது, எவ்வளோ நேரம் தூங்கணும் அப்படின்னு கேட்குறீங்களா? எவ்வளோ நேரம் அப்படிங்கிறத வரப்போகிற பாடலுக்கு அப்புறமா தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்காக வந்துட்டுருக்கு ஆடிப்பெருக்கு திரைப்படத்திலேருந்து பாடல்.

மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.

நேரம் 1:27. நலம் தானா நிகழ்ச்சியில் இன்றைக்கி ஆரோக்கிய வாழ்க்கைக்கு தூக்கத்தின் அவசியம் பற்றி தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். எவ்வளோ நேரம் தூங்கணும் அப்படின்னு கேட்டோம் இல்லையா? குழந்தைகள் பார்த்திங்கன்னா 9-12 மணி நேரம் வரைக்கும் தூங்கலாம். டீனேஜ் குழந்தைகள் 8-10 மணி நேரம் வரைக்கும், பெரியவங்க வந்து 7-9 மணி நேரம் வரைக்கும், குறைஞ்சது 7 மணி நேரம் வயசானவங்க தூங்கணும். நாம் தினமும் 4 மணி நேரம் தான் தூங்குவேன், ஆனால் நான் நல்லா தானே இருக்கேன் அப்படின்னு சிலர் வந்து பெருமையாக சொல்லுவாங்க. ஆனால் நம்ம உடம்பு அதற்கான கணக்கை மெதுவாக வச்சுட்டே தான் இருக்கும். ரியாக்ட் பண்ண வேண்டிய இடத்துல ரியாக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நாம் சுதாரிக்கிறது அப்படிங்கிறது தேவையான ஒன்று. சரி, தூக்கம் வந்து இந்த அளவுகள்லேருந்து குறையும் போது என்னெல்லாம் நடக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம். இப்போ நிகழ்ச்சியில் உங்களுக்காக பாடல் வந்துட்ருக்கு, பெற்ற மகனை விற்ற அன்னை திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டுகிட்டே இணைஞ்சிருங்க.

0: மாமா என்னாச்சு?
1: மூட்டு வலி தாங்க முடியலம்மா, ஆபரேஷன் பண்ணனும் சொல்றாங்க.
0: அப்ப உடனே நம்ம ஸ்ரீனிவாச மருத்துவமனைக்கு போகலாம். குறைந்த கட்டணத்துல ரோபோட்டிக் மூலமா துல்லியமான முறையில மூட்டு மாற்றுக்கான சிகிச்சை கொடுக்கறாங்க. ஒரே நாளே நீங்க நடந்துடலாம்னா பாருங்களேன்.
2: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
3: இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.

ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி எஃப்எம் ரெயின்போ 102.6 கேட்டுட்ருக்கீங்க. நேரம் 1:32 ஆயிட்டுருக்கு. நலம்தானா நிகழ்ச்சியில் ஆரோக்கிய வாழ்க்கைக்கு தூக்கத்தோட அவசியம் பற்றி தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். தூக்கம் குறைஞ்சிச்சு அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னா, அடுத்த நாள் முந்தின நாள் நீங்கள் சரியாக தூங்கலை அப்படின்னா அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா ரொம்ப டயர்டாக இருக்கும். அப்புறம் கண்ணெல்லாம் அப்படி எரிஞ்சிக்கிட்டு இருக்கும். நம்மளால் எந்த ஒரு விஷயத்தையுமே ஃபோக்கஸ் பண்ண முடியாது. கான்சன்ட்ரேஷன் அப்படிங்கிறது நம்மக்கிட்டே இருந்து மிஸ் ஆகும். கவனக்குறைவு அப்படின்னு ஒன்று நம்மக்கிட்டே உட்காந்துக்கும். அதே மாதிரி மறந்து போகிறது, சில விஷயங்களை மறக்கும். இதை செய்யணும்னு நினச்சிருப்போம், முந்தின நாள் சரியாக தூங்காமல் ஒரு ஃபோக்கஸாக நம்மளால் ஒரு விஷயத்தை பண்ண முடியாது. லைட்டாக தலைவலிச்ச மாதிரி இருக்கும். இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஆரம்ப கால அறிகுறிகள். நீங்கள் அதுவே இந்த தூக்கம் இன்மை அப்படின்னு ஒரு விஷயம் நிறைய நாள் கண்டினியூ ஆகிக்கிட்டே இருந்துச்சு அப்படின்னா இன்னும் பல வகையான பின்விளைவுகளை நாம் பார்க்க முடியும். உடல் பருமன், இரத்த அழுத்தம், இதய நோய், மன அழுத்தம், நோய் எதிர்ப்பு சக்தி குறைதல், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள், நிறைய பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதுக்கெல்லாம் அடிப்படை நம்ம நல்லா தூங்குற ஒரு விஷயம்தான். இது நம்மளால் பண்ண முடியும். அதனால் கண்டிப்பாக தூக்கம் அப்படின்னு

ஒரு விஷயத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க, சரியான நேரத்துக்கு தூங்கி சரியான நேரத்துக்கு எழும்புங்க. இப்போ நிகழ்ச்சியில் உங்களுக்காக பாடல் வந்துட்டுருக்கு, அன்னை திரைப்படத்துலேருந்து பி. சுஷீலா பாடியிருக்காங்க.

0: இப்படித்தான் ஒரு நாள் காலையில எந்திரிச்சு போய் இந்த பக்கம் பார்த்தா
1: மேகம் பூவாய் தூவும்.
0: என்னடா இந்த பக்கம் ஒரே தூரலா இருக்குன்னு அந்த பக்கம் பார்த்தா
1: இதுவரை இல்லாத உணர்வு இது இதயத்தை.
0: இது இந்த பக்கமா போனா தூருது, அந்த பக்கமா போனா துண்டாக்குதுன்னு பின்பக்கமா போனா
2: உங்க பொன்னான கைகள் புண்ணாகலாமா, உதவிக்கு வரலாமா, சம்மதம் வருமா?
0: என்ன எந்த பக்கம் பார்த்தாலும் ஒரே பாட்டா இருக்கு.
3: இசைமலைனா அப்படித்தான் இருக்கும்.
0: என்ன இசைமலையா?
4: ஆமா, நம்ம நெல்லை பண்பலைனாலே எப்பவும் இசைமலை தானே.
0: ஓஹோ, அப்போ எப்போதும் கேளுங்க.
3: இது 102.6.
5: நலம் தானா நிகழ்ச்சியில் ஆரோக்கிய வாழ்க்கைக்கு தூக்கத்தோட அவசியம் பற்றி தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். தூக்கம் அப்படின்னா எல்லாருக்குமே தேவையான ஒன்று, அது சின்ன பிள்ளைங்க தொடங்கி வயசானவங்க வரைக்கும். அதே மாதிரி படிக்கிற மாணவர்களுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியம். சில பேர் என்ன நினைப்பாங்க அப்படின்னா, இரவு முழுக்க நம்ம கண்விழித்து படித்தோம் அப்படின்னா

உங்களுக்கு நிறைய மார்க் வரும் அப்படின்னு. கண்டிப்பாக அது தப்புங்க. தூங்குகிற நேரத்தில் நீங்கள் தூங்கிக்கிட்டு படிக்கிற நேரத்தில் படிக்கணும். தூங்கும்போது தான் நீங்கள் படித்தது பார்த்திங்கன்னா உங்களோட மெமரியில் வந்து அப்படியே பதியும். இதனால தான் நல்ல தூக்கம் அப்படிங்கிறது உங்கள் ஞாபக சக்திக்கும் ஹெல்ப் பண்ணும். அதே மாதிரி வேலைக்கு போகிறவங்க காலையில் தூங்கி எழுந்ததும் ஒரு டயர்டாக இருந்துகிட்டே இருக்கும். ஆஃபீஸில் போய் உட்கார்ந்தாலும் நம்ம வேலையில் நம்மளால் கவனம் செலுத்த முடியாத மாதிரி ஒரு கொட்டாவி வரும் பாருங்கள். ஒரு காஃபி குடித்தாதான் நம்ம வேலையை கண்டினியூ பண்ண முடியும் அப்படின்னா உங்கள் உடம்பு உங்கள் கிட்டே ஒன்றே ஒன்று சொல்ல விரும்புது, எனக்கு தூக்கம் வேணும் அப்படின்னு. அது சொல்கிறதுக்கு முன்னாடியே நம்ம அதை ப்ராப்பராக டெய்லி கொடுக்க வேண்டிய தூக்கத்தை நம்ம உடம்புக்கு கொடுத்துட்ருந்தோம் அப்படின்னா நம்ம வேலைகளை செய்கிறதுக்கும் அது எந்த தடங்களும் தராது. நேர்களை நிகழ்ச்சியில் இப்போ உங்களுக்காக பாடல் வந்துட்டுருக்கு. வெள்ளி விழா திரைப்படத்திலேருந்து கண்ணதாசன் வரிகளுக்கு வி. குமார் இசையில் எல்லாரும் ஈஸ்வரி பாடியிருக்காங்க.

0: 3:30 to 4:00 வரை எஃப்எம் ரெயின்போ 102.6 MHz ஒலிபரப்பாகும். நேயர்கள் கேட்டு பயன்பெறுங்கள்.
1: வெளிப்பாடாய் இனிய நினைவுகளை மீட்டு தரும் நண்பனாய் நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
2: ஆரோக்கிய வாழ்க்கைக்கு தூக்கத்தோட அவசியம் பற்றி தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். நலம் தானா நிகழ்ச்சியில் நேரம் 1:45 ஆயிட்டுருக்கு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, நல்ல தூக்கம் தூங்கணும் அப்படிங்கிறது ஒவ்வொருவருடைய விருப்பம் தான். ஆனால் சில சமயங்களில் பார்த்தீங்கன்னா நாமளே நினச்சாலும் தூக்கம் வராது. அந்த தூக்கத்தை வந்து ப்ராப்பராக அந்த டைமில் கொண்டு வரணும்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். பார்த்தீங்கன்னா, இரவு நிறைய நேரம் கண் விழித்து இருக்கக்கூடாது. சீக்கிரமாக தூங்கி அதிகாலையிலும் சீக்கிரமாக எழும்புறது அப்படிங்கிறது ஒரு நல்ல ஆரோக்கியமான விஷயம். ஒவ்வொரு நாளுமே ஒரே நேரத்தில் நம்ம தூங்க ட்ரை பண்ணணும். ஒரு நாள் 9 மணிக்கு தூங்கிட்டு இன்னொரு நாள் 11 மணிக்கு தூங்குனீங்கன்னா அந்த தூக்கமே கன்ஃபியூஸ் ஆகும். என்னடா இன்னுமே நம்மளுக்கு ரெஸ்ட்டு தராமல் அப்படியே ஓடிக்கிட்டே இருக்காங்களே, எப்போ தான் நம்மளுக்கு ஓய்வு கிடைக்கும் அப்படின்னு நம்ம உடம்பு எதிர்பார்க்க ஆரம்பிக்கும். அதனால் ஒவ்வொரு நாளும் ஒரே டைமில் தூங்குறது அப்படிங்கிறது முக்கியமான ஒன்று. தூங்குறதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா இந்த மொபைல், டிவி இதெல்லாம் வந்து கொஞ்சம் தூரமாக தூக்கி வச்சுருங்க. ஏன்னா நம்ம வந்து ப்ரிப்பேர் ஆகிறோம், தயாராகிறோம் தூங்க போகிறதுக்கு. நம்ம மனசை தயார்படுத்துகிறோம். நிம்மதியான ஒரு தூக்கம் வேணும்னா கண்டிப்பாக இதை நீங்கள் பண்ணுங்கள். அதே மாதிரி இரவு சாப்பாடு அப்படிங்கிறது ரொம்ப லைட்டாக இருக்கட்டும். அதுவும் தூங்கிறதுக்கு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, மாலையில் கொஞ்ச நேரம் உங்களை பிரிஸ்காக வச்சுக்கிற மாதிரி ஒரு வாக்கிங் இந்த மாதிரி எக்ஸசைஸ் பண்ணிவிட்டு அந்த மாலையிலேருந்தே நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது தூக்கம் ஸ்மூத்தாக இருக்கும். இன்னும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, நம்ம படுக்கிற அந்த படுக்கை அறை வந்து எப்பவும் அமைதியாக நல்ல காற்றோட்டத்தோட சுத்தமாக வச்சுருக்கணும். அது ரொம்ப முக்கியம். இதெல்லாம் நம்மளை சுற்றி இருக்கும்போது நாம் செய்கிற செயல்களும் தூக்கத்துக்கு வரவேற்பு கொடுக்குற மாதிரி நம்மளோட ஆக்டிவிட்டீஸும் அமையும் போது ஒரு நல்ல தூக்கம் நம்மளுக்கு கிடைக்கும். நிகழ்ச்சியில் இப்போ உங்களுக்காக பாடல் வந்துட்டுருக்கு. கற்பகம் திரைப்படத்திலிருந்து விளம்பரத்தை தொடர்ந்து பாடல் கேட்கலாம்.
3: உங்க மூட்டு வலிக்கு முழுமையான நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில் ரோபோட்டிக் மூலம் துல்லியமான சிகிச்சை பெற ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை. இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
4: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, பேரேகால்புதூர், நாகர்கோவில்.

ஆரோக்கிய வாழ்க்கைக்கு தூக்கத்தோட அவசியம் பற்றி தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். நேரம் 1:51 ஆயிட்டு இருக்கு. நலம் தானா நிகழ்ச்சியில் அடுத்ததா என்ன அப்படின்னா, இன்னையிலேருந்து நாம ஒரு சேலஞ்ச் பண்ண போகிறோங்க. என்ன அப்படின்னா, ஒரு வாரம் ஒரே நேரத்தில் சீக்கிரமாக தூங்க போயிருங்க. அதனால் அடுத்த நாள் பார்த்திங்கன்னா உங்களால் ஃப்ரெஷ்ஷாக தூங்கி எழும்ப முடியும். அதோட ரொம்ப உற்சாகமாக உங்களோட வேலைகளை பண்ண முடியும். எழுந்ததுமே நீங்கள் வந்து இந்த மொபைலை எடுத்து பார்க்காதீங்க. அமைதியான ஒரு புன்னகையோடு அந்த நாளை ஸ்டார்ட் பண்ணுங்கள். காலையில் வரக்கூடிய அந்த சூரிய ஒளியில் விட்டமின் டி இருக்குதுங்க. அதனால் ஒரு 10 நிமிஷம் அந்த இளம் வெயில் நம்ம உடம்பில் படுற மாதிரி நீங்கள் வந்து சின்னதாக வாக்கிங் போகலாம், இல்லை சூரிய ஒளியில் உட்கார்ந்து கூட இருக்கலாம், யோகா இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணலாம். அதனால் எக்ஸசைஸ் அப்படின்னு ஒன்று, நாம் ஹெல்த்தியாக இருக்கணும்னா நம்மளுக்கு தேவை இல்லையா, அதனால் அதையும் ஃபாலோ பண்ணுங்கள். இந்த ஒரு வாரம் நீங்கள் இதை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னாலே உங்கள் உடம்பு நல்ல வகையான மாற்றங்களை உணர ஆரம்பிக்கும். அதுவே உங்களுக்கு பிடிச்சும் போகும். நம்ம ஹெல்த்தியான ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணும்போது உண்மையிலே இது நல்லா இருக்கல, இதை தொடர்ந்து ஃபாலோ பண்ணலாம்ல அப்படின்னு உங்கள் மைண்டே உங்களுக்கு சொல்லும். தூக்கம் அப்படின்னு ஒரு விஷயம் எல்லாருக்குமே எல்லா காலகட்டத்திலையும் தேவையான ஒன்று. அதனால் எதுக்காகவுமே தூக்கத்தை வந்து தள்ளி போடாதீங்க. தேவையான நேரத்தில் தூக்கத்தை உங்கள் உடம்புக்கு ஓய்வாக கொடுங்க. நிகழ்ச்சியில் இப்போ பாடல் உங்களுக்காக வந்துட்டுருக்கு, மரகதம் திரைப்படத்துலேருந்து.

நேர்களே, நலம் தர நிகழ்ச்சியில் ஆரோக்கிய வாழ்க்கைக்கு தூக்கத்தோட அவசியம் பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். ஆரோக்கியத்துக்காக நீங்கள் செய்கிற முதல் முதலீடு நல்ல தூக்கம், நல்ல உணவு. உடலுக்கு சக்தி தர்றது நல்ல தூக்கம், வாழ்க்கைக்கு புத்துணர்ச்சி தரும். நம்ம வாழ்க்கையில் பல விஷயங்களுக்கு நம்ம நேரம் ஒதுக்குறோம். வேலைக்கு நேரம், குடும்பத்துக்கு நேரம், மொபைலுக்கு கூட நேரம் ஒதுக்குறோம். அதுபோல் தூக்கத்துக்கு மட்டும் நேரம் ஒதுக்க மறந்துடாதீங்க. உடலுக்கு ஓய்வு கொடுங்க, மனசுக்கு அமைதி கொடுங்க. ஆரோக்கியமாக இந்த தூக்கத்தை நம்ம உடம்புக்கு பரிசாக கொடுங்க. ஹாப்பியாக ஹெல்த்தியாக வாழுங்கன்னு சொல்லிட்டு இன்றைக்கி நிகழ்ச்சியை நிறைவு செய்துக்கிறோம். நிகழ்ச்சியில் இதுவரைக்கும் உங்கள் கூட பேசிட்டு இருந்தேன் நான், எஸ் லிசி ஜெகன். நிகழ்ச்சியில் நிறைவான பாடல் உங்களுக்காக வந்துட்ருக்கு.

0: எஃப்எம் ரெயின்போ 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: அன்பு நெஞ்சங்களுக்கு உற்சாகமான இனிய மதிய வணக்கம். நேர்கள் கேட்டுட்டு இருக்கிறீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 அன்பின் வரிகள் நிகழ்ச்சி தான். நாம் இவ்வளோ இனி வந்து ஒரு மணி நேரமும் கேட்க போகிறோம். ஆமாங்க, நம்மளுடைய நிகழ்ச்சி பற்றி உங்களுடைய என்ன கருத்துக்கள் வளம் வரக்கூடிய நேரம். பதினெட்டு வயசு நிலா தன்னுடைய மொபைல் ஃபோனில் வேகமாக ஏதோ தோழிக்கு வந்து மெசேஜ் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த டைமில் அவங்க பாட்டி ஒரு பழைய மரப்பெட்டியை திறந்து ஒரு மஞ்சள் நிற காகிதத்தை ரொம்ப பத்திரமாக எடுத்து பார்த்துட்டு இருந்தாங்க. பாட்டி, என்னது அது அப்படின்னு நிலா கேட்கறதுக்கு, உங்கள் தாத்தா எனக்கு எழுதின முதல் கடிதம் டியது அப்படின்னு வெக்கத்தோடு சொன்னாங்க. நிலா சிரிச்சுக்கிட்டே, பாட்டி இப்போல்லாம் ஒரு செகண்டில் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்பிடுறோம், நீங்கள் என்னமோ இந்த பழைய பேப்பரை காட்டி அழுதுட்டுருக்கீங்க அப்படின்னு கிண்டலாக கேட்டாங்க. பாட்டி நிலாவை தன்னோட பக்கத்தில் உட்கார வச்சு அந்த கடிதத்தை கையில் கொடுத்தாங்க. இதை கையில் வாங்கிப்பார் அப்படின்னு சொன்னாங்க. அந்த கடிதத்தில் ஒரு இடம் மட்டும் லேசாக அதோட மை வந்து அழிஞ்சு போயிருந்துச்சு. பாட்டி ஏன் எழுத்து அழிஞ்சிருக்கு அப்படின்னு இலா கேட்டதுக்கு பாட்டி மெதுவாக சொன்னாங்க, உங்கள் தாத்தா என்னை ரொம்ப மிஸ் பண்ணி எழுதும்போது அவரோட கண்ணீர் பட்டு அழிஞ்ச இடம் அது. 40 வருஷம் ஆனாலும் அவர் அன்னைக்கு சிந்தின கண்ணீரும் அவர் என் மேலே வச்சிருந்த அன்பும் இந்த காகிதத்தில் அப்படியே உறைஞ்சு போயிருக்கு. உன்னோட வாட்ஸ்அப் மெசேஜில் அந்த உணர்வை தொட்டு பார்க்க முடியுமா அப்படின்னு கேட்டாங்களாம். உண்மைதாங்க, என்ன இருந்தாலும் இந்த கடிதத்தில் இருக்கக்கூடிய அந்த உணர்வுகள் கண்டிப்பாக இதயத்தை தொடக்கூடியதாக இருக்கும். அப்படி உங்களுடைய இதயத்தை தொட்ட எங்களுடைய நிகழ்ச்சிகள் பற்றிய நீங்கள் எழுதின உங்களுடைய என்ன கருத்துக்களை தான் இன்றைக்கி வாசிக்க கேட்க இருக்கிறீங்க. அந்த வகையில் முதல் கடிதங்களை வாசிச்சிடலாம். 30/7/2026 அன்றைக்காக கடிதத்தை எழுதியிருக்கிறாங்க விஜய கரிசன் குளம். அங்கேருந்து யார் மற்றும் ஒரு பாரதிராஜா என்ற பாண்டியன் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கிறாங்க அவங்களுடைய கடிதங்கள். ஸோ என்ன எழுதியிருக்காங்க அப்படின்னா, 30/7/2026 அன்றைக்கு அன்பின் வரிகள் கேட்டேன். நிறைய விளக்கங்களையும் கடிதம் சார்ந்த திரைப்பட பாடல்களையும் தொடுத்து வழங்கிய ஜோனா அவர்களுக்கு பாராட்டுகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நன்றி சார். அதே போல் 30/7/2026 பொதுகை தும்பி, சுமித்ரா ரம்யா சிறப்பாக விளையாடி நிகழ்ச்சியை கலகலப்பாக கொண்டு போனார்கள். அன்பின் வரிகள் ஜோனா நன்றாக வாசித்தார். சுமித்ரா, ரம்யா, ஜோனா மூவருக்கும் வாழ்த்து. மதியம் 1 மணி ரம்யா நலம்தானா நிகழ்ச்சியில் சூப்பர் சாங்ஸ் போட்டார்கள், அவர்களுக்கு தேங்க்ஸ். 29 குக்கு நிகழ்ச்சியில் எனது விருப்ப பாடலை ஒளிபரப்பிய ஸ்ரீ திவ்யா அவர்களுக்கு நன்றி. 31/7/2026 பொதிகை தும்பி சுபகலா சிறப்பாக நடத்தினார், அவர்களுக்கு வாழ்த்துக்கள், நன்றி, பாராட்டுகள். 30 மாலை 5 மணி 1197 kHz தேவா பாடல்களை ஒளிபரப்பிய சுமித்ரா அவர்களுக்கு நன்றி. சே குத்தாலிங்கம் தென்காசி. நன்றி சார் உங்களுடைய கடிதத்துக்கும். அடுத்த கடிதம் யாருடையும் பார்த்தீங்கன்னா, கே லட்சுமணன் வீரவநல்லூர்லேருந்து எழுதியிருக்காங்க. நெல்லை மாவட்டம் கடந்த 27/7/2026 திங்களன்று ஒளிபரப்பான சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் சிங்கம்பாறை அமிர்தம் அவர்களின் தொகுப்பில் சவுந்தரராஜன் அவர்களுடன் பல்வேறு பின்னணி பாடகிகள் பாடியிருக்கும் பாடல்கள் வரிசையாக வளம் வந்தன. பாடல்கள் தேர்வு மிகவும் அருமை. சிறப்பான தொகுப்பை வழங்கிய சிங்கம்பாறை அமிர்தம் அவர்களுக்கு பாராட்டுகள். சுகமான ராகங்களை பாராட்டி தங்களது அன்பின் வரிகள் நிகழ்ச்சிக்கு பாராட்டு கடிதங்களை எழுதி வரும் தம்பி கோவில்பட்டி குமார் மற்றும் சகோதரர் நெல்லை டவுன் கருப்பசாமி அவர்களுக்கும் எனது பாராட்டுகள் சொல்லியிருக்காங்க. நன்றி உங்களுடைய கடிதத்துக்கு. அடுத்த கடிதம் பார்த்திங்கன்னா, நிறைய தேதிக்கு எழுதியிருக்கிறாங்க. யாருடையது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வீரவநல்லூர் எம் சிங்காரவேலன் மஞ்சள் நீர்காயிலேருந்து எம் சிங்காரவேலன், வீரவநல்லூர் கருணாநிதி, உடையாம்புலி மரிய

தாய் மம்சாபுரம் மீனா இவங்க தான் எழுதியிருக்கிறாங்க. 29/31 எழுதியிருக்கிறாங்க. 29ஆம் தேதிக்கு அவங்க குறிப்பிட்டிருக்க விஷயம் என்ன அப்படின்னா, 29/7/2026 அன்று இரவு இலக்கிய சாரலில் காவேரி பூம்பட்டினம் துறைமுகமாக இருந்த காலத்தில் வணிகம் நடைபெற்றதையும் அதனால் தமிழர் தலை நிமிர்ந்து வணிகம் செய்ததும் அதில் சோழ மன்னர்கள் பேரும் புகழும் அடைந்தார்கள் என்பதை மணிமுத்தாறு கணேஷ் அவர்கள் தன் இனிய குரலால் எங்கள் மனதை குளிர வைத்தார்கள் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கிறாங்க. அதே போல் 31/7/2026 அன்று இரவு நேயர் தொகுப்பாக விஎம் சத்ரம் அம்புஜம் அம்பலவாணன் அவர்கள் பாடலில் சொல் என்ற வார்த்தைகள் இடம்பெற்ற பழைய பாடலும் இடைக்காலத்து பாடல்களும் தேர்வு செய்து என் போன்ற மூத்த நேயர்களை இரவு நேரத்தில் இன்பத் தாளாட்டியது அவருக்கும் என இனி அறிவிப்பாளர்களுக்கும் நன்றி சொல்லியிருக்காங்க. 31/7/2026 அன்று ஊரும் உறவும் என்ற நிகழ்ச்சியில் சமாதானபுரம் பாலம்மா வில்லிசையில் நாகராஜ் நாகக்கண்ணி கதையை தன் இனிய குரலில் அழகாக கதையாகவும் பாடலாகவும் எங்கள் இதயத்தில் கோயில் கொடை விழாவுக்கே எங்களை கொண்டு சென்றார். அவர்களுக்கும் நெல்லை பண்பலைக்கும் எங்கள் அன்பான நன்றின்னு சொல்லியிருக்காங்க. கடிதங்கள் எழுதினது யார் அப்படின்னா, மஞ்சள் நீர்காயிலிருந்து சிங்காரவேலன், வீரவநல்லூர் கருணாநிதி, மம்சாபுரம் மீனா, கேடிசி நகர் பொன்ராணி சங்கர், இவங்களுடைய கடிதங்கள் தான் வாசிக்க கேட்டோம். இன்னும் நிறைய கடிதங்கள் என்னுடைய கைகளில் இருக்குது. ஸோ பாடலை கேட்டுட்டு நம்ம அந்த கடிதங்களை வாசிக்கலாம். பாடலும் வந்துட்டே இருக்குது. எந்த திரைப்படத்துலேருந்து அப்படின்னா, பொக்கிஷம் அப்படிங்கிற திரைப்படத்துலேருந்து யுகபாரதியுடைய பாடல் வரிகள்லாம் விஜய் யேசுதாஸ் சின்மையை பாடினது சபேஷ் முரளியுடைய இசையில். பாடலை கேட்டுட்டே இணைச்சிருங்க. ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

0: நடப்புகள் உலக நடப்புகள் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அப்டேட்டடா இருங்க. நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி நிகழ்ச்சிகள் அனைத்தையும் கேளுங்க.
1: ரெண்டு மணி 13 நிமிடமாக இருக்குது. ஆகாஷ்வாணி நிலைப்பண்பலை 102.6 தான் கேட்டுட்டு இருக்கிறீங்க. தொடுதிரையில் தட்டச்சு செய்யும் வார்த்தைகளுக்கு காகிதத்தில் சிதறிய கண்ணீர் துளியின் ஈரம் புரியாது. தபால்காரனின் சைக்கிள் சத்தத்திற்கே வாசலிலேயே தவம் கிடைந்த நாட்கள் அவை. மை தீர்ந்தாலும் மனம் தீராமல் அன்பை மட்டுமே அச்சடித்த காகிதங்கள். அப்படி உங்களுடைய அன்பை சுமந்து தந்திருக்கிற இந்த அன்பின் வரிகள் நிகழ்ச்சியில் கடிதங்கள்லாம் வாசிக்க கேட்டுட்ருக்குறோம். அடுத்ததான் யாருடைய கடிதங்கள் வாசிக்க கேட்க இருக்கிறோம் அப்படின்னா, பி முருகன் மேலச்சவள்ளந்து எழுதியிருக்கிறாங்க. அவங்க வந்து நிறைய கடிதம், 27லேருந்து 31 தேதி வரைக்கும் நிறைய நிகழ்ச்சிக்கு அவங்களால எழுதியிருக்கிறாங்க. ஒவ்வொரு கடிதங்களாக வாசிச்சிடலாம். மதிப்பிற்குரிய நிலைய இயக்குனர் அவர்களுக்கும் அறிவிப்பாளர் அனைவருக்கும் வணக்கம். நலம் நலம் அறியாவல். 27/7/2026 அன்று 10 மணிக்கு சுகுமாங்க ராகங்கள் நிகழ்ச்சியில் சிங்கம்பாறை சகோதரர் எஸ் அமிர்தம் அவர்களின் தொகுப்பில் பாடல்கள் இடம்பெற்றன. பாடல்கள் அனைத்தும் மிக இனிமையாக இருந்தது. பழம்பெரும் பின்னணி பாடகி அவர்களோடு டி.எம். சவுந்தரராஜன் இணைந்து பாடிய பாடல்களாக வந்தன. பாட்டுக்கள் மிக நன்றாக இருந்தது. அதுவும் இரவு நேரங்களில் இப்படி பாடல்கள் கேட்பது மிக்க மகிழ்ச்சியாக இருக்கிறது. இப்படிப்பட்ட பழைய பாடல்களை மிக அருமையாக தொகுத்து வழங்கிய சிங்கம்பாறை சகோதரர் எஸ் அமிர்தம் அவர்களுக்கு மிக்க நன்றி. நன்றி. அறிவிப்பாளர் சகோதரர் முத்து அபிஷேகம் அவர்களுக்கும் திருநிலைய இயக்குனர் அவர்களுக்கும் என் மிக்க நன்றி அப்படின்னு சொல்லி வணக்கம் சொல்லியிருக்காங்க. அதே போல் அடுத்த தேதி 28/7/2026 அன்று மாலை 5 மணிக்கு படமும் பாடலும் நிகழ்ச்சியில் 1962 ஆண்டில் வெளியான படங்களிலிருந்து பாடல்கள் ஒளிபரப்பாயின. நிகழ்ச்சி மிக அருமையாக இருந்தது. ஒவ்வொரு படத்தில் உள்ள கதை வசனங்கள் ஒளிபரப்பி அதன் பின் அந்த படத்தில் உள்ள பாடல்கள் மிக அழகாக ஒளிபரப்பினார்கள். நிகழ்ச்சியில் வந்த பாடல்கள் அனைத்தும் முக்கனை சாப்பிட்ட மாதிரி அவ்வளவு இனிமையாக இருந்தது. நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிய சகோதரி லிசி ஜெகனுக்கு 3 பாராட்டுகள் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த தேதிக்கு 29 தேதிக்கு எழுதியிருக்கிறாங்க.

9/7/2026 அன்று மதியம் 1:10 நலம்தானா நிகழ்ச்சியில் உடல் ஆரோக்கியத்திற்கு இலை உணவுகள் பற்றிய நல்ல விளக்கமாகவும் தெளிவாகவும் சொன்னார்கள். நிகழ்ச்சி மிக நன்றாக இருந்தது. நிகழ்ச்சியில் வந்த பழைய பாடல்கள் அனைத்தும் மிக இனிமையாக இருந்தது. நிகழ்ச்சி தொகுத்து வழங்கிய சகோதரி மீராவுக்கு 3 பாராட்டுகள். திரு நிலைய இயக்குனர் அவர்களுக்கும் அறிவிப்பாளர் அனைவருக்கும் 102.6 FM அகில இந்திய வானொலி நிலையத்துக்கும் மிக்க நன்றி நன்றி அன்புடன் சொல்லியிருக்காங்க. 29/7/2026 அன்று காலை 10 மனம் விரும்பிய நிகழ்ச்சியில் நல்ல பொது அறிவு கேள்விகளும் அதற்கான விளக்கமும் மிக அருமையாக சொன்னார்கள். நிகழ்ச்சி மிக நன்றாக இருந்தது. நிகழ்ச்சி மிக அருமையாக தொகுத்து வழங்கிய சகோதரி வசந்தி பாலமுருகனுக்கு 3 பாராட்டுக்கள். 30/7/2026 அன்று மதியம் 1:10 நலம்தானா நிகழ்ச்சியில் பாத வெடிப்புகளுக்கு சில மருத்துவ குறிப்புகள் மிக அழகாகவும் நல்ல தெளிவாகவும் சொன்னார்கள். நிகழ்ச்சி பயனுள்ளதாக இருந்தது. நிகழ்ச்சியில் வந்த பாடல்கள் அனைத்தும் மிக இனிமையாக இருந்தது. நிகழ்ச்சி அருமையாக தொகுத்து வழங்கிய சகோதரி ரம்யாவுக்கு 3 பாராட்டுகள். 30/7/2026 அன்று மதியம் 2 அன்பின் வரிகள் நிகழ்ச்சியில் நேயர்களின் அன்பான கடிதங்களை விறுவிறுப்பாகவும் நல்ல வேகமாகவும் வாசித்தார்கள் சுட்டிப்பெண் ஜோனா. இடையிடையே கதைகளை சொல்லி அன்பின் வரிகள் நிகழ்ச்சியை அசத்தி விட்டார்கள். நன்றாக இருந்தது. சுட்டிப்பெண் ஜோனாவுக்கு 3 பாராட்டுகள். எங்களுக்காக நலமறிய ஆவல் என்ற பாடல் ஒளிபரப்பியதற்கு சகோதரி சுட்டிப்பெண் ஜோனாவுக்கு மிக்க மிக்க நன்றி அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. 30/7/2026 அன்று மாலை 5 படமும் பாடலும் நிகழ்ச்சியில் 1963 வெளியான படங்களிலிருந்து பாடல்கள் ஒளிபரப்பாயின. ஒவ்வொரு படத்தில் உள்ள கதைகளை மிக அருமையாக சொல்லி அந்த படத்திலிருந்து பாடல்கள் ஒளிபரப்பாயின. பாட்டுகள் அனைத்தும் முக்கணி சாப்பிட்ட மாதிரி அவ்வளவு இனிமையாக இருந்தது. நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிய சகோதரி ரம்யாவுக்கு 3 பாராட்டுகள். நிகழ்ச்சி நன்றாக இருந்தது. 30/7/2026 அன்று காலை 9 ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியில் பிரச்சனைகளை எவ்வாறு எதிர்கொள்வது பற்றி ஒவ்வொரு நேயர்களும் மிக அருமையாக சொன்னார்கள். நிகழ்ச்சி நன்றாக இருந்தது. நமக்கென்று ஒரு பிரச்சனை வரும்போது அதை எதிர்கொண்டு போய் அதை கடந்து செல்வது தான் நன்றாக இருக்கும். பிரச்சனையின் போது நாம் ஒன்றும் பேசாமல் இருந்தால் இவர்கள்தான் தப்பு செய்வது போல் இருப்பார்கள் என்று நம்மை நினைத்து விடுவார்கள். அந்த பிரச்சனையை எதிர்கொண்டு பேசி அதை அப்படியே கடந்து செல்ல வேண்டும். பிறகு என்ன நடக்குமோ அது நடக்கட்டும் என்று அதை அப்படியே விட்டுவிட வேண்டும். நிகழ்ச்சி மிக அருமையாக இருந்தது. தொகுத்து வழங்கிய சுட்டிப்பெண் ஜோனாவுக்கு 3 பாராட்டுகள். 31/7/2026 அன்று மாலை 5 படமும் பாடலும் நிகழ்ச்சியில் 1964 வெளியான படங்களிலிருந்து பாடல்கள் ஒளிபரப்பாயின. ஒவ்வொரு படத்தில் உள்ள கதைகளை மிக அருமையாக சொல்லி பிறகு அந்த படங்களிலிருந்து பாடல்கள் ஒளிபரப்பாயின. பாட்டுகள் அனைத்தும் மிக இனிமையாக இருந்தது. நிகழ்ச்சி மிக அருமையாக தொகுத்து வழங்கிய சகோதரி பேச்சு கலை அரிசி சுபகலாவுக்கு 3 பாராட்டுகள். 31/7/2026 அன்று 10 சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் விஎம் சத்ரம் சகோதரி அம்புஜம் அம்பலவாணன் அவர்கள் சொல் என்ற வார்த்தையை மையப்படுத்தி பாடல்கள் மிக அருமையாக தொகுத்து வழங்கியுள்ளார்கள். பாடல்கள் அனைத்தும் மிக அருமையாக இருந்தது. பாடல்களை தொகுத்து வழங்கிய விஎம் சத்ரம் சகோதரி அம்புஜம் அம்பலவாணன் அவர்களுக்கு மிக்க நன்றி நன்றி. அறிவிப்பாளர் சகோதரருக்கும் திரு நிலைய இயக்குனர் அவர்களுக்கும் அறிவிப்பாளர்கள் அனைவருக்கும் 102.6 FM அகில இந்திய வானொலி நிலையத்திலிருக்கும் மிக்க நன்றி நன்றி வணக்கம் சொல்லியிருக்காங்க. இப்படிக்கு என்றும் அன்புடன் பி முருகன் மேலச்செவல். நன்றி சார், உங்களுடைய கடிதங்களுக்கு குறிப்பிட்டு ஒவ்வொரு தேதிக்குமே நோட் பண்ணி பாராட்டி எழுதியிருக்கிறாங்க. உங்களுடைய கடிதங்களை வாசல் ரொம்ப சந்தோஷம். இப்போ நிகழ்ச்சியில் அடுத்த கடிதங்களை வாசிக்கிறதுக்கு முன்னாடி பாடல் கேட்டு வந்துடலாம். அன்பின் வரிகள் சொன்ன பிறகு கடிதம் சம்பந்தப்பட்ட மாதிரி தானே பாடல்கள் இருக்கும். அதில் இருக்கிற வரிகளாக இருக்கட்டும், இல்லை கடிதம் சார்ந்த அந்த குறிப்பிட்ட வார்த்தைகளாக இருக்கட்டும், பாடலும் கூட அதிகமாக தான் கேட்கவிருக்கிறோம். சீதாராமம் திரைப்படத்திலேருந்து மதன் கார்க்கியுடைய பாடல் வரிகளில் யாழ்னி நிசார் அவர்கள் இருந்து பாடுந்த விஷால் சந்திரசேகருடைய இசையில் பாடலை கேட்டுட்டு இணைஞ்சிருங்க. நிலை பண்பலை 102.6 நேரம் 2:20.

0: ஒன்றும் செய்யாதே.
1: இப்படி எல்லா தருணங்களிலும் உங்கள் இதயத்தை இதமாக கழித வைப்பது நமது ஆகாஷ்வாணி நெல்லை பண்பலை 102.6.

எந்த ஒரு விஷயத்தையும் ஈஸியாக சொல்லிடலாங்க. ஆனால் அதை உட்காந்து டைம் எடுத்து யோசிச்சு ஒருத்தவங்களுக்காக எழுதணும் அப்படின்னா கண்டிப்பாக அது அன்புடைய வெளிப்பாடுதான் சொல்லணும். அப்படி நீங்கள் உங்களுடைய அன்பால் எங்களது நிகழ்ச்சிகள் பற்றி எழுதுன அன்பான கடிதங்களை தான் வாசித்து கேட்டுட்ருக்கிறீங்க. அன்பின் வரிகள் நிகழ்ச்சியில் நேரம் 2:23 ஆகிட்டு இருக்குது. அடுத்த கடிதம் யாருடையது அப்படின்னா உடையாம்பள்ளியிலேருந்து சுதா பால்ராஜ் அவங்களுடைய கடிதங்கள் தான். 29/7/2026 அன்று புதன்கிழமை பிற்பகல் 12:10 ஸ்நேகிதி நிகழ்ச்சியில் பசுமை மாறாத ரெட்டஜடை என்ற தலைப்பில் ஸ்நேகிதிகள் அவ்வளவு சந்தோஷமாக ரெட்டஜடை நினைவுகளை கூறும்போது எனக்கு பூரிப்பாக இருந்தது. நிகழ்ச்சியை கேட்கும்போது மகிழ்ச்சியாக இருந்தது. அருமையான தலைப்பு தொகுத்து வழங்கிய மீரா திவ்யா இருவருக்கும் வாழ்த்துக்கள். நிகழ்ச்சியை மகிழ்ச்சியாக தொகுத்து வழங்கினார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் 30/7/2026 அன்று காலை 9:02 ஆனந்த பூங்காற்றில் பிரச்சனைகளை எதிர்கொள்வது சிறந்ததா, கடந்து போவது சிறந்ததா, பழகி போவது சிறந்ததா என்ற தலைப்பில் நேயர்கள் கருத்து மிக அருமை. என்னோட கருத்து பழகி போவதும் கடந்து போவதும் தான். தொகுத்து வழங்கிய சுட்டிப்பெண் ஜோனா அவர்களுக்கு வாழ்த்துக்கள். நிகழ்ச்சி இடையில் தன்னம்பிக்கை தரக்கூடிய சிறுகதை அருமை. நிகழ்ச்சியில் பாடலும் அருமை. நிலை பண்பலைக்கு வாழ்த்துக்கள். எல்லா நிகழ்ச்சியும் அருமை. எதை எழுதுவது எதை விடுவது என்ற அளவுக்கு அனைத்தும் அருமை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே போல் அடுத்த கடிதம் பார்த்தீங்கன்னா காரக்குறிச்சி புதுக்குடி கனகாசங்கர் உடையாம்புலி பத்மா அருள்ராஜ் 25/7/9 ஆனந்த பூங்காட் நிகழ்ச்சியில் தலைப்பாக கவலைகளை சமாளிக்க தேவைப்படுவது அமைதியாக இருப்பதா அல்லது பிடித்தவர்களிடம் மனம் விட்டு பேசுவதா என ஆர்ஜே ஜெனிமா ஜெபஸ்டின் மேடம் சிறப்பாக தொகுத்து வழங்கினாங்க. நேர்களின் கருத்துக்களை கேட்டேன், நல்லா இருந்தது. மனதிற்கு பிடித்தவரிடம் மனம் விட்டு பேசினாலே கவலை பிரிந்து ஓடிவிடும். மனதிற்கு பிடித்தவரை கவலை ஏற்படுத்தினால் தனிமை சிறந்தது. மனதிற்கு பிடித்தவராக ஒருவரை மட்டுமே தேர்வு செய்து பழகினார்

கவலை இல்லை, எனது கருத்து மனம் விட்டு பேசுவது நன்றி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததான் 26/7/2026 அன்று மாலை 4:02 பொதிகை தும்பி நிகழ்ச்சியும், 27 அன்று மாலை 4:02 பொதிகை தும்பி நிகழ்ச்சியும் கலகலப்பாக இருந்தது. ஞாயிறு அன்று பூபாலனும் ராமச்சந்திரனும் தொகுத்து வழங்கினார். திங்களன்று சுபகலாவும் சுமித்ராவும் தொகுத்து வழங்கினார். நான்கு பேரும் பொதிகை தும்பி நிகழ்ச்சி நடத்தினால் பாடல் இல்லாமலே ஒரு மணி நேரமும் கேட்டுக்கொண்டே இருக்கலாம், அவ்வளவு நன்றாக இருக்கும். நெல்லை பண்பலைக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது 29/7/2026 தான் அடுத்த கடிதமாக இருக்கு. மதியம் 12 மணி சிநேகிதியை நிகழ்ச்சியின் தலைப்பு பசுமையான இரட்டஜடை நினைவுகள் கேட்டிருந்தாங்க. ஆஜே மீரா ஆஜே திவ்யா மேடம் கலகலவன தொகுத்து வழங்கினாங்க. பள்ளி பருவத்துக்கே சிநேகிதிகளை ஒரு மணி நேரம் கூட்டி போய் வந்தாங்க. சிநேகிதிகள் அவரவர் பள்ளி பருவத்தை இரட்டஜடை போட்டு போனதை குதூகலமாய் சொன்னாங்க. என் இரட்டஜடை அனுபவம் பார்த்தீங்கன்னா, எங்கள் அம்மா ஒவ்வொரு முறையும் ஜடை பின்னி முடித்தவுடன் முதுகில் ஒரு அடி அடித்து உற்சாகப்படுத்துவாங்க. ரெண்டு நாள் முடி களையாது, பின்ன வேண்டாம், முதல் நாள் டைட்டாக இருக்கும், ரெண்டாவது நாள் களைஞ்ச முடியை மட்டும் சரி பண்ணி கட்டி விடுவாங்க. நன்றி. காரக்குறிச்சி புதுக்குடி கனகாசங்கர், உடையாம்புலி பத்மா அருள்ராஜ் உங்கள் கடிதங்கள் எழுதியிருக்காங்க. ஸோ உடையாம்புலியிலேருந்து சுதா பால்ராஜ் இவங்க எல்லாரும் எழுதின கடிதங்களை தான் இவ்வளோ நேரமும் வாசித்தோம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடலும் கேட்கவிருக்கிறோம். மேட்டுக்குடி திரைப்படத்தில் இருந்தால் பாடல் வந்துகிட்டே இருக்குது. பழனி பாரதியுடைய பாடல் வரிகளில் மனு மற்றும் ஸ்வர்ணலதா இணைந்து பாடினது சிற்பியுடைய இசையில். பாடலை கேட்டுட்டு இணைஞ்சிருங்க. ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: நேயர்களின் கவனத்திற்கு, NCERT விளம்பரதார நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை பிற்பகல் 3:30 முதல் 4 மணி வரை FM ரெயின்போ 102.6 MHz ஒலிபரப்பாகும். நேயர்கள் கேட்டு பயன்பெறுங்கள்.
2: கேட்டுட்டு இருக்கீங்க நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

களமறியாமல் எழுதுகிற அந்த ஒற்றை வார்த்தையிலே நிறைய உணர்வுகள் அடங்கி போகிறது கடிதங்களில். அப்படி நீங்கள் எழுதின கடிதங்கள் தான் வாசிக்க கேட்டுட்ருக்கிறீங்க அன்பின் வரிகள் நிகழ்ச்சி. நேரம் 2:34 ஆகிட்டுருக்குது. அன்பின் நேர்கள் நிகழ்ச்சியில் எங்களுடைய நிகழ்ச்சிகள் பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் தான் வாசிக்க கேட்டிருக்கிறோம். அடுத்ததான் யாருடைய கடிதங்களை வாசிக்க கேட்க இருக்கிறோம் அப்படின்னா, ஏ குமார் கோவில்பட்டியிலேருந்து நிறைய தேதிகளுக்காக எழுதியிருக்கிறாங்க. ஒவ்வொரு தேதிகளில் நம்ம அவங்க என்னென்ன எழுதியிருக்காங்கன்றதை வாசிடலாம். முதலாவதாக 29 எழுதியிருக்கிறாங்க. 29 புதன் இரவு இலக்கியச்சாரலில் காவிரி பூம்பட்டினத்தில் திரைக்கடலும் தமிழரின் வணிகமும் என்ற தலைப்பில் சகோதரர் மணிமுத்தாறு கணேஷ் மிகவும் சிறப்பாக எடுத்துரைத்தார்கள். பட்டினப்பாளை மற்றும் சிலப்பதிகாரம் புகார் காண்ட நூல்களிலிருந்து எடுத்துரைத்தார்கள். கடல் வணிகத்திற்கு உலகமே வந்த நகரம், வணிகம் மட்டுமல்லாமல் விருந்தோம்பல் பற்றியும் எடுத்துரைத்த நூல், கடல் வணிகத்திற்கு காத்திருந்த வணிகர்கள், காவிரி பூம்பட்டினம் உலகத்தை தனது உள்ளத்தால் வரவேற்ற நகரம், மனிதநேயத்துடன் வணிகம் நடைபெற்றது போன்ற அரிய கருத்துக்களை வழங்கிய சகோதரர் மரிமுத்தாறு கணேஷ் அவர்களுக்கு நன்றியுடன் பாராட்டுகள்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே போல் அடுத்த கடிதம் எத்தனாம் தேதிக்கு அப்படின்னா, 30 முப்பத்தி ஓராம் தேதிக்கும் கூட எழுதியிருக்கிறாங்க. அவங்க 31 தேதிக்கு எழுதின கடிதங்கள் 2 கடிதங்களாக கூட எழுதியிருக்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு 30 தேதிக்கு என்ன கடிதம் எழுதியிருக்காங்க அப்படின்னா, வியாழன் இரவு நமது வானொலியின் மத்திய அலைவரிசை இடம்பெற்ற நல்ல மனம் நாடகம் விவசாயம் செய்ய தனது 5 ஏக்கர் நிலத்தையும் விவசாய செலவுக்காக மனைவியின் நகையும் பேங்கில் அடமானம் வைத்து 5 லட்சம் கொடுக்க முன்வரும் நல்மனம் கொண்ட மனிதர் சரி என்று சொல்லும் மனைவி, கணவரின் பேச்சு கேட்டு தங்க நகைகளை அடமானம் வைக்க கொடுக்கும் அவருடைய

மனைவி நல்லமனும் அடமானம் பெற்ற பணத்தை டீ கடையில் மறந்து வைத்து விட்டாலும் 500,000 பையில் இருந்த விலாசத்தில் வீட்டுக்கு சென்று கொடுக்கும் டீ கடைக்காரரின் நல்லமனும் யார் என்று தெரியாவிட்டாலும் தன் வீட்டின் முன்பு வண்டியிலிருந்து தடுமாறி மயங்கி கீழே விழுந்த பெரியவரை தன் வீட்டு திண்ணையில் பாய் வீரத்து படுக்க வைக்கும் மனிதனையும் கொண்ட கணவன் மனைவி இருவரின் நல்ல மனம் இவைகளின் மூலம் நாடகம் புகட்டிய பாடம். நல்ல மனத்திற்கு சோதனைகள் வந்தாலும் அவர்கள் மனித ரூபத்தில் வந்து இறைவன் நிச்சயமாக காப்பாற்றுவான். அருமையான நாடகம், மறக்க முடியாத நாடகம். பாராட்டுகள் சொல்லியிருக்கிறாங்க. அதே போல் அடுத்த 30ஆம் தேதிக்கான கடிதம் என்னென்னு பார்த்தீங்கன்னா 30/7/2026 வியாழன் காலை ஆனந்த பூங்காற்றில் பிரச்சனைகளை எதிர்கொள்வது, கடந்து செல்வது, பழகிக்கொள்வது இதில் சிறந்தது எது என்பதற்கு நமது நேயர்கள் பல அருமையான கருத்துக்களை சொன்னார்கள். அனைத்தும் தேவையான சிறந்த கருத்துக்கள். அனைவருக்கும் பாராட்டுகள். பிரச்சனையிலிருந்து விலகி செல்லும் பாதையை காட்டி எந்த பிரச்சனைகள் வந்தாலும் நாம் இருக்க வேண்டும் என்ற கருத்தை சொன்ன சகோதரி சுட்டி பெண் ஜோனாவுக்கு பாராட்டுக்கள். நன்றியுடன் ஏ குமார்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த கடிதம் 30ஆம் தேதி தான், 30/7/2026 வியாழன் மதியம் 1-2 மணி வரை இடம்பெற்ற அன்பின் வரிகள் நிகழ்ச்சிக்கு வந்திருந்த கடிதங்களை மிகவும் சிறப்பாக எடுத்துரைத்த சுட்டிப்பெண் ஜோன் அவர்களுக்கு பாராட்டுகள். அவர்கள் சொல்லும் விதம் எங்களை ஊக்கப்படுத்துவதாக இருக்கிறது. பாராட்டுகள். அடுத்து அவர்கள் சொன்ன 3 குட்டி கதைகளும் 3 அன்பான லட்டு மூலம் குழந்தையின் அன்பு, தாய்ப்பாசம், நோயாளியின் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தியது. 3 கதை கேட்ட எனக்கு முக்கணி சாப்பிட்டது போல இருந்தது. அருமை சகோதரி சுட்டி பெண் ஜோனா அவர்களுக்கு ட்ரிப்பிள் பாராட்டுக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நன்றி. 30/7/2026 வியாழன் காலை ஆங்கிலம் அறிவோம் நிகழ்ச்சியில் இன்ஸ்டன்ட் ஆஃப், ஓயிங் டு, டியூ டு, அக்கார்டிங் டு போன்ற வார்த்தைகளை பயன்படுத்தி எளிய முறையில் வார்த்தைகள் அமைத்து புரியும் வண்ணம் இருந்தது. அடுத்து கன்ட்ரக்டர் மற்றும் பாசஞ்சர் ஆங்கில உரையாடல் அதற்குரிய தமிழ் விளக்கத்துடன் எளிமையாக பேச கற்றுக் கொடுத்தது. அருமை. அடுத்த 2 பழமொழிகள் காலம் யாருக்கும் காத்திருக்காது குன்றின் மேல் இட்ட விளக்கு போல இடம்பெற்றது. சகோதரர் சிவகலை கே தாமஸ் அவர்களுக்கும் நமது வானொலிக்கும் நன்றியுடன் பாராட்டுகள். 30/7/2026 வியாழன் மாலை 5-6 படமும் பாடலும் நிகழ்ச்சியில் 1963 வெளிவந்த திரைப்படங்கள் அதில் நடித்த நடிகர் நடிகை மற்றும் படத்தின் மைய கருத்து போன்றவற்றை மிகவும் தெளிவாக, அதாவது படத்தை நேரில் பார்ப்பது போல் எடுத்துரைத்து பாடல்களை வழங்கிய நமது சகோதரி அவர்களுக்கு நன்றியுடன் பாராட்டுகள் சொல்லியிருக்கிறாங்க. சொல்ல போனால் 30ஆம் தேதிக்கு அவங்க நிறைய கடிதங்கள் எழுதியிருக்கிறாங்க. 31ஆம் தேதிக்கு நாடகத்தை பற்றி எழுதியிருந்தாங்க. இப்போ அடுத்ததான் 31ஆம் தேதிக்கு எழுதியிருக்கிறாங்க. 31/7/2026 வெள்ளிக்கிழமை காலை ஆங்கிலம் அறிவோம் நிகழ்ச்சியில் பிராட்காஸ்ட், ஆர்ஜே, எஃப்எம் போன்றவற்றின் விளக்கத்தை கற்றுக்கொள்ள முடிந்தது. அடுத்து கேள்வியின் சொற்கள் வாட், வென், வேர், ஒய், ஹூ, ஹவ் போன்ற சொற்களுடன் வார்த்தைகளை அமைத்தது மிகவும் சிறப்பாக எளிய முறையில் இருந்தது. காலம் பொன்னானது, கடமை கண்ணானது, செய்யும் தொழிலே தெய்வம். 2 பழமொழிகள் ஆங்கிலம் மற்றும் தமிழில் சொல்லி விவரித்த சிவகலை சகோதரர் கே தாமஸ் அவர்களுக்கும் நமது வானொலிக்கும் நன்றியுடன் பாராட்டுகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 31ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலை ஆனந்த பூங்காற்றில் குடும்ப ஒற்றுமைக்கு பெரிதும் உதவுவது பெண்களின் பொறுமையா, ஆண்களின் பொறுப்பா என்ற தலைப்பின் மூலம் நமது நேயர்கள் பெரும்பாலோர் பெண்களின் பொறுமைதான் என சொன்னது முற்றிலும் உண்மைதான். அனைவருக்கும் பாராட்டுகள். குடும்ப ஒற்றுமைக்கு பெண்களின் பொறுமைதான் ஆணி வேர் அப்படின்னு குறிப்பிட்டிருக்கிறாங்க. எந்த சூழ்நிலையிலும் குடும்பத்தை தலைநிறுத்தும் பொறுமை. வேறுபாடு ஏற்பட்டாலும் அதை தவிர்த்து ஒற்றுமையை பேணிக்காக்கும், சிந்திக்க வைக்கும் தலைப்பு கொடுத்த சகோதரி ஜெனிமா ஜபஸின் அவர்களுக்கு பாராட்டுகள் சொல்லியிருக்காங்க. நன்றி சார் உங்களுடைய கடிதத்துக்கு. அதே போல் 31ஆம் தேதிக்கு எழுதியிருக்கிறாங்க. 31ஆம் தேதி 5-6 மணிக்கு படமும் பாடலும் நிகழ்ச்சியில் 1964 வெளிவந்த படங்கள், நடித்த நடிகை, படத்திலுள்ள மைய கருத்து இதெல்லாத்தையுமே சிறப்பாக சொல்லி எடுத்துரைத்து அதுக்கான பாராட்டுகளை வழங்கின பாடல்கள் ஒளிபரப்பானது. அனைத்து பாடல்களும் மிக அருமையாக இருந்தது. சகோதரி சுபகலா அவர்களுக்கு டபுள் பாராட்டுகள். நன்றியுடன் ஏ குமார் கோவில்பட்டியிலேருந்து எழுதியிருக்காங்க. ஸோ குமார் அவர்கள் எழுதின கடிதங்களை தான் இவ்வளோ நேரமும் வாசிக்க கேட்டோம். நிகழ்ச்சியில் அடுத்த பாடலும் வந்துட்டே இருக்குது. கடிதங்கள் சொன்னால் இப்போ உள்ள பாடல்கள் மட்டும் இல்லைங்க, அப்போ உள்ள பாடல்களுமே நமக்கு எப்போவுமே ஒரு மென்மையான ஒரு உணர்வை தரதான் செய்யும். அப்படி இந்த பாடல்தான் கேட்கவிருக்கிறோம். குழந்தையும் தெய்வம் திரைப்படத்திலேருந்து வாலியுடைய பாடல் வரிகளில் பி சுசிலா, டி எம் சவுந்தரராஜன் அவர்கள் இணைந்து பாடல், எம் எஸ் விஸ்வநாதனுடைய இசையில் பாடலை கேட்டு இணைஞ்சிருங்க.

0: உங்க மூட்டு வலிக்கு முழுமையான நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில். ரோபோட்டிக் மூலம் துல்லியமான சிகிச்சை பெற ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை. இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
1: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, பேரேக்கால் புதூர், நாகர்கோவில்.
2: இதமான இன்னிசைகளோடு நம் இதயத்தை வருடிக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

7:45 ஆகிட்டிருக்குது. அன்பின் வரிகள் நிகழ்ச்சி தான் கேட்டுட்ருக்கிறீங்க. இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6. அடுத்த கடிதம் யாருடைய வாசிக்க இருக்கிறோம் அப்படின்னா, தூத்துக்குடி மாவட்டம் முள்ளக்காடு எஸ்பி பாபு அவருடைய கடிதம் தான். 29/7/2026 அன்று மாலை பொதிகை தும்பி கேட்டோம், மகிழ்ந்தும் ரசித்தோம். கலந்து கொண்டு பேசிய ஒவ்வொரு நேயர்களும் தங்களின் பங்களிப்பை சிறப்பாக கொடுத்து நிகழ்ச்சியை கலகலப்பாக கொண்டு

சென்றார்கள். ஒரு மணி நேரம் போனதே தெரியவில்லை. நமது அறிவிப்பாளர்கள் மேரா, சித்ரா இருவரும் எளிமையாக கேள்விகள் கேட்டு நேயர்களை வெற்றி பெற வைத்தது மிக சிறப்பு. நல்ல நிகழ்வை ரசிக்க தந்த நமது பண்பலைக்கும் தொகுத்து வழங்கிய அன்பு சகோதரிகள் இருவருக்கும் மிக்க நன்றிகள், வாழ்த்துக்கள் தொடரட்டும். 37/2026 அன்று பொதிகை தும்பி நிகழ்வில் ஒரு நேயர் ஒரு பாடல் என்ற ரீதியில் வளம் வந்தது. நேயர்களை வருத்தமடைய செய்கிறது. நமது பண்பலையில் நேயர்கள் கலந்து கொள்ளும் நிகழ்வை தவிர மற்ற நேரங்களில் பாடல்கள் ஒலிக்கிறது. காலையில் ஆனந்த பூங்காற்றில் ஒரு அறிவிப்பாளர் 3 நேயர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கிறார். ஆனால் மாலை பொதிகை தும்பியில் 2 அறிவிப்பாளர்கள் இருந்தும் 1 நேயருக்கு வாய்ப்பு வழங்குவது மிக வருத்தம். அன்றும் 1 மணி நேரம் 7 நேயர்களுக்குத்தான் வாய்ப்பு கொடுத்தார்கள். கூடுதல் நேயர்களுக்கு பங்கு பெற முயற்சி செய்யுங்கள். தமிழகம் முழுவதும் இருந்து நேயர்கள் இணைப்பை பெற முயற்சி செய்கிறார்கள் என்பதை கவனித்துக் கொள்ளவும் சொல்லியிருக்காங்க. நிச்சயமா சார், நிகழ்ச்சியில் பங்கெடுத்துக்கிறதுக்கு நீங்கள் எடுக்கிற நிறைய முயற்சிகள் நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். ஸோ நேர்கள் பங்கு கொள்றதுக்கு நிறைய பேர் முயற்சி எடுக்கிறீங்க. ஒரு உங்களுக்கு வந்து 1 நிமிஷம் தான் நம்மளும் வந்து டைம் கொடுக்குறோம். சில நேரங்களில் அது வந்து அதிகப்படியாக போயிட்டு தான் இருக்குது. நாங்கள் அதை கருத்தில் எடுக்கிறோம். கண்டிப்பாக நிறைய நேர்கள் பங்கு கொள்றதுக்கு அந்த டைம் கரெக்டாக ஃபாலோ பண்ணி எடுக்கிறதுக்கு நாங்களும் முயற்சி எடுக்கிறோம். ஸோ நீங்களும் கூட நிகழ்ச்சியில் பங்கு பெறுறதுக்கு தொடர்ந்து முயற்சி எடுத்துகிட்டே இருங்க. கண்டிப்பாக நிகழ்ச்சியை சிறப்பிக்கிறது உங்கள் மாதிரி நேர்கள் தான் இல்லையா, அதனால் மறக்காமல் தொடர்ந்து கால் பண்ணிவிடுங்க. கண்டிப்பாக அதிக நேர்கள் பங்கு கொள்வாங்கன்னு சொல்லிக்கிறோம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக யாருடைய கடிதங்கள் வாசிக்க கேட்க இருக்கிறோம் அப்படின்னா, அன்புடன் சொல்லி எம் கருப்பசாமி, வசந்தி கருப்பசாமி, எம் முத்துசௌமியா, மேலரதி விதி டவுனில் எழுதியிருக்கிறாங்க. நமது நிலைய இயக்குனர் அவர்களுக்கு வணக்கம். நமது பண்பலையில் 37/2026 என்று பொதிகை தும்பியில் சகோதரிகள் பேச்சுக்கலையரசி சுமித்ரா, ஆர்ஜே ரம்யா இருவரும் அன்று ஜோக், விடுகதை, புதிர் என்று மிக கலகலப்பாக அருமை, அதிலும் குறிப்பாக மீன், ஜிலேபி, இயற்கை என்று ஆர்ஜே ரம்யா மிக அருமையான கேள்விகள், அதிலும் அமைதியான நதியிலே ஓடும் ரம்யாவின் குரல் இனிமை, இளந்தப்பட்டி மாரியம்மாள் பதில் அருமை. அன்று 1963 படமும் பாடலும் பகுதி, ரம்யா இனிமையாக படத்தின் அரிய விளக்கம் அபாரம். சகோதரிகள் இருவருக்கும் நமது பண்பலைக்கும் மிக்க நன்றி நன்றின்னு சொல்லியிருக்காங்க. அதே 31/7/2026 அன்று 7:30 ஆங்கிலம் அறிவும் பகுதியில் சகோதரர் சிவகலை கே கே தாமஸ் அவர்கள் ஆங்கில நடைமுறை பேச்சு, ஆங்கில உச்சரிப்பு, முழு வாக்கியம், நிறைவு பகுதி, பழமொழி, கதை என்று ஆங்கில விளக்கம் என்று ஒவ்வொரு நாளும் மிக அருமை. அன்று 8:05 அரசு சிறப்பு வழக்கறிஞர் ஐ முருகேசன் அவர்கள் ஒவ்வொரு நாளும் சட்ட விளக்கம், சர்வே, நில அளவை முறை என்று விளக்கம் அருமை. ஏற்பாடு செய்த நமது பண்பலைக்கு அன்பு நன்றி நன்றி அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதேபோல் 29/7/2026 என்று பொதிகை தும்பி பகுதியில் சகோதரிகள் சித்ரா ரங்கநாதன், மேரா இருவரும் இணைந்து ஆரம்பமே மிக கலகலப்புடன் ஜோக், வார்த்தை என்று 1 மணி நேரம் அருமை. அன்று பாடல்கள் அனைத்தும் மிக உற்சாகமாக இருந்தது. பாடல்கள் அருமை. அன்று இலக்கியச்சாரலில் காவிரி பூம்பட்டினம் சங்ககால தமிழரின் வணிகம் பற்றிய அரிய தகவலுடன் சகோதரர் மணிமுத்தாறு கணேஷ் தனக்கே உரிய இலக்கிய நயத்துடன் விளக்கி காலத்தால் அழியாத பாடல்கள் அற்புதம். சகோதரருக்கும் பண்பலைக்கும் நன்றி நன்றின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த கடிதம், 28/7/2026 அன்று 7:00 அறிவியல் நிகழ்ச்சியில் சகோதரர் கடையம் ஞானவில்சன் ரயில் தண்டவாளத்தில் சிறு கற்கள் பற்றிய மிக அரிய தகவல் கொடுத்து விளக்கங்கள் அருமை. அன்று இலக்கியச்சாரலில் சங்ககால போர் முறை பற்றிய தெளிவான விளக்கம் கொடுத்து அன்றைய நிகழ்ச்சியில் TMS 1001 பாடலுடன் அனைத்து பாடல்களும் மிக அருமையாக அசத்திவிட்டார்கள். சகோதரருக்கும் நமது பண்பலைக்கும் நன்றி. 28/7/2026 என்று ஆனந்த பூங்காற்ற நிகழ்ச்சியில் தனிமை தவிர்க்க வழி என்ற தலைப்பு சகோதரி ஆஜி ஜெனிமா ஜெபாஸ்டின் இனிமையான குரலால் நேயரிடம் மிக அருமையாக கருத்து பதிவு மிக அருமையாக இருந்தது. சகோதரி சிந்து சாரா மனம் விரும்பிய நிகழ்ச்சியில் புன்சிரிப்புடன் கூடிய குரலால் பொது அறிவு கேள்விகள், கவிதை, சிறுகதை, அதன் அரிய விளக்கம் மிக மிக அபாரம். அன்று மணித்திருநாடு பகுதியில் ஜெனிமா ஜெபஸ்டின் அவர்கள் பாடகி ஜென்சி அவர்கள் பாடல்களை தொகுத்து அந்த நிகழ்ச்சி மிக அருமையாக வந்தது. சூப்பர். சகோதரிகளுக்கு பண்பலைக்கு பாராட்டுக்கள் சொல்லியிருக்கிறாங்க. 30/7/2026 என்று அன்பின் வரிகள் பகுதியில் சகோதரி சுட்டிப்பெண் ஜோனா அவர்கள் தனக்கே உரித்தான விறுவிறுப்பான குரலால் குட்டி கதையோடு நிகழ்ச்சியில் கடிதங்களை பற்றிய கருத்து எண்ணங்களை கூறியது வயதான எங்களுக்கு மிக புத்துணர்வு கொடுத்தது. அன்று குட்டி குட்டி கதையோடு கடி

திட்டங்கள் தெளிவாக வரி விடாமல் வாசித்து அன்று பாடல் அனைத்தும் கடிதம் சம்பந்தமான பாடல்கள் கொடுத்து நிறைவு பகுதியில் தனது என்ன கருத்து கூறியது எங்கள் மனதை வருடியது. சகோதரிக்கும் பண்பலைக்கும் பாராட்டுக்கள். 28/7/2026 என்று பொதிகை தும்பியில் சகோதரர் ஸ்ரீவை ராமச்சந்திரன், சகோதரி எஸ் லிசி ஜெகன் இருவரும் பாடல் சினிமா ஆடியோ வசனம் கேள்வி அருமை. அன்று 1962 படமும் பாடலும் நிகழ்ச்சியில் ஆடியோ வசனம் கொடுத்து தனது கணீர் என்ற குரல படத்தின் அரிய தகவலை கொடுத்தது. பழைய பாடல் அனைத்தும் மிக அருமை. 72 வயது எங்களுக்கு இளமையான நினைவுகள் அழைத்து சென்றது. சகோதரி எங்கள் பாராட்டுகள். பண்பலைக்கும் அன்பான நன்றி. 29/7/2026 என்று ஆனந்த பூங்கர் நிகழ்ச்சியில் நீங்கள் வாழ்க்கை துணையிடம் கட்டாயம் கலந்து ஆலோசனை செய்வது என்ற தலைப்புக்கு சகோதரி ஆர்ஜே திவ்யா தனது கனிவான குரலால் நேரிடம் பதில் பெற்று நிறைவு பகுதி கருத்து மிக மிக முதிர்ச்சியானது, உண்மை. அன்று மனம் விரும்பிதே பகுதியில் சகோதரி ஆர்ஜே வசந்தி பாலமுருகன் பொது அறிவு கேள்வி, அதன் விரிவான விளக்கங்கள் மிக அருமை. சகோதரி இருவருக்கும் நமது பண்பலைக்கும் அன்பான நன்றி நன்றின்னு சொல்லியிருக்காங்க. இவ்வளோ நேரமும் வாசித்தோம். அன்புடன் எம் கருப்பசாமி, வசந்தி கருப்பசாமி, முத்து சௌமியா, மேலரத வேதி டவுன்லேருந்து எழுதின கடிதங்களை அடுத்து யாருடைய கடிதங்களை வாசிக்க இருக்கிறோம் அப்படின்னா, குற்றாலத்துலேருந்து அம்பலவாணன் சார் எழுதியிருக்கிறாங்க. ஸோ அவங்க என்ன குறிப்பிட்டிருக்கிறாங்கன்னா, 31/7/2026 வெள்ளி என்று 20:10 சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் விஎம் சத்திரம் அம்புஜம் அம்பலவாணன் அம்மா அவர்களின் பாடல்கள் வளம் வந்தன. சொல் என்ற சொல்லை கொண்டு ஆரம்பிக்கும் பழைய நடுத்தர பாடல்கள் அனைத்தும் அருமை என்று பாராட்டு சொல்வது அன்பு சகோதரர் குற்றாலம் அம்பலவாணன். அந்த பாடல்களில் சொல்லும் சொற்கள் வெல்லும் சொற்களாக இருந்தன. இனிய பாடல்களை தேர்வு செய்த அம்புஜம் அம்பலவாணன் அவர்களுக்கு, தேர்வு செய்த நெல்லை பண்பலைக்கும், கேட்டு ரசித்த அன்பு நேயர்கள் அனைவருக்கும் நன்றி கலந்த வணக்கம் அப்படின்னு குறிப்பிட்டிருக்கிறாங்க. அதே அவங்களுடைய இன்னொரு கடிதம் எத்தனாம் தேதிக்கு அப்படின்னா, 31 தேதிக்கு தான் எழுதியிருக்காங்க. 31/7/2026 என்று மாலை 5 1964 வெளியான சில படங்களிலிருந்து இனிய அற்புதமான பாடல்கள் ஒளிபரப்பியதற்கும் நிலையத்தாருக்கும் நிகழ்ச்சி அருமையாக தொகுத்து வழங்கிய சுட்டி தோழி சுபக்கலா அவர்களுக்கும் நன்றி கலந்த பாராட்டுக்கள். அன்றைய படமும் பாடல் நிகழ்ச்சி கூட சுகுமானராங்கள் நிகழ்ச்சி மாதிரி இருந்தது. கர்ணன், நவராத்திரி, காதலிக்க நேரமில்லை, படகோட்டி, சர்வர் சுந்தரம், புதிய பறவை, காதலிக்க நேரமில்லை, வேட்டைக்காரன், ஆண்டவன் கட்டளை, என் கடமை ஆகிய படங்களிலிருந்து பாடல்கள் ஒளிபரப்பாயின. பாடல்களை கேட்டேன், ரசித்தேன், மகிழ்ந்தேன், பகிர்ந்தேன். பாடல்கள் தேன் போல் இருந்தது, நன்றி அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க குற்றாலம் அம்பலவாணன் சார். அவங்களுடைய கடைசி அவங்களுடைய கடிதம் தான் நிகழ்ச்சியில் நிறைவாக வாசிக்க இருக்கிறோம். அவங்களுடைய நிறைவான கடிதம் வந்து நிறைய கோரிக்கைகள், அதாவது நிறைய விஷயங்கள் இந்த மாதிரி செய்தால் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி குறிப்பிட்டிருக்கிறாங்க. இதுவரைக்கும் நிறைய நேர்கள் நம்ம நிகழ்ச்சியில் பாராட்டி நிறைகளை எழுதியிருந்தாங்க. அதே போல் குற்றாலம் அம்பலவாணன் சாரும் சில குறைகள், இதெல்லாம் சரி செஞ்சால் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷப்படும் நேர்களா அப்படின்னு குறிப்பிட்டிருக்கிறாங்க. அது 1, 2, 3 கூட மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. முதலாவது அங்கே என்ன செய்யிருக்காங்க, நேர்களின் மனம் விரும்பும் பாடல் கேட்கும் மனம் விரும்பிய நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளவும் முதல் நேயருக்கு பொது அறிவு கேள்விகள் கேட்க வேண்டும் சொல்லியிருக்காங்க. நிகழ்ச்சிக்கு வந்த உடனே எடுத்தோடனே கேள்வி கேட்கும்போது அவங்களுக்கு டக்குன்னு ஒரு மாதிரி இருக்கும் இல்லையா, அதனால் எப்போவுமே நம்ம என்ன பண்ணுவோம்னா மனம் விரும்பிய நிகழ்ச்சியில் முதல் நேயர் விருப்பப்பாடலை கேட்டுட்டு இரண்டாவது நேர்கிட்ட தான் நம்ம கேள்வி கேட்டுருக்கிறோம். அதுதான் வழக்கமாக போயிட்டு இருக்குது. கண்டிப்பாக சார், உங்களுக்கும் அந்த நிகழ்ச்சி நீங்கள் கேட்டால் தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் நீங்கள் சொல்கிற விஷயத்தை நாங்கள் மனசில் எடுத்துக்கிறோம். இரண்டாவது விஷயம் என்ன முன் வச்சிருக்கிறாங்க அப்படின்னா, தினமும் ஒளிபரப்பாகும் படமும் பாடல் நிகழ்ச்சியில் 1960 1970 வந்த படங்களிலிருந்து பழைய பாடல்கள் வாரம் 2 ஒளிபரப்ப செய்ய வேண்டுகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிச்சயமாக இதையும் கூட நாங்கள் வந்து எங்களுடைய மேலிடத்திற்கு என்னுடைய சார்களுக்கு நாங்கள் தெரியப்படுத்துகிறோம், அவங்களுடைய காதுகளுக்கு சென்று. அது மட்டும் இல்லாமல் 1960 போயிட்டு இருக்கலையே, 1950 உள்ள பாடல்களையும் ஒளிபரப்புறதுக்கு நாங்கள் திட்டமிட்டு இருக்கிறாங்க. கண்டிப்பாக பழைய பாடல்கள் உடைய மனசை மயக்கிற மாதிரி நிச்சயமாக ஒளிபரப்பாகும். ரேடியோ கிட்டையே காத்துருங்க. மூன்றாவது அவங்க வச்சிருக்க கோரிக்கை, பொதுகை தும்பி நிகழ்ச்சியில் வாரம் ஒரு நாள் நேயர்கள் 2 நகைச்சுவை ஜோக்குகள் சொல்லும் நிகழ்ச்சியாக அறிமுகம் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நேயர்களுக்காக தான், அவங்களுடைய ஜாலியாக விளையாடணுங்கிறதுக்காக தான் அந்த நிகழ்ச்சி. ஜோக் சொல்கிறது மட்டும் இல்லாமல் அதில் எல்லாமே நம்ம கலந்து பண்ணிகிட்ருக்கோம் இல்லையா, ஒரு கலவையாக. அதனால் நிச்சயமாக நீங்கள் நிகழ்ச்சி கேட்டால் நீங்களும் என்ஜாய் பண்ணுவீங்க. கண்டிப்பாக இதையும் நாங்கள் எடுத்துக்கிறோம். 4வது பாயிண்ட் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நேயர்கள் கடிதம் வழி சுகமான ராங்கல் நிகழ்ச்சியில் வெள்ளி மற்றும் திங்கட்கிழமை ஒளிபரப்பாகிறது. அதை 20:10 பதில் 20:08 அல்லது பழைய முறைப்படி மாலை

5 மணிக்கு ஒளிபரப்பு செய்ய வேண்டுகிறேன் கேட்டிருக்காங்க. எங்களுடைய ஆசையும் கூட அதுதான், ஆனால் அதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா மற்ற நிகழ்ச்சிகள்லாம் அதுக்கேற்ற மாதிரி வந்து ஷெடியூல் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதனால் கொஞ்சம் கஷ்டம்தான். அப்புறம் உங்களுடைய வேண்டுகோளுக்கு நன்றி. அதே மாதிரி 5வது அவங்க என்ன கேட்டிருக்காங்க, கடைசி அதை வந்து மனசில் வச்சுருங்க, மனசு கொஞ்சம் யோசிச்சு பண்ணுங்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அன்பின் வரிகள் நிகழ்ச்சியில் வாட்ஸ்அப்பில் பதிவும் வாசித்தால் மிகவும் நன்றாக இருக்கும் சொல்லியிருக்காங்க. நிச்சயமாக வரக்கூடிய அன்பின் வரிகள் பகுதியில் நீங்கள் உங்களுடைய எங்களது நிகழ்ச்சிகள் பற்றி உங்களுடைய என்ன கருத்துக்களை கடிதம் வழியாக மட்டும் இல்லை வாட்ஸ்அப் வழியாகவும் அனுப்பலாம். அதை நாங்கள் கண்டிப்பாக நிகழ்ச்சியில் உங்களுடைய பெயரை குறிப்பிட்டு வாசிப்போம். இன்றைக்கி கடிதங்கள் எழுதின எல்லா நேயர்களுக்குமே நன்றியை சொல்லிடலாம். குற்றாலம் அம்பலவாணன் சார், அதே மாதிரி கோவில்பட்டிலேருந்து ஏ குமார் அவங்க எழுதின கடிதம், அதுபோக இன்னும் நிறைய பேர் எழுதியிருந்தாங்க. விஜய கரிசன்குளம், பாரதி ராஜா பாண்டியன், குத்தாலிங்கம் தென்காசியிலேருந்து எழுதியிருந்தாங்க. அவங்க மட்டும் இல்லாமல் லட்சுமணன் வீரவநல்லூர்லேருந்து எழுதியிருந்தாங்க. உடையாம்புலி சுதா பால்ராஜ், பி முருகன் மேலச்செவல், காரக்குறிச்சி புதுக்குடி கனகா கனகா சங்கர், உடையாம்புலியிலிருந்து பத்மா அருள்ராஜ், மஞ்சளில் காயல் எம் சிங்காரவேலன், வீரவநல்லூர் கருணாநிதி, உடையாம்புலி மரியதாஸ், மம்சாபுரம் மீனா, இவங்க எல்லாருக்குமே நாங்கள் நன்றியும் பாராட்டுகளையும் சொல்லிடலாம். நிகழ்ச்சியோட நிறைவான பாடலும் வந்துட்டு இருக்கு. ஜோடி திரைப்படத்திலிருந்து வைரமுத்துடைய பாடல் வரிகளில் உன்னிமேனன் ஜானகி பாடினது ஏராகமான இசையில் பாடலை தொடர்ந்து 3 மணிக்கான செய்திச்சிருக்கும். அதை தொடர்ந்து திரையர் நிகழ்ச்சி தான் காத்துட்ருக்கு. இன்றைக்கு கடிதங்கள் அனுப்பினீர்களுக்கு பாராட்டுகள். நிகழ்ச்சி கடிதங்களை உங்களுக்காக வாசிச்சுட்டு இருந்தேன் நான் உங்கள் தோழி ஆர்ஜே ஜெமிமா செபாஸ்டியன். நானும் கிளம்பி நேரம் வச்சு மற்றும் ஒரு இனி நாளை சந்திக்கலாம். மேகலை இப்போ பாடலை கேட்டு இணைஞ்சிருங்க. இது ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 102.6.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஷியாம்லா. டிஜிட்டல் பண பரிவர்த்தனை இதுவரை இல்லாத அளவிற்கு கடந்த மாதம் 29,88,000 கோடி ரூபாயை எட்டியுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார்.

மக்களவையின் அலுவல் ஆய்வுக்குழு கூட்டம் இன்று புதுதில்லியில் நடைபெற்றது. கிளாஸ்கோவில் நடைபெற்ற காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளின் பளுதூக்கும் பிரிவில் பதக்கங்களை வென்றவர்களுக்கான பரிசுத் தொகையை மத்திய அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா இன்று புதுதில்லியில் வழங்கினார். காவிரியில் தமிழகத்திற்கு உரிய நீரினை கர்நாடக அரசு திறந்துவிட உத்தரவிடக் கோரி வலியுறுத்தி தமிழக அரசு உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளது. இந்து சமய அறநிலையத்துறையின் செயல்பாடுகள் குறித்து வெள்ளை அறிக்கை வெளியிடுவது தொடர்பாக ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு ரமேஷ் கூறியுள்ளார். உச்சநீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கையை அதிகரிக்க வகை

இந்து சமய அறநிலையத்துறையின் செயல்பாடுகள் குறித்து வெள்ளை அறிக்கை வெளியிடுவது தொடர்பாக ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு ரமேஷ் கூறியுள்ளார். உச்சநீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கையை அதிகரிக்க வகை செய்யும் சட்டத்திருத்த மசோதா மக்களவையில் நிறைவேறியது. அதன் பின்னர் அவை நடவடிக்கைகள் நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டன. தேர்தல் நேரத்தில் அளித்த வாக்குறுதிகளின்படி விவசாயிகளின் பயிர்க்கடனை தாவேக அரசு முழுமையாக தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று திமுக வலியுறுத்தியுள்ளது. தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு முறையாக பராமரிக்கப்படவில்லை என்று பிஜேபி மீண்டும் குற்றம் சாட்டியுள்ளது. காவல்துறையினரின் நீண்ட நாள் கோரிக்கைகளை நிறைவேற்ற தேவையான நடவடிக்கைகளை தாவேக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று பாமக வலியுறுத்தியுள்ளது. கோவை, நீலகிரி, தேனி, திருவண்ணாமலை, விழுப்புரம் மற்றும் கடலூர் மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. அஜர்பைஜானின் பாக்குவில் நடைபெற்று வரும் 17 வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் சித்தேந்தர் மாலிக் தங்கப்பதக்கம் வென்றார். புதுதில்லியில் நடைபெற்ற காமன்வெல்த் டேபிள் டென்னிஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியா 6 தங்கம் 4 வெள்ளி 8 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. பிரேசில் பாரா பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா 9 தங்கம் 6 வெள்ளி 7 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. டாக்காவில் நடைபெற்ற சர்வதேச வில்வித்தை போட்டியில் இந்தியா 1 தங்கம் 1 வெள்ளி 1 வெண்கலப் பதக்கம் வென்றது. விக்டோரியன் ஓபன் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் சானியா வாட்ஸ் வெள்ளிப்பதக்கம் வென்றார். செயின்ட் லூயிஸ் செஸ் போட்டியின் 3வது சுற்று முடிவில் இந்தியாவின் பிரக்ஞானந்தா 5 புள்ளிகளுடன் முதலிடத்தில் உள்ளார். செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: இனிய உற்சாகமான பிற்பகல் வணக்கம் நேர்களை, நேரம் 3:03 ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் எஃப்எம் ரெயின்போ 102.6. இது திரையருவி நிகழ்ச்சி. ஒவ்வொரு நாளும் நாம் விளையாடிட்டு இருக்கோம் சினி குஸ். இன்றைக்கி என்ன கான்செப்டில் நம்ம விளையாட இருக்கிறோம் அப்படின்னா, தடக் தடக் தடக் இந்த ஒலி கேட்டால் நம்ம மனசு என்ன சொல்லும், எங்கேயோ ட்ராவல் பண்ணுற ஒரு ஃபீல் நம்மளுக்கு வரும் இல்லையா. அதுவும் ஜன்னல் ஓர இருக்கை, முகத்தில் மோதுற அந்த குளிர்ந்த காற்று, பின்னோக்கி ஓடுற மரங்கள், வயல்வெளிகள், இப்படியெல்லாம் நம்மளுக்கு காட்சிப்படுத்துகிற அந்த ட்ரெயின் பற்றின கான்செப்டோட இன்றைக்கி திரையரவு நிகழ்ச்சி இருக்குது. ஒன்றில் அந்த பாடல் பார்த்திங்கன்னா ட்ரெயினில் வச்சு எடுத்துருப்பாங்க, இல்லை ட்ரெயின் ரயில் வண்டி அந்த மாதிரி ஒரு வார்த்தை வந்து அந்த பாடலில் வரும். அது என்ன பாடல் அப்படின்னு நீங்கள் கண்டுபிடிச்சி சொல்லணும், என்ன படத்தில் இடம்பெற்றது அப்படிங்கிறது தான். நேர்களே, நீங்கள் நிகழ்ச்சியில் பங்கேற்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உடனே டயல் பண்ணுங்க 2561132 மற்றொரு 2561132 நம்ம நிலையுடைய இணைப்பெண் 0462.

0: என்ன பாட்டு விஜயமா?
1: வண்டி வண்டி ரயில் வண்டி ஓடிச்ச வண்டி
0: சரி. எந்த படத்துல இடம்பெற்றது இது?
1: ஜெயம்.
0: ஜெயம் திரைப்படத்துல. சூப்பரா கண்டுபிடிச்சிட்டீங்க, வாழ்த்துக்கள்மா.
1: நன்றி.
0: அடுத்த நேயர் யாரு வராங்க அப்படின்னு கேட்கலாம். வாங்க, வணக்கம்.
2: வணக்கம் மேடம். டவுன் கண்ணைத்தர் நடராஜன்.
0: நடராஜன் சார், உங்களுக்கான பாடல் கொடுத்துடலாமா?
2: கொடுங்க மேடம்.
0: சரி, கேளுங்க.

0: நம்ம நிகழ்ச்சியோட முதல் நேயர், வாங்க. வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம் மேடம்.
0: வணக்கம், சொல்லுங்க, யார் இங்க இருந்து பேசுறீங்க? ரெட்டியார்பட்டியா? கட்டேரிப்பட்டி விஜயா. விஜயாமா, இன்னைக்கு கான்செப்ட் என்ன அப்படிங்கறது கேட்டிங்களா?
1: ட்ரெயின்
0: பத்தி தான். சரியா, இப்ப பாடல் பிளே பண்றோம், கேளுங்க.

0: கண்டுபிடிச்சிட்டீங்க போல இருக்கே.
1: படம் வந்து குங்கும சிமிழ், பாட்டு வந்து சுவந்தியிலே அந்த பாடல்.
0: அந்த பாடல் சூப்பராக கண்டுபிடிச்சிட்டீங்க, நன்றிங்கய்யா.
1: நன்றி பண்ணுங்க.
0: நேர்களே, நேரலையில் வந்த ரெண்டு நேயர்களுமே ரெண்டு பாடலையும் டான்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. இப்போ நாம் வந்து ஜெயம் படத்துலேருந்து வண்டி வண்டி ரயில் வண்டி அந்த பாடல் நம்ம நிகழ்ச்சியில் கேட்கலாம்.

0: தென் தமிழகத்தில் முதல் முறையாக ரோபோட்டிக் மூலம் துல்லியமா முழுமையான மூட்டுவலி நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில்.
1: ஸ்ரீநிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
2: நேயர்களின் கவனத்திற்கு NCERT விளம்பரதார நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை பிற்பகல் 3:30 முதல் 4 மணி வரை FM ரெயின்போ 102.6 MHz ஒலிபரப்பாகும். நேயர்கள் கேட்டு பயன்பெறுங்கள்.
3: நேரம் 3:13. திரையறிவு நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. இன்னைக்கு நிகழ்ச்சியில் நம்மளோட கான்செப்ட் பார்த்தீங்கன்னா ட்ரெயின். இது பற்றி நம்ம பாடல் கொடுத்துட்ருக்கோம். முதல்ல இந்த பாட்டில் பார்த்தீங்கன்னா ட்ரெயின் அப்படிங்கக்கூடிய வார்த்தை ரயில் அந்த மாதிரி வரலாம், இல்லை அந்த பாடல் வந்து ட்ரெயினில் வந்து படமாக்கப்பட்டிருக்கலாம். இதாங்க கான்செப்ட். நேயர்கள் வந்து பங்கேற்று சூப்பராக பதில்களும் சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்த நேயர் வாங்க. வணக்கம். வணக்கம்.
4: காலை வணக்கம் மேடம்.
3: சொல்லுங்க, வணக்கம் சொல்றது யாரு?
4: முருகன் கோட்டையிலிருந்து. முருகன்,
3: முருகன் சார், உங்களுக்கான பாடல் உங்களுக்கு வந்துட்டு இருக்கு, கேளுங்க.

0: வணக்கம்
1: சொல்லுங்க, யார் எங்க இருந்து பேசுறீங்க?
0: வந்தது
1: சந்தோஷமா இருக்கு நீங்க இந்த நிகழ்ச்சிக்கு வந்தது. சரிங்களா, இப்ப பாடல் வந்துட்டு இருக்கு, கேளுங்க.

0: கனவே.
1: மின்சார கனவு என்ன பாட்டல் இது?
0: நன்றி.
1: நேர்களே, ரெண்டு நேர்களுமே அட்டகாசமா நம்மளுக்கு பதில் சொல்லிட்டு போயிட்டாங்க.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: பிஎம் ஜெய், அப் கரீபோ கி ஜெய் பன் கயி ஹை.

0: Under the Ayushman Bharat Pradhan Mantri Jan Arogya Yojana, around 60 crore eligible beneficiaries are entitled to free health treatment worth 5 lakh rupees per family every year. So far, over 12 crore free treatments have been provided under the scheme, helping poor and vulnerable families save nearly 2 lakh crore rupees in out-of-pocket medical expenses. Download the Ayushman app today and create Ayushman card. For more information, call 14555.
1: மூன்று மணி 23 நிமிடம். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் எஃப்எம் ரெயின்போ 102.6 இது திரையிறவி நிகழ்ச்சி. இன்னைக்கு நம்மளோட கான்செப்ட் பார்த்தீங்கன்னா ட்ரெயின் பத்தி பாடல்கள் கொடுத்துட்டு இருக்கோம். நேர்கள் கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க. அடுத்த நேயர் வாங்க. வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
1: சொல்லுங்க, யார் எங்க பேசுறீங்க?
2: மாவட்டம் பூலாங்குளத்தில் சுப்பிரமணியன் பேசுறீங்க.
1: நலமா இருக்கும் சுப்பிரமணியன் ஐயா, நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கு மேடம்.
1: உங்களுக்கான பாடல் கொடுத்துடலாம், கேளுங்க.
2: சொல்லுங்க.

0: அந்த பாடலே அந்த திரைப்படத்தில் இடம்பெற்றது.
1: அஜித் குமார் தேவையன் நடித்த காதல் கோட்டை.
0: அந்த பாடல் காட்சி பார்த்திருக்கீங்களா? அப்படியா? அப்ப சரியான கேள்விதான் உங்களுக்கு கொடுத்துருக்கோம். நன்றிங்கய்யா.
1: நன்றி மேடம்.
0: அடுத்த நீங்க வாங்க. வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
0: சொல்லுங்க, யார் இங்க இருந்து பேசுறீங்க?
2: மகாலட்சுமி.
0: மகாலட்சுமி, நல்லா உற்சாகமா வந்திருக்கீங்க.
2: ஆமாமா, ரொம்ப உற்சாகம்.
0: சரி, ஈஸியான ஒரு பாடல், நிறைவான நேர் நீங்க தான். சரிங்களா, கேளுங்க, டக்குன்னு கண்டுபிடிச்சிருங்க. ஆ, நல்ல பாட்டா போட்டுலாம்.
2: எனக்கு ஒத்துக்கொடுங்க.
0: எந்த படத்துல இடம்பெற்றது மாது?
2: ஹலோ,
0: கேக்குது? தையா தையா கண்டுபிடிச்சிட்டீங்க. எந்த திரைப்படத்துல இடம்பெற்ற பாடல்?
2: படம் பேர் தெரியல மேடம்.
0: சரி, சூப்பரா கண்டுபிடிச்சீங்க, நன்றிமா.
2: நன்றி மேடம்.
0: இது வந்து உயிரை திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடல். நல்ல ஒரு ஃபாஸ்ட் பீட் சாங். இந்த சாங் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ட்ரெயினோட சவுண்ட் வந்து கூடவே வந்துட்டுருக்கும். செம்மையான ஒரு சாங்கோட இன்றைக்கு திரைவு நிகழ்ச்சி நிறைவு பெறுது. நிகழ்ச்சியில் நிறைவான பாடல் உங்களுக்காக ஃபைவ் ஸ்டார் திரைப்படத்துலேருந்து உன்னி கிருஷ்ணன் குரலில் வந்துட்டுருக்கு. பாடலை கேட்டுகிட்டே இணைஞ்சிருங்க. நிகழ்ச்சியில் இது வரைக்கும் உங்க கூட பேசிட்டு இருந்தேன் நான், எஸ் லிசி ஜெகன்.

மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.

0: 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேர்களை இப்போது கேட்கலாம் NCRT விளம்பரதார நிகழ்ச்சி.

0: நேயர்கள் இதுவரை கேட்டது தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கிய விளம்பரதார நிகழ்ச்சி. இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம். 4 மணிக்கான செய்தி சுருக்கம், அதனைத் தொடர்ந்து பொதிகை தும்பி நிகழ்ச்சி உங்களுக்காக காத்திருக்கு.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஷியாமலா. டிஜிட்டல் பண பரிவர்த்தனை இதுவரை இல்லாத அளவிற்கு கடந்த மாதம் 29,88,000 கோடி ரூபாயை எட்டியுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். மக்களவையின் அலுவல் ஆய்வுக்குழு கூட்டம் இன்று புதுதில்லியில் நடைபெற்றது. கிளாஸ்கோவில் நடைபெற்ற காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளின் வலுதூக்கும் பிரிவில் பதக்கங்களை வென்றவர்களுக்கான பரிசுத் தொகையை மத்திய அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா இன்று புதுதில்லியில் வழங்கினார். காவிரியில் தமிழகத்திற்கு உரிய நீரினை கர்நாடக அரசு திறந்துவிட உத்தரவிடக் கோரி தமிழக அரசு உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளது. இந்து சமய அறநிலையத்துறையின் செயல்பாடுகள் குறித்து வெள்ளை அறிக்கை வெளியிடுவது தொடர்பாக ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு ரமேஷ் கூறியுள்ளார். தேர்தல் நேரத்தில் அளித்த வாக்குறுதிகளின்படி விவசாயிகளின் பயிர்க்கடனை தாவேக அரசு முழுமையாக தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று திமுக வலியுறுத்தியுள்ளது. தேர்தல் நேரத்தில் அளித்த வாக்குறுதிகளை தாவேக அரசு நிறைவேற்றவில்லை என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். காவல்துறையினரின் நீண்ட நாள் கோரிக்கைகளை நிறைவேற்ற தேவையான நடவடிக்கைகளை தாவேக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று பாமக வலியுறுத்தியுள்ளது. கோவை, நீலகிரி, தேனி, திருவண்ணாமலை, விழுப்புரம் மற்றும் கடலூர் மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. அஜர்பைஜானின் பாக்குவில் நடைபெற்ற 17 வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் சித்தேந்தர் மாலிக் தங்கப்பதக்கம் வென்றார். புதுதில்லியில் நடைபெற்ற காமன்வெல்த் டேபிள் டென்னிஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியா 6 தங்கம் 4 வெள்ளி 8 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. பிரேசில் பாரா பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா 9 தங்கம் 6 வெள்ளி 7 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. டாக்காவில் நடைபெற்ற சர்வதேச வில்வித்தை போட்டியில் இந்தியா 1 தங்கம் 1 வெள்ளி 1 வெண்கலப் பதக்கம் வென்றது. விக்டோரியன் ஓபன் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் சானியா வாட்ஸ் வெள்ளிப்பதக்கம் வென்றார். செயின்ட் லூயிஸ் செஸ் போட்டியின் 3வது சுற்று முடிவில் இந்தியாவின் பிரக்ஞானந்தா 5 புள்ளிகளுடன் முதலிடத்தில் உள்ளார். 20 வயதுக்குட்பட்டோருக்கான உலக தடகள சாம்பியன் போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது.

0: வில்வித்தை போட்டியில் இந்தியா ஒரு தங்கம், ஒரு வெள்ளி, ஒரு வெண்கல பதக்கம் வென்றது. விக்டோரியன் ஓபன் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் சானியா வாட்ஸ் வெள்ளி பதக்கம் வென்றார். செயின்ட் லூயிஸ் செஸ் போட்டியின் மூன்றாவது சுற்று முடிவில் இந்தியாவின் பிரக்ஞானந்தா 5 புள்ளிகளுடன் முதலிடத்தில் உள்ளார். 20 வயதுக்குட்பட்டோருக்கான உலக தடகள சாம்பியன் போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: காற்றலைகளில் ஓர் இசை கச்சேரி, இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகா ஹெர்ட்ஸின் ஒளிபரப்பு.

0: ரொம்பவே உற்சாகமாக ஆரம்பமாயாச்சு நம்ம பொதிகை தும்பி கேம் ஷோ. நேரம் 4:03 ஆயிட்டுருக்கு. இன்றைக்கி நேயர்கள் நம்மக்கிட்ட கொஸ்டின் கேட்க போகிறாங்க, நாமளும் நேயர்கள்கிட்ட கொஸ்டின் கேட்க போகிறோம். அதுக்காக ரொம்ப ஜாலியாக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். நான் உங்கள் லிசி ஜெகன் மற்றும்
1: நான் சுமித்ரா.
0: சுமித்ராக்கா
1: சொல்லுங்க.
0: அதனால நீங்க வந்து இந்த மாதிரி ரொம்ப வரலாற்று புத்தகத்திலிருந்தோ இல்ல கணக்கு புத்தகத்திலிருந்தோ கேள்வி எடுக்காம காமெடி புத்தகத்திலிருந்து நல்ல சிந்திக்கிற மாதிரியும் சிரிக்க மாதிரியும் உங்களுடைய கேள்வி இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஷோ ரொம்ப சூப்பரா இருக்கும். நீங்களும் இந்த நிகழ்ச்சியில கலந்துக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உடனே டயல் பண்ணுங்க 2561132 மற்றொரு 2561133 நம்ம நெல்லையோட இணைப்பெண் 0462. நம்ம நிகழ்ச்சியோட முதல் நேயர் வாங்க, வணக்கம்.
1: மாலை வணக்கம். யார் எங்கேருந்து வந்திருக்கீங்க? ஹலோ, லைனில் இருக்கீங்க? மூச்சு காற்று மட்டும் எங்களுக்கு கேட்குது, பேச்சே வரல.
0: வணக்கம்.
1: மாலை வணக்கம். என்னாச்சு, சத்தியத்தை காணும்.
2: மேடம்
0: கேக்குது, சொல்லுங்க.
1: கேக்குது கேக்குது.
2: தூத்துக்குடி மாவட்டம் எலந்தப்பட்டி மாரியம்மாள்.
1: எலந்தப்பட்டி மாரியம்மாள் வந்து அன்னைக்கு அப்படிதா முதல் நேரா வந்துட்டாங்க, ஆனா ஜெயிச்சிட்டு போயிட்டாங்க தெரியுமா? அதனால என்னமா
2: அதே மாதிரி இன்னைக்கு ஈஸியா சொல்லுங்க.
1: ஈஸியா சொல்லிடுவோம் சரியா? லிசி தான் வந்து கேள்வி கேட்பாங்க சரியா? சரி, பிரச்சனை இல்லை, பிரச்சனை இல்லை. இப்பவே நீங்க வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் சொல்ல வேணாம், உங்களுக்காக நாங்க வந்து ரொம்ப ஈஸியான க்வெஸ்சன் தான் கேட்போம். சரி, இப்ப நீங்க கேள்வி கேக்குறீங்களா, லிசி கேள்வி கேட்க சொல்லணுமா? லிசி நீங்களே கேளுங்க.
0: என்ன அப்படின்னா, நம்ம சாப்பாட்டு ஐட்டம் வந்து சில இடங்கள்ல சில ஐட்டம் ஃபேமஸா இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஐட்டம் வந்து ஒரு 10 ஐட்டம் சொல்லுங்களேன்.
1: எந்தெந்த ஊருக்கு எந்த சாப்பாடோ பழமோ ஏதோ ஒரு பொருள் வந்து பயங்கர ஃபேமஸா இருக்கு அந்த மாதிரி சொல்லுங்க.
2: இன்னொன்னு
1: சாப்பிடுற பொருள் இருக்கு நம்ம ஊர்ல, இருக்குது இல்ல, மஞ்சள் கலர்ல ஒரு பழம், என்ன பழம்
2: கலர்ல
1: இருக்குமே ஒரு பழம், இனிப்பா இருக்கும்.
0: அவங்க உங்களை குழப்பி விட்டுருவாங்க, டைம் போயிட்டு இருக்கு.
1: அது எந்த ஊருக்கு ஃபேமஸ்?
2: சேலத்துக்கு.
1: அடுத்து அடுத்து
0: அடுத்து
2: வங்கி வந்தார் இந்த சின்னவர போய் கேளும் அப்படின்னு சொல்ல மேடம் பாட்டு கூட.
0: சரி, உங்க டைம் போயிட்டு இருக்கு.
1: அப்புறம்
2: அடுத்து
1: அடுத்து
2: அரை மணிக்கு.
1: சரி, ஒவ்வொரு ஊரா யோசிச்சு பாருங்க.

0: பன்ரொட்டி.
1: பன்ரொட்டி என்னதுக்கு?
2: பன்ரொட்டி தெரியல மேடம்.
1: ஏங்க முள்ளு முள்ளா இருக்குமே வெளியில பாக்குறதுக்கு.
0: டைம் முடிஞ்சிச்சு.
1: பலாப்பழம்,
2: பலாப்பழம்
1: பன்ரொட்டி, பலாப்பழம் சொல்லுவாங்கல்ல.
0: தூத்துக்குடி.
1: ஆ மக்ரூன்.
2: தூத்துக்குடியில
1: விருதுநகர் வந்து பரோட்டா,
0: திண்டுக்கல்
1: பரோட்டா, திண்டுக்கல் பிரியாணி.
2: என்ன பரோட்டாவும் நல்லா இருக்கும் மேடம்.
1: ஆ அதெல்லாம் ஞாபகத்துக்கு வருமே, சொல்லும் போதும் வராது. அந்த மாதிரி
2: தானே
1: அந்த டக்கு தானே நமக்கு எப்பவுமே வராது. சிக்கலா இருக்கு.
0: பழனி,
1: பழனி பஞ்சாமிர்தம்
2: மேடம் வருவாங்கல்ல, என் மேடம் சொல்லுவாங்க வருங்க.
1: மாற போகிறார், பாடுகிறார் லிசி.
0: ஒரு ஊரில் அழகி என்று ஒரு தீ இருந்தாலே, அழகுக்கு இலக்கணம் எழுத அவளும் பிறந்தாளே.
1: ஆமா ஆமா, பார்க்கையிலே.

0: கார்த்திக் செம்மையாக பாடிருப்பாப்ல. நம்ம லிசிக்காக இந்த பாட்டை வந்து டெடிகேட் பண்ணிடலாம். ரொம்ப நன்றிமா நிகழ்ச்சி கடந்து கொண்டு. தேங்க்யூ.
1: சுமித்ராக்கா
0: தப்பிச்சிட்ட.
1: அது எப்படி சொல்றது அந்த சந்தோஷத்தை. சரி சரி, மாரியம்மாள் வந்து முதல் நேரா நம்மளுக்கு
0: வந்துருக்காங்க. அள்ளி வர குடுத்துட்டு போயிருக்காங்க.
1: ஈஸியா ஒரு பாட்டு பாடுங்கன்னு சொன்னாங்க பாருங்க, சந்தோஷம் பொறுக்க முடியல
0: பொங்கிடுச்சு.
1: சரி, அந்த சந்தோஷத்தோட இப்ப சச்சின் படத்துல இருந்து நாம ஒரு பாட்டு கேட்கலாம்.

0: நாம் இணைந்திருக்கின்றோம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ்.
1: பாடல்கள் விறுவிறுப்பான கேள்விகள் காமெடி ஷோவாக போயிட்டுருக்கு நம்ம பொதிகை தும்பி கேம்ஸ் ஷோ. முதல் நேயர் அட்டகாசமாக நிகழ்ச்சியில் பங்கேற்று சூப்பரான கேள்விகளையும் கொடுத்து பதிலும் சொல்லிட்டு போயிட்டாங்க. அடுத்து சுமித்ராக்கா என்ன வந்த சிரிப்பு
2: இல்லை வரோம், யார் வர போகிறான்னு ஒரே யோசனையாக இருக்குது.
1: ஒன்றும் யோசிக்காதுங்கக்கா, உங்களை பற்றி எல்லாருக்கும் தெரியும் பாவம் சுமித்ராக்கா அப்படின்னு. அதனால் அடுத்த நேயர் யார் வராங்க நானுமே ரொம்ப ஆவலாக தான் இருக்கேன். வாங்க வணக்கம்.
2: ஹலோ மாலை, வணக்கம்.
3: வணக்கம்.
2: அப்புறம் எப்படி இருக்கீங்க?
3: நல்லா இருக்கேன். நீங்க ரெண்டு அக்காவும் நல்லா இருக்கீங்களா?
2: ரொம்ப நல்லா இருக்கோம். மனையும் பொண்ணாக்குற ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க? ஆமா, வாரம் வாரம் வாங்கிக்கிறேன். அப்புறம் 7 வகையான சோறு 5 வகையான சோறெல்லாம் தின்னுட்டு ஊர்ந்துட்டு வர்றீங்கன்னு நினைக்கேன். மறந்து வச்சிட்டு வர
1: கிருஷ்ணன் சார், உங்களுக்கும் அக்காவுக்கும் தான் போட்டி.
2: போட்டி சரியா? நான் தான் கேக்கணுமா? இது உங்க டக்கு அப்படின்னு ஒரு பேர் வச்சிருவோம் சரியா? அதான் நான் கை தட்டின உடனே ஒரு கேள்வி கேட்பேன், அதுக்கு டக்கு டக்குன்னு பதில் சொல்லணும். மனசுக்குள்ள பேசுங்க சொல்லி ஊரெல்லாம் கேக்குற மாதிரி பேசிட்டீங்க. சிறப்பு. ஓகே ரெடியா? 40 செகண்ட். ஓகேயா? ஓகே. மூணு ஊர் பேர் சொல்லுங்க.
3: சாப்பாடு தயிர் சாதம், லெமன் சாதம்.
2: மூணு பழங்கள்.
3: வாழைப்பழம், பலாப்பழம், மாம்பழம்.
2: மூணு காய்கறிகள்.
3: வாழைக்காய், கத்தரிக்காய், முருங்கைக்காய்.
2: மூணு மிருகங்கள்.
3: சிங்கம், புலி, கரடி.
2: மூணு வீட்டு விலங்குகள்.

0: மூட்டு நாய் பூனை
1: நீங்க கேள்வி கேளுங்க
0: கொஞ்சம் சோகமாவும் கொஞ்சம் சிரிச்சுக்கிட்டே படிக்கணும்.
2: என்ன பாட்டு பாடலாம்னா எனக்கு ஒரே யோசனையா இருக்குது.
1: என்ன பாட்டுனே சொல்லிட்டாங்க அப்படின்னா நல்லா இருக்கும் இல்லையா? இந்த பாட்டை பாடுங்கன்னா அக்காசுமா
2: பாடுவது நானோ பாடுவது நானா நானும் இந்த மாதிரிதான் பாடணுமா? இளவயது மானா நானா பாடுவது நானா நானும் இளவயது மானா. அதரே அழுதுறாதீங்க, சூப்பரா விளையாண்டீங்க. நிகழ்ச்சி கலந்துக்கணுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ.
1: நேயர்களை உங்களுக்காக பாடல் வந்துட்டு இருக்கு குட்டி திரைப்படத்துல இருந்து. ஆஹா ஆஹா

இசை மெட்டுக்களோடு இணைந்திருக்கிறீர்கள். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியலை 1197 கிலோ ஹெட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகா ஹெட்ஸ்.

0: நேரம் 4:24 பொதுகை தும்பி கேம் ஷோ விளையாடிட்டு இருக்கோம். நேயர்கள் ஒரு கேள்வி, நம்ம ஒரு கேள்வின்னு கலக்கலாம். நிகழ்ச்சி போயிட்டு இருக்கு, அடுத்ததா எந்த நேயர் வராங்க அப்படின்னு கேட்டலாம். சுமித்தா அக்கா, பழைய சிரிப்பு மீண்டு வந்துருச்சே, என்ன காரணம்?
1: எனக்குன்னு வந்தா தக்காளி சட்னியா இருக்க மாட்டேங்குது.
0: ஓ அப்படி, என்ன கேள்வி இப்ப எனக்கு இல்ல, அதனால
1: ஹுஷியா இருக்கேன்.
0: அதான் அதான் தெரியுது தெரியுது. வணக்கம்
1: மாலை. வணக்கம்.
2: வணக்கம்.
1: விளையாட வந்திருக்கிறது யாரு?
2: சென்னையில
1: இருந்து மாலினி தேவி. எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா?
2: நல்லா இருக்கேன்.
0: நல்லா இருக்குமா?
1: இருக்கும். சென்னையெல்லாம் எப்படி இருக்கு, நல்லா இருக்கா?
2: ஹாட்டா இருக்கு.
1: ஹாட்டா இருக்கா? நாங்க கொஞ்சம் கூலா தான் இருக்கோம். அப்ப நாங்க ஹாப்பியா தான் இருக்கோம். சரி சரி, ஓகே ஓகே ஓகே. இப்ப வந்து நீங்க கேள்வி கேட்க போறீங்க, லிஸி கேள்வி கேட்கணுமா?
2: நீங்க கேளுங்க, நான் அப்புறம் கேட்கறேன்.
1: லிஸி கேளுமா?
0: சரிம்மா, ஒரு டயலாக் போடுறோம், ப்ளே பண்றோம். நீங்க வந்து அதை கேட்டுட்டு நாங்க ஒரு
2: அந்த
1: மாதிரி சொல்லக்கூடாது. ஒவ்வொரு ஆட்கள் சொல்லுவோம், அவங்கள மாதிரி சொல்லி காட்டணும். சரியா? ரொம்ப சிம்பிள், ஈஸிங்க. ட்ரை பண்ணுங்க.
3: நான் செவனே தானா போய்க்கிருந்தேன், யாரு வம்பு தும்பு காச்சு போனா? கௌரவம் கௌரவம்னு என் கௌரவத்தையே ஆரம்பிச்சிட்டீங்களா?
1: நான் செவனேன்னு தானடா போனேன், எந்த வம்பு தும்புக்கும் போனேன்னா? கௌரவம் கௌரவம்னு என் கௌரவத்தையே நாரடிச்சிட்டிங்களடா. இத வந்து ஒரு குழந்தை சொன்னா எப்படி இருக்கும்? நீங்க குழந்தையா இருந்தானே இவ்வளவு பெரிய ஆளா இருக்கீங்க. அந்த பருவத்தை தானே எல்லாரும் தேடுறோம்.
0: என்ன ஆச்சு?
1: ஆட்டத்துல இருந்து ஓட் போற மாதிரி இருக்கு. இங்க ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது. சரியா? இங்க ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது. திரும்ப வந்து வேற யாருமா சொல்லுமா? வயசான பாட்டி மாதிரி சொல்லுங்க.

0: சரி சின்னதா சொல்லுங்க, உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி புரிஞ்ச மாதிரி.
1: நான் போயிட்டு இருந்தேன்,
2: சென்னையில
0: இருந்து போன் பண்ணது ஒரு குத்தமா? சரி நீங்க என்ன கேள்வி கேட்க போறீங்க? கேளுங்க.
1: அம்மா இந்த வார்த்தையில பாடல் ஒரு அஞ்சு சொல்லுங்க.
0: அஞ்சே பாட்டு ரொம்ப ஈஸி.
2: அம்மாய் அம்மா என்று அழைக்காத உயிர் இல்லையே.
0: ஆமா. அப்புறம்
2: வேலையில பட்டதாரில்
0: அம்மா அம்மா எங்க அம்மா ஒண்ணு விட்டா எனக்கு யாரு அம்மா. அடுத்து
2: அம்மா
0: என்ன அம்மா
2: உழைப்பாளியில ஒரு
0: நந்தா படத்துல ஒரு பாடல் சொல்லிருக்காங்க.
2: ராம் படத்துல
0: ராம் ராம் ராம் ராம் ராம்ல வரும்ல அது ஆராரி ரோல்ல அம்மா பாட்டு கேட்கப்ப. அம்மாவும் நீயே அப்பாவும் நீயே அன்புடனே ஆதரிக்கும் தெய்வமும் நீயே.
2: சொல்லிட்டோம்ல இல்லையா?
1: நாலு வரை சொல்லிருக்கீங்க.
0: ஐயோ கூடுதல்ல சொன்ன மாதிரி இருந்துச்சு.
1: நாலு நாலு தான்.
0: அம்மா என்றால் அன்பு, அப்பா என்றால் அறிவு. ஜெயலலிதா அம்மா பாடின பாட்டு. ஓ சொல்லிட்டோம் சொல்லிட்டோம். ஓகேங்க. ஆமா நிகழ்ச்சி கலந்து கொண்டு ரொம்ப நன்றி. தேங்க்யூ
1: தேங்க்யூ.
0: இப்ப மார்க் யாரு குடுக்கலன்னு குழப்பம்.
2: யாருக்கு தான் கொடுக்கணும் மூலையில இருக்கு.
0: மாத்தி மாத்தி அற அறையா பிரிச்சிடறோம்.
2: சரி இப்போ நிகழ்ச்சியில நம்ம ஒரு பாடல் கேட்டு வந்துடலாம். வீரம் திரைப்படத்துல இருந்து ஒரு சூப்பரான பாடல் உங்களுக்காக வந்துட்டு இருக்கு.

நேர்கள் ரொம்பவே ஜாலியா கேட்டுட்டு இருக்கீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகா ஹெர்ட்ஸில் ஒலிபரப்பு.

0: திகட்டாத உற்சாகமான கேள்விகளோடும் துள்ளலிசை பாடல்களோடும் கேட்டுட்ருக்கோம். இது பொதுகி தும்பி கேம் ஷோ. நேரம் 4:34 ஆயிட்டுருக்கு. சுமித்ராக்கா அடுத்த நேர் வரப்போகிறாங்க. சுமித்ராக்கா கொஸ்டின் கேட்க போகிறாங்க. வாங்க, வணக்கம்.
1: ஹலோ மானே, வணக்கம். யார் எங்கேருந்து வந்திருக்கீங்க?
2: ஹலோ, நான் மீனாட்சிப்பட்டிலிருந்து யாழினி.
1: யாழினி கரெக்டா வந்துருதாப்ல. எப்படி இருக்கீங்க யாழினி, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா? பேர் சொல்லி கூப்பிடாம ரசதி ரசதி ரசதி அப்படின்னு பொம்பளை பிள்ளை பேரை வச்சே கூப்பிடுங்க. அந்த பொண்ணுக்கு செம்ம கடுப்பு. ஏய், நான் எப்படி ராஜா மாதிரி இருக்கேன், எனக்கு ஒரு ஆம்பளை பையன் பேர் வைக்க கூடாதா? அதை விட்டு ராசாத்தி ராசாத்தி கூப்பிட்டுருக்காளுன்னு செம்ம கடுப்பு அந்த பூனைக்கு. ஒரு நாள் வாய்ப்பு கிடைக்குது, அவனுக்கு பேசுகிற வாய்ப்பு. நல்லா சொல்கிறான் அவங்கள. 40 செகண்டு என்னென்ன சொல்லுமோ அதான் சொல்லணும். என்ன சொல்லும் அந்த பூனை? 40 செகண்டில் பேசிக்க பார்க்கலாம். பூனையாகவே மாறிட்டீங்க நீங்கள். மியாவ் மியாவ் ஆரம்பிங்க. சிச்சுவேஷன்மா இப்படிப்பட்ட மார்க் எங்களுக்கு தேவையில்ல. என்ன என்ன பத்தி என்ன நினைச்சுக்கிட்டீங்கன்னு கேக்குறேன். பூனையா மாறதுக்கு இவ்வளவு வருத்தமா? நான் புலியாவே மாறி இருப்பேன்.
2: எனக்கு
1: ராசாத்தின்னு கூப்பிட தோணுது, ராஜான்னு கூப்பிடவே தோண மாட்டேங்குது. உன் வால் அப்படி இருக்குது, உன் காது அப்படி இருக்கு.

0: உன் கண் அப்படி இருக்குது.
1: சரி அப்ப எப்படினாலும் கூப்பிட்டுக்கோ, நான் உன்னை திட்ட மாட்டேன்.
0: இந்த மாதிரி ஆளால உனக்கு சாப்பாடே கிடையாது, போ. நாளைக்கு லிசி வீட்டுல கொண்டு விட்டு வந்துடுறேன். என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? பேச வாய்ப்பு கிடைச்சி அதை யூஸ் பண்ணாம இனிமேல் காட்டுக்கு லெட்டர் போடுற. இந்த பூனை என்னைக்குமே பேசக்கூடாது. மியாவ் மியாவ் தவிர எந்த வார்த்தையும் பேசக்கூடாதுன்னு தை சாதம் தாண்டி உனக்கு. ஓகே பரவாயில்ல, நல்ல முயற்சி பண்ணீங்க. சரி நீங்க கேளுங்க.
1: வாழ்க்கை ஒரு வட்டம் நீ எதுல சொல்றாங்க?
0: ஆமா, வாழ்க்கையே வட்டம்னு சொல்றாங்களா? வாழ்க்கையே வட்டமா இருக்குது. சதுரமா இருந்தா என்ன, செவ்வகமா இருந்தா என்ன, என்ன முட்டு செந்தல போய் முட்டிடுவான், அதனால வட்டமா இருக்கு போல இருக்கு. வாழ்க்கை ஏன்டா வட்டமா இருக்கு? லிசி நீ சொல்லு, வாழ்க்கை ஏன் ஒரு வட்டம்னு சொல்றாங்க?
2: இங்க டோடி போய் அங்க டோடி வந்துடலாம்ல.
0: ஓ, அந்த மாதிரியானயா? இந்த பிள்ளை ஏதாவது ஒண்ணு வச்சுக்கும் பாரு. ஏன் சொல்றீங்க?
1: நான் கேட்டேன், சோ நான் தான் ஆன்சர் சொல்றேன்.
0: அத நீங்க தான் சொல்லணும்.
1: நான் சொல்றேன் உங்களுக்கு. நான் என்ன கேட்டேன் உங்களுக்கு, வாழ்க்கை ஒரு வட்டம் எதுல சொல்றாங்கன்னு
0: கேட்டேன். எதுல சொல்றாங்கன்னு கேட்டீங்க? வாயால தான் சொல்றாங்க. நாங்க என்ன தரமா நினைச்ச, வாழ்க்கை ஒரு வட்டம்னு சொல்றாங்க. ஏன் சொல்ற மாதிரி நாங்க நினைச்சோம்.
2: நிகழ்ச்சியில நல்ல உற்சாகமா போயிட்டு இருக்கு நம்ம நிகழ்ச்சி. நீங்களும் இந்த ப்ரோக்ராம்ல கலந்துக்கணும் அப்படின்னா உடனே கால் பண்ணுங்க. 256-111-332 மற்றொரு 256-111-332
0: இணைச்சுக்கோங்க.
2: நாம நிகழ்ச்சியில இப்ப பாடலை கேட்டு அடுத்த நேரம் சந்திக்கலாம். நிகழ்ச்சியில உங்களுக்காக பாடல் வந்துட்டு இருக்கு, வேட்டைக்காரன் திரைப்படத்திலிருந்து.

நாம் இணைந்திருக்கின்றோம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ்.

0: நேரம் 4:43 பொதிகை தும்பி கேம் ஷோவில் நினச்சிருக்கிறோம். நம்ம நிகழ்ச்சியில் வர அடுத்த நேயர் வாங்க. வணக்கம்.
1: சந்தோஷமாக இருக்கிறது.
0: வணக்கம்
1: மாலை. வணக்கம்.
2: வணக்கம்.
1: யார் இங்கிருந்து அழைத்திருக்கிறீர்கள்?
2: தூத்துக்குடி மாவட்டம்.
1: ஸ்னேக் பாபு. ஸ்னேக் பாபு வாங்க வாங்க வாங்க. எப்படி இருக்கீங்க? அப்படியா, எங்களுக்கே தெரியாம ஓனர் வந்திருக்காங்களா? ரொம்ப நன்றி. ஓகேங்க, இப்ப வந்து நீங்க கேள்வி கேட்க போறீங்களா, லிசி கேள்வி கேட்கணுமா?
2: நீங்க
0: ஐயா, உங்களுக்கு வந்து 40 செகண்ட்ல ஒரு டாபிக் கொடுப்போம், அதை பத்தி நீங்க பேச போறீங்க.
2: ஆனா
0: அந்த டாபிக்கோட அந்த வார்த்தையை மட்டும் பேசக்கூடாது.
1: ஆமா, அந்த வார்த்தையை மட்டும் பயன்படுத்தவே கூடாது.
0: நீங்க வந்து உண்மை அப்படிங்கக்கூடிய
1: உண்மையை பற்றி பேசணும். ஆனா உண்மை அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தக்கூடாது. சொல்லுங்க.
2: நேற்று காலை நான் கோயிலுக்கு சென்றிருந்த போது கோயில் கூட்டம் அதிகமாக இருந்தது.
1: இதுல உண்மை எங்க காணும்? சொல்லுங்க.
0: ஆனா உண்மை பத்தி தான் பேசணும்.
2: அதிகமா இருந்தது. நானும் வரிசையில் காத்திருந்து காத்திருந்து பார்த்தேன். கடைசியில் 3 மணி நேரம் கடித்துதான் சாமி தரிசனம் கிடைச்சது.
1: அதுக்கு உண்மைக்கு என்ன சம்பந்தம்? உண்மை நியாயமானவள், சிறப்பானவள், எங்க அம்மா அம்மாங்களை
0: அடிக்கிறது.
1: சூப்பருங்க, நிகழ்ச்சி கலந்து கொடுக்க ரொம்ப நன்றி. தேங்க்யூ.
2: தங்கு டிஸ்டர்ல
1: மைண்ட் டிஸ்டர்ப் ஆகுது.

0: சொல்லுங்க.
1: ஒரு கடி ஜோக்கு. ஒருவர் மண்டையில இருந்து இலையா விழுந்துச்சு ஐயா.
2: மர மண்டையா இருக்குமோ?
1: கரெக்ட்.
0: இது ஒரு சுவாக்குன்னு தூத்துக்குடியில தூக்கிட்டு வந்திருக்கீங்க.
1: முள்ளக்காட்டுல
0: இருந்து தூத்துக்குடி மாவட்டம் முள்ளக்காடு அப்படின்னு சொல்றீங்கல்ல, அங்க இருந்து பஸ் புடிச்சு ட்ரெயின புடிச்சு வந்திருக்கீங்க. என்ன
2: பேசிட்டோமோ?
0: வேலை வெட்டி இல்லாம ரெண்டு பேர் பேசிட்டு இருக்கீங்க. அவரு வேலை வெட்டி இல்லாம 43 நிமிஷம் ட்ரை பண்ணாரா?
2: சரி, நம்ம நேயர்கள் எல்லாத்துக்குமே வாய்ப்பு கொடுக்கணும் அப்படிங்கறதுதான் நம்மளோட ஆசையும்.
0: ஆமா,
2: ஆனால் பாடலும் அப்படிங்கிறது தேவையான ஒன்று. பாட்டை போட்டுகிட்டே நம்ம நேர்களையும் எடுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் சொன்ன கருத்துக்களை வந்து கேட்டுட்டு இருப்பாங்க, ஃப்யூச்சரில் வந்து அது நடைமுறைப்படுத்தப்படலாம். நிகழ்ச்சியில் இப்போ உங்களுக்காக பாடல் வந்துட்டு இருக்கு, மைனா திரைப்படத்தில் இருந்து.

0: ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ் ஒலிபரப்பில் இது பொதிகை தும்பை நிகழ்ச்சி. நேரம் 4:52. நம்ம நிகழ்ச்சியோட நிறைவான நேயர் யார் அப்படின்னு கேட்கலாம். வாங்க, வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம்
1: வணக்கம். யார் எங்களுக்கு பேசி வந்திருக்கீங்க?
2: நான் ராமநாதபுரம் சாத்தான்குடியில இருந்து முருகன்.
1: சாத்தான்குடி முருகன், நல்லமா இருக்கீங்களா சார்?
2: தென்றலோ
1: தீயோ தென்றலுக்கு வயது என்றும் 16 அன்றோ, தென்றல் காற்றே தென்றல் காற்றே, அப்புறம் தென்னங்கீற்றும் தென்றல் காற்றும். தென்றல் வந்து என்னை தொடும், ஆகாசத்தம் இன்றி முத்தமிடும். தென்றல் தூங்கும், தென்னங்கீற்றும் தென்றல் காற்றும் தான், தென்றல் காற்றும். தென்றலிலே மிதந்து வரும் தேவதை, அந்த பாட்டு தொடர்ந்து சொல்லிக்கிட்டே போகணும். எந்த எழுத்துல முடிதோ அந்த எழுத்துல அடுத்த வார்த்தை சொல்லணும், சரியா? சரி, நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்க. ரமா மாணவி, விசு சுமித்ரா, ராசாத்தி திப்பு, புவி வினிதா, தாவணி, இந்த மாதிரி, சரியா? நீங்க பேர் எதுனா, நீங்க ஆட்கள் பேர்னு இல்ல, ஊர் பேர் சொல்லலாம். ஒரு எறும்பு, அப்புறம் வந்து பூனை, நாய், எதனாலும் சேர்த்துக்கலாம். தமிழ்ல இருக்க எல்லா வார்த்தைகளையும் பயன்படுத்தி நீங்க இந்த தலையும் வாழ சொல்லணும், சரிங்களா? முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையார். ஓகே, ரெடியா இருங்க, 40 செகண்ட் ஆரம்பிக்குது. ஓகே, ரெடி. ஓகே, நான் சொல்லட்டுமா? ரமா,
2: ரமணா,
1: மாலை முடிதா, மாலை வார்த்தை சொல்லுங்க.
2: மஞ்சள்
1: மாணிக்கம். அப்ப இம்முல முடிஞ்சிருது இல்ல, அப்புறம் எப்படி ஆரம்பிப்பீங்க? சரி, மாலை சொல்லுங்க
2: வார்த்தை.
1: அதையும் இம்முல முடிக்கீங்க, எதுக்கு? சரி, அப்புறம் லைல எப்படி பேர் வரும்?
2: லைலா.
1: யாரோ
2: அதுக்கப்புறம் வர
0: மாட்டேங்குமா?
1: நன்றி.
0: சுமித்ராக்கா,
1: என்ன,
0: நம்ம நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு இப்ப வந்தாச்சு.
1: ஆமா,
0: இன்னைக்கு எந்தெந்த நேயர்கள்லாம் மார்க் வாங்கியிருக்காங்க, எந்தெந்த நேயர்கள்லாம் நம்மளுக்கு மார்க் தந்திருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா?
1: ஓகே.
0: தூத்துக்குடியில இருந்து மாரியம்மாள், இவங்க வந்து 2 பாயிண்ட் எனக்கு தந்திருக்காங்க. காரைக்குறிச்சில இருந்து கிருஷ்ணன், இவங்க வந்து 1 பாயிண்ட் உங்களுக்கும் 1 பாயிண்ட் அவங்களும் எடுத்திருக்காங்க. சென்னையில இருந்து மாலினி தேவி அம்மா வந்து 2 பாயிண்ட் எனக்கு தந்திருக்காங்க. மீனாட்சிபுரம் யாழினி வந்து

0: ஒரு பாயிண்ட் உங்களுக்கும் ஒரு பாயிண்ட்
1: அவங்களுக்கு.
0: அவங்களுக்கும். முள்ளக்காடுலேருந்து பாபு இவங்களும் ரெண்டு பாயிண்ட் எனக்கு தந்திருக்காங்க. அப்புறம் சாத்தான் குளத்துலேருந்து முருகன் இவங்க வந்து ஒரு பாயிண்ட் அவங்களுக்கும் ஒரு பாயிண்ட்
1: அவங்களுக்கு
0: உங்களுக்கும்.
1: கொடுத்தாச்சு, எனக்கு ஒன்று கொடுத்தாச்சு. ஓகே, இதில் வந்து வெற்றி பெற்றது யாரு?
0: வெற்றி பெற்றது வந்து நீங்கள் வந்து 3 பாயிண்ட்,
1: ஆமாம்,
0: நான் வந்து 6 பாயிண்ட்.
1: யா, லிசி ஜெகன் அவர்கள் வெற்றி பெற்றுகிறார் என்பதை பெருமகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்வதில் மிகவும் மகிழ்வாக இருக்கிறது. அண்ட் தென் நேர்கள் வந்து என்ன மார்க் எடுத்து, எப்பவும் அவங்க தான் ஜெயிச்சுட்டு இருப்பாங்க.
0: நேர்கள் வந்து 3 மதிப்பெண் எடுத்திருக்காங்க. என்னன்னா நான் என்ன நினைக்கிறேன்னா, நேர்கள் வந்து நம்மளுக்கு விட்டு தந்துட்டாங்கன்னு
1: நினைக்கிறேன். கொடுக்குறவங்க கெட்டு போகிறது இல்லை.
0: இன்னைக்கு பாவம் பார்த்து ஜெயித்துட்டு போட்டும்பா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால நேர்கள் ஜெயித்தாலும் இவங்களுக்கு ஹாப்பி தான் அப்படின்னு சொல்லிக்கிறோம். நிகழ்ச்சியில இதுவரைக்கும் சூப்பரான கேள்விகளோட வந்த நிகழ்ச்சி அட்டகாசமா சிறப்பிச்ச எல்லா நேயர்களுக்கும் நன்றி சொல்லிக்கிறோம். நிகழ்ச்சியில இதுவரைக்கும் உங்க கூட பேசிட்டு இருந்தோம் நான் எஸ் லிசி ஜெகன் மற்றும்
1: நான் சுமித்ரா.
0: நிகழ்ச்சியில நிறைவான பாடல் உங்களுக்காக வந்துட்டு இருக்கு. பாடலை தொடர்ந்து கேட்கலாம். 5 மணிக்கான செய்தி சுருக்கம்.
2: Yo mama, you know how me nerky say the dance floor, baby.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஷியாமளா. டிஜிட்டல் பண பரிவர்த்தனை இதுவரை இல்லாத அளவிற்கு கடந்த மாதம் 29,88,000 கோடி ரூபாயை எட்டியுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். மக்களவையின் அலுவல் ஆய்வுக்குழு கூட்டம் இன்று புதுதில்லியில் நடைபெற்றது. கிளாஸ்கோவில் நடைபெற்ற காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளின் பளுதூக்கும் பிரிவில் பதக்கங்களை வென்றவர்களுக்கான பரிசுத் தொகையை மத்திய அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா இன்று புதுதில்லியில் வழங்கினார். காவிரியில் தமிழகத்திற்கு உரிய நீரினை கர்நாடக அரசு திறந்துவிட உத்தரவிடக் கோரி தமிழக அரசு உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளது. இந்து சமய அறநிலையத்துறையின் செயல்பாடுகள் குறித்து வெள்ளை அறிக்கை வெளியிடுவது தொடர்பாக ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு ரமேஷ் கூறியுள்ளார். தேர்தல் நேரத்தில் அளித்த வாக்குறுதிகளின்படி விவசாயிகளின் பயிர்க்கடனை தாவேக்கா அரசு முழுமையாக தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று திமுக வலியுறுத்தியுள்ளது. தேர்தல் நேரத்தில் அளித்த வாக்குறுதிகளை தாவேக்கா அரசு நிறைவேற்றவில்லை என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். காவல்துறையினரின் நீண்ட நாள் கோரிக்கைகளை நிறைவேற்ற தேவையான நடவடிக்கைகளை தாவேக்கா அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று பாமக வலியுறுத்தியுள்ளது. கோவை, நீலகிரி, தேனி, திருவண்ணாமலை, விழுப்புரம் மற்றும் கடலூர் மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. அஜர்பைஜானின் பாக்குவில் நடைபெற்ற 17 வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் சித்தேந்தர் மாலிக் தங்கப்பதக்கம் வென்றார். புதுதில்லியில் நடைபெற்ற காமன்வெல்த் டேபிள் டென்னிஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியா 6 தங்கம், 4 வெள்ளி, 8 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. பிரேசில் பாரா பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா 9 தங்கம், 6 வெள்ளி, 7 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. விக்டோரியன் ஓபன் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் சானியா வாட்ஸ் வெள்ளிப்பதக்கம்.

வென்றார். டாக்காவில் நடைபெற்ற சர்வதேச வில்வித்தை போட்டியில் இந்தியா ஒரு தங்கம், ஒரு வெள்ளி, ஒரு வெண்கலப் பதக்கம் வென்றது. செயின்ட் லூயிஸ் செஸ் போட்டியின் மூன்றாவது சுற்று முடிவில் இந்தியாவின் பிரக்ஞானந்தா 5 புள்ளிகளுடன் முதலிடத்தில் உள்ளார். 20 வயதுக்குட்பட்டோருக்கான உலக தடகள சாம்பியன் போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

இனிய மாலை வணக்கம் நேர்களை. நேரம் 5:03, ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி எஃப்எம் ரெயின்போ 102.6 கேட்டுட்டு இருக்கீங்க. இது படமும் பாடலும் நிகழ்ச்சி. இன்னைக்கு நிகழ்ச்சியில் நம்ம 1965 வெளிவந்த திரைப்படங்களிலிருந்து பாடல்களும் திரை தகவல்களும் கேட்க இருக்கிறோம். முதல் படம் சி வி ஸ்ரீதர் அவர்களுடைய இயக்கத்தில் வெளியான இதய கமலம் திரைப்படம். இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க ஜெமினி கணேசன், கே ஆர் விஜயா, ஷவுகார் ஜானகி, நாகேஷ், வி கே ராமசாமி இவங்கெல்லாம் நடிச்சிருப்பாங்க. இந்த கதை பார்த்திங்கன்னா ஒரு இளைஞனோட வாழ்க்கையில் காதல், குடும்ப பொறுப்பு, தவறான புரிதல்கள் இதெல்லாம் எப்படி பின்னி பிணைஞ்சிருக்கு அப்படிங்கிறதையும், கடைசியாக அன்பும் நம்பிக்கையும் எப்படி வெற்றி பெறுது அப்படிங்கிறதையும் ரொம்பவே உணர்வு பூர்வமாக சொல்கிற ஒரு குடும்ப கதை தான் இந்த இதய கமலம் திரைப்படம். இந்த படத்தில் ஞாபகப்படுத்துகிற மாதிரி காட்சி அப்படின்னா, ஜெமினி கணேசன் அவர்களும் கே ஆர் விஜய் அவர்களும் இணைஞ்சு நடித்த உணர்ச்சி மிக்க காட்சிகள் இன்றைக்குமே நினைவு கூறப்படுது. அதே போல் நாகேஷ் அவர்களுடைய நகைச்சுவை காட்சிகளும் படத்துக்கு நல்ல விறுவிறுப்பாக இருக்கும். இப்போ நம்ம அந்த படத்துலேருந்து பாடல் கேட்கலாம்.

படமும் பாடலும் நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கோம். நேரம் 5:09 நிமிடம் ஆயிட்டுருக்கு. இன்றைக்கி 1965 வெளிவந்த திரைப்படங்கள்ந்து பாடல்கள் கேட்டுட்ருக்கோம், திரை தகவல்களோடு. அடுத்து பார்த்தீங்கன்னா, டிசம்பர் 10 வெளிவந்த திரைப்படங்க இது, ஆசை முகம். இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா, புள்ளையா அவர்களுடைய இயக்கத்தில் வெளிவந்த திரைப்படம். எம்ஜிஆர் அவர்கள், சரோஜா தேவி அவர்கள் இவங்க வந்து ஜோடியாக நடிச்சிருப்பாங்க. பாடல்கள் பார்த்திங்கன்னா, கவிஞர் வாலி அவர்கள் வந்து இந்த படத்துக்கு பாடலும் எழுதியிருப்பாங்க. பொதுவாகவே எம்ஜிஆர் அவர்களுடைய திரைப்படங்கள் அப்படின்னா, நம்ம மனசுக்குள்ளே முதல்ல வர்றது நேர்மை, தைரியம், நீதிக்காக போராடுற ஒரு ஹீரோ கேரக்டர் வந்து நம்ம மனசுக்குள்ளே வந்துடும். அந்த வரிசையில் ரசிகர்களுக்கு ஒரு வித்தியாசமான அனுபவத்தை கொடுத்த திரைப்படம் தான் இந்த ஆசைமுகம். இந்த படத்தில் வந்து எம்ஜிஆர் அவர்கள் மனோகர் அப்படிங்கிற பணக்கார குடும்பத்தை சேர்ந்த நல்ல உள்ளம் கொண்ட ஒரு இளைஞராக நடிச்சிருப்பாங்க. ஆனால் அவருடைய முகத்தை போலவே இன்னொருவரை உருவாக்கி அவரோட சொத்தையும் வாழ்க்கையும் அபகரிக்க ஒரு சதி திட்டம் தீட்டப்பட்டுருக்கு. அந்த சவால்களை மனோகர் வந்து எப்படி எதிர்கொள்கிறார் அப்படிங்கிறது தான் ஒரு பரபரப்பான திரைக்கதையாக அடுத்தடுத்த காட்சிகள் வந்து நகர்ந்து போகிறதையும் பார்க்க முடியும். வெறும் பரபரப்பு மட்டுமான்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக கிடையாது. நிறைய காமெடி காட்சிகளும் இந்த படத்தில் நம்மளால் பார்க்க முடியும். குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, நாகேஷ் அவர்களும் சரோஜா தேவி அவர்களும் இடையில் நடக்கக்கூடிய ஒரு காமெடி காட்சி. நாகேஷ் அவர்கள் வந்து எம்ஜிஆர் அவர்கள் கொடுத்த ஒரு லெட்டரை வந்து கொண்டு கொடுக்கறதுக்காக வருவாங்க. ஆனால் அவங்க அதை தப்பாக புரிஞ்சுக்கிட்டு அப்படியே நாகேஷ் அவர்கள் கூட ஒரு வம்பு சண்டையே வந்துடும். அது எப்படிங்கிறத நீங்கள் இப்போ நிகழ்ச்சியில் கேளுங்க. பார்த்தீங்கன்னா, இந்த காட்சியில் வந்து அட்டி துரத்தி துரத்தி வெளுத்து வாங்கிடுவாங்க. அதை பார்க்கும்போது சிரிப்பே வராதவங்க கூட சிரிச்சிருவாங்க. அந்த மாதிரியான ஒரு காட்சியை நம்ம இந்த திரைப்படத்தில் பார்க்க முடியும். இப்போ அந்த திரைப்படத்துலேருந்து பாடல் உங்களுக்காக வந்துட்டுருக்கு.

எஃப்எம் ரெயின்போ 102.6 கேட்டுட்ருக்கீங்க. இந்த படமும் பாடலும் நிகழ்ச்சி நேரம் 5:16 ஆயிட்டுருக்கு. இன்றைக்கி 1965 வெளிவந்த திரைப்படங்கள் வந்து பாடல்களும் திரை தகவல்களும் கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். சில திரைப்படங்கள் பார்த்திங்கன்னா வெறும் வெற்றி படங்களாக மட்டும் இல்லாமல் ஒரு நடிகரோட திரைப்பயணத்தில் ஒரு மைல்ஸ்டோன் மூவியாகவும் ரசிகர்களோட மனசில் என்றைக்குமே நிலைச்சிருக்கக்கூடிய ஒரு எவர் கிரீன் கிளாசிக்காகவும் மாறிடும். அப்படிப்பட்ட ஒரு திரைப்படத்தை பற்றி தான் இப்போ நம்ம பேசியிருக்கிறோம். அதுதாங்க எம்ஜிஆர் அவருடைய நடிப்பில் மாபெரும் வெற்றி படமான எங்கள் வீட்டு பிள்ளை. 1965 வெளியான இந்த திரைப்படம் பார்த்திங்கன்னா அன்னைக்கு தமிழ் சினிமாவில் மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஹிட் திரைப்படம்னு சொல்லலாம். இந்த படத்தை இயக்கியிருக்காங்க சாணக்கியா அவர்கள். இந்த படம் பார்த்துட்டிங்கன்னா அதிக பொருட்செலவில் உருவான படம், வசூல்லையும் பார்த்திங்கன்னா சாதனை படைச்சிச்சு. எம்ஜிஆர் அவர்களுடைய திரைப்பயணத்தில் ரொம்ப முக்கியமான இடத்தை அவங்களுக்கு பெற்றுத்தந்த படம் இந்த எங்கள் வீட்டு பிள்ளை. இந்த படத்தோட மிகப்பெரிய ஹைலைட்டே பார்த்திங்கன்னா எம்ஜிஆர் அவர்கள் வந்து ரெட்டை வேஷத்தில் நடிச்சிருப்பாங்க. ஒரு பக்கம் வந்து ரொம்ப அமைதியான ஒரு பயந்த சுவாபம் கொண்ட ராமு அப்படிங்கிற கேரக்டர்லையும், இன்னொரு பக்கம் வந்து தைரியமும் தன்னம்பிக்கையும் நிறைஞ்ச இளங்கோ அப்படிங்கிற கேரக்டர்லையும் நடிச்சிருப்பாங்க. ஒரே நடிகர் வந்து ரெண்டு முற்றிலும் மாறுபட்ட குணாதிசயங்களை நடித்து அப்படி வந்து அசத்தில் அவங்களுடைய நடிப்பை வந்து வெளிப்படுத்தியிருப்பாங்க.

0: ரசிகர்களோட கைத்தட்டல் வந்து அடங்காத ஒரு திரைப்படம் அப்படின்னு கூட நம்ம வந்து இதை சொல்லலாம். இந்த படத்தில் வந்து கதாநாயகிகளாக சரோஜா தேவி அவர்களும் ரத்னா அவர்களும் வந்து நடிச்சிருப்பாங்க. எம்என் நம்பியார் இந்த மாதிரி நடிகர்களும் கூட சேர்ந்து இந்த படத்துக்கு இன்னுமே சிறப்பு கொடுத்துருப்பாங்க. கதை என்ன அப்படின்னா, பிறந்ததுமே பிரிஞ்சு போன அந்த ரெட்டை சகோதரர்கள் வேறு வேறு சூழலில் வளர்கிறாங்க. ஒருத்தர் வந்து ரொம்ப கோழைத்தனமாக வளராரு, மற்றொரு வந்து துணிச்சலான உருவமாக இருக்கிறாரு. சூழ்நிலையால் அவங்க வந்து இடம் மாறுறப்ப என்னென்ன மாற்றங்கள் தான் நிகழ்து, குடும்பம் வந்து எப்படி ஒன்று சேருது அப்படிங்கிறத ரொம்ப சுவாரஸ்யமாக இந்த படத்தில் சொல்லியிருப்பாங்க. இந்த படத்தில் வந்து பாடல்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லா பாடலுமே வந்து ரசிகர்களால் வந்து இன்றைக்கும் எப்போ கேட்டாலும் எங்கள் வீட்டு பிள்ளை திரைப்பட பாடலாம் எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்கிற மாதிரியான ஒரு பாடல். காமெடிக்கும் பஞ்சமே இல்லாத மாதிரியான நிறைய காமெடி சீன்ஸும் இந்த படத்தில் நம்மளால் பார்க்க முடியும். அதில் ஒன்று என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எம்ஜிஆர் அவர்கள் வந்து ஒரு ஹோட்டலுக்கு சாப்பிட போவாங்க. அப்போ என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு கேட்கும்போது நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் ஃபுட் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அவங்க வந்து எல்லாத்துலேயுமே நிறைய நிறைய கேட்பாங்க. அப்போது வெயிட்டர் வந்து, என்னடா அது இவ்வளோ கேட்குறாங்களே எப்படி சாப்பிடுவாங்க அப்படின்னு அப்படியே மலைச்சு போய் நின்று பார்த்துட்டு இருப்பாங்க. அந்த காமெடி சீன்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம இப்போ கேட்கலாம்.
1: சாருக்கு என்ன வேணும், என்ன இருக்கு? இட்லி வடை, தோசை, ஊத்தப்பம், உப்புமா, பொங்கல், மசாலா.
2: சூடா இருக்கும்ல?
1: நல்ல சூடு சார்.
2: அப்ப நாலு இட்லி, ஆறு ஊத்தப்பம்,
1: ஆறு ஊத்தப்பம்,
2: மூணு மசாலா தோசை,
1: மூணு மசாலா,
2: இவ்வளவுதானா? இன்னும் வேற ஏதாவது சாப்பிடும் போதே அப்புறம் கேட்டு வாங்கிக்கிறேன்.
1: நாலு இட்லி, ஆறு ஊத்தப்பம், மூணு மசாலா.
0: நாம இப்போ எங்க வீட்டு பிள்ளை திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்கலாம்.

0: Good night.
1: இப்படித்தான் ஒரு நாள் காலையில எந்திரிச்சு போய் இந்த பக்கம் பார்த்தா
2: மேகம் பூவாய் தூவும்.
1: என்னடா இந்த பக்கம் ஒரே தூரலா இருக்குன்னு அந்த பக்கம் பார்த்தா
2: இதுவரை இல்லாத உணர்வு இது இதயத்தை.
1: இது இந்த பக்கமா போனா தூருது, அந்த பக்கமா போனா துண்டாக்குதுன்னு, பின்பக்கமா போனா
3: உங்க பொன்னான கைகள் புண்ணாகலாமா, உதவிக்கு வரலாமா, சம்மதம் வருமா.
1: என்ன எந்த பக்கம் பார்த்தாலும் ஒரே பாட்டா இருக்கு.
4: இசைமலைனா அப்படித்தான் இருக்கும்.
1: என்ன இசைமலையா?
5: ஆமா, நம்ம நெல்லை பண்பலைனாலே எப்பவும் இசைமலை தானே.
1: ஓஹோ, அப்போ எப்போதும் கேளுங்க.
4: இது 102.6.

நேரம் 5:26 மேடம். 1965 வெளிவந்த திரைப்படங்கள்லேருந்து படம் பாடலும் நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கோம். ஒரு திரைப்படம் வந்து வெற்றி பெறுறதுக்கு வந்து காரணம் அதில் நடிக்கக்கூடிய பெரிய நட்சத்திரங்கள் மட்டும் இல்லைங்க, அதில் இருக்கக்கூடிய ஒரு வலுவான கதை, அழகான திரைக்கதை, மனசை வருடுற இசை, அதோட ஒவ்வொரு கதாபாத்திரமும் மனசில் நிற்கிற அந்த நடிப்பு, இதெல்லாம் சேர்ந்தால் தான் ஒரு கம்ப்ளீட்டு ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட்டாக அந்த திரைப்படம் வந்து மாறும். அப்படிப்பட்ட ஒரு தரமான படைப்பு தான் 1965 வெளிவான பஞ்சவர்ண கிளி அப்படிங்கிற திரைப்படம். இந்த திரைப்படம் பார்த்திங்கன்னா பிரபல இயக்குனர் கே சங்கர் அவர்களுடைய இயக்கத்தில் வந்து இந்த திரைப்படம் வந்து வெளியானது. அந்த காலத்திலே ரசிகர்கள்கிட்ட பெரிய பாராட்டு பெற்ற வெற்றி திரைப்படம் அப்படின்னு சொல்லலாம் இந்த பஞ்சவர்ண கிளி. இந்த படத்தில் R. முத்துராமன், ஜெய்சங்கர், KR விஜயா, நாகேஷ், மனோரமா, மேஜர் சுந்தர்

0: பச்சன் இப்படி வலுவான ஒரு நட்சத்திர பட்டாளமே இணைஞ்சு நடிச்சிருப்பாங்க. குறிப்பாக ஜெய்சங்கர் அவர் வந்து ரெட்டை வேஷத்தில் நடிச்சிருப்பாங்க. தன்னோட நடிப்பு திறமையை ரொம்ப அழகாக வெளிப்படுத்திருக்கிறது இந்த படத்தோட மிகப்பெரிய ஹைலைட். அதோட காதல், குடும்பம், மர்மம், தவறான அடையாளம், சஸ்பென்ஸ், இப்படி பல அம்சங்களை ரொம்ப சுவாரஸ்யமாக அப்படி அடுத்தடுத்த கட்டத்துக்கு ஒவ்வொரு காட்சிகளையுமே நகர்த்தி கொண்டு போவாங்க. இதிலும் நாகேஷ் அப்புறம் மனோரமா அவர்கள் இணைகிற அந்த நகைச்சுவை காட்சியுமே ரசிகர்களை வந்து வயிறு குலுங்க சிரிக்க வச்ச காட்சிகள்னு சொல்லலாம். நகைச்சுவை மட்டும் இல்லை, அதையும் தாண்டி குடும்ப சென்டிமெண்ட்டு காட்சிகளுமே மனசை வந்து அப்படி நெகிழ செய்யும். இதுக்கு உதாரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜெய்சங்கர் அவர்கள் வந்து போலீஸ் கேரக்டரில் இருப்பாங்க. அவங்க வந்து அவங்க மனைவி கிட்ட ஒரு உரையாடல் நடக்கும். உண்மையை மறைச்ச ஒரு விஷயத்தை வந்து இவங்க கண்டுபிடிச்சி சொல்கிறப்ப அது எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு ஒரு சீரியஸான ஒரு டிஸ்கஷன் போயிட்டுருக்கோம். அது என்ன அப்படிங்கிறத நம்ம கேட்டலாம்.
1: குட் மார்னிங் கண்ணா, சிரிக்கிறத பாரு, நாட்டி பாய்.
2: அத்தா, நமக்கு கல்யாணமாகி கண்ணனும் பிறந்துட்டான். இன்னும் எவ்வளவு காலம்தான் இந்த விஷயத்தை உங்க அப்பா அம்மா கிட்ட இருந்து மறைச்சு வைக்க போறீங்க? பாவம், காலமெல்லாம் உங்களுக்காகவே காத்துக்கிட்டு இருக்க வேண்டியதான் மேகலாவினுடைய தலைவிதியா.
3: சித்ரா, நீ யாருங்கிறதைய மறந்து பேசுற. எங்க அப்பாவுடைய ஒரே எதிரியான குமரப்பாவுடைய மகள் நீ.
2: இதுல உங்க தவறு ஒண்ணும் இல்லையா அத்தா? தாய் இல்லாத என்ன மணந்து எனக்கு வாழ்வு கொடுக்கணும்னு என் தகப்பனார் மரணப்படுக்கையில உங்களை வேண்டின போது அவர் தான் உங்க குடும்ப எதிரின்னு உங்களுக்கு தெரியாதே?
3: உண்மைதான் சித்ரா. கர்னல் குமரப்பா என்னுடைய ராணுவ தலைவர், இரண்டு முறை போர் முனையில என் உயிரை காத்தவர். இவ்வளவுதான் அவரை பத்தி அப்ப எனக்கு தெரியும். அதனாலதான் மேகலாவுக்கு ஏற்படக்கூடிய ஏமாற்றத்தையும் கருதாம நான் அவர் வேண்டுகோளுக்கு சம்மதிச்சேன். ஆனா அவர் யாருன்னு அவர் இறந்த பிறகு தெரிஞ்ச உண்மைதான் என்னை வாயடைக்க வச்சிருச்சு. சித்ரா, ஒரு தலைவனுக்கு செலுத்த வேண்டிய நன்றி கடனுக்காக நான் வேற எந்த பெண்ணை கல்யாணம் பண்ணிட்டு இருந்தாலும் என் பெற்றோர்கள் நிச்சயமா சம்மதிச்சிருப்பாங்க. ஆனா குமரப்பா மகளை மணந்ததை மட்டும் அதுல எவ்வளவுதான் நியாயம் இருந்தாலும் சரி, என் தகப்ப நான் சம்மதிக்கவே
2: மாட்டேன்.
3: அத்தா, என் டைம்
2: ஆச்சு. வாணியினுடைய ப்ரோக்ராம் இருக்கு, மறந்துடாதீங்க.
3: சித்ரா, நான் எதை மறந்தாலும் மறப்பேன். உங்க பெரியம்மா மக வாணியுடைய தமிழிசையை மட்டும் மறக்கவே மாட்டேன். வரட்டுமா?
0: இப்படியா இந்த பஞ்சவர்ண கிளி படத்தில் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு காட்சிகளுமே ஒரு வகையான ஒரு நெருடல்களை வந்து நம்ம மனசில் ஏற்படுத்துகிற மாதிரி அந்த ஒவ்வொரு காட்சிகளுமே அமைஞ்சிருக்கும். இசை வந்து இந்த படத்துக்கு பார்த்திங்கன்னா, விஸ்வநாதன் ராமமூர்த்தி அவர்களுடைய இசையில் வந்து இனிமையான பாடல்கள் வந்து அதுவும் அந்த படத்துக்கு வந்து இன்னொரு பலமாக இருந்துச்சு. கதை அப்படியே நகர்ந்து போகிறப்போ ஒவ்வொரு கட்டத்திலும் அந்த பாடல்கள் வந்து அந்த கதையோட ரொம்பவே அழகாக பின்னி பிணைஞ்சு ரசிகர்களுடைய மனசுலையும் ஆழமாக பதிய மாதிரியான பாடல்களாகவும் அமைஞ்சிச்சு. அழகன் முருகனிடம் ஆசை வைத்தேன் அப்படிங்கிற பாடல் பார்த்தீங்கன்னா, திலங்க் ராகத்தில் பாடப்பட்ட பாடல். அதோட தமிழுக்கு அமிழ்ந்து பேர் அந்த பாடலும் தமிழ் மொழியுடைய இனிமையை எடுத்து சொல்கிற பாடல். அந்த பாடலை நாம் இப்போ கேட்கலாம்.

மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.

நேரம் 5:35. படமும் பாடலும் நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கோம். சில திரைப்படங்கள் பார்த்திங்கன்னா வெற்றி பெற்றதால் மட்டும் நம்ம மனசில் நிற்கிறது இல்லைங்க. குடும்பத்தோடு நம்ம சேர்ந்து பார்த்த அந்த இனிய நினைவுகளாலும் குழந்தைகளோட சிரிப்பாலும் மனசை தொடுற அந்த கதையாலும் கூட இன்னுமே மறக்க முடியாத படங்களாக மாறிடுது. அப்படிப்பட்ட ஒரு எவர்கிரீன் ஃபேமிலி கிளாசிக் மூவி தான் குழந்தையும் தெய்வமும் அப்படிங்கிற படம். 1965 இந்த படத்தை இயக்குனவங்க கிருஷ்ணன் பஞ்சு இவங்க தயாரிச்சது. இந்த படம் பார்த்திங்கன்னா குடும்ப உறவுகள், பாசம், குழந்தைகளோட குறும்புத்தனம் அதுதான் இதில் வந்து ஹைலைட் அப்படின்னு சொல்லலாம். நகைச்சுவை இப்படி எல்லாத்தையும் ரொம்ப அழகாக இணைச்ச ஒரு திரைப்படம். அதுவும் அந்த ஆண்டில் உள்ள மிகப்பெரிய வெற்றி படங்களையும் ஒன்றா அமைஞ்சது அப்படிங்கிறது இன்னுமே சிறப்பான விஷயம். இந்த படத்தில் ஜெய்சங்கர், ஜமுனா இவங்கெல்லாம் நடிச்சிருப்பாங்க. இருந்தாலும் பார்த்திங்கன்னா குட்டி பத்மினி அவர்கள் வந்து நல்ல ஒரு கதாபாத்திரத்தில் நடிச்சிருப்பாங்க. உண்மையாகவே ஸ்டார்ஸ் அப்படின்னா அந்த ரெட்டை குழந்தைகள் கேரக்டரில் அவங்க நடிச்சிருப்பாங்க பார்த்திங்களா. அவங்களுடைய இயல்பான நடிப்பும் குறும்புத்தனமும் அப்பாவித்தனமும் ரசிகர்கள்கிட்ட ரொம்பவே ரசிகர்களால் கவரப்பட்டுச்சுன்னு சொல்லலாம். அதுலேயும் குறிப்பாக இன்றைக்கு வரைக்கும் நிறைய பேர்த்துக்கு இந்த சீன் ஞாபகம் இருக்கும். பென்சில் வந்து அவங்க வந்து வாங்கியிருப்பாங்க, ஆனால் வந்து காசு கொடுக்க மறந்துருப்பாங்க. ஆனால் வந்து அந்த ரெட்டை வேடத்தில் இருக்கிறனால பென்சில் வாங்கினது யார் அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன் வந்து வந்துடும். அந்த ஒரு குறும்புத்தனமான ஒரு குழப்பம் வந்து திரையரங்கையே சிரிப்பால் அதிர வச்சிச்சு அப்படின்னு சொல்லலாம். அதுமாரி பாடல்களும் வந்து சூப்பர் ஹிட் பாடல்கள். அன்புள்ள மான்விழியே அந்த பாடலாக இருக்கட்டும், குழந்தையும் தெய்வமும் குணத்தால் ஒன்று அப்படிங்கிற அந்த பாடலாக இருக்கட்டும், எல்லா பாடலுமே ரசிகர்களுக்கு பிடிச்ச மாதிரி அமைஞ்ச பாடல்கள் தான். இப்போ நாம் அந்த காட்சியை கேட்டுட்டு அடுத்து இந்த திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடலை கேட்கலாம்.

பாரதியார் ஆம்லடி, நான் சிங்கப்பூர்ல இருந்தவன்.

0: நேரம் 5:43. அடுத்ததா படமும் பாடலும் நிகழ்ச்சியில் 1965 வெளியான திரைப்படம், எந்த திரைப்படத்தை பற்றி தெரிஞ்சுக்க இருக்கிறோம் அப்படின்னா, அன்புக்கரங்கள். இந்த திரைப்படம் பார்த்திங்கன்னா, சிவாஜி கணேசன் அவர்கள் வந்து வழக்கமாக தன்னுடைய அசத்தலான நடிப்பால் ரசிகர்களை மனசில் நீங்காத இடம் பிடித்தாங்க. அவங்க கூட சேர்ந்து மஞ்சுளா, இன்பாலையா உள்ளிட்ட நிறைய நடிகர்களும் முக்கியமான கதாபாத்திரத்தில் அந்தந்த கதாபாத்திரத்துக்கு உயிர் கொடுத்துருப்பாங்க. இந்த படத்தோட மையக்கருவே பார்த்திங்கன்னா மனிதநேயம். வாழ்க்கையில் பணமும் பதவியும் முக்கியம்தான், ஆனால் அன்பு, பாசம், கருணை, அடுத்தவங்களுக்கு உதவி பண்ணுற மனப்பான்மை, இதெல்லாம் ஒரு மனுஷனை உண்மையான மனுஷனாக மாற்றும் அப்படிங்கிறத இந்த படம் ரொம்ப அழகாக எடுத்து சொல்லியிருக்கும். அதனால தான் இந்த படத்துக்கு அன்பு கரங்கள் அப்படிங்கிற பெயரும் பொருத்தமாக அமைஞ்சிருந்துச்சு. இந்த படத்தில் சிவாஜி கணேசன் அவர்களுடைய உணர்ச்சிபூர்வமான நடிப்பு, குறிப்பாக வந்து குடும்ப உறவுகளையும் மனித நேயத்தையும் வெளிப்படுத்துகிற அந்த காட்சிகள் வந்து ரசிகர்களோட மனசை நெகிழச் செய்த காட்சிகள். அவருடைய வசன உச்சரிப்பாக இருக்கட்டும், முக பாவனைகளும் ஒவ்வொரு காட்சிக்குமே வந்து கூடுதல் வலிமை செய்துச்சு. இசையை பொறுத்த வரைக்கும் இந்த கதையோட உணர்வுகளுக்கு ஏற்ற வகையில் அமைஞ்ச பாடல்கள் படத்தோட வெற்றிக்கு ரொம்ப முக்கியமான காரணமாக அமைஞ்சது. அதோட கதையோட ஒன்றிணைந்து வர அந்த பாடல்கள் உண்மையிலே வந்து ஒரு உணர்ச்சி இன்னுமே அதிகமாக ரசிகர்கிட்ட எடுத்து காமிச்சிச்சு. இன்னும் பார்த்தீங்கன்னா, இந்த படத்தில் வந்து அன்புக்கரங்கள் திரைப்படத்தில் சென்டிமெண்ட் மட்டும் இல்லை, வயிறு குலுங்க சிரிக்க வைக்கிற மாதிரியான நகைச்சுவைகளுக்குமே பஞ்சமே இல்லை. குறிப்பாக நாகேஷ் அவர்களும் வந்து சாமியார் வீடத்தில் வந்து தோன்ற அந்த காட்சி இன்றைக்குமே ரசிகர்கிட்ட ரசித்து பார்க்குற ஒரு கிளாசிக் காமெடி காட்சியாக இருக்குது. அவருடைய குறும்பான அந்த பாடி லாங்குவேஜாக இருக்கட்டும், வேகமான அந்த டைலாக் டெலிவரியாக இருக்கட்டும், மனோரமா அவர்கள் வந்து இயல்பான அந்த ரியாக்ஷன் கொடுக்குறது, ரெண்டு பேரும் இணைஞ்சு அந்த திரையில் ஒரு கலக்கலப்பான சூழலை உருவாக்கி இருப்பாங்க. அந்த காட்சிகளை நாம இப்ப கேக்கலாம்.
1: ஆடிய மாசம் சாப்பாட்டுக்கு சாமியார் கூப்பிட போன அப்பா இன்னும் காணுமே. அட, ஒரு சாமியார் கூட கிடைக்கல.
2: பொன்னம்மா, பொன்னம்மா,
1: சாமியார் வந்துடாப்பா.
2: யார் இது? உன் மகளா? ஆமா சாமி. கல்யாணம் ஆகிவிட்டதா? கல்யாணம் ஆகிவிட்டானே, இத்தனை மகளை பெற்றிருக்கேன். ஞான சூன்யமே, ஜடமே. உண்மையா கேட்டேன், உன் மகளுக்கு கல்யாணம் ஆகிவிட்டதா என்று கேட்டேன்.
3: இன்னும் அந்த பாக்கியம் இல்ல சாமி. சாமி தான் அனுகிரகம் பண்ணணும்.
0: இப்படியா இந்த காட்சிகள் பாத்தீங்கன்னா, கேட்க கேட்க கேட்டுக்கிட்டே இருக்கிற மாதிரியான ஒரு நகைச்சுவை கலந்த காமெடி காட்சிகளை அன்னைக்கே வந்து திரையில கொடுத்து மக்களை வந்து ரசிகர்களை வந்து சிரிக்கவும் சிந்திக்கவும் வைத்த காட்சிகளாகவும் அமைஞ்சிருந்துச்சு. அதோட பாடல்களும் ஒரு ஒரு லைனும் பார்த்தீங்கன்னா யோசிக்க மாதிரியான ஒரு பாடல். இப்போ ஒரு சூப்பரான பாடல் நாம இந்த திரைப்படத்துல இருந்து கேட்க இருக்கிறோம். ஒன்னா இருக்க கத்துக்கணும், அந்த பாடல் உங்களுக்காக வந்துட்டு இருக்கு.

0: நேரம் 5:50. எஃப்எம் ரெயின்போ 102.6 கேட்டுட்ருக்கீங்க. இந்த படமும் பாடலும் நிகழ்ச்சி அடுத்ததாக 1965 வெளியான எந்த படத்தை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா, 1001 திரைப்படம். இந்த திரைப்படம் பார்த்திங்கன்னா பிஆர் பந்தலு அவர்களுடைய தயாரிப்பில் வெளிவந்த திரைப்படம். சாகசம், காதல், மனிதநேயம், சுதந்திர உணர்வு, இப்படியா நிறைய அம்சங்களை ஒன்றா கலந்த ஒரு தமிழ் திரைப்படம் தான். அதுவும் பார்த்திங்கன்னா எம்ஜிஆர் அவர்களுடைய நடிப்பில் வெளியான திரைப்படம். எம்ஜிஆர் அவர்கள் வந்து அடிமைகளோட துயரத்தை போக்க போராடுற ஒரு துணிச்சலான மருத்துவராக வந்து இந்த படத்தில் நடிச்சிருப்பாங்க. எங்கே வந்து அநீதி நடந்தாலும் அங்கே போயிட்டு அதை எதிர்த்து போராடுற தைரியம், மனித உயிருக்கு அளிக்கிற அந்த மதிப்பு, சுதந்திரத்திற்காக உயிரையே பணயம் வைக்கிற அந்த ஒரு மனப்பான்மை, இதெல்லாம் சேர்த்து அந்த கதாபாத்திரத்தை இன்னும் வந்து வலிமையாக வந்து காட்டியிருப்பாங்க. இவங்களுக்கு ஜோடியாக வந்து ஜெயலலிதா அவர்கள் வந்து நடிச்சிருப்பாங்க. இவங்க இரண்டு பேரும் வந்து ஜோடியாக நடித்த ஆரம்பகால முக்கிய வெற்றி படங்களில் இதுவுமே ஒன்று. இவங்க ரெண்டு பேருடைய திரை தோற்றமும் பாடல் காட்சிகளாலும் ரசிகர்களால் பெரிதும் வரவேற்கப்பட்டுச்சு. இந்த படத்தோட இன்னொரு பெரிய பலம் அப்படின்னா, இசை வந்து எம்எஸ் விஸ்வநாதன், டி கே ராமசாமி இவங்களுடைய இசையில் உருவான எல்லா பாடல்களுமே வந்து இன்றைக்கும் பழைய திரைப்பட பாடல் அப்படின்னு யோசிக்கும்போது கண்டிப்பாக இந்த திரைப்படத்துலேருந்து ஒரு பாடலாவது நம்ம மைண்டில் வராமலே இருக்காது. அதே மாதிரி இந்த படத்தில் வந்து பிரம்மாண்டமான கடற்கொள்ளையர்கள், கப்பல் காட்சிகள், வாழ் சண்டை, சாகச காட்சி, இதெல்லாம் வந்து ரொம்ப அழகாக அந்த காலத்தில் இதில் எப்படிப்பா எடுத்திருப்பாங்க அப்படின்னு யோசிக்கிற மாதிரி தோணும் இப்போ நம்ம அதை பார்க்கும்போதும். அப்படி சொல்லிக்கிட்டே போகலாங்க இந்த திரைப்படத்தை பற்றி. அதுலேயும் பார்த்திங்கன்னா ஒரு ரொம்ப ரொமான்டிக் காட்சியும் இல்லாமல் ஒரு காதல் காட்சியை வந்து ரொம்ப அழகாக காட்சிப்படுத்தியிருப்பாங்க. ஜெயலலிதா அவர்கள் வந்து எம்ஜிஆரை பார்க்கணும் அப்படி, இவங்க வந்து ஒரு மருத்துவர் அப்படின்னு சொன்னோம் இல்லையா, பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்து சில ட்ராமாலாம் பண்ணுவாங்க. அது எப்படிங்கிறத நாம் இப்போது கேட்கலாமா?
1: என்னடி இவ்வளவு சீக்கிரம் வந்து விட்ட? ஒண்ணு இல்லம்மா, காதல் பேச்சு பேச ஆரம்பித்தால் காலம் போவது கூடவா தெரியும். அதுக்கிட்டமா மலையே நகர்த்திடலாம், ஆனா இந்த மருத்துவரையா மாத்திரம் வழிக்கே கொண்டு வர முடியாது போல இருக்க. கோடி பைத்தியக்காரி, நீ படித்தது இல்லையா? ஒரு கன்னிப்பெண் நினைத்தால் கடலையே கைக்குள் அடக்கி விடலாம்.

0: போங்கம்மா, எதையுமே நாம தேடி போனா அது ஓடும். பாரு பாரு, அதுவாகவே என்னை தேடி வர செய்கிறேன். எப்படிமா?
1: அம்மா அம்மா,
2: என்னம்மா செய்யறது?
1: ஐயோ, வலி தாங்க முடியவில்லையே.
2: மருத்துவனுக்கு அனுப்பி விட்டேன், இப்போது வந்து விடுவான்.
1: ஐயோ, உடம்பெல்லாம் வலிக்கிறதே,
2: கொஞ்சம் பொறுத்துக்கொள்ளம்மா.
3: இப்படியா அந்த காதல் காட்சிகளை ரொம்ப அழகாக படமாக்கி யதார்த்தமாக காட்டியிருப்பாங்க. அதே மாதிரி இந்த படத்தில் இடம்பெற்ற பாடல்கள் பார்த்தீங்கன்னா, எல்லா பாடல்களும் அதோ அந்த பறவை போல, நானமோ இன்னும் நானமோ, ஓடும் மேகங்களை உன்னை நான் சந்தித்தேன், அப்படி எல்லா பாடலுமே எப்போனாலும் கேட்கலாம் அந்த மாதிரி பாடல்கள் தான். நாம் இப்போ அந்த திரைப்படத்திலிருந்து அதோ அந்த பறவை போல் அந்த பாடல் கேட்கலாம். டி எம் சவுந்தரராஜன் அவருடைய குரலை.

இன்றைக்கி படமும் பாடலும் நிகழ்ச்சியில் 1965 வெளியான திரைப்படங்களிலிருந்து பாடல்களும் திரை தகவல்களும் கேட்டோம். அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா கணினி இல்லை, கிராஃபிக்ஸ் இல்லை, பிரம்மாண்டமான விஷுவல் எஃபெக்ட்ஸ் இது எதுவுமே இல்லை. ஆனால் வலுவான கதை, உயிரோட்டமான நடிப்பு, மனதை தொடர இசை, தரமான வசனங்கள், இதெல்லாம் அந்த படத்தை இன்றைக்குமே நம்ம நினைவில் வச்சிருக்கு. ஒரு நல்ல திரைப்படத்துக்கான காலம் அப்படின்னா அதுக்கு எல்லையே கிடையாது. தலைமுறைகள் மாறினாலும் தரமான படைப்புகள் என்றைக்குமே ரசிகர்களால் ரசிக்கப்படுது. அதுக்கு தமிழ் சினிமாவுடைய பொற்கால படங்கள் அப்படின்னு சொல்லலாம் இன்றைக்கி நாம் கேட்ட ஒவ்வொரு படங்களையுமே. இதுவரைக்கும் நிகழ்ச்சியில் உங்க கூட பேசிட்டு இருந்தேன் நான் எஸ் லிசி ஜெகன். நன்றி நேயர்களே, இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் 6 மணிக்கான செய்தி சுருக்கம்.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். இருசக்கர மின் வாகனங்களின் விற்பனை தொடர்ந்து அதிகரித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். உச்சநீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கையை அதிகரிக்க வகை செய்யும் சட்டத்திருத்த மசோதா மக்களவையில் இன்று நிறைவேறியது. காவிரியில் தமிழகத்திற்கு உரிய நீரினை கர்நாடக அரசு திறந்துவிட உத்தரவிடக் கோரி தமிழக அரசு உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளது. இந்து சமய அறநிலையத்துறையின் செயல்பாடுகள் குறித்து வெள்ளை அறிக்கை வெளியிடுவது தொடர்பாக ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு ரமேஷ் கூறியுள்ளார். தேர்தல் நேரத்தில் அளித்த வாக்குறுதிகளின்படி விவசாயிகளின் பயிர்க்கடனை தாவேக்கா அரசு முழுமையாக தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று திமுக வலியுறுத்தியுள்ளது. தேர்தல் நேரத்தில் அளித்த வாக்குறுதிகளை தாவேக்கா அரசு நிறைவேற்றவில்லை என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். காவல்துறையினரின் நீண்டநாள் கோரிக்கைகளை நிறைவேற்ற தேவையான நடவடிக்கைகளை தாவேக்கா அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று பாமக வலியுறுத்தியுள்ளது. கோவை, நீலகிரி, தேனி, திருவண்ணாமலை, விழுப்புரம் மற்றும் கடலூர் மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. அசர்பைசானின் பாக்குவில் நடைபெற்ற 17 வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் சித்தேந்தர் மாலிக் தங்கப்பதக்கம் வென்றார். புதுதில்லியில் நடைபெற்ற காமன்வெல்த் டேபிள் டென்னிஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியா 6 தங்கம், 4 வெள்ளி, 8 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. பிரேசில் பாரா பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா 9 தங்கம், 6 வெள்ளி, 7 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. டாக்காவில் நடைபெற்ற சர்வதேச வில்வித்தை போட்டியில் இந்தியா 1 தங்கம், 1 வெள்ளி, 1 வெண்கலப் பதக்கம் வென்றது. விக்டோரியன் ஓபன் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் சானியா வாட்ஸ் வெள்ளிப்பதக்கம் வென்றார். செயின்ட் லூயிஸ் செஸ் போட்டியின் 3வது சுற்று முடிவில் இந்தியாவின் பிரக்ஞானந்தா 5 புள்ளிகளுடன் முதலிடத்தில் உள்ளார். 20 வயதுக்குட்பட்டோருக்கான உலக தடகள சாம்பியன் போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

பக்தி பாடல்களும் கேட்டு ரசிக்கும் இனிமையான தருணம் இது. இறைவனை தேட விரும்பினால் முதலில் மனிதனை தேட வேண்டும். மற்ற எல்லா பொருட்களை காட்டிலும் மனிதனிடம் விசேஷமாக இருக்கின்றது. பக்தி மாலை நிகழ்ச்சியில் முதல் பாடல் நாம் கேட்கலாம். டி எம் சவுந்தரராஜன் ஐயா பாடியிருக்காங்க.

தினமும் சூரிய உதயத்திற்கு முன்பு எழுந்து அன்றாட பணிகளை தொடங்குபவன் வாழ்வில் உறுதியாக வெற்றி பெறுவது போல, சிறுவயதிலிருந்தே ஆன்மீக நாட்டத்தை வளர்த்து கொள்பவனும் இறைவனை அடைவது உறுதினு சொல்றாரு பகவான் ராமகிருஷ்ண பரமஹம்சர். பக்தி மாலை நிகழ்ச்சியில அடுத்த பாடல் நம்ம கேட்கலாம். டாக்டர் சீர்காழி எஸ் கோவிந்தராஜன் அவர்கள் பாடியிருக்காங்க.

மாலை 6:11 இணைந்திருக்கிறோம் பக்தி மாலை நிகழ்ச்சியோடு. உலக ஆசைகளின் நடுவில் இருந்து கொண்டே மனதை கட்டுப்படுத்த பழகியவன் உண்மையான வீரன் சொல்றாங்க பகவான் ராமகிருஷ்ண பரமஹம்சர். அடுத்த பாடல் நாம கேட்கலாம், ஹேமா ஜான் பாடியிருக்காங்க.

மன தூய்மை கொண்டவருடைய வாய் வார்த்தைகள் மந்திரம் போல காந்த சக்தி பெற்றுவிடும். அடுத்த பாடல் ஹேமஜான் அவர்கள் பாடிய பாடல் நாம் கேட்கலாம். இணைந்திருங்கள்.

6:22 இணைந்திருக்கிறோம். ஆகாஷவாணி திருநெல்வேலி வானொலியின் எஃப்எம் ரெயின்போ 102.6. பக்தி மாலை நிகழ்ச்சியில் இனிய பாடல்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். நான் மிகவும் வசதியானவன், பணக்காரன் என்று ஒருபோதும் தற்பெருமை பேசக்கூடாது. நம்மிடம் இருக்கும் செல்வத்தை அடுத்தவருக்கும் கொடுத்து உதவ வேண்டும். அடுத்த பாடல் கேட்கலாம். நாகூரியம் ஹனிஃபா மற்றும் குழுவினர் பாடிய பாடல்.

தன் உடல் குளித்து ஒலுவடுத்து சுமுக தொழுகுவாள். கடல் கிழித்து கதிரவன் தான் உதிக்கும் முன்னாலே தன் உடல் குளித்து ஒலுவடுத்து சுபு தொழுகுவாள். கடல் தாழை கரங்களிலே மறைய ஏந்துவாள். மடல் தாழை கரங்களிலே

கணவனின் கண்களிலே நிறைந்து வாழுவாள், பிறர் கண்களுக்கு என்றைக்குமே மறைந்து வாழுவாள். கணவனின் கண்களிலே நிறைந்து வாழுவாள், பிறர் கண்களுக்கு என்றைக்குமே மறைந்து வாழுவாள். மனையறத்தில் பாத்திமாவின் மறுபதிப்பாவாள், மனையறத்தில் பாத்திமாவின் மறுபதிப்பாவாள். வறுமை வாட்டும் போது வாழ்க்கையிலே பொறுமை காட்டுவாள்.

தினமும் ஐந்து வேளை தொழுகை பேணுவாள். ஆண்டின் அருள் மணக்கும் ரமலானின் நோன்பு காணுவாள். அனுதினமும் ஐந்து வேளை தொழுகை பேணுவாள். ஆண்டின் அருள் மணக்கும் ரமலானின் நோன்பு காணுவாள். வறுமையுற்ற ஏழைக்கு வள் வாரி வழங்குவாள். வறுமையுற்ற ஏழைக்கு வள் வாரி வழங்குவாள். நமது வரலாற்று பெருமை கூறும் சரிதமாகுவாள். தீன்புற கண்ணு.

நகை சுமக்கும் பதுமையாக மாறவும் மாட்டாள், பிறர் நகைக்கும்படி வீண் பெருமை கூறவும் மாட்டாள். நகை சுமக்கும் பதுமையாக மாறவும் மாட்டாள், பிறர் நகைக்கும்படி வீண் பெருமை கூறவும் மாட்டாள். வகை வகையாய் உணவு செய்து இன்பம் ஊட்டுவாள், வகை வகையாய் உணவு செய்து இன்பம் ஊட்டுவாள்.

0: உவமையுமாவாள், குடும்ப திருவிளக்காய் அருளிறைக்க வாழ்ந்து காட்டுவாள்.
1: பக்தி மாலை நிகழ்ச்சியின் நிறைவு பகுதியில் நாம் இருக்கிறோம். புதிதாக பிறந்த கன்றுக்குட்டி நிற்க கற்றுக்கொள்வதற்கு முன்பாக தட்டு தடுமாறி பல முறை கீழே விழுவது போல இறையருளை பெறுவதில் வெற்றி காண்பதற்கு முன் அநேக தவறுகள் கூட பல முறை நேரலாம். ஆனாலும் அவற்றையெல்லாம் பொருட்படுத்தாது நாம் முன்னோக்கி செல்ல வேண்டும். நிறைவு பாடல் கேட்கலாம். எம் ஹனீஃபா பாடியிருக்காங்க.
0: உலக முஸ்லீம்கள் கூடும் இடம்

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 6:30 ஆகாசவாணி திருநெல்வேலி வானொலியின் எஃப்எம் ரெயின்போ 102.6 நாம் இணைந்திருக்கிறோம். சேவை செய்திகளில் தகவல்கள் நம்ம தெரிஞ்சுக்க இருக்கிறோம். முதலாவதா மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2027, இதில் முதற்கட்ட பணிகள் அடங்கிய சுய கணக்கெடுப்பு செல்ஃப் எனுமரேஷன் நடவடிக்கை 17-7 முதல் தொடங்கி 31-7 வரைக்கும் முடிவடைஞ்சிருச்சு. இதனைத் தொடர்ந்து மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2027 முக்கிய பணியான வீட்டு பட்டியல் மற்றும் வீட்டு வசதி கணக்கெடுப்பு, அதாச்சும் ஹவுஸ் லிஸ்டிங் அண்ட் ஹவுசிங் சென்சஸ் பணியானது 1/8/2026 முதல் இந்த மாதம் நிறைவு வரைக்கும் கூட தூத்துக்குடி மாவட்டம் முழுவதுமாக டிஜிட்டல் முறையில் நடைபெற இருக்கிறதாக மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க. இந்த பணியின் போது மாவட்ட நிர்வாகத்தால் தூத்துக்குடி மாநகராட்சியை பொறுத்தவரைக்கும் மாநகராட்சி ஆணையரால் நியமிக்கப்பட்ட கணக்கெடுப்பு அலுவலர்கள் உரிய அடையாள அட்டை அணிந்து ஒவ்வொரு வீடு வீடாக சென்று குடும்பங்களின் வீட்டு வசதி, குடும்ப பொருட்கள் மற்றும் அடிப்படை வசதிகள் தொடர்பான விவரங்களை 34 வினாக்கள் வாரியாக வீட்டுப்பட்டியல் மற்றும் வீடுகள் கணக்கெடுப்பு மொபைல் செயலி மூலம் சேகரிப்பாங்க. இதனால் சுய கணக்கெடுப்பு மேற்கொண்ட குடும்பங்கள் தங்களுக்கு கிடைக்கப்பெற்ற சுய கணக்கெடுப்பு ஐடி, பதிவு எண்ணை வீட்டிற்கு வரக்கூடிய கணக்கெடுப்பு அலுவலர்கிட்ட வழங்கலாம். இது கணக்கெடுப்பு பணியை மேலும் விரைவாகவும் எளிதாகவும் முடிக்க உதவும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. அதனால் தூத்துக்குடி மாவட்ட மக்கள் எல்லாரும் தங்களுடைய வீடு தேடி வரும் கணக்கெடுப்பு பணியாளர்களுக்கு போதிய ஒத்துழைப்பு வந்து வழங்க வேண்டும் அப்படின்னும் கேட்டிருக்காங்க. 2027 முதல்கட்ட கணக்கெடுப்பு பணியை சிறப்பாக முடிக்க உதவிடுமாறும் அன்போடு கேட்டுக்கொள்ளப்பட்டிருக்காங்க. மக்கள் தொகை கணக்கெடுப்பின் போது பொதுமக்கள் வழங்கக்கூடிய அனைத்து தகவல்களுமே மக்கள் தொகை கணக்கெடுப்பு சட்டம் சென்சஸ் ஆக்டின் படி முழுமையாக இரகசியத்தன்மையோடு பாதுகாக்கப்படும் அப்படிங்கிறதுனால பொதுமக்கள் எந்தவித தயக்கமும் இல்லாமல் துல்லியமான தகவல்களை வழங்குமாறும் கேட்டுக்கொள்ளப்பட்டிருக்காங்க. இந்த கணக்கெடுப்பின் போது தரக்கூடிய தரவுகளை எதிர்கால திட்டமிடல், நலத்திட்டங்கள் மற்றும் மாவட்டத்தின் அடிப்படை வசதிகள் மேம்பாட்டிற்கான முதன்மை ஆதாரமாகவும் அமைய இருக்குது. இது தொடர்பாக மேலும் ஏதாச்சும் சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா பொதுமக்கள் கட்டணம் இல்லாத எண்ணான 18-55 தொடர்பு கொள்ளலாம் அப்படின்னும் மாவட்ட ஆட்சியர் அலுவலக கட்டுப்பாட்டு அறை தொலைபேசி எண் 0461-2334-0099 அப்படிங்கிற எண்ணுக்கும் மேலும் செல்பேசி எண்ணான 94-86-45-47-14 இந்த எண்களையும் தொடர்பு கொண்டு தெளிவுபடுத்தலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நிகழ்ச்சியில் நம்ம முதல் பாடல் கேட்கலாம், கண்ணெதிரே தோன்றினால் திரைப்படத்திலிருந்து.

நேரம் 6:38 ஆகாசவாணி திருநெல்வேலி வானொலி எஃப்எம் ரெயின்போ 102.6 இணைஞ்சிருக்கிறோம். சேவை செய்திகளில் அடுத்ததா, போதைப் பொருட்களை பயன்படுத்துவோர் விற்பனை செய்வோர் குறித்து ட்ரக் ஃப்ரீ தமிழ்நாடு என்ற செயலியில் தகவல் தெரிவிக்கலாம் அப்படின்னு நம்முடைய திருநெல்வேலி மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு ஆனந்த் மோகன் அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க. போதைப் பொருட்களை பயன்படுத்துவோர் மற்றும் விற்பனை செய்வோர்கள் குறித்து அரசுக்கு எளிதாக தகவல் தெரிவிப்பதற்கு தமிழ்நாடு அரசால் ட்ரக் ஃப்ரீ தமிழ்நாடு என்ற செயலி வந்து உருவாக்கப்பட்டிருக்கு. இந்த செயலினை ப்ளே ஸ்டோர் மூலமாக பதிவிறக்கம் செஞ்சுக்கலாம். தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்களான புகையிலை கலந்த உணவுப் பொருட்கள், நிக்கோட்டின் கலந்த மெல்லும் வாய் புகையிலை பொருட்கள், கூல் லிப், குட்கா, பான் மசாலா மற்றும் கள்ளச்சாராயம் போன்றவை தங்கள் பகுதிகளில் பயன்படுத்தப்பட்டாலோ, விற்பனை செய்யப்பட்டாலோ அல்லது பதுக்கி வைக்கப்பட்டாலோ மற்றும் பிற மாநில மதுபான வகைகள் விற்பனை செய்தாலோ இந்த செயலின் மூலமாக பொதுமக்கள் புகார் தெரிவிக்கலாம். இந்த செயலியில் போதைப் பொருட்கள் விற்பனை குறித்த விவரங்களை தெரிவிப்பவரின் தகவல் வந்து கேட்கப்பட மாட்டாது. இந்த செயலி மூலம் மிகவும் பாதுகாப்பானது கூட. மேலும் இது தொடர்பாக கட்டணமில்லாத தொலைபேசி எண் 1-0581 மற்றும் வாட்ஸ்அப் எண் 9498110581 இதன் மூலமும் தகவல் வந்து தெரிவிக்கலாம். இதன் மூலம் போதையில்லா திருநெல்வேலி மாவட்டத்தினை உருவாக்க பொதுமக்கள் ஒத்துழைப்பு வழங்கும்படி மாவட்ட ஆட்சித்தலைவர் கேட்டுக்கொண்டிருக்காங்க.

அடுத்ததா, முதலமைச்சரின் பெண் குழந்தைகள் பாதுகாப்பு திட்டத்தின் கீழே முதிர்வு தொகை பெறாத பயனாளிகள் மாவட்ட சமூக நல அலுவலகத்தை தொடர்பு கொள்ளலாம் அப்படின்னு திருநெல்வேலி மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவிச்சிருக்காங்க. திருநெல்வேலி மாவட்டத்தில் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமை தொகை மூலம் செயல்பட்டு வரும் முதலமைச்சரின் பெண் குழந்தைகள் பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் பெண் குழந்தைகளின் பெயரில் வைப்பு தொகை முதலீடு செய்யப்பட்டு 18 வயது நிறைவடைந்தவுடன் 10ஆம் வகுப்பு தேர்வு எழுதியுள்ள பயனாளிகளுக்கு முதிர்வு தொகை வழங்கப்படுது. அவ்வாறு 18 வயது நிறைவடைந்து முதிர்வு தொகை பெற தகுதி உள்ள நிலையில் 510 பயனாளிகள் வந்து இருக்காங்க. ஆனால் அந்த பயனாளிகள் சமூக நலத்துறையை அணுகி முதிர்வு தொகையை வந்து தற்போது வரைக்கும் கோரவில்லை. அந்த பயனாளிகளின் விவரங்கள் மாவட்ட இணையதளத்தில் வெளியிடப்பட்டிருக்கு. அதில் உள்ள பயனாளிகள் முதிர்வு தொகையினை பெற மாவட்ட சமூக நல அலுவலகம் முதல் தளம், மணிமுத்தாறு வளாகம், மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகம், திருநெல்வேலியினை தொடர்பு கொள்ளலாம் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. மேலும் இந்த திட்டத்தின் கீழே வைப்பு தொகை ரசீது பெற்றுள்ள பயனாளிகள் 18 வயது நிறைவடைந்தவுடன் முதிர்வு தொகைக்கு உடனடியாக மாவட்ட சமூக நல அலுவலகத்தில் விண்ணப்பிக்கணும். மேலும் தகவல்களுக்கு 9489589082 என்ற தொலைபேசி எண்ணையும் தொடர்பு கொள்ளலாம் அப்படின்னு மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு ஆனந்த் மோகன் இந்திய ஆட்சிப்பணி அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க.

0: இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 6:55. நிகழ்ச்சி குறிப்புகள் நாம் கேட்கலாம். இந்த நிகழ்ச்சி குறிப்புகளை தொடர்ந்து 7 அறிவியல் தகவல்கள். இன்று 8 காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் 2026 இதில் குறித்த வானொலி தொகுப்பு கேட்கலாம். டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய 8:30 கொக்கு நேர்விருப்பு பாடல்கள். 9:00 இடைவிடா இசைமழை. இன்றிரவு 9:30 இலக்கியச்சாரல் நிகழ்ச்சியில் தமிழ் இலக்கியங்களில் சிறுகதையின் மொழி ஆளுமை பண்புகள். 10:00 சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் திருநெல்வேலி மேலக்கூனியூர் ஆர் தேவபாக்கியம் அவர்களின் பாடல் தொகுப்பு கேட்கலாம். நாளை நமது ஒலிபரப்பில் இடம்பெறக்கூடிய நிகழ்ச்சிகள் பற்றி தெரிந்துக்கோமா? நாளை காலை 6:02 நிகழ்ச்சியும் நேரமும், 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க உரை வழங்குபவர் கண்ணையன் தட்சிணாமூர்த்தி அவர்கள். 6:15 வணக்கப்பூக்கள் பக்தி பாடல்கள். காலை 6:35 உழவர்களுக்கான தகவல்கள். 6:55 சூழல் காப்பது சுகம். இதில் சூழல் துளி வழங்குபவர் பாவூர் சித்திரம் அரியப்பபுரம் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி மாணவர்கள். தொடர்ந்து சூழல் ஒளி வழங்குபவர் முனைவர் பா எழில் ராமராஜ் அவர்கள். நாளை காலை 7:00 வணக்கம் பரணியில் தொழில் தொடங்குவோம் நேரலை நிகழ்ச்சி வழங்குபவர் தொழில் ஆலோசகர் மற்றும் எழுத்தாளர் எம் ஞானசேகர் அவர்கள். 7:15 தமிழே அமுதே உரை வழங்குபவர் திருவருள் லத்தீப் அவர்கள். 7:30 ஆங்கிலம் அறிவோம் வழங்குபவர் தூத்துக்குடி ஸ்ரீ சி பிரபாவதி அவர்கள். நாளை காலை 8:02 வழக்கென்று வந்தால் நேரலை நிகழ்ச்சி பங்கேற்பவர் திருநெல்வேலி மாவட்ட சிறப்பு அரசு வழக்கறிஞர் திரு ஐ முருகேசன் அவர்கள். 8:15 வேதமும் நாதமும் உரை வழங்குபவர் சுந்தரபாண்டியபுரம் சி சக்திவேல் அவர்கள். நாளை காலை 8:30 இன்றைய குறுஞ்செய்தி. 8:50 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். 9:00 ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியில் உங்கள் கல்வி உங்களுக்கு உதவிய தருணம் என்ற தலைப்பில் நேயர்கள் பேசலாம். 10:02 மனம் விரும்புதே நேர்விருப்பு பாடல்கள். 11:00 மணி திருநாடு, இதில் கர்நாடகாவின் கோமதேஸ்வரா சிலை குறித்த தகவல்கள். 12:02 நிகழ்ச்சி குறிப்புகள். 12:10 சிநேகிதியே கல்யாண வீட்டில் நடைபெற்ற காமெடிகள் என்ற தலைப்பில் தோழிகள் பேசலாம். நாளை மதியம் 1:00 நலம்தான நிகழ்ச்சியில் கண்களை காப்போம் குழந்தைகளின் கண்களில் ஏற்படும் பிரச்சனைகள் குறித்த ஆலோசனைகள் வழங்குபவர் கண் மருத்துவ நிபுணர் டாக்டர் ஃபாத்திமா அவர்கள். 1:05 தொடர்ந்து நலம்தானாவில் உலக தாய்ப்பால் வாரம், தலை சிறந்த அமுது தாய்ப்பால், தாய்ப்பாலின் முக்கியத்துவம் குறித்து குழந்தைகள் நல மருத்துவர் அஜய் பிரகாஷ் அவர்கள் கூறும் ஆலோசனைகள். தொடர்ந்து நாயுருவி இலையின் மருத்துவ பயன்கள். 2:00 குக்கு நேர்வரப்பு பாடல்கள். 3:02 திரையருவி. 3:30 தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி. தொடர்ந்து 4:02 பொதுகி தும்பி. மாலை 5:02 படமும் பாடலும், இதில் 1966 வெளிவந்த திரைப்படங்கள் மற்றும் திரைப்பாடல்கள். 6:02 பக்தி மாலை. 6:30 சேவை செய்திகள். 6:55

நிகழ்ச்சி குறிப்புகள் 7 மணிக்கு அறிவியல் தகவல்கள். நாளை இரவு 7:30 ஆசை அஞ்சல் நிகழ்ச்சி, 8:05 குக்கு நேர்வரப்பு பாடல்கள். இரவு 9 மணிக்கு இடைவிடாத இசை மழை, 9:30 இலக்கிய சாரல் நிகழ்ச்சியில் சங்ககால பண்டமாற்று வாணிகம். இரவு 10 மணிக்கு சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் தொலைபேசி வழி நேயர்வரப்பு பாடல்.

சாமிதுரை கேட்டோம். ஆகாஷவாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்பில் இன்றும் நாளையும் இடம்பெறக்கூடிய நிகழ்ச்சிகள் என்னென்னலாம் அப்படிங்கிறது குறித்து

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 7 மணி, ஆகாசவாணி, திருநெல்வேலி வானொலியின் எஃப்எம் ரெயின்போ 102.6 நாம் இணைந்திருக்கிறோம். அறிவியல் தகவல்கள் நிகழ்ச்சியில் இன்றைக்கி நிறைய அறிவியல் தகவல்கள் நாம் தெரிந்து கொண்டு இனிமையான பாடல்களும் கேட்டு ரசிக்க இருக்கின்றோம். முதலாவதாக நாம் ரொம்ப பிடித்த ஒரு விஷயம் அப்படின்னா, இரவு நேரத்தில் நிலவை பார்ப்பது எல்லாருக்குமே பிடிக்கும். அதில் இது நம்முடைய பூமியை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு நிலவு வந்து இருக்குது. ஆனால் மற்ற துணைக்கோள்களில் வந்து பார்த்திங்கன்னா நிலவின் எண்ணிக்கை வந்து அதிகம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் பெரிய நிலவுகளுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறத அறிவியலாளர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, சூரிய குடும்பத்தில் அதிக நிலவுகளை அதாச்சும் துணைக்கோள்களை உடைய கோள் எது அப்படின்னா சனி கிரகம் தான். இதுக்கு 274 நிலவுகள் வந்து இருக்குதாங்க. இரண்டாவதாக உள்ள வியாழன், இதுக்கு வந்து அதிகமாக எத்தனை இருக்குன்னா 101 நிலவுகள் வந்து இருக்குது. இருந்தாலும் வியாழனுக்கு தான் வந்து நிலவுகள் வந்து ரொம்ப அதிகம் அப்படின்னு சொல்கிறாங்க. சனிக்கு டைட்டன் என்ற ஒரு பெரிய நிலவு மட்டும்தான் இருக்குது. ஆனால் வியாழனை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா பெரிய பெரிய நிலவுகள் ரொம்ப அதிகமாக இருக்குது சனி கிரகத்தை விட அப்படின்னு சொல்லுவாங்க. நிகழ்ச்சியில் நம்ம முதல் பாடல் கேட்கலாமா? குசைலன் திரைப்படத்திலிருந்து கேட்கலாம். ஜிவி பிரகாஷ்குமார் அவர்கள் இசையில், கைலாஸ்கர், பிரசன்னா, விவி மற்றும் குழுவினர் பாடிய பாடல்.

நேர்மேலுமணி 7 நிமிடங்களில் இணைந்திருக்கிறோம். எஃப்எம் ரெயின்போ 102.6 அறிவியல் தகவல்கள் நிகழ்ச்சியில் அடுத்ததான் இந்த பருவநிலை மாற்றம் அப்படிங்கிறது என்னென்ன மாற்றங்கள்லாம் ஏற்படுத்துது, என்னென்ன விளைவுகள் ஏற்படுத்துது அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கும். இதில் குறிப்பாக நமக்கு மிகவும் பிடித்த பறவைகளுடைய அந்த புலம்பெயர் நிகழ்வுகளையும் வந்து இது குறைக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பறவைகள் வந்து பருவநிலையை பொறுத்து உலகின் ஒரு பகுதியிலிருந்து மற்றொரு பகுதிக்கு வந்து புலம்பெயர்ந்து செல்லும் இல்லையா. இந்த நிலையில் உலகின் புலம்பெயர் பறவைகளுடைய எண்ணிக்கையில் 50% வந்து குறைந்து வருது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏற்கனவே 300 வகையான புலம்பெயர் பறவைகள் இல்லாமல் போன நிலையில், அந்த இல்லாமல் போக்கம் அழிந்து வரக்கூடிய பட்டியலில் இருக்கக்கூடிய நிலையில், இது மிகவும் ஒரு இதான அறிகுறி தான், வித்தியாசமான அறிகுறி அப்படின்னு சொல்லி அறிவியலாளர்கள் சொல்கிறாங்க. அறிவியலாளர்கள் சொல்வதை கேட்டுட்டு நாம் வந்து பருவநிலை மாற்றத்துக்கு எதிராக அந்த பருவநிலை மாறாமல் நம்மையும் நம்முடைய இயற்கை வளங்களையும் இன்னும் நம்மை சார்ந்த பல்வேறு உயிரினங்களையும் காப்பதற்கான நடவடிக்கைகளை வந்து நாம் செய்யணும் அப்படின்னு சொல்லலாம். ஷான் ரோல்டான் சின்மையை பாடியிருக்காங்க, அடுத்த பாடல் நம்ம கேட்கலாம்.

0: இப்படித்தான் ஒரு நாள் காலையில எந்திரிச்சு போய் இந்த பக்கம் பார்த்தா
1: மேகம் பூவாய் தூவும்.
0: என்னடா இந்த பக்கம் ஒரே தூரலா இருக்குன்னு அந்த பக்கம் பார்த்தா
1: இதுவரை இல்லாத உணர்வு இது இதயத்தை.
0: இது இந்த பக்கமா போனா தூருது, அந்த பக்கமா போனா துண்டாக்குதுன்னு பின்பக்கமா போனா
2: உங்க பொன்னான கைகள் பொன்னாகலாமா, உதவிக்கு வரலாமா, சம்மதம் வருமா?
0: என்ன எந்த பக்கம் பார்த்தாலும் ஒரே பாட்டா இருக்கு.
3: இசை மலைனா அப்படித்தான் இருக்கும்.
0: என்ன இசை மலையா?
4: ஆமா, நம்ம நெல்லை பண்பலைனாலே எப்பவும் இசை மலை தானே.
0: ஓஹோ, அப்போ எப்போதும் கேளுங்க.
3: இது 102.6.

7:13 அறிவியல் தகவல்கள் நிகழ்ச்சியில் நம்ம இனிமையான பாடல்களோட இனிமையான அறிவியல் தகவல்களும் தெரிஞ்சுட்டு இருக்கோம். நமக்கு தேவையான தகவல்களும் கூட. பெரும்பாலான நட்சத்திரங்களைப் போலத்தான் சூரியனும் ஹைட்ரஜன் ஹீலியத்தால் ஆகியிருக்குது. கார்பன், இரும்பு, வெள்ளி உள்ளிட்ட தனிமங்கள் வந்து சூரியனில் சூரியனுடைய அந்த நிறை இருக்கு இல்லையா, அதில் 1.5% இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த நிலையில் சூரியனில் ஏற்கனவே மதிப்பிட்டதை விட 50% அதிகமாக வெள்ளி இருக்குது அப்படின்னு சொல்லி ஸ்வீடனில் இருக்கக்கூடிய அப்சலா பல்கலை விஞ்ஞானிகள் வந்து ஆய்வு செஞ்சு சொல்லியிருக்காங்க. சரி வாங்க, அடுத்து நம்ம பாட்டு கேட்போமா? அச்சம் என்பது மடமையடா படத்திலிருந்து பாடல் வந்துட்டு இருக்குது, கேட்கலாம் நம்ம.

7:20 எஃப்எம் ரெயின்போ 102.6 அறிவியல் தகவல்கள் நாம் தெரிந்து கொண்டிருக்கின்றோம். தடுப்பூசிகள் பற்றி நமக்கு நிறைய தகவல்கள் வந்து தெரியும். இதில் உலகின் முதல் தடுப்பூசி என்ன அப்படின்னா போலியோ, எம்எம்ஆர், கொரோனா உட்பட பல்வேறு நோய்களை முன்கூட்டியே தடுக்கும் விதமாக தடுப்பூசி வந்து நம்ம செலுத்தப்படுது, அது நமக்கு தெரியும். இந்த நிலையில் உலகின் முதல் தடுப்பூசியை வந்து கண்டுபிடிச்சவர் யார் அப்படிங்கிற தகவல் நமக்கு தெரிஞ்சுக்கணும். பிரிட்டன் விஞ்ஞானியான எட்வர்ட் ஜென்னர் இவர் தான். அந்த காலத்தில் உலகில் பரவலாக இருந்த பெரியம்மை வைரஸ் நோய்க்கு பலர் வந்து தங்களுடைய இன்னுயிரணித்தாங்க. இதையடுத்து இதை தடுக்கும் விதமாக 1796 தடுப்பூசியை கண்டுபிடித்து மக்களின் உயிரை காப்பாற்றியவர் இவர் தான். இவரை தடுப்பூசியின் தந்தை அப்படின்னே கூட அழைப்பாங்க. இவர் டாக்டர், இவர் அறுவை சிகிச்சை நிபுணராகவும் இருந்திருக்கிறாரு. வேதியியல் விஞ்ஞானியாகவும் திகழ்ந்திருக்கிறாரு எட்வர்ட் ஜென்னர்.

அடுத்ததான் நாம அறிவியல் தகவல்கள் நிகழ்ச்சியில் சாட்டர்ன் சனி கிரகத்தில் உள்ள ஒரு வித்தியாசமான விஷயம் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். சூரிய குடும்பத்தில் உள்ள கோள்களில் அதிக நிலவுகளை உடையது சனி கிரகம் அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா. ஆனால் பெரிய நிலவுகள் வந்து வியாழனுக்கு இருக்குது, அதாவது பிக் இன் சைஸ் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அது. இதற்கு வந்து 274 நிலவுகள் இந்த சனி கிரகத்துக்கு வந்து இருக்குது. இதில் ஒன்று வந்து டைட்டன். இந்த நிலையில் இதில் பூமியைப் போல் ஆறுகள், ஏரிகள், மழைப்பொழிவு உள்ள நீர் சூழ்ச்சி இவையெல்லாம் இருக்குது. நீர் சுழற்சியெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் இவற்றில் எதிலும் கூட ஒரு துளி நீர் கூட இருப்பதில்லை அப்படின்னு விஞ்ஞானிகள் வந்து தெரிவிச்சிருக்காங்க. நீருக்கு பதிலாக அந்த நிலவின் மொத்த வானிலை அமைப்பும் திரவ நிலையில் உள்ள மீத்தேன், ஈத்தேன் ஆகியவை தான் இருக்குதாங்க. அங்குள்ள பனிப்படலத்துக்கு அடியில் நீர் பாறையைப் போல உறைந்த நிலையில் இருக்குது அப்படிங்கிற தகவலையும் தெரிவிச்சிருக்காங்க. நம்ம நிகழ்ச்சியில் அடுத்து பாடல் கேட்கலாமா? நண்பன் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்கலாம், ஹாரிஸ் ஜெயராஜ் மியூசிக்கில்.

7:35 ஆகாஷவாணி திருநெல்வேலி வானொலியின் எஃப்எம் ரெயின்போ 102.6 கேட்டுக்கொண்டிருக்கின்றீங்க. நான் உங்கள் மகாராஜா பேசிகிட்டு இருக்கேன். அறிவியல் தகவல்களில் அடுத்ததான் நாம் நிலவில் ஒரு பெரிய கடல் இருக்குது அப்படின்னு அறிவியலாளர்கள் சொல்கிறாங்க. அது என்னென்னு தெரிஞ்சுக்கோமே. வியாழனின் 101 நிலவுகளில் ஒன்று யூரோப்பா. இதில் மறைந்திருக்கும் கடல் திரவ நீர் வந்து பூமியின் மொத்த கடல் நீரின் அளவை விட 2 மடங்கு அதிகமாக இருக்கலாம் அப்படின்னு விஞ்ஞானிகள் வந்து மதிப்பிடுறாங்க. யூரோப்பா நிலவில் 30 கிலோமீட்டர் தடிமன் கொண்ட உறைந்த பனிக்கட்டி மேலோடுகள் வந்து இருக்குதான். இது வியாழனிடமிருந்து வரக்கூடிய கதிர்வீச்சை எதிர்கொள்கிறது. மேலும் அதன் மேற்பரப்பு வெப்பநிலை -160°C வரையிலும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கடுமையான சூழலில் கூட அதன் பனிப்படர்ந்த மேலோட்டிற்கு கீழ் பரந்த கடல் திரவ நீர் இருப்பதாக விஞ்ஞானிகள் வந்து நம்பிக்கை தெரிவிச்சிருக்காங்க. அடுத்ததான் நம்ம பாடல் கேட்கலாம். டும் டும் டும் திரைப்படத்திலிருந்து வந்துட்டே இருக்குது.

அறிவியல் தகவல்கள் நம்ம கேட்டுட்ருக்கிறோம். 7:42 ஆகாஷவாணி திருநெல்வேலி வானொலி எஃப்எம் ரெயின்போ 102.6 நாம் கடைக்கு போகும்போது ரொம்ப வழுக்கட்டாயமாக எனக்கு ஒரு பிளாஸ்டிக் கேரி பேக் கொடுங்க அப்படின்னு சொல்லி சில நேரங்களில் வாங்கிட்டு வந்துட்டுறோம். ஆனால் இதனுடைய அந்த எஃபெக்ட் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஆழ்கடலில் கூட இந்த நெகிழி இந்த பிளாஸ்டிக் வந்து இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. பூமியில் மனிதர்கள் செல்ல முடியாத இடங்களில் கூட பிளாஸ்டிக் நுண்துகள்கள் வந்து சென்றடைச்சு விட்டது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. கடலில் 2500 ஆழத்தில் வாழும் நத்தைகள், சிப்பிகள் உள்ளிட்ட உயிரினங்களிடம் தென்கொரிய உயிரி அறிவியல் ஆராய்ச்சி நிறுவன விஞ்ஞானிகள் வந்து ஆய்வு நடத்தினாங்களாம். இதில் 92% உயிரினங்கள் கிட்ட பிளாஸ்டிக் நுண்துகள் கலந்திருக்கிறது கண்டுபிடிக்கப்பட்டுச்சான். இந்த அளவு என்பது தென்மேற்கு பசிபிக் கடலில் உள்ள வடக்கு ஃபிஜி படுகையை விட இந்திய பெருங்கடலில் உள்ள மத்திய இந்திய பெருங்கடல் முகட்டில் 14.7 அதிகமாக உள்ளது அப்படின்னு தெரிவிக்கிறாங்க. அதாவது ஒவ்வொரு கடல் பகுதிகளை எடுத்து அதில் ஆய்வு மேற்கொள்ளும் போது ஒவ்வொரு கடல் பகுதிகளிலும் இருக்கக்கூடிய அந்த உயிர் வாழினங்களில் நிறைய அளவு நுண்துகள்கள் வந்து கண்டுபிடிக்கப்படுது அப்படிங்கிறத தெரிவிக்கிறாங்க. இதை மாற்றணும் அப்படின்னா நெகிழி பயன்பாடை வந்து குறைக்கணும் முடிஞ்ச அளவுக்கு அப்படின்னு நாம் சொல்லலாம் இல்லையா. அடுத்த பாடல் நம்ம கேட்கலாம். 20 18 திரைப்படத்திலிருந்து

0: கேட்டுட்டு இருக்கீங்க நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
1: அறிவியல் தகவல்கள் நாம தெரிஞ்சிட்டு இருக்கோம். 7:50 ஆகும்போது அடுத்ததான் சூரிய குடும்பத்துக்கு வெளியவும் பூமியை போல உயிரினங்கள் வாழ்வதற்கு ஏற்ற புறக்கோள்கள் இருக்குதா அப்படிங்கிறத விஞ்ஞானிகள் பல ஆண்டுகளாக ஆய்வு மேற்கொண்டு தான் வந்துட்டு இருக்காங்க. பூமியை போல ஒரு கோளை சுற்றி வளிமண்டலம் இருப்பதையும் அதன் தரைப்பரப்பில் திரவ தண்ணீர் இருப்பதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு அமெரிக்காவின் ஹார்வர்ட் பல்கலை விஞ்ஞானிகள் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இதன் பெயர் வந்து LHS 1140B. இதன் நிறை வந்து பூமியை விட 5.6 மடங்கு அதிகமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சுற்றளவு 70% பெரியது அப்படின்னு இந்த கோள் பூமியிலிருந்து 49 ஒளி ஆண்டுகள் தொலைவில் இருக்குது அப்படிங்கிறதையும் கணித்து சொல்லியிருக்காங்க. அடுத்த பாடல் நாம் கேட்கலாம். குருவி திரைப்படத்திலிருந்து

இன்றைக்கி அறிவியல் தகவல்கள் நிகழ்ச்சியில் நம்ம நிறைய தகவல்கள் வந்து தெரிந்து கொண்டோம், பயனுள்ளதும் கூட தான் இல்லையா. நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. நிறைவு பாடல் கேட்போமா? லிங்கா திரைப்படத்திலிருந்து பாடல் வந்துட்டே இருக்குது. மனோ, தன்விஷா, நீதி மோகன் மற்றும் குழுவினர் பாடியிருப்பாங்க. பாடல் இதோ

நேர்களை இதுவரை கேட்டோம் காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகள் 2026 தற்போதைய நிலவரம். நேரம் 8:30 மீண்டும் இணைகிறோம் ஆகாஷவாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்பில். குக்கு நேர் விருப்ப பாடல்கள் நிகழ்ச்சிக்கு நாம் வந்தாச்சு நண்பர்களே. இந்த நிகழ்ச்சியில் உங்களுடைய விருப்பமான பாடல்களை கேட்பதற்கு நீங்கள் மெசேஜ் அனுப்பலாம். நம்முடைய வாட்ஸ்அப் மூலமாக குரல் பதிவும் ரெக்கார்ட் பண்ணி அனுப்பலாம். 10 வினாடிகளுக்கு உட்பட்டு பேசி ரெக்கார்ட் பண்ணி அனுப்புங்க. உங்களுடைய விருப்பங்களை அனுப்ப வேண்டிய தொலைபேசி எண் என்னென்னா 9043330794 அப்படிங்கிற இந்த எண்ணுக்கு தான். வாங்க நம்ம நிகழ்ச்சியின் முதல் பாடல் இன்றைக்கி யாருக்காக அப்படின்னு பார்த்தோம்னா பத்தல்மேடு கிருஷ்ணா ஹரிராம் கேட்டிருக்காங்க. சிம்மராசி திரைப்படத்திலிருந்து அவங்க கேட்ட பாடல் நம்ம கேட்கலாம்.

8:35 ஆகாசவாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்பில் குக்கு நேர்விருப்ப பாடல்கள் நிகழ்ச்சியோடு நாம் இணைந்திருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியில் உங்களுடைய விருப்பமான பாடலும் கேட்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் இப்போவே வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணலாம், இல்லைன்னா 10 வினாடிகளுக்குள்ள வாய்ஸ் நோட் ரெக்கார்ட் பண்ணி அனுப்புங்க. 9444336074 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு தான். அடுத்த பாடல் யார் கேட்டிருக்காங்கன்னா ஜான்சி மேரி கேட்டிருக்காங்க. கழுகுமலையிலிருந்து இவங்களுக்காக சிறையில் பூத்த சின்ன மலர் திரைப்படத்திலிருந்து பாடல் நமக்கு எப்போவுமே.

0: இசை மெட்டுக்களோடு இணைந்திருக்கிறீர்கள். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியலை 1197 கிலோ ஹெட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகா ஹெட்ஸ்.
1: குக்கு நேர் விருப்ப பாடல்கள் நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் விரும்பி கேட்டிருக்காங்க. ஆலங்குளத்திலிருந்து கனி ரவி இவங்களுக்காக எல்லாமே என் ராசாதான் திரைப்படத்திலிருந்து பாடல் நம்ம கேட்கலாம்.

8:46 ஆகாசவாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்போடு நாம் இணைந்திருக்கிறோம். குக்கு நேர் விருப்ப பாடல்கள் நிகழ்ச்சியில் உங்களுடைய பாட்டு கேட்கணுமா, இப்போவே நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள் வாட்ஸ்அப்பில் 9443360074 அப்படிங்கிற இந்த எண்ணுக்கு. வாங்க நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் யார் கேட்டிருக்காங்கன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். வெள்ளாங்குழியிலிருந்து ஸ்ரீராம் கேட்டிருக்காங்க, அவங்களுக்காக அபியும் நானும் திரைப்படத்திலிருந்து பாடல் நம்ம கேட்கலாம்.

காற்றலைகளில் ஓர் இசை கச்சேரி. இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகா ஹெர்ட்ஸின் ஒளிபரப்பு.

0: குக்கோ நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறீங்க. நிகழ்ச்சியின் அடுத்து பாடல் யார் கேட்டிருக்காங்க? குரல் பதிவு அனுப்பிக்கிட்டு இருக்காங்க, கேட்டுட்டு பாடலையும் நம்ம கேட்கலாம்.
1: படிக்காதவன் படத்திலிருந்து ஊரை தெரிஞ்சுக்கிட்டேன், பாட்டு வேணும். நன்றி, வணக்கம். திருச்செந்தூரிலிருந்து அருள்ராஜ், சாய் பிரதீப், ராதா.

குக்கு நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு நாம வந்தாச்சு. நிறைவு பாடல் கண்ணன் வருவான் திரைப்படத்துல இருந்து பாடல் விரும்பிக்கிட்டு இருக்காங்க. மிஸ் தெரசிட்டா மற்றும் உமா கேட்டிருக்காங்க, ஊர் பெயர் சொல்லலை, வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்காக TM சவுந்தரராஜன் அவர்கள் குரலில் பாடல் நாம கேட்கலாம்.

நேர்களை நிறைவு பெற்றது குக்கு நேர்வேற்ப பாடல்கள். மத்தியிலே 1197 கிலோ ஹெர்ட்ஸில் அடுத்து வரும் நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்

காற்றலைகளில் இசை சாமரம் வீசிக் கொண்டிருப்பது நெல்லையின் இசை களஞ்சியம். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

நேரம் 9:30 ஆகாஷவாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியலை 1197 kHz மற்றும் பண்பலை 102.6 MHz ஒலிபரப்பில் நாம் இணைந்திருக்கின்றோம். இலக்கியச்சாரல். இன்றைக்கு இலக்கியச்சாரல் நிகழ்ச்சியில் தமிழ் இலக்கியங்களில் சிறுகதையின் மொழி ஆளுமை பண்புகள் அப்படின்னு நாம் பேசியிருக்கிறோம். காலம் காலமாக கதை சொல்வதும் கதை கேட்பதும் எல்லா தேசங்களையும் எல்லா மக்கள்கிட்டையும் வாய்மொழி மரபாக தான் இருந்து வந்துட்டுருக்கு. நாகரிகம் தோன்றுவதற்கு முன்பே மக்கள் இனக்குழுக்களாக இயங்கி வந்தபோது ஓய்வு நேரங்களில் சக மனிதர்கள்கிட்ட தொடர்பு கொள்கிறதுக்கும் குடும்ப உறவினர்களோட பொழுதை கழிக்கவும் கதை கூறும் மரபை கையாண்டு வந்திருக்காங்க. தமிழர்கள் காலந்தோறும் இராமாயணம், மகாபாரதம், புராண கதைகள், கிராமிய கதைகள், பஞ்சதந்திர கதைகள், மரியாதை ராமன் கதைகள், தெனாலிராமன் கதைகள், இன்னும் விக்ரமாதித்தன் கதைகள் அப்படின்னு பல்வேறு கதைகளை கேட்டு வந்திருக்காங்க. கதைகளின் வழியாக ஒழுக்க நெறிகள் அறிவுறுத்தப்பட்டிருக்குது. நிகழ்ச்சி நாம் முதல் பாடல் கேட்கலாம், இணைந்திருங்கள்.

இலக்கியச்சாரல் நிகழ்ச்சியில் இன்றைக்கி தமிழ் இலக்கியங்களில் சிறுகதையின் மொழி ஆளுமை பண்புகள்னு நாம் பேசிகிட்ருக்கோம். சிறுகதைக்கான இலக்கணம் அப்படின்னு எதை சொல்கிறாங்கன்னா, அரை மணி முதல் இரண்டு மணி நேரத்துக்குள்ளே படித்து முடிக்கக்கூடியது. இதுதான் சிறுகதை என்பார் எட்கார் ஆலன்போ அப்படிங்கிறவர். சுருங்க சொல்லுதலும் சுருக்கென சொல்லுதலும் இதன் உத்திகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் நீண்ட வர்ணனைகளுக்கு இங்கே இடம் கிடையாது. குதிரை பந்தயம் போல தொடக்கமும் முடிவும் சுவை மிக்கவாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. புதினம் புளியமரம் அப்படின்னா சிறுகதை தென்னை மரம் அப்படின்னு சொல்லுவார் ராஜாஜி அவர்கள்.

நேரம் 9:41 தாண்டும் போது ஆகாஷவாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸோடு இணைந்திருக்கிறீங்க. நான் உங்கள் மகாராஜா பேசிகிட்டு இருக்கேன். இலக்கியச்சாரல் நிகழ்ச்சியில் இன்றைக்கி நாம் தமிழ் இலக்கியங்களில் சிறுகதையின் மொழி ஆளுமை பண்புகள் அப்படின்னு நாம் பேசிகிட்டு இருக்கோம். சிறுகதை தோன்றிய சூழல் எப்போ தான், 19ஆம் நூற்றாண்டின் ஆரம்பத்திலிருந்து தமிழ் இலக்கியத்தின் பரப்பிலும் வடிவத்திலும் பல்வேறு மாற்றங்கள் வந்து ஏற்பட்டு வந்திருக்கு. அச்சுப்பொறியின் பயன்பாட்டாலேயும் ஆங்கில மொழியின் செல்வாக்காலையும் தமிழ் சிறுகதை வழக்கில் ஒரு பெரும் மாற்றம் வந்து ஏற்பட்டதுன்னு சொல்கிறாங்க. வாய்மொழியாக வழங்கி வந்த கதைகள் பல நூல் வடிவில் அச்சு பெற்று வெளியிடப்பட்டுச்சு. இந்த வகையில் முதன் முதல்ல அச்சில் வந்தது வீரமாமுனிவரின் பரமார்த்த குருவின் கதை அப்படின்னு சொல்கிறாங்க. அதைத் தொடர்ந்து ஈசாப்பின் நீதிக்கதைகள், திராவிட பூர்வகால கதைகள், தெனாலிராமன் கதைகள் போன்றவை தமிழில் அச்சாகி வெளிவந்துச்சு. இதனால் தமிழ்நாட்டில் கதை கேட்பது மட்டுமல்ல படிக்கும் வழக்கமும் அதிகமாச்சு.

0: இசை வெட்டுக்களோடு இணைந்திருக்கிறீர்கள். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியலை 1197 கிலோ ஹெட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகா ஹெட்ஸ்.
1: நம்முடைய தமிழ் சிறுகதையின் முன்னோடிகள் யாரெல்லாம் அப்படின்னு பார்த்தோன்னா, வவேசு ஐயருடைய குளத்தங்கரை அரசமரம் சொன்ன கதையை முதன் முதல்ல அறிமுகப்படுத்தியது விவேக போதினி அப்படிங்கிறது. இவர் தான் தமிழ் சிறுகதையின் தந்தை அப்படின்னும் அழைக்கப்பட்டார். குளத்தங்கரை அரசமரம் சொன்ன கதை, மங்கையர்க்கரசியரின் காதல் போன்ற கதைகளில் நிகழ்வு ஒருமை, கால ஒருமை, பாத்திர ஒருமை, உணர்வு ஒருமை அப்படிங்கிற சிறுகதைக்குரிய இலக்கணம் அனைத்துமே வந்து அமைந்திருக்கும். தமிழின் முதல் சிறுகதை படைத்த இவர் தமிழ் சிறுகதை உலகின் தந்தை அப்படின்னும் அழைக்கப்படுறாரு. இன்னும் தமிழ் சிறுகதையில் மலர்ச்சிக்கு களம் அமைத்தது யார் அப்படின்னா மணிக்கொடி அப்படிங்கிறது தான். இது ஒரு சிற்றிதழ். இது டிஎஸ் சொக்கலிங்கம், ஸ்டாலின் சீனிவாசன் ஆகியோரால் நடத்தப்பட்டிருக்குது. பின்னர் இதை முழுக்க முழுக்க சிறுகதை இதழாக பிஎஸ் ராமையா அப்படிங்கிறவங்க வெளியிட்டிருக்காங்க. இதில் புதுமைப்பித்தன், கூப்ப ராஜகோபாலன், பிச்சமூர்த்தி, மௌனி போன்றவர்கள் சிறந்த சிறுகதைகளை எழுதி வந்திருக்காங்க. இவர்கள் மணிக்கொடி தலைமுறை அப்படின்னு சொல்லப்படுறாங்க. தமிழின் சிறந்த சிறுகதைகளை எழுதியவர்கள் இவர்கள் தான் அப்படின்னும் சொல்லப்படும். இன்னும் இந்த முன்னோடிகளில் கானா சுப்பிரமணியம், சி செல்லப்பா, லாச ராமாமிரதம், ஜெயகாந்தன், சுந்தராமு ராமசாமி, கு அழகிரிசாமி, தி ஜானகிராமன், கி ராஜநாராயணன், மூவ அகிலன் போன்றவர்களையும் குறிப்பிடுவாங்க. நிகழ்ச்சியில் நாம் அடுத்து பாடல் கேட்கலாம். கே ஜே சுதாஸ், மஞ்சுளா குரல்களில் இசை ஞானே செய்யலை, நல்லவனுக்கு நல்லவன் திரைப்படத்திலிருந்து.

நேரம் 9:54 இணைந்திருக்கிறோம் ஆகாசவாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்போடு இலக்கியச்சாரல் நிகழ்ச்சியில் இன்னைக்கு நாம பேசிக்கொண்டே இருக்கின்றோம். தமிழ் இலக்கியங்களில் சிறுகதையின் மொழி ஆளுமை பண்புகள் என்ன அப்படின்ட்டு, சிறுகதை வளர்ச்சியில் வேறு என்ன காரணிகள் இருக்க முடியும் அப்படின்னா, இதழ்கள் பல்வேறு வகையான சிறுகதை போட்டிகளை உருவாக்கி சிறுகதை எழுத்தாளர்களின் எண்ணிக்கையை வந்து அதிகப்படுத்துச்சு. அதே போலவே சிறுகதை தொகுப்பு முயற்சிகளாலேயும் அமைப்புகளின் பரிசு திட்டங்களாலேயும் சிறுகதை சிறப்பாக வளர்ச்சியடைந்து வந்திருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். இன்றைக்கி இலக்கியச்சாரல் நிகழ்ச்சியில் நாம் பேசினோம் தமிழ் இலக்கியங்களில் சிறுகதையின் மொழி ஆளுமை பண்புகள் அப்படின்னு சொல்லிட்டு. நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. நிறைவு பாடல் நம்ம கேட்கலாம். இசைஞானி இசையில் பிரியா திரைப்படத்திலிருந்து கே ஜே யேசுதாஸ், எஸ் ஜானகி குரல்களில்.

ஊரே கண்மூடிய அமைதியான நேரம், நெஞ்சில் நின்ற இனிமையான தருணங்களை நினைத்து அசை போடும் இந்த இரவு வேளையில் நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகா ஹெர்ட்ஸின் ஒலிபரப்பு.

நேரமிரவு 10 மணி. ஆகாசவாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்போடு நாம் இணைந்திருக்கிறோம். மேலும் இந்த இரவில் இனிய இசை பாடல்கள் கேட்டு ரசிக்க இருக்கின்றோம். இன்னைக்கு சுகமான ராகங்கள், நேர்களின் விருப்ப பாடல்கள், கடிதமொழி. இதில் திருநெல்வேலி மாவட்டம் மேலக்கோணியூர் ஆர் தேவபாக்கியம் அவர்களுடைய விருப்ப பாடல்கள் தொகுப்பு நாம் கேட்டு ரசிக்க இருக்கிறோம். இனிமையான பாடல்களின் தொகுப்பாக எழுதி அனுப்பியிருக்காங்க தேவபாக்கியம். அவர் கேட்ட பாடலில் முதல் பாடல் நம்ம கேட்கலாம். பதிபக்தி திரைப்படத்திலிருந்து கேட்டிருக்காங்க. 1958 வெளிவந்த படம் இது. எம்எஸ் விஸ்வநாதன், ராமமூர்த்தி ஆகிய மெல்லிசை மன்னர்களுடைய இனிய இசையில் இந்த பாடல்கள் உருவாகியிருக்கும் இந்த படத்தில்.

சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியோடு நாம் இணைந்திருக்கிறோம். 10:05 ஆகின்றது. அடுத்த பாடல் அலிபாபாவும் 40 திருடர்களும் திரைப்படத்திலிருந்து கேட்டிருக்காங்க. ஓ சலாம் பாபு சலாம் பாபு, இந்த பாடலை யாரெல்லாம் பாடியிருப்பாங்கன்னா எம் எஸ் தட்சிணாமூர்த்தி அவர்கள் இசையில், ஜிகியம்மா பாடியிருப்பாங்க, நடிகர் தங்கவேல், எம் என் ராஜம் முகக்கவசத்தோட அரண்மனையில் வைத்து தோழிகளுடன் ரம்யமான குரூப் டான்ஸ் பாடல்னு சொல்லியிருக்காங்க. பாடல் நாம் கேட்கலாம்.

சுகமான ராகங்கள் நேர்களின் விருப்ப பாடல்கள் கடித வழி தொகுப்பில் இன்றைக்கி நாம் திருநெல்வேலி மாவட்டம் மேலக்கோணியூர் ஆர் தேவபாக்கியம் அவர்களுடைய விருப்ப பாடல்கள் கேட்க ஆரம்பித்து அப்படி கேட்டுகிட்டே இருக்கிறோம். அடுத்ததான் நாடோடி மன்னன் திரைப்படத்தில் பாடல் கேட்டிருக்காங்க. டி எம் சவுந்தரராஜன் ஜிக்கி குரல்களில் இனிமையான இந்த பாடலில் நடிகர் எம்ஜிஆர் சரோஜா தேவியும் வண்ண பூக்களின் நடுவிலும் அழகான பலவித சங்குகளின் முன்பும் பாடும் ரம்யமான பாடல்னு சொல்லியிருக்காங்க. பாடல் கேட்கலாம், இணைந்திருங்க.

நேளும் இரவு பொழுதில் இனிமையான பாடல்கள் நேயர்களுடைய விருப்ப தொகுப்பாக நாம் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். 10:13 மேலக்கோணியூர் ஆர் தேவபாக்கியம் அவர்களுடைய பாடல்கள் தான் வலம் வந்துட்டு இருக்கேன்.

அடுத்த பாடல் சுமைதாங்கி திரைப்படத்திலிருந்து கேட்டிருக்காங்க. 1962 வெளிவந்த திரைப்படம் இது. எஸ் ஜானகி, பி பி ஸ்ரீனிவாஸ் குரல்களில் இனிமையான பாடல் கேட்டிருக்காங்க. நடிகர் ஜெமினி கணேசனும் தேவிகாவும் அணைக்கட்டு பார்க்கில் உழைப்பாளிகள் சிலை முன்பு ரம்மியமான இந்த பாடல்னு சொல்லியிருக்காங்க. பாடல் நம்ம கேட்கலாம்.

0: இசை மெட்டுக்களோடு இணைந்திருக்கிறீர்கள். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியலை 1197 கிலோ ஹெட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகா ஹெட்ஸ்.
1: நேயர் தொகுப்பில் அடுத்த பாடல் யார் பையன் திரைப்படத்திலிருந்து 1957 வெளிவந்த திரைப்படம் இது. ஏ.எம். ராஜா ஜிக்கி குரல்களில் வாசமிகும் மலர் சோலை அப்படிங்கிற பாடல் வந்து கேட்டிருக்காங்க. நடிகர் ஜெமினி கணேசனும் சாவித்திரியும் காரின் முன்பு கைகோர்த்து பாடும் ரம்யமான பாடல்னும் சொல்லியிருக்காங்க. பாடல் நாம் கேட்கலாம்.

0: காற்றலைகளில் ஓர் இசை கச்சேரி. இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகா ஹெர்ட்ஸின் ஒலிபரப்பு.
1: பத்து மணி 22 நிமிடங்களில் சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் இன்றைக்கி நேயர்களின் விருப்ப பாடல் தொகுப்பு கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். அதில் திருநெல்வேலி மாவட்டம் மேலக்கூனியூர் ஆர் தேவபாக்கியம் அவர்களுடைய பாடல்கள் தான் மலம் வந்துட்டுருக்கு. அடுத்ததாக திருடாதே திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டிருக்காங்க. ஜிக்கி அம்மா பாடிய பாடல். நடிகர் எம்ஜி ராமச்சந்திரன் அவர்களும் எம்என் ராஜமும் வீட்டு மாடிப்படியிலிருந்து இறங்கி வந்து பாடும் ரம்யமான பாடல்னு சொல்லியிருக்காங்க. பாடல் நம்ம கேட்கலாம்.

மேலக்கோனியூர் ஆர் தேவபாக்கியம் அவர்களுடைய தொகுப்பில் அடுத்த பாடல் எந்த படத்திலிருந்து அப்படின்னா பாக்யலக்ஷ்மி திரைப்படத்திலிருந்து. 1961 வெளிவந்த திரைப்படம் இது. இந்த படத்தில் இடம்பெற்ற பாடல் பி சுசீலாம்மா பாடியது காதல் என்னும் வடிவம் அப்படிங்கிற பாடல். இந்த பாடலில் தான் கேட்டிருக்காங்க. நடிகை ஈவி சரோஜாவும் சவுகார் ஜானகியும் வீட்டு தோட்டத்தில் புறாக்களின் மத்தியில் பாடும் ரம்யமான பாடல்னு சொல்லி

பகல் சோர்ந்து இரவு வெல்லும் இவ்வேளையில் எங்கள் இரு உயிரின் தவிப்பின் பொழுது மூன்றாவது உயிரென கலந்திருக்கும் இசை ஞானியின் இசையும் அவ்வளவு அழகு. நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க மத்திய அலை 1197 கிலோ ஹெட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகா ஹெட்ஸ் ஒலிபரப்பு.

நேரம் 10:35. சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் இன்றைக்கி நாம் யாருடைய தொகுப்பு பாடல்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம் அப்படின்னா, மேலக்கோணியூர் ஆர் தேவபாக்கியம் அவர்களுடைய இனிமையான தொகுப்பு தான். அடுத்த பாடல் கேட்டிருக்காங்க, எங்கிருந்தோ வந்தாள் திரைப்படத்திலிருந்து. வெலசை மன்னர் எம்எஸ்வி இசையில் டிஎம் சவுந்தரராஜன் பி சுசீலாமா சேர்ந்து பாடிய பாடல். சினிமாவில் நடிகர் சிவாஜி கணேசனும் ஜெயலலிதாவும் டேம் பார்க்கில் வைத்து பாடும் மோகனராகம் ரம்ய பாடல்னு சொல்லியிருக்காங்க. பாடல் நம்ம கேட்கலாம்.

நேருடைய தொகுப்பில் அடுத்த பாடல் குலேபகவாலை திரைப்படத்திலிருந்து 1955 வெளிவந்த பாடல் படம் இது. மெல்லிசை மன்னர்களுடைய இசையில் ஜிக்கியம்மா பாடி பாடல் கேட்டிருக்காங்க, பாடல் நாம் கேட்கலாம்.

இன்னைக்கு நம்முடைய சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் நேர்விருப்ப தொகுப்பில் திருநெல்வேலி மாவட்டம் மேலக்கோணியூர் ஆர் தேவபாக்கியம் அவர்களுடைய விருப்ப பாடல்கள் நம்ம கேட்டோம். நேர் தொகுப்பில் பாடல்கள் நிறைவு பெற்றது. தொடர்ந்து நம்ம நிகழ்ச்சியில் பாடல்கள் கேட்கலாம். திருவிளையாடல் திரைப்படத்தில் பாலமுரளி கிருஷ்ணா அவர்கள் பாடிய பாடல் இதோ நமக்காக.

சரி நீதாதா சரி நீதாதா.

0: நிகழ்ச்சி நடத்த பாடல் டி எம் சவுந்தரராஜன், பி சுசிலா, பி பி ஸ்ரீனிவாஸ் மற்றும் ஜமுனா ராணி ஆகியோர் பாடிய பாடல் பலே பாண்டியா திரைப்படத்திலிருந்து.
1: இந்த நிலவுக்கு ஏத்தான் இவ்வளவு ஓர வஞ்சனே?
2: என் நிலாவு நான் அனுபவிச்சு வேதனை போதும், அந்த பொண்ணு கொஞ்சம் அனுபவிக்கட்டும். இந்த டிக்கல

இனிய இரவு பொழுதில் இனிமையான பாடல்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். நேரம் 10:51 ஆகாசவாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்பில். அடுத்த பாடல் சுசீலாமா பாடியிருக்காங்க, கேட்போமா? கர்ணன் திரைப்படத்திலிருந்து.

எஃப்எம் ரெயின்போ 102.6 இணைந்திருக்கிறோம். சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் நாம கேட்கலாம். பெரிய இடத்து பெண் திரைப்படத்திலிருந்து.

நேர்களை மத்தியாலை 1197 97.7 கிலோஹெர்ட்ஸ் ஒலிபரப்பு நிறைவு பெறுகிறது. மீண்டும் ஒலிபரப்பு நாளை காலை 5:50 தொடங்கும். தொடர்ந்து பண்பலை 102.6 மெகா ஹெர்ட்ஸில் நிகழ்ச்சிகளை கேட்கலாம். இணைந்திருங்கள்.

0: You were listening to a repeat broadcast of today's Market Mantra program, originally aired at 6:30 p.m.
1: நேர்களை நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 எஃப்எம் கோல்டு. இப்போது கேட்கலாம் திரைக்கானம். ஆசை முகம் திரைப்படத்திற்காக டி எம் சௌந்தரராஜன் பாடிய பாடல்.

0: வாயா வாயா வாயா போடு
1: ஐயா,
0: பல நாள் கூத்த ஒரு நாள் பாரு.
1: முடியாது.

அப்படியா?

0: G20/30 to be held in Ahmedabad. The minister congratulated every athlete and all citizens on this moment of double delight. He said, India takes a bow in Glasgow and assumes charge of Ahmedabad 2030 Commonwealth Games. The India Meteorological Department IMD has issued a red alert for heavy to very heavy rainfall over Assam, Meghalaya, Sub-Himalayan, West Bengal and Sikkim till today. And that is the end of this news bulletin.
1: ஆகாஷ்வாணி சென்னை. நேரம் 2:10. 100.1 MHz FM கோல்ட் அலைவரிசை. இப்பொழுது பிரியா திரைப்பட பாடல்களை நாம் கேட்கலாம். நெஞ்சம் மறப்பதில்லை நிகழ்ச்சியில் கே.ஜே. ஏசுதாசின் குரலில் ஒலிக்க வருகிறது

நம் 100.1 மெகா ஹெட்ஸ் எஃப்எம் கோல்டு அலைவரிசையில் திரைப்பட பாடல்களை ரசித்து கொண்டிருக்கிறோம். நெஞ்சம் மறப்பதில்லை, பிரியா திரைப்பட பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அடுத்ததாக ஒழிக்க வரும் பாடலை பாடியவர்கள் எஸ் ஜானகி, கே ஜே யேசுதாஸ்.

100.1 MHz FM கோல்டு அலைவரிசையில் நெஞ்சம் மறப்பதில்லை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அடுத்ததாக முள்ளும் மலரும் திரைப்பட பாடல்களை இப்பொழுது கேட்கலாம். கே.ஜே. யேசுதாஸின் குரலில்

நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் 100.1 மெகாஹெர்ட்ஸ் எஃப்எம் கோல்டு அலைவரிசையில் நெஞ்சம் மறப்பதில்லை. நிறைவாக நாம் கேட்கவிருக்கும் பாடல் கேஜே ஏசுதாஸ், வாணி ஜெயராம் ஆகியோர் குரல்களில் அந்தமான் காதலி திரைப்படத்திற்காக கண்ணதாசன் வரிகளில் இதோ ஒலிக்க வருகிறது.

0: meteoric success scales to an even greater height as India now officially takes over as the proud host nation of the CWG 2030 to be held in Ahmedabad. The minister congratulated every athlete and all citizens on this moment of double delight. He said, India takes a bow in Glasgow and assumes charge of Ahmedabad 2030 Commonwealth Games. And the India Meteorological Department, IMD, has issued a red alert for heavy to very heavy rainfall over Assam, Meghalaya, Sub-Himalayan West Bengal and Sikkim till today. And that is the end of this news bulletin.
1: ஆகாஷ்வாணி சென்னை. நேரம் 3:10. 100.1 மெகா ஹெட்ஸ் எஃப்எம் கோல்டு அலைவரிசையில் இனிய ராகம். இனிய ராகத்தில் முதலாவதாக உஸ்தத் குலாம் முஸ்தபா கான் அவர்களின் பாட்டு கேட்கலாம். அதனைத் தொடர்ந்து உஸ்தத் அலி கான், அலி அக்பர் கான் அவர்கள்

1.1 MHz எஃப்எம் கோல்டு அலைவரிசையில் இனிய ராகம். இனிய ராகத்தில் முதலாவதாக உஸ்தத் குலாம் முஸ்தஃபா கான் அவர்களின் பாட்டு கேட்கலாம். அதனைத் தொடர்ந்து உஸ்தத் அலி கான் அலி அக்பர் கான் அவர்களின் சரோடு இசை கேட்கலாம். நிறைவாக ஜுதிகா அவர்களின் பாட்டு கேட்கலாம்.

ஒலித்த பாடல் விநாயகா. ஹம்சத்வனி ராகம் ஆதித்தாளம் வீணை குப்பையர் ஏற்றியது. அடுத்ததாக ஞானமோ. பூர்வி கல்யாணி ராகம் ரூபகதாளம் தியாகராஜர் கீர்த்தனை.

அடுத்ததாக மகாலக்ஷ்மி, சங்கராபரணம் ராகம், மிஸ்ரச்சாப்பு தாளம், பாபநாசம் சிவன் இயற்றிய பாடல்.

இதுவரை பொங்கும் மங்களம் நிகழ்ச்சியில் மயிலை எஸ் மோகன்ராஜ் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்டோம். கொரக்கதண்டலம் எஸ் திருநாவுக்கரசர் அவர்கள் தவில்.

அடுத்ததாக நாம் கேட்கவிருப்பது எம் கே தியாகராஜ பாகவதரின் குரலில் சிவகவி திரைப்படத்திலிருந்து பாடல்.

புலரும் பொழுது நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இப்பாடலை பாடியவர்கள் சூலமங்கலம் ராஜலக்ஷ்மி, பி. சுஷிலா. அடுத்ததாக ஒலிக்க வரும் பாடலை பாடியவர்கள் கே. பி. சுந்தராம்பாள். திருவிளையாடல் திரைப்படத்திற்காக

உழைத்த பாடல் சங்கர் மகாதேவன், ஹரிஹரன் ஆகியோரின் குரல்களில் அரண்மனை மூன்று திரைப்படத்திலிருந்து நாம் கேட்டோம். அடுத்ததாக ஒலிக்க வரும் பாடலை பாடியவர் கோட்டை மாரியம்மன் திரைப்படத்திற்காக ஸ்வர்ணலதா பாடிய பாடல்.